0: ஒரு வாசா மாறாருங்க, கலகலன்னு சீங்க. சொல்லுங்க, உங்களோட கண்ணூரு தான்
1: எனக்கு. இல்ல, நான் வந்து இந்த பாடல தான் இது பண்ணிட்டு, சரி இதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வர அவர் இந்த பாடம் வந்து
0: சொல்லிட்டு. இந்த சிவன் ராஜிகா கொடுத்த பாட்டா,
1: எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா, அந்த பாடல்.
0: என்ன இளவரசு இப்படி செய்துட்டீங்க, சாவுங்க கம்மிட்ட பாட்டை நீங்க திருடிட்டீங்க பாருங்க.
2: அண்ணா அந்த பாட்டு கேட்பாங்க, நான் எதிர்பார்க்கலப்பா.
0: ஆஹா, அவர் அவர் கற்பனையோட வந்திருக்காரு, பாவம் இல்ல. அவர் தேடி பிடிச்சுக்கொண்டு ஓடி வரும்போது நீங்க தட்டி பறிச்சா எப்படி இருக்கு, மனசுக்கு சரியா ரொம்ப கவலையா இருக்கு. அவர் எவ்வளவுதான் சூனியம் வைக்கட்டும் எங்களுக்கு, ஆனா இருந்தாலும் அவருக்கு நாங்க நல்லதானே செய்யணும். இப்ப பாருங்க, ஏனாதோடையும் என்ன பார்த்து சூனியங்காரையும் சூனியம் வைக்கிறான்னு தானே வச்சு இப்ப இன்றைக்கு நிமிந்திருந்து பேச முடியாதான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாம் இவர் இவருடைய கண்ணூரும் இவர் செய்யறது தான். நேற்று சூனியம் வச்சுட்டு போயிட்டார்.
2: அப்ப அண்ணா பாருங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த பாடல உடனே சொல்லுவாங்க பாருங்க.
0: ஐஸ் வைக்கிறார் பாருங்க, வைக்கிறான் வைக்கிறான் ஐஸ்
2: பாருங்க, உடனே சொல்லுவாங்க பாருங்க.
0: அண்ணா சொல்லுங்க, அண்ணா நீங்க சொல்லுங்க. அண்ணா ராசா சொல்லுங்க, ராசா எங்க இன்னொரு பாட்டு
1: பெரிய
0: மனதில் ஒரு ராசாவுக்கு ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு
2: இளவரசன் இளவர பாடலா,
0: அவருக்கு கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: சின்ன பாடலா இருக்கு, அதாவது ஒரு ஒரு நிமிடம் 28 அப்படிதான் வருது.
0: அந்த அவ்வளவு ஒரு குட்டி ராசா எங்களுக்கு போதாதல்ல.
1: இல்லாத இடத்துல ஏதோ குட்டி ராசா கிடைச்சாலும் சரி ஓகே
2: இருக்குமா. அந்த பாட்டு அந்த பாட்டு முழுசாக இருக்குமா, ராசாவை தேடி வந்த அந்த பாட்டு இருக்குமா?
0: அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க உடனே. யாருக்கு கொடுக்கலாம் அது? அது தேடி வந்த
2: உங்களோட
0: பாட்டு உங்களுக்கே எடுத்து வந்துட்டேன் பாத்தீங்களா, ஏதாவது கொஞ்சம் ஏதோ கை விட்டு லஞ்சம் கிஞ்சம் கிடைக்கும். உங்களோட பாட்டு உங்களுக்கே எடுத்து வந்துட்டேன் பாத்தீங்களா, ஏதாவது கொஞ்சம் ஏதோ கை விட்டு லஞ்சம் கிஞ்சம் கிடைக்கும். ஏதாவது பாத்து
1: பாதி பாட்டு
0: சரி கொஞ்சம் பாருங்க. முதல்ல அந்த ராசாவை அப்படியே அரவாசியோட நான் வச்சிருக்கட்டா, அந்த பின்பக்கம் ராசா இல்லாத வரிகளை வச்சிருக்கிறதா, எதை தரப்போறீங்க நீங்க எனக்கு?
1: அது அது வந்து பாடலே வந்து எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா, அந்த ராசாவை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலே வரும்.
0: அதனால அப்ப நாங்க அதுல என்ன செய்யணும், சரி பாக்கலாம். அப்ப சரி, இருந்தாலும் உங்களுக்கு தந்திருக்குது, எதுக்கு அடுத்த முறை வரைக்கும் ஏதாவது பாத்துக்கிது கொண்டு வாங்க.
1: பாதி பாட்டு முழு பாட்டா தந்துடுற.
0: சரி நல்ல இளவரசு, இப்ப ஷாவல் சாமிக்கு அந்த பாட்டை கொடுத்துடலாம்.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா,
0: எனக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அது என்ன படத்துல, சிறையில் பூத்த சின்னமலர் இல்லையா?
2: அனுப்பி வச்சுமா, நம்ம இணைஞ்சிருக்க நம்பர்ல இருக்கு.
0: சிறையில் பூத்த சின்னமலர், சரி அது சரி. சாவுல் சமீர், உங்களோட வீட்டுல மனைவி ஆசையா உங்கள ராசா அண்ட் கூப்பிட்டு இருப்பாவா?
1: இல்ல இல்ல, ராசா கூப்பிட மாட்டாங்க.
0: கூப்பிடுவேன் அதுக்கு இங்க ஆளு வேண்டது.
2: சொல்லு சொல்லுங்க,
0: உங்களை கூப்பிட்டு இருப்பாங்களா? ஏங்க அதுக்கு என்ன கவலையா சொல்றீங்க, அப்படி என்ன கூப்பிட மாட்டாங்க. சரி இளவரசி.

0: மனைவி கூப்பிட்டுருப்பாங்களா என்றதுதான் எங்க கேள்வி. இப்ப உங்களை பார்த்து மனைவி, ஆனா நிறைய குடும்பங்கள்ல மனைவி மாதிரி கூப்பிடுறாங்க அன்பா. எதுக்கு? காய்கறி வச்ச, உடுப்பு துவைக்க, வீடு துப்புறோம், குழந்தைய பாக்க, இப்படி என்ன அன்பா கூப்பிட்டா அதுல அறுத்த கூப்பிடுறான், இவ கூப்பிடுறான் அன்பா ராசா சொல்லிட்டாவா ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கிறான்னு தான் நீங்க
1: போகணும்.
0: பாருங்க அமைதியா இருக்கிறாரு பக்கத்துல
2: அமைதியாயிட்டாரு.
0: வீட்டுல அப்படி கூப்பிட்டு இந்த சப்பாத்தியா இருக்கா குழைச்சிட்டாங்க. சொல்லுங்க.
2: உண்மை அம்மா, அது சின்ன ஒரு காமெடியா சொல்லுவாங்க, நகைச்சுவையா. காலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா, ஏங்க இந்த டீய குடிங்க அப்படின்னு சொல்லி காலையில கொடுக்கறாங்க. இல்ல வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மாத்திரையை போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுக்கறாங்க. எனக்கெல்லாம் உடம்பா சரியில்லை, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்றாரு. அப்போ நீங்க வந்து நலமாதான் இருக்கீங்க அப்படின்னா இங்க வாங்க இந்த துணியெல்லாம் கொடுத்துருவாங்க.
0: சுகம் இல்லாம இருக்குது, தலை அடிக்குது, எனக்கு ஏழாம இருக்கு, உடம்பு சொல்லிடுவாங்க. அப்ப முதல்ல டீய கொடுத்தா என்ன கர்ச்சனையா பாக்குற? சரி இந்த மாத்திரையை போடுங்கன்னா எனக்கு என்ன வேணும்? ஏதோ நோய் இருந்தா நீ தாரான்னு கேட்டுட்டா அதுக்கு மறுப்பு இல்ல, இவருக்கு நோயே இல்ல. அப்ப இனி உடுப்பு துவைக்க.
2: எனக்கு என்ன நல்லா நல்லா இருக்கேன் அவர் சொல்ல
0: பாருங்க எப்படி செக் பண்றான்னு பாருங்க அவருடைய வாயாலேயே. அனுபவம் பேசுது ஷாகுல், கேட்டீங்களா?
1: அனுபவம் தானே வாழ்க்கையே.
0: சரி நீங்க எல்லாம் நேற்று அடிச்ச கலாட்டால எங்களுடைய சேகர் இப்ப வண்டிக்கு வரவே இல்லை. கண்ணன் சேகர் அவர் பயந்துட்டார். முதல் நாள் வந்து நான் அந்த முதல் நாளே நீங்க அவரை வச்சு எவ்வளவு கலாட்டம் அடிச்சீங்க. இப்ப பார்த்தா அவரு இன்னைக்கு மெல்ல மெல்ல எட்டி பாக்குறாரு, வர பயப்படுறாரு. ஐயோ இங்க போனா இங்க வர பயமா இருக்குது, பயமா இருக்குது என்றுட்டு எட்டி எட்டி பாத்துட்டு போறாரு. அப்ப நீங்க ஒரு அதான் சொல்றது, முதல் வார பிள்ளைகள்லாம் நீங்க எப்படி ராசாக்களை எப்படி பேசணும்னா, ராசா வாங்க பாட்டு என்ன ராசா கூட ராசா சொல்லிட்டீங்களா ராசா ரெண்டு அன்பா அனுப்பன. இது அப்படி இல்ல,
1: நீங்க அப்படியே சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கணும். அது வந்து தவறு.
0: அது சரி. இப்ப புதுக்கோட்டை செல்வகுமார் வர அவர் ஒரு ராசா கேட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். செல்வகுமார் இருந்தாலும் அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கலையோ என்னவோ தெரியல. அவரை உங்களோட இணைச்சிக்கலாம் ஷாகுல், பாக்கலாம் அவர் என்ன சொல்ல போறாருண்டு.
1: பாட்டு பாடுவாரு.
0: வணக்கம் வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
2: வணக்கம். சரியா கேட்கலையம்மா?
0: சரியா கேட்கலையா?
1: கேட்காது கேட்காது.
0: செல்வகுமார்,
2: இளவரசு ஒரு ஜோக் சொன்னோடனே எனக்கு ஒரு ஜோக்
0: வந்துருச்சு.
2: ஒருத்தர் போய்கிட்டு இருக்காருமா,
0: எங்க போயிடறாரு?
2: வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு.
0: வாக்கிங் போறாரு.
2: ஒருத்தர் கேக்குறாரு, என்ன எங்க போறீங்கன்னா, வாக்கிங் போறேன், கால் வலியா இருக்கு, கால் வலி வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன்
0: அப்படின்னாரு.
2: எங்க உங்க மனைவியும் கூட்டிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, சொல்ல தேவையில்லாம தலைவலியும் கேட்டுக்க சொல்றீங்க அப்படின்னு.
0: தேவையில்லாம தலைவலியும் சேர்த்துக்குவீங்க கேக்குறாரா பாருங்க.
1: இப்ப இல்ல வீட்டுல ரேடியோ கேட்கல, வீட்டுல ரேடியோ கேட்கல,
0: சரி, இப்ப நாங்க சொல்லிட்டேன்றதுக்காண்டி கண்ணன் சேகர் தான் இணைகிறார். ஏன்டா எப்படியும் இணைஞ்சிடலாம், அல்லாட்டி இவங்க ஏதாவது சொல்ல போறாங்கன்னு ஓடி வர பயம் இல்லாம. இன்றைக்கு மட்டும் இன்றைக்கு வர்றவர அன்பா பேசி அனுப்புங்கப்பா. எப்படி பேசுவீங்க எங்க பாபம்? முதல்ல ஒரு ஒத்திய பாக்கலாம், அவரை எப்படி கூப்பிடுவீங்க?
2: எங்க
0: அப்ப வரவேணுங்க பாக்கலாம்.
1: சேகர் சேகர் எப்படி இருக்கீங்க? ஹலோ
0: சேகர்,
1: சிவப்பு கம்பளம், அந்த சிவப்பு கம்பளம் இருக்கு பாருங்க, அதுல ஏறி வாங்க. உங்க போன் கேட்டுருங்க நீங்க நிகழ்ச்சிக்கு இந்த சீட்டுக்கு வரத்த முன்னு உங்க போன் கேட்டுருங்க.
0: பாருங்க ஆண்டி, இவரும் போட்டு
1: கொடுக்கறாரு.
0: வந்தவரை விரட்டி விட்டீங்களே பாருங்க. இன்றைக்கு அன்பா பாருங்க,
1: எடுக்கல எடுக்கல
0: எடுக்கல எடுக்கல புதுக்கோட்டை செல்வகுமார் இருக்கார். நல்லா
1: கேக்குது. ரப்பர் கடை ஒருத்தருந்து தோங்கறதுக்கு ஒரு வாழ்த்து எழுதி கொடுக்கணும் வந்திருக்காரு கண்ணதாசு கிட்ட. அவர் வந்து ராவுக்கு முன்ன ஈ
0: போட்டுக்கிறார்.
1: அப்ப ஈ போட்டு அப்ப என்ன பேர் வராது உச்சரிப்பு?
0: இறப்பர்
1: தான் வைக்க முடியுமா? இறப்பர் சுட்டு இறப்பர் கடை தான் நல்லா
0: இருக்காது, நல்லா இருக்காது இறப்பர்.
1: நடைமுறையில இருக்குது, போட தமிழ்ல வந்து போடக்கூடாது, நடைமுறையில இருக்கிறதுனால ஏத்துக்கலாம் சார்.
0: ஜாவா பாசம் வந்து எங்க எந்த சொல்ல இருக்கன்னா ராசான்னு கூப்பிடுறதுல தான் பாசம் இருக்கு.
1: இல்ல ராசா கோபுரம் 10 பேரு, ராஜா கோபுரம் 90 பேரு சேர்த்து
3: வேண்டியதுதான். இல்ல அதை எப்படி நீங்க சொல்லலாம்? அவங்க வந்து என்ன மனநிலையில இருக்காங்களோ அந்த மனநிலையில அப்ப கூப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுடைய அது நம்ம வந்து போய் அதுல போய் தலையிட முடியாது. அதுல போயிட்டு அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்ட் வந்து அன்பு அதிகமா இருக்கு, அதனால கூப்பிடுறதுனால அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
0: இல்ல இப்ப ராஜான்னு கூப்பிடும் போது ஒரு ஒரு உருக்கி ராஜா ராஜா இங்க வாங்க ராஜா.
1: அப்படி இல்ல
3: நீங்க தப்பா புரிஞ்சுக்கீங்க. அன்பு ராஜா வா ராஜா
0: ராஜா
3: அப்படின்னு
0: கூப்பிடுவாங்க.
2: கூப்பிடுவாங்க
0: ராசான்னு தான் அன்பா கூப்பிடுவாங்க. தலைய தடவி சேகர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சேகர் முதல்ல.
1: அதாவது நம்ம வீட்டை வச்சு எடுக்கலாம் பாடல்கள் எழுதி பாட்டு எப்படி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். ராஜா பாட்டு நிறைய இருக்கனால நிறைய கவிஞர் எழுதினாலும் இஷ்டத்துல ஒண்ணு தப்பு கிடையாது.
0: நாங்க அடுத்த முறை ராஜா எடுத்து வரணும் இல்ல ராசா?
3: நாளைக்கு நாளைக்கு எடுத்துட்டு வருவோம்.
0: நாளைக்கு நாங்க ராஜா எடுத்து வருவோம். நீங்க எதுக்கு இங்க ரெண்டையும் கலக்குறீங்க? அடம் பிடிக்கிறீங்க பாருங்க. நாளைக்கு உங்களோட மனைவி உங்களை ராஜான்னு கூப்பிடுறா போல. அப்ப அதனாலதான் ராஜாவை கொண்டு வா, ராஜாவை கொண்டு வாண்டி இவர் அடம் பிடிக்கிற பாருங்க. நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவருக்கு.
2: வேற
4: ஹலோ,
0: இப்ப ஒரு முடிவுக்கு வாங்க, ஒரு முடிவுக்கு வாங்க.
4: ராஜா இல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்து நாம சினிமா பாட்டு தொடர்புடியாதான் இருக்கிறோம், அதனால நிறைய இருக்குது சேர்த்துக்கலாம். ஏன்னா சினிமா பாட்டு தொடர்பு வச்சுதான் நம்ம பண்றோம்.
0: இன்னைக்கு நாங்க சேர்க்கவே மாட்டோம், நீங்க எவ்வளவுதான் அடம் முடிச்சாலும்
3: ராஜா கிடையாது, நீ ராசா மட்டும்தான். ராசா மட்டும்தான்
0: சேகர், சேகர் நீங்க இப்ப ராஜா வீட்டு வாசல்ல வந்து நான் வரப்போற வீட்டுக்கு சொன்னாரோ ராஜா கெட் அவுட் என்றுதான் சொன்ன. நீங்க பாருங்க யாரு வந்தாலும் சொல்லுவாங்க இல்ல முதல்ல இருந்தே நாங்க ராசா தான் கேக்குறோம், அதனால ராசா மட்டும்தான்.
4: இல்ல அது இல்ல, எல்லாரும் என்ன பண்றாங்க உங்க கையில கூப்பிட்டு போயிடறாங்க அந்த பொறுப்பை, நீங்க தேடி தேடி சகிதா இருக்கு.
5: விஸ்வநாதன் ராமூர்த்தி இவங்க பாடல் பூராமே ராஜான்னு வரும். இளையராஜா கந்தமரன் என்னங்கம்மா
0: ஒரு தயவு செய்து நீங்க மூன்று பேரும் ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் பேசுங்க பாக்கலாம், என்னுடைய குரல் வராம இருக்கும். ஒரு மூன்று பேரும் அதாவது இடவழி விடாம பேசணும், ஒருக்கிற ஒரு தடவை பேசணும், பேசுங்க பாக்கலாம். ராசா ராஜா பேட்டி
5: இளவரசே ஆரம்பிங்க.
6: இளவரசு
5: என்ன கடவுள் நம்பர் டால்ச்ச மாதிரி சவுண்ட் வருது. இளவரசு
3: இளவரசு இல்ல இருக்கு,
5: இளவரசு இல்லீங்களா? யார்
3: இருக்கீங்க பேசுங்க, நீங்க பத்தி பேசுங்க. நீங்க
6: ஹலோ, இது அலை அடிக்கிற மாதிரி சவுண்ட் புஷு புஷுங்க.
3: அது கடல்ல, கடல்ல அலை அடிச்சிட்டு இருக்கு.
5: கடல் அலையில ராசாவை பத்தி சொல்லுங்க, அவர் சொல்லிட்டு இருந்தாரு. சேகர், சேகரன்
4: ராசாவை பத்தி சொல்லட்டமா? ராசா பத்தி சொல்லட்டமா?
3: சொல்லுங்க.
4: ஒரு நாட்டினுடைய அரசர்,
6: நாட்டினுடைய அரசர் ராஜா.
4: சவுண்ட் அதிகமா இருக்கு.
5: என்னங்க
4: சவுண்ட் அதிகமா இருக்கு? குறுக்கீடுகள் அதிகமா இருக்கு.
5: இல்ல இல்ல கரெக்டா இருக்கு, சொல்லுங்க.
4: எனக்கே இது
5: சொல்லுங்க, சொல்லுங்க.
4: நான் பேசிட்டேன் மேடம், தடுத்தாருன்னா ராஜா கூட பண்ணலாம்னு சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லணும்.
0: நான் வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கு ராசா தான்.
4: ராசா
0: இப்ப எல்லாரும் இப்ப ராசாவ நிக்க, நீங்க மட்டும் ராஜாவோட நின்று என்ன செய்ய போறீங்க முதல்ல சொல்லுங்க. அத சேகர்,
4: நான் சொல்றேன், ராஜாண்ட பாட்டை எழுதிறாங்க, ராசாண்ட பாட்டை எழுதுற, ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். அதுக்காக சிரிக்க தேவையில்ல.
5: அதுதான் சரியாது,
0: நாங்க சேர்க்க மாட்டோம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்க்க மாட்டோம்னு இருக்கிறோம். இப்ப நீங்க என்ன செய்ய
5: போறீங்க? தீர்ப்பு மாட்ட முடியாதுல்லம்மா,
0: மாட்ட முடியாது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு
4: எல்லாரும் ரொம்ப டம்மியா வந்து வாய்ஸ் எங்கேயோக்கிற மாதிரி இது.
0: இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, கேக்குதா அவங்க பேசுறது? இப்ப
4: உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது, மத்தவங்க வாய்ஸ் சரியா வரல.
0: நீங்க பேசுங்கப்பா, யாராவது சொல்லுங்க.
5: சொல்லுங்கண்ணே. நான் ஒரே
0: சேகர், என்னடா கஷ்டப்பட்டு நாங்க ஒரு ஆலமரம் பிடிச்சோம், அதுவும் குவைட்ல ஒரு ஆலமரம், நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அந்த குவைட்ல ஒரு ஆலமரம் பிடிச்சு அங்க ஒரு நடுவர், அதாவது ஒரு தீர்ப்பு வழங்க என்ன சொல்லுவாங்க அவங்க, நடுவரா? நாட்டாமை ஒரு தடவை குவைட்ல பிடிச்சு அவரும் அங்க பாருங்க அசையாம ஒரு செம்போட இருக்கார் பக்கத்துல. இது ராசாதான் இன்னைக்கு வரணும், ராஜா வரக்கூடாது. நீங்க எப்படி ராசா ராஜாவை கொண்டு வர நிக்கிறீங்க?
4: சினிமா பாட்டு தான் மெல்லிசு அப்பா பாட்ட கேக்குறோம். சினிமா பாட்டு எல்லாம் ராஜா இருக்கு கேட்டுக்கலாம். சரி உங்கள் விருப்பம், நான் வந்து போடணும்னு சொல்லல, நீங்க என்ன சொல்லலாம்.
0: சரி சரி, இப்ப நீங்க உங்கள்ட்ட கடைசி முடிவா, நாங்க ஒரு ஒரு டீலுக்கு வரோம், நீங்க இப்ப நீங்க எங்களோட சேர போறீங்களா அல்ல நாங்க உங்களோட சேர்றதா?
4: அது அந்த புள்ளி நீங்க தான் எடுக்கணும். இப்ப எங்களை பொறுத்தவரைக்கும் சொம்பு இல்லாத நடுவர் நீங்க தான்.
5: சொம்பு அம்மா வச்சிருக்காங்க.
0: சரி, உங்களுக்கு சொம்பு இல்லன்னு தெரியவே இல்ல, ஒரு புது சொம்புன்னு வாங்கிட்டு வந்து
4: நாங்க
0: எல்லாருமா சேர்ந்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு ராஜா வந்தா பிரபு யாரும் சொல்லக்கூடாது, ராஜாவில பாட்டு இல்ல, கஷ்டமா இருக்கு, எல்லாரும் ராஜாவில பாட்டு கொண்டு வரணும். முதல்ல இன்றைக்கு நாங்க ராசாவோட போறோம்.
1: நாளைக்கு பாட்டு சொல்லிடுறேன். ராஜா எந்தார் மந்திரி எந்தா ராஜு பாட்டு நான் நீங்க சொல்லிட்டேன்
4: மேடத்துக்கு அனுப்பிச்சேன்.
0: எனக்கு கேக்கல, ராஜான்னு சொல்றேன் கேக்குறேன், ராசாவில ஒரு பாட்டு சொல்லுங்க சார். அல்லாட்டி
4: அழுதுருவேன்.
0: சரி, உங்களுக்கு நாங்க ராசாவில கொண்டு வரோம். இப்ப நீங்க எங்க பக்கம் வந்துட்டீங்கல்ல, இல்ல
4: தலைமை என்ன
0: சொல்ல, சந்தோஷம், நன்றி நன்றி சேகர், நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி
5: நன்றி
0: சாவல்சாமி,
1: நன்றி
0: நன்றி.
1: ஓ
0: பாட்டு நான் எடுத்து வர்றதுக்கு முதல் நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் இருக்கிறேன். என்னடா உண்மையிலேயே நான் போய் சொல்லல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அதான் அந்த கதைகளை கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுத்து வர பாக்குறேன். எனக்கு உடல்நலம் சட்டு, அதுக்காக நீங்க அந்த வைரஸ் கண்டு சொல்லிடக்கூடாது. கவனமா இருக்கணும், எல்லா நாட்டிலும் இப்ப வந்து கொண்டு இருக்குங்க, அது கவனமா இருக்கணும்.
1: வணக்கம்.
7: ராசாவே உன்ன காணாத நெஞ்சு அந்த பாடல் கொடுங்க மேம். சுசீலா அம்மா
0: சூப்பர், அது நல்ல பாட்டு.
7: அந்த பாடல் இன்னைக்கு கொடுத்துருங்க.
1: நெஞ்சு காப்பாடி
7: போனாடு
0: அந்த பாட்டை. நான் இப்ப முதல் பாட்டு எடுத்து வச்சிருந்தேன், ரதீஷ் வந்து தனக்கு தான் அது எந்த பாட்டு பறிச்சு கொண்டு
1: போயிட்டார்.
0: இல்ல இந்த பாட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க இப்ப வேற வந்து சொல்லிட்டீங்க, நீங்க அவருக்கு கொடுக்க சொல்லி. ஆனா மொத்தத்துல நான் இன்னைக்கு பாட்டே எடுத்து வர்றதா இல்ல, எல்லார்ட்டையும் ஒரு தன்மையாக உடை பெற்றுக் கொண்டு இன்னொரு நிகழ்ச்சியை எடுத்து வந்து அல்லாட்டி உங்களுடைய இல்ல இந்த பாடல்களை எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சரியாக 11 மணிக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளட்டுமா? நான்
5: நன்றிமா நன்றிமா.
0: எனக்கு கொஞ்சம் உடல்நலம் தலை அதை எப்படி சொல்லுவது தலை நான் இது பொய்யல்ல உண்மை என்று சொல்லிக்கொண்டு நான் சட்டை விட பெற்றுக் கொள்ள போகிறேன். பாடல்களை எல்லாம் நான் விலைக்கு கொடுக்கலாம்.
3: ஒரு வீடியோ அனுப்பிச்சு அதை பாத்தீங்கன்னா உங்க தலையடி சரியா சரியா போயிடும். அதுக்கு மருந்து இருக்கு, நீங்க பாத்தீங்க
0: வைரஸ் பார்த்தோன்னே நான் பாக்க விட்டுட்டேன். அதை எடுத்தேன்
3: வைரஸ் கிடையாது. அது
0: அதை நான் பாக்குறேன். நான் என்ன
3: இது அதெல்லாம் செஞ்சா
7: என்னோட பாடல் வருது நான் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டேன். நன்றிமா பாடலுக்குன்னு சொல்லிட்டு
0: மன்னிக்கணும் ஐயா. நான்
7: பரவாயில்லம்மா சும்மா
0: எங்களுடைய சந்தனராஜ் மாமா கொண்டு பாருங்க. உண்மையிலேயே எனக்கு சற்று உடல் நலம். நன்றி அன்பு உறவுகளே. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கேட்டு கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இப்படி நடைபெற்றதுக்கு உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். சற்று என்னால் முடியாமல் உடல் நலம் காலையிலிருந்தே இருந்தது. இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் என்பதற்காக நான் இணைந்திருந்தேன். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
8: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTRFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
9: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் தேதீஷ். சிறி சிறிய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
10: தர்மபுரி மாப்பிள.
11: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க?
10: அவங்க ரெண்டு பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோ, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம்
11: காய்ப்பா. எவ்வளவு கொடுப்ப?
10: 50,000. 50,000?
11: வாங்கி அரைஞ்சா
10: 1,00,000 கொடுக்குறேன்.
11: வாங்கி 1,00,000 ரூபாயா?

0: பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
0: அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பாரு, சின்னவேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரம் மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயமா ஒட்டி
1: வச்சிருக்கா. பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா.
0: யார் இவனா?
1: இளமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்த அப்ப இவன் வந்து என் கையில 10,000 குடுத்துமாமா.
2: எதுக்குங்க?
1: உங்க பொண்ண
0: பிடிக்கலாம் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்ணத்தை வேற கிளிட்டு போறா. அப்ப ஏங்கது?

0: வந்துடும்.
1: ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு.
2: இது என்னன்னு தெரியுதா?
1: உன் புருஷன் தலைமுடியா? சரிங்க காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
2: என்னது
1: அப்ப என்னது
2: இந்த ஜட்டி?

0: துரத்தி விட்டாங்கடா.
1: நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
2: எப்படி பாஸ்?
1: அப்படி ஒரு புது சீன்.
2: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்.
1: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
2: வச்சிருவான்.
1: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா, நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட்பேக் பிடிச்சிட்டு ஓடிடுற. நான் உடனே உன்னை துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரிட்டு கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன்.
2: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கேன். ஒரு அஞ்சாவது பண்ணிட்டேன்.
1: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க, நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும். பண்றியா?
3: நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா.
1: சொல்லு. எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 போயிட்டு
4: இருக்கு. என்ன
2: பண்றது? அங்க இருந்து யூ டர்ன்
1: பண்ணுமா?
2: நான் பாத்துக்கிறேன். போனோம்.
4: ஆமா சார்,
2: அந்த பக்கம் தான் நானும் போறேன்.
1: ஹலோ, கேப்டியா இருக்காருங்களா?
5: இல்லங்க, நான் கேபியரோட அசிஸ்டன்ட் பேசுறேன்.
1: ஓ, அல்லகைங்களா? நான் இந்த தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா?
2: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு உடனே.

0: வந்துட்டா இங்க இருந்து பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆகிட்டு போல போனவங்களாம் என்ன ஆடிட்டு போதுங்க ஒட்டி வந்துருச்சு கொளுத்துங்களா பட்டா
1: பெரிய கடங்காரன் இருப்பான் போலக்க பணத்துக்கு நாயா பெய்ய
0: அலையிறாங்க கொண்டு வரது சீர் வரிசையா அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா எங்க தளபதிக்கு நான் கொடுக்கற மரியாதை
1: தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறா
2: கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்க கரெக்டான ரூட் தான் போயிட்டு இருக்கமா
1: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல இப்ப வேற யோ வர பேச ரோட்டு பத்தி வண்டி ஓட்டியா பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியா நடிச்ச வேட்டைக்கார படத்தோட பெட்டி இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்கார படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க ஏதோ ஒரு டக்கல் டக்கல் நடந்திருக்கடா புடவை போட்டி ஹலோ
0: பணம் போட்டிட்டு
1: வந்துருச்சு வண்டி நிறுத்து
0: ரெண்டு பேரும்
1: அட்டகாசம் பண்றீங்கடா அமர்கலம் பண்ண ஆரம்பிச்சு பாட்டி ஹேப்பண்டியா
3: போச்சு பெட்டி போச்சு பணம் போச்சு வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டதே தலைவா ஐயோ

0: சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி வெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
0: திட்டம் நீ போட்டிய? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட?
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
2: மாமா
1: என்ன செல்லம்,
2: அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு வெட்டி
3: சரி சரி சரி சரி
4: நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறிய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நாலு சொர்க்கத்தை நாமும் காணலாமா? சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என்று நினைக்கலாம். ஆனால் சொர்க்கத்தை முழுமையாக அடைய நான்கு கட்டங்களை மனிதன் தாண்ட வேண்டும். இஷ்ட தெய்வத்தின் மோட்சத்தை அடைந்து அதன் வாசலில் நுழைவது சாலோக்ய மோட்சம். அந்த தெய்வத்தின் வீட்டுக்குள் சென்று அதன் அருகில் போய் நிற்பது சாமீப்ய மோட்சம். அந்த தெய்வத்தை கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த உருவமாகவே மாறிவிடுவது சாரூப்ய மோட்சம். அந்த தெய்வத்துடன் ஒன்றி கலந்து விடுவது சாயுஜ மோட்சம். ஆக கேட்கவே சுகமாக இருக்கும் இந்த மோட்சங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமா? இதோ பாடலை கேளுங்கள்.

ராமகிருஷ்ண அவதாரங்கள் ராவணனையும் துரியோதனனையும் தண்டிக்க ஏற்பட்டவை. ஒருவன் இன்ப நுகர்ச்சிக்காகவும் மற்றொருவன் காரணமே இல்லாமலும் சீதை திரௌபதியை துன்புறுத்தினர். ராமகிருஷ்ணர்கள் இவர்களை காப்பாற்றினர். திரௌபதியை தங்கையாகவும் சீதையை மனைவியாகவும் கொள்கிறார் திருமால். இந்த இரண்டு நிலையிலும் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பது மனிதனின் கடமை என்பதை அறிவுறுத்தும் வகையில் இந்த லீலைகள் நிகழ்த்தப்பட்டன. பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்த இந்த நேரத்தில் இந்த தெய்வங்களை வணங்கி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை தினமும் சொன்னால் ராமருக்கு அனுமன் உதவி வந்தது போல தக்க உதவி கிடைக்கும். அழகாயிருக்க மந்திரம் இருக்கு. தெய்வங்களில் மூவருக்கு சுந்தரர் என்ற பெயர் வருகிறது. சிவனுக்கு கல்யாண சுந்தரர், சுந்தரேஸ்வரர் என்ற பெயர்கள் உண்டு. திருமாலுக்கு சுந்தர்ராஜ பெருமாள் என்ற பெயர் பெறுகிறார். ராமதூதனான அனுமான் இளமையில் மிக அழகாக இருப்பார். இதனால் இவரது தாய் அஞ்சனை தன் மகனை சுந்தரா என்று அழைத்து மகிழ்வாள். இந்த மூன்று சுந்தரர்களுக்கு உரிய மந்திரங்களான ஓம் நமசிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீ ராமதாச ஆஞ்சநேய ஆகியவற்றை தினமும் சொல்லி வருபவர்களின் முகம் பொலிவாகவே இருக்குமாம்.

0: இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள்.
1: எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரிப்படையுடன் மோதின. எதிரிப்படை பலமாக இருந்ததினால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறம் முதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கு அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கண்டித்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை என் எதிரி மன்னனின் தலை என சொல்லி அனுப்பினான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே திரும்பி ஓடி வந்துவிட்டன. மன்னன் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான் மன்னன். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான். இந்த பாலத்தை குண்டு வைத்து தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படுவேகமாக ஆவேசமாக போராடினர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையதாக்கி கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்பொழுதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்கிறது பைபிள். முன்வைத்த காலை பின்வைப்பவன் இறைவனால் பெருக்கப்படுகிறான்.

நெப்போலியன் ரஷ்யா மீது படையெடுத்தார். அவரது படைகள் ஒரு குளிர்ந்த ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம், இந்த உலகிலேயே சிறந்தது எது என்று கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும். அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்களும் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாய் நின்றனர். நெப்போலியனின் படைகள், குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலே ஆற்றை கடந்தன. மறுகரை சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தார். கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பனியோடி பனியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனித இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். கூட்டு பிரார்த்தனை மூலம் ஒற்றுமை வளர்கிறது என்பதால் நபிகள் நாயகம் கூட்டு தொழுகையை ஆதரிக்கிறார். ஒருவன் தனித்து நிறைவேற்றும் தொழுகையை விட மற்றவர்களுடன் சேர்ந்து நிறைவேற்றும் தொழுகை ரொம்ப ஏற்றமானது. ஒருவருடன் சேர்ந்து அவர் நிறைவேற்றும் தொழுகையை விட இருவருடன் இணைந்து நிறைவேற்றும் தொழுகை சிறப்பானது. எந்த அளவு அதிக நபர்களுடன் மனிதர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றனரோ அது அல்லாஹ்வின் அதிக கூலியை பெற்றுத்தரும். ஒரு பெண் கெடுக்கப்படுவதற்கு துணை போகிறவன், கொலைகாரனை தப்பிக்க உதவுபவன் ஆவான். பொய் சாட்சி சொல்பவன் ஆகியோர் அக்கிரமங்களை விட கொடியவர்கள். எந்த மனிதன் ஒரு அக்கிரமத்திற்கு துணை போகிறானோ அந்த மனிதன் இறைவனின் மற்றும் இறை தூதரின் பாதுகாப்பிலிருந்து விலகிவிட்டான் என்கிறார் நபிகள் நாயகம். இறைவனால் கைவிடப்பட்டவனை எவராலும் காப்பாற்ற இயலாது. அவனுக்கு நோய் வந்தால் எந்த மருந்தும் குணமாக்காது. மரணம் வரும் வரை வேதனை தீயில் மூழ்குவான். மரணத்திற்கு பின்னும் நரகத்தில் அவதிப்படுவான்.

ரமலான் சிந்தனைகள். உங்கள் வீட்டில் தொடர்ந்து சந்தோஷமான சம்பவங்களே நடக்கிறது, அதை பிறருடன் பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடி காத்திருக்கும். சந்தோஷ சம்பவங்கள் நடக்க நடக்க பிறரை சீண்டி பார்க்கும் எண்ணம் உருவாகும். பணம் இருப்பவன் அடுத்தவனை கொடுமை செய்து பார்ப்பதில் மகிழ்வான். வலிமையுள்ளவன் இன்னொருவனை அடித்து மகிழ்வான். அழகுள்ளவன் அழகில்லாத மற்ற பெண்களை கேலி செய்து சந்தோஷப்படுவாள். உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை இம்சைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்கிறார் நாயகம். என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்து கொண்டால் அதிகமாக கண்ணீர் வடிப்பீர்கள், குறைவாகவே சிரிப்பீர் என்கிறார் அவர். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போவதாக வைத்துக் கொள்ளுங்கள். பையன் நல்லவன்தானா? தொழுகையை சரியாக கடைபிடிப்பவனா? படித்தவன் என்றாலும் படித்தவன் போல நடந்து கொள்கிறவனா? படிக்காவிட்டாலும் நல்ல குணம் உடையவனா? கெட்ட பழக்கங்கள் கொண்டவனா என்றெல்லாம் விசாரிப்பது வழக்கம். இந்த விஷயத்தில் பையனை பற்றி விசாரிக்கும் முன் அவனது நண்பனை பற்றியும் விசாரியுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம். ஏனெனில் நண்பன் குடிகாரனாக இருந்தால் உடன் சேர்ந்தவனையும் கெடுத்து விடுவான். ஒரு மனிதனை பற்றி விசாரிக்காதீர்கள், அவனுடைய நண்பனை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவனும் தனது நண்பனைத்தான் பின்பற்றுவான் என்பது நபிகள் நாயகத்தின் அறிவுரை.

அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது MTR FM. உங்களுடன் நான் காற்றலையில் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து.

கற்கண்டு கூட கசக்கும். அதுபோல தீயவர்களுக்கு கடவுளின் நாமம் கூட கசக்கவே செய்யும். பிறந்த மண்ணை நேசியுங்கள். நாட்டிற்காக தியாகம் செய்யவும் தயாராக இருங்கள். வாழ்வில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உருவாகிவிட்டால் அது சமுதாயம் முழுவதும் பிரதிபலிக்கும். தர்ம பலமே நிஜ பலம், சத்திய பலமே சரீர பலம் என்று சொல்வார்கள். தர்மத்தையும் சத்தியத்தையும் வாழ்வில் பின்பற்றுங்கள். உணவிலும் உடையிலும் எளிமை கடைபிடியுங்கள். பேச்சில் இனிமையும் மென்மையும் கலந்திருக்கட்டும். பக்தி என்பது தனது ஆக்கிக் கொள்வது அல்ல, தன்னையே உலகிற்கு பொது நலத்துடன் அர்ப்பணிப்பதாகும். ஒருபொழுதும் தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம், அதனால் மனதின் பேராற்றல் சிறிது சிறிதாக வீணாகிவிடும். தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்றே வாழ்வில் அவை தவிர்ப்பதற்கான ஒரே வழியாகும். பிறரது குறையை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். மூதாதையர்களை தேடி. இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் அத்தனை செய்திகளையும் கணினி முன் அமர்ந்தபடி இணையத்தில் பார்த்துவிடலாம். ஆனால் உண்மையான அனுபவத்தை நேரில் கண்டும் கேட்டும் தொட்டும் தான் உணர முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தருபவை அருங்காட்சியகங்கள். மனிதன் தன் வரலாற்றை ஆவணப்படுத்த தொடங்கியதன் நவீன வடிவம்தான் அருங்காட்சியகம், அதாவது மியூசியம். நாகரீகங்கள், வரலாறு, அறிவியல் ஆகியவற்றின் வளர்ச்சி நிலைகளை, அவை தொடர்பான பொருட்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் நம் ஏட்டறிவை விசாலமாக்குகின்றன இந்த அருங்காட்சியகங்கள். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள இந்தியாவின் இரண்டாவது பழமையான அருங்காட்சியகம், நாம் இன்று அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது 1851 ஆண்டு நிறுவப்பட்டது. அந்த காலத்திலிருந்தே இங்கு பதப்படுத்தப்பட்டு பாடம் செய்யப்பட்ட விலங்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகத்திற்குள்தான் கன்னிமாரா பொது நூலகமும் தொல்லியல் துறை அலுவலகமும் உள்ளன. தொல்லியல், மானிடவியல், விலங்கியல், புவியியல், தாவரவியல், படிமக்கூடம், சிறுவர் அருங்காட்சியகம், தேசிய கலைக்கூடம், வளர்கலைக்கூடம் உட்பட பல பிரிவுகள் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது 16.25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கட்டிடங்களை ஒட்டி 100 ஆண்டுகள் பழமையான பீரங்கிகள் இடைவெளி விட்டு அணிவகுக்கின்றன. வளாகம் முழுவதும் பசுமை போர்த்தியுள்ளது. சேரர், சோழர், பல்லவர் காலத்து கலைநயம் மிக்க சிற்பங்களும் சிந்து சமவெளி நாகரீகம் செழித்திருந்த இடங்களில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மிக அரிய பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நம் முன்னோரின் முதுமக்கள் தாழியையும் இங்கு பார்க்கலாம். இந்தியாவில் பழமையான லிபியான பிராமி எழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட 2000 ஆண்டுகள் வரலாறை சொல்லும் கல்வெட்டுக்கள், சிற்பங்கள் இங்கு உண்டு. விலங்கியல் பகுதியில் யானையின் முழுமையான எலும்பு கூடு வரவேற்கின்றது. அந்த கூடத்தின் கூரையை ஒட்டி நம் தலைக்கு மேலாக சுமார் 60 அடி நீளம் கொண்ட ராட்சத திமிங்கில எலும்பு கூடு தொங்கவிடப்பட்டுள்ளது. அற்புதமாக பாடம் செய்யப்பட்ட பறவைகள், பாம்புகள், ஆமைகள், முதலைகள் இங்கு காணலாம். டைனோசர் காட்சி கூடமும் உண்டு. சிங்கம், புலி, கரடி, குரங்குகள், குதிரை என பல்வேறு விலங்குகள் பாடம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் காண்பதற்கு உயிர்ப்புடன் இருக்கின்றன. மானிடவியல் பகுதியில் தமிழரின் படைக்கலங்கள், பழங்கால இசைக்கருவிகள், நாட்டார்கலைகளுக்கான காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. படிமக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள வெண்கல சிற்பங்கள் நம் சிற்பிகளின் திறமைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. பழங்கால நாணயங்களையும் காணலாம். சிறுவர் அருங்காட்சியகத்தில் பண்டைய கலாச்சாரங்கள், நாகரீகங்கள், அறிவியல் துறைகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. தேசிய ஓவிய காட்சி கூடத்தில் இந்திய சிற்றோவியங்கள், பிற இந்திய மரபு ஓவியங்கள், பிரிட்டிஷ் கால ஓவியங்கள் என ரசிக்க வைக்கும் அணிவகுப்பு நம் கண்ணை கவர்கின்றன. மொத்தம் 47 கூடங்கள், 12,000 காட்சி பொருட்களுடன் இருக்கும் எழும்பூர் அருங்காட்சியகத்தை காண ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 பேர் வரை வருகின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள். காலை 9 மணி முதல் மாலை 5:30 வரை இது இயங்குகிறது. வெள்ளிதோறும் இதற்கு விடுமுறை. நிச்சயமாக ஒரு முறை அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய இடமாகவும் இது கருதப்படுகிறது. இணைந்திருங்கள். இது MTR FM.

எம்டிஆர் நேரத்தில் ஆரோக்கிய சமையல் பகுதி. ஆலு சப்பாத்தி செய்யலாமா? சப்பாத்தி உடலுக்கு மிகவும் நல்லது, எளிதில் ஜீரணமாகும். சப்பாத்திகளிலும் பல்வேறு வகைகள் உள்ளன. கோதுமை மாவு 200 கிராம், வெண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிறிய உருளைக்கிழங்கு 3, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து தோல் உரித்து நன்றாக மசித்து வைத்து கொள்ளவும். இதில் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, வெண்ணெய், மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணீர் சேர்த்து கெட்டியாக பிசையவும். இதை சப்பாத்திகளாக இட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கவும். இதற்கு சைடு டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி வைத்து சாப்பிடலாம். இணைந்திருங்கள், இது MTR FM.

நீதி நூல்களில் நிர்வாகம் காணலாம். அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழகு, அதாவது பொறாமையை அகற்று. இப்பொழுது வழக்கத்தில் இல்லாத சொல் அவ்வியம் என்பது. அகர வரிசையில் சொல்ல வந்ததை சொல்லும் முறையில் அவ்வியம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் ஔவையார். அவ்வியம் என்றால் பொறாமை என்று பொருள். அழிவுக்கு வழிவகுக்கும் குணங்களில் ஒன்று பொறாமை. பொறாமையை தூண்டும்படியும் பொறாமையால் தூண்டப்பட்டும் பேசுவது செல்வத்தை அழித்துவிடும் என்று நம்மை எச்சரிக்கிறார் அவர். மற்றவர்கள் நம்மை விட உயர்வான நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி பொறாமைப்படுவதற்கு முன்பு அவர்கள் எப்படி அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள் என்று யோசித்து பார்ப்பது நல்லது. அவர்கள் உயர்ந்த நல்ல வழியினால் என்றால் அதை பின்பற்றலாம். நல்லன அல்லாத வழிகள் என்றால் அந்த உயர்வு பெருமைக்கு உரியது அல்ல, பொறாமைக்கும் உரியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பொறாமை என்பது எந்த விதத்திலும் நம்மை திசை திருப்பாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்மை இருக்கும் நிலையிலிருந்து கீழே தள்ளிவிடக்கூடும். எனவே நம்மிலும் கீழாக உள்ளவர்களை விட நாம் மேலாக இருக்கின்றோமே என்று மனம் மகிழ வேண்டும். இதைத்தான் குமரகுருவர சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்தில் தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க என்கிறார். மற்ற துறைகளில் நிலைமை எப்படியோ வியாபாரத்தில் பொறாமை என்பது தீயை விட கொடுமையானது. பொறாமை காரணமாக கடன்பட்டு அகலக்கால் வைத்து இருந்ததை எல்லாம் இழந்தவர்கள் பலர் உண்டு. பிறரை பற்றி கவலைப்படாமல் சிறுகக் கட்டி பெருக வாழ் என்றபடி பொறாமைக்கு இடம் கொடாமல் வாழ்ந்தவர்களும் உண்டு. நினைப்பிலும் பேச்சிலும் செயலிலும் பொறாமை கூடாது. காலத்தே தேடல் அகமும் காசும் சிக்கன தேடு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதன் இன்னொரு முகம்தான் அகமும் காசும் சிக்கன தேடு. அகம் என்பது தானியம். உணவுப் பொருளான தானியத்தை காலாகாலத்தில் தேடிப்பெற்று பயனடைய வேண்டும் என்று பொருள் கொள்ளலாம். அகம் என்பதன் பொருளை சற்றே விரித்து பார்த்தால் தானியத்தை விளைவிக்கக்கூடிய நிலமென்றும் பொருள் கொள்ளலாம். அதில் தவறொன்றும் இல்லை. ஆக தானியங்களே அல்லது தானியங்களை தரக்கூடிய நிலபலன்களையும் அத்துடன் காசையும் பணத்தையும் சிக்கன தேட வேண்டும் என்கிறார் ஔவையார். சிக் என்றால் காலாகாலத்தில் என்ற பொருள் கொள்ள வேண்டும். நழுவ விட்டுவிடாமல் என்றும் பொருள் கொள்ளலாம். பால் நிலைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து என்ற பாடலில் மாணிக்க வாசகர் புறம் புறம் தெரிந்த சிவபெருமானே நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்கிறாரே, அந்த சிக்கென என்ற பொருள் இங்கும் பொருத்தமானது. உரிய காலத்தில் எதையும் தேடி பிடிக்க வேண்டும். அதை கை நழுவ விட்டு விடாமல் இருக பிடித்து கொள்ள வேண்டும். நிலம் பணம் இரண்டிற்கும் இந்த மனப்பாங்கு கொண்ட நடத்தை தேவை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று பைபிளில் சொல்வதும் இதைத்தான். தேட வேண்டும், முயற்சியுடன் தேட வேண்டும், தேடியது கிடைக்கும், கிடைத்ததை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்குமான அறிவுரை இது என்றாலும் வர்த்தகத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது என்று கூறலாம். உரிய காலத்தில் நிலம் மனை வாங்கி போட்டு உரிய காலத்தில் வியாபாரத்தில் லாபம் சம்பாதித்த செல்வந்தர்களை பற்றி அறிந்து கொண்டால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். உரிய நேரத்தை தவறவிட்டவர்கள் எவ்வளவு வருந்தினாலும் இழந்தனவற்றை பெற்றுவிட முடியாது. இணைந்திருங்கள். இது MTRFM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது திருத்தலம் உலாவரும் நேரம். மூன்றாம் எண்ணு கூறிய குரு உச்சிப்பிள்ளையார். தமிழகத்தில் மிகவும் பிரபலமான உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பல முறை நாம் சென்று வந்திருப்போம். குருவிற்குரிய மூன்றாம் எண்ணுக்கும் இந்த விநாயகருக்கும் தொடர்பு உண்டு என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? தல வரலாறு. சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இதில் பங்கேற்ற இலங்கை மன்னர் விபீஷணருக்கு ராமர் ஸ்ரீ ரங்கநாதர் விமானத்தை பரிசாக வழங்கினார். இடையில் அதை எங்கும் கீழே வைக்கக்கூடாது என்பது நிபந்தனை. வரும் வழியில் காவிரியில் வெள்ளம் பெருகி ஓடவே நீச்சலில் ஆர்வம் கொண்ட விபீஷணர் தன் கையில் இருந்த விமானத்தை ஒரு சிறுவனிடம் கொடுத்து, கீழே வைத்து விடாதே, குளித்து விட்டு வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றார். பையனோ கீழே வைத்துவிட்டான். கோபம் கொண்ட விபீஷணர் அந்த சிறுவனின் தலையை குட்டினார். அச்சிறுவன் விநாயகராக காட்சி கொடுத்தார். ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பது விநாயக பெருமான் திருவுளம் என அறிந்தார் விபீஷணர். இந்த விநாயகர் திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையில் உச்சிப்பிள்ளையார் என்னும் திருநாமத்துடன் உள்ளார். உச்சிப்பிள்ளையாரை மலைப்படிகளில் ஏறி தரிசிக்க முடியாதவர்கள் மலையடிவாரத்தில் மாணிக்க விநாயகரை தரிசித்து பலனடைகிறார்கள். குழந்தை இல்லாதவர்கள் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரை வணங்கி தாயுமான சுவாமி மற்றும் மட்டுவார் குழலம்மை சந்நிதிக்கு சென்று, ஹே சங்கர ஸ்மரஹர பிரமாதிநாதக மன்னாதக சாம்பக சசிச்சூட்டக ஹரக திரிசூலின் சம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோகோ ஸ்ரீமாத்ருபூதக சிவபாலயமாம் நமஸ்தே என்ற மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் குழந்தை பாக்யம் கிடைக்கும். கர்ப்பமான பின் தினமும் வீட்டில் இதே மந்திரத்தை 11 முறை ஜபித்து வந்தால் பிரசவம் சிரமம் இல்லாமல் இருக்கும். கோவில் சிறப்பு. மலையின் கீழ்ப்புறம் விபீஷணர் பாதம் இரண்டு பாறையின் மீது உள்ளது. உச்சி விநாயகர் சந்நிதியும் படிகளின் தோற்றமும் யானையின் துதிக்கை போலவே உள்ளதாக சொல்வர். உச்சி பிள்ளையார் கிழக்கு நோக்கி கருணையே வடிவமாக காட்சி தருகிறார். உலகத்தவரால் உச்சி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். திருச்சியில் எங்கிருந்து நோக்கினாலும் இவரது சந்நிதி தெரியும் என்பதால் மானசீகமாக இவரை வணங்கினாலே 1000 கோடி பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். 273 அடி உயரத்தில் இருக்கிறது இவரது சந்நிதி. 417 படிகளை கடந்து சென்றால் இவரை தரிசிக்கலாம். இந்த எண்களை கூட்டினால் 3 என்ற எண் வரும். இந்த எண் குருவிற்கு உரியது. குரு பார்வை இருந்தால்தான் திருமண பிராப்தி புத்திர பாக்யம் கிடைக்கும் என்பர். இந்த குருவருள் இல்லாதவர்களுக்கு குருவாய் இருந்து அருள் தருவதால் தான் குருவிற்குரிய எண் வரும்படியாக உச்சி விநாயகர் சந்நிதி அமைக்கப்பட்டிருப்பதாக கருத இடமிருக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் ஸ்ரீரங்கத்தையும் திருச்சியை பிரிக்கும் காவிரி நதியையும் காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையில் குடிகொண்டுள்ள ரங்கநாத பெருமாளின் கோவில் கோபுரமும், திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி கோவில் கோபுரமும் எடுப்பாகவும் மிடுக்காகவும் தோன்றும். விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சிப்பிள்ளையாருக்கும் மாணிக்க விநாயகருக்கும் அரிசியால் ஆன இரண்டு பெரிய கொழுக்கட்டைகள் நெய்வேத்தியம் செய்யப்படும். இவற்றின் எடை 150 கிலோ. மலைக்கோட்டையில் இருக்கும் இந்த மாமன்னரை ஆண்டில் எந்த நாளிலும் சென்று நாம் தரிசித்து வரலாம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

0: ஆமா.
1: குட்டி கதை காணலாமா? கண்ணன் கதைகள். ஒருமுறை பிரம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் போட்டி வந்தது. கோகுலத்தில் உள்ள பசுக்களையும் கோபாலர்களையும் ஏன் கிருஷ்ணனையும் சேர்த்து ஒரு குகையில் அடைத்து விட்டார் பிரம்மா. அப்பொழுது கிருஷ்ணனே பல பசுக்களையும் கோபாலர்களையும் சிருஷ்டி செய்து பிரம்மனை போல தன்னாலும் படைக்க முடியும் என்று காட்டி பிரம்மனின் கர்வத்தை அடக்கினான். பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் இது. என்றாலும் சில கேள்விகள் நம்முள் எழும். கிருஷ்ணன் விஷ்ணுவின் அவதாரம் என்பது பிரம்மாவுக்கே தெரியாதா? அவர் ஏன் கிருஷ்ணனுடன் மோத வேண்டும்? அப்படியே பிரம்மா மோதினாலும் சிருஷ்டி தொழிலை கண்ணன் கையில் எடுக்கலாமா? பிரம்மனையே தன் நாபியில் படைத்த நாராயணன் பிரம்மனோடு போட்டி போட்டது ஏன்? இப்படியெல்லாம் வாத விவாதங்களும் எழலாம். ஆனால் சூட்சுமமான தத்துவ உண்மை ஒன்று இந்த லீலையில் உண்டு. கண்ணனின் லீலைகள் எதுவும் காரண காரியம் இன்றி அமைவது இல்லை. இந்த கதையின் உண்மை சம்பவத்தையும் உட்பொதிந்த தத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். கோகுலத்தில் யசோதையின் மைந்தனாக வாழ்ந்தான் கண்ணன். நல்ல அழகு, துருதுருப்பான விழிகள், எப்பொழுதும் குறும்பு, எத்தனையோ சாகச செயல்கள், பாசத்தாலும் பக்தியாலும் கட்டுண்டுவிடும் நிலை. இப்படி இருக்கும் கண்ணனை காணும் போது நம் வீட்டு குழந்தை கண்ணன் மாதிரி இருக்கக்கூடாதா என்று யாருக்குத்தான் தோன்றாது? கோகுலத்தில் வாழ்ந்த பெண்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறே ஆசை கொண்டனர். இன்னும் சிலர் கண்ணனை என் வீட்டு குழந்தையாக இருக்கக்கூடாதா என ஏங்கினார்களாம். இந்த ஜென்மத்தில்தான் அந்த கொடுப்பினை இல்லை, அடுத்த ஜென்மத்திலாவது கண்ணனை மகனாக பெற வேண்டும் என்று சிலர் பிரார்த்தித்து கொண்டார்களாம். அது மட்டுமா, கண்ணன் கைப்பட்ட பசுவும் கன்றும் தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்ததைக் கண்டு நம் வீட்டு பசுவும் கன்றும் கூட கண்ணனை மேய்க்கும் பசுக்களாக இருக்கக்கூடாதா என்று எண்ணினார்களாம். அனுதினமும் இப்படி கண்ணனையே நினைத்து கொண்டிருந்ததால் அவர்களின் விருப்பங்கள் ஏறக்குறைய ஒரு தவமாகவே ஆகிவிட்டதாம். பார்த்தான் கண்ணன் அவர்களது ஆசைகளை நிறைவேற்ற தான் ஆசைப்பட்டான். பிரம்மதேவனை அழைத்தான். கோகுலத்தின் பசுக்களையும் கோபாலர்களையும் படைத்தவனிடமே ஒப்படைத்தான். மீண்டும் தான் சொல்லும் வரையிலும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரம்மாவிற்கு பணித்தான். பிறகு தன்னையே பல பசுக்களாகவும் கன்றுகளாகவும் கோபாலர்களாகவும் படைத்து கொண்டான். திடீரென கோகுலத்தில் புது பொலிவு. கோகுலத்தின் அன்னையர் ஒவ்வொருவரும் தத்தமது புதல்வர்களிடம் புதிய அழகையும் பொலிவையும் கண்டு பூரித்தனர். பசு கூட்டங்களும் செழித்து கோகுலத்தை மேலும் அழகுபடுத்தின. வீட்டுக்கொரு கிருஷ்ணனாக வந்து சில காலம் தன் பக்தர்களை மகிழ்விக்கவே கண்ணன் புரிந்த லீலைதான் இது. இணைந்திருங்கள். இது MTR FM.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

தளவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

மனங்களை தழுவி என்னை தழுவி எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

தழுவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

எம்டிஆர் எஃப்எம் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில வீட்டு குறிப்புகளை, மருத்துவ குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் மிளகையும் வெள்ளத்தையும் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் இருமல், நீர்க்கோவை ஆகியவை குணமாகும். மிளகையும் வெள்ளத்தையும் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் இருமல், நீர்க்கோவை ஆகியவை குணமாகும். படம் வல்லவன் ஒருவன், பாடல். பளிங்கினால் ஒரு மாளிகை,

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களுக்கு. அடுத்ததாக தூய்மையான அருகம்புல்லை எடுத்து நன்றாக மென்று பற்களில் வலியுள்ள பகுதிகளில் ஒதுக்கினால் பல்வலி உடனே குணமாகும். தூய்மையான அருகம்புல்லை எடுத்து நன்றாக மென்று பற்களில் வலியுள்ள பகுதிகளில் ஒதுக்கினால் பல்வலி உடனே குணமாகும். படம் இருவல்லவர்கள். பாடல் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்.

கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முன்றியல் தமிழ் வானொலி. தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல மருத்துவ பலன்கள் உள்ளது. தேங்காய் எண்ணெய் எடுத்து உதட்டில் தடவி வர உதட்டில் உள்ள புண், வெடிப்பு, தோல் உரிதல் ஆகியவை குணமாகும். தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல மருத்துவ பலன்கள் உள்ளது. தேங்காய் எண்ணெய் எடுத்து உதட்டில் தடவி வர உதட்டில் உள்ள புண், வெடிப்பு, தோல் உரிதல் ஆகியன குணமாகும். தேங்காய் எண்ணெயை பொதுவாகவே குளிப்பதற்கு முன்பாக எல்லாம் கை காலில் எண்ணெயை தடவி கொண்டு வந்தால் தோல் நல்லா மிருதுவாக இருக்கும். படம் காதலித்தால் போதுமா, பாடல் கொஞ்சம் நீ

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்க்குறோம். மழைக்காலத்தில் ஒரு தம்ளர் பாலில் சிறிதளவு சுக்குப்பொடி கலந்து இரவு குடித்து வந்தால் காலையில் புத்துணர்வு பெறலாம். இப்போ நம்ம வந்து வேதாவோட சில பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டு இருக்கோம். அடுத்து இடம்பெறும் படம் ஜஸ்டிஸ் விஸ்வநாத், பாடல் சிலை செய்ய கைகள் உண்டு தங்கம் கொஞ்சம் தேவை.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததா ஒரு டீ, மருத்துவ டீ பத்தி சொல்ல போறேன். துளசி இலைய நன்றாக வெயில காய வைத்து பொடி செய்து டீ தூளில சேர்த்து டீ தயாரித்து குடித்து வந்தால் அஜீரணம் நீங்கும், நன்கு பசி எடுக்கும். எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, மறுபடியும் ஒரு தடவை இதை சொல்றேன். துளசி இலைய நன்றாக வெயிலில் காய வைத்து பொடி செய்து டீ தூளில் சேர்த்து டீ தயாரித்து குடித்து வந்தால் அஜீரணம் நீங்கும், நன்கு பசி எடுக்கும். அடுத்து படம் சிஐடி சங்கர் பாடல் நான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக முத்து சிதறலி, பூண்டு தோல், மிளகு, ஓமம் ஆகியவற்றை இடித்து நெருப்பு அனலில் இட்டு அந்த புகையை முகர்ந்தால் மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல் முதலிய பிரச்சனைகள்லாம் தீரும். பூண்டு தோல், மிளகு, ஓமம் ஆகியவற்றை இடித்து அனலில் போட்டு அந்த புகையை முகர்ந்தோம்னா மூக்கடைப்பு, மூக்கில் நீர் வடிதல் முதலிய தொல்லைகள் நீங்கும். படம் எதிரிகள் ஜாக்கிரதை. பாடல், நேருக்கு நேர் நின்று பார்த்தது பார்வை.

நேயர்களே, பாடலாம் ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடு நடுவில் இந்த மருத்துவ குறிப்பும் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா, மாதுளை இலை சாறை எடுத்து சில துளிகள் மூக்கில் விட்டால் மூக்கிலிருந்து ரத்தம் வடிவது நிற்கும். படம் வந்து வல்லவன் ஒருவன், பாடல் தொட்டு தொட்டு.

அடுத்து இடம் பெறுவது சில பேருக்கு இந்த வரட்டு இருமல் இருக்கும், அதை போக்குறதுக்கு வெறும் வயிற்றில் பச்சை திராட்சை பழத்தோட ஜூஸை பருகினால் அந்த வரட்டு இருமல் குணமாகும். வெறும் வயிற்றில் பச்சை திராட்சை பழத்தின் ஜூஸை பருகினால் வரட்டு இருமல் குணமாகும். படம் பார்த்திபன் கனவு, பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்து சொல்லப்போகிற குறிப்பு வந்து, தேனையும் எலுமிச்சம்பழம் சாற்றையும் சம அளவில் எடுத்து உட்கொண்டால் சளி இருமல் ஆகியன குணமாகும், நீர்க்கோவை விலகும். தேனையும் எலுமிச்சம்பழ சாற்றையும் சம அளவில் எடுத்து உட்கொண்டால் சளி இருமல் ஆகியன குணமாகும், நீர்க்கோவை விலகும். படம் நான்கு கில்லாடிகள். பாடல்: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்து பார்க்க போவது பாதாம் பருப்போட மகிமையை. இந்த தினமும் ரெண்டு பாதாம் பருப்பை சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா படிப்புல கவனம் வச்சு படிப்பாங்க. அத்துடன் கண்களில் நீர் வடியும் பிரச்சனையும் சரியாகும். தினமும் ரெண்டு பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் கண் சம்பந்தமாக கண்களில் நீர் வடியும் பிரச்சனையும் சரியாகும். படம் இருவல்லவர்கள், பாடல் இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களுக்கு. அடுத்ததாக, பல் துலக்கிய பின் தேனை ஈறு முழுவதும் கைகளால் தடவி சிறிது நேரம் கழித்து வாய்க்குப்பிளித்தால் பற்களில் உள்ள கிருமிகள் அழியும். பல் துலக்கிய பின் தேனை ஈறு முழுவதும் கைகளால் தடவி, இந்த மசாஜ் பண்ற மாதிரி, சிறிது நேரம் கழித்து வாய்க்குப்பிளித்தால் பற்களில் உள்ள கிருமிகள் அழியும். அடுத்து படம் யார்னி பாடல், பார்வை ஒன்றே போதுமே.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களுக்கு இதுவரை முத்துச்சிதறல் பகுதியில் சில குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள், நம்ம வீட்டிலே இருந்து பயன்படக்கூடிய குறிப்புகளை சொன்னேன். பொதுவாகவே நம்ம வந்து தண்ணி குடித்தோம்னா வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சீரகமும் போட்டு குடித்தோம்னா எப்பவுமே நல்லது, அது உடல்நிலைக்கு ரொம்ப ஜீரணமும் ஆகும். அடுத்ததாக இது இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த மெய்ரா மேடமுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு சிந்தனையை சொல்லிக்கிறேன். அரிய வகைகள் 5. போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. மறுபடியும் சொல்றேன், அரிய வகைகள் 5. போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. சிந்தித்து கொண்டே இருப்பதனால சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறந்து விளங்க முடியும். சிந்தித்து கொண்டே இருப்பதனால் சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறந்து விளங்க முடியும். இந்த நிகழ்ச்சியை எனக்கு தலித்து வாய்ப்பு கொடுத்த மீராமாக்கு நன்றி. உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் சென்னை திருநீந்தவூர் ரேவதி. அடுத்து இடம்பெறும் படம் எதிரிகள் ஜாகிரதை. பாடல், ஒரு நாள் இருந்தேன் தனியாக, ஒரு பெண் வந்தால் அருகே. நன்றி, வணக்கம், ரேவதி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ரோஜா என்ற சொல் வளம் வரும். சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்தே நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வீர திருமகன் என்ற படத்திலிருந்து ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பதிவுகள் PB ஸ்ரீனிவாஸ், PB சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு என்ற படத்திலிருந்து ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிராமத்து அத்தியாயம் என்ற படத்திலிருந்து வாடாத ரோசாப்பூ நான் ஒன்று பார்த்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாகசாலை என்ற படத்திலிருந்து ஒரு ரோஜா பூ சிரிக்கிறது அது ராசாவை நினைக்கிறது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் விஜயரமணி, சுரேந்தர், கமலாதேவி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் வளர்த்த பூவே என்ற படத்திலிருந்து உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்பேரி மூக்கன் என்ற படத்திலிருந்து ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பழையவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனு நீதி என்ற படத்திலிருந்து ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குது நீ வந்ததாளா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவெல்லாம் நித்யா என்ற படத்திலிருந்து ரோஜாவை தாளாற்றும் தெந்தல் பொன்மேகம் நம் கண்கள் என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானத்தை போலே இந்த படத்திலிருந்து ரோஜாப்பூ மாலையிலே ஒரு முல்லைப்பூ சேர்கிறதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோகுலம் என்ற படத்திலிருந்து புது ரோஜா பூத்தியிருக்கு இளம் மாலையிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சொன்னலதா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து ரோசா பூ சின்ன ரோசா பூ ஓம் பேர சொல்லும் ரோசா பூ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர் ஹரிஹரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல்பாளர் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல்பாளர் நிகழ்ச்சியின் நிறைவாக குபேரன் என்ற படத்திலிருந்து ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னி கிருஷ்ண சுஜாதா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ரோஜா என்ற சொல் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். என்ன தவம் செய்தேன் திரைப்படத்து பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. ஏதோ ஒரு நதியில் என்ற வரியை கொண்டு பாடும் அந்த பாடலை கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடலை டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து உயிரே என்ற திரைப்படத்திலிருந்து பூங்காற்றிலே என்று ஆரம்பிக்கும் பாடலை தந்தவளை நாங்கள் இணைந்து கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாட வந்ததூர் கானம் என்ற பாடல். இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி.

கனடா மொன்ரியல் தனுஷன் அவர்களுடைய பாடலும் கேட்போமா? சிவகாசி திரைப்பட பாடல் தான் என்று அவர் கேட்கின்றார். அட என்னத்த சொல்வேனுங்கோ என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் விருப்பம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக ஒலிக்கின்றன.

ஆஸ்திரேலிய அன்பு உறவுகளின் பாடல்கள். மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் என்று கொண்ட சேவல் என்ற வரி கொண்ட எங்க சின்ன ராசா திரைப்படுத்து பாடலை கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல இன்றும் ரமணி தந்த பாடலை கேட்போம். எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பஞ்சு மிட்டாய் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது பாடல்.

இவர்களோடுதான் மெல்போர்ன் மாநகரம் கேதிஸ் அவர்களும் நீண்ட கால உறவு. எங்களோடு தொடர்ந்து இசை பயணம் செய்யும் வேளையிலே செவ்வந்தி பூக்கள் என்ற வரி கொண்ட பாடலை என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாட வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். நான் பிடிச்ச முசல் குட்டி என்று ஈட்டி திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அகில உலகமெங்கும் இருந்து பாடல்களை கேட்டு மகளும் அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ்விக்கின்றது அல்லவா? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் அனுப்பிய பாடல். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல். என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்று வரியெடுத்து பாடும்படி இசைவி மடுப்போம் நாங்களும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் போடு நண்பா என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட எதிரி திரைப்படத்து பாடலில் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இத்தனை பாடல்களையும் கேட்ட வழியிலேதான் ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் அவருடைய பாடல் வர இருக்கின்றது. எழுதியது யாரடி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று பூந்தென்றல் என்று வரி எடுத்து பாடுகின்றது. என்னவளே, உங்களோடு நாங்களும் ஈழமணி திருநாட்டில் இருந்தும் எங்களை மறவாமல் அனுப்பி பாடல் தந்து கேட்கும் வேளை எங்களையும் கேட்க வைப்பதற்கு நன்றி.

ஒரு பாடலை வளமை போல கனடா மண்ணிலிருந்து தருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள். கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது நந்தவனம் இந்த மனம் என்று வரியெடுத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தில் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: முதல் பாடல். கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என்ற பாடல். இந்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று அன்புடன் கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.
1: கடவுள் ஏன் கல்லானார்.

கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடு

0: பழமை போல என்று தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து கேட்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தங்கள் அனைவருக்கும் விருப்பமான ஒரு பாடலாக ஓடி ஓடி உழைக்கணும் என்ற பாடலை. இந்த பாடலை நல்ல நேரம் திரைப்படுத்திருந்து அவர்கள் கேட்ட வேளை நாங்களும் இணைந்து அவர்களோடு கேட்போம்.
1: 1, 2, 3, 4.

கை நாடும் வளர்க்கணும்

0: கூட்டும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
1: மீண்டும் ஒரு பாடல், உறவை காத்த கிளி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளையில், இந்த பாடல்களில் நீ என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இணைகின்றோம் உங்களோடு நாங்களும்.

நெஞ்சமே நெஞ்சமே என்ற மாமன்னன் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடனே இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தார் எங்களோடு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை, இது முந்தையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், நீங்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். காவியமான ஒரு பாடல், காற்றலைகளிலே சுற்றித் திரிந்த ஒரு பாடல், பூ மாலையில் ஓர் மல்லிகை என்ற அற்புதமான பாடல். இந்த பாடல் ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடுகின்றன.

அழைத்தாள் வருவாளே என்ற பாடல் ஜாதி மல்லி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன் லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நட்பவி இவர்களோடு நரமொழியாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் மொன்றியல் தமிழ் வானொலியின் நீய நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் சென்னை கே கே நகரிலிருந்து அன்பு மகள் ரேவதி, நீங்களும் உங்கள் பேரன் ரித்வித்தும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல், நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்து பாடல். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை கலந்து விடுகின்றார். அரசாடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பிரேமின் சரவணன் தங்கமன் பெரியசாமி ஜனனி ஆகியோர் மூன்று தெய்வங்கள் திரைப்படம் என்று கூறினேன். வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

என்னாச்சு என்ற திரைப்படுத்த பாடல் கேட்போமா? சாரல் மழை வந்து என்று வரி எடுக்கும் பாடல் தான் அந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ், நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் எங்களை மகள வைத்து செல்லும்பதற்கு முன்பு ஏறுமுகன் பாடலையும் கேட்டுவிடுவோம். பட்டு வண்ண கிளியே என்ற வரி எடுத்த பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்கள் கேட்கும் வண்ணம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இன்றைய நேய நேரத்தை அலங்கரிக்கும் இறுதி பாடலாக ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள் என்ற பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் நீங்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது அனைவருக்காகவும்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

அடிநூர் நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கும் பாடினோர் நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். வாரம் ஒரு நாள் மலரும் பாடினோர் பாடல்கள் நிகழ்வு என்றும் மறந்த வேளையிலே அங்கு இணைந்து வந்து பாடினோர் பாடல்களில் நிகழ்ச்சியை அலங்கரித்து தங்களின் சொந்த குரலில் பாடி சென்றுவிட்டு பாடியவர்கள் தங்கள் விருப்பமாக சில பாடல்களை பதிவிட்ட வேளையிலே அவர்கள் விருப்பமாக பதிவிட்ட பாடல்கள் பாடினோர் பாடல்களாக ஒலிபரப்பும் வேளை கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது திருமயிலையூர் யோகா ராஜி உங்களுக்காக.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து அன்புடன் பாடி மகிழ வைத்த மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சிக்குரியவர் மல்லியத்திலிருந்து வந்து கேட்ட பாடலாக உங்க பொன்னான கைகள் என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் இனிமையான பாடல் எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று வரியெடுத்து பாடும் முரட்டு காளை திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அன்புடனே வந்து தன்னுடைய சொந்த குரலில் ஒரு பாடலை பாடிய நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் பாடிவிட்டு கேட்ட பாடலாக இப்பொழுது காற்றலையில்

0: துள்ளிடும் வேளை.
1: உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடினோர் பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் வாரம் ஒரு நாள் மலர்வது போன்று இன்றும் மலர்கின்றன. கற்றலையில் கலந்து வரும் அடுத்த பாடல் இரு கோடுகள் திரைப்படத்து பாடல். அந்த பாடலை நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கின்றார். தன்னுடைய பாடலை பாடிக்காட்டி எங்களை மகிழ்வித்த வேளையிலே புன்னகை மன்னன் பூவளி கண்ணன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.
2: நவராத்திரியில்

நீண்ட காலத்தின் பின் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற அற்புதமான ஒரு பாடல். கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை அழகாக பாடி காட்டி மகிழ்ந்த தர்மபுரி தகடூர் சாந்தி, நீங்கள்

சிறப்பாக மீண்டும் ஒரு பாடலை முன்னிகள் தமிழ் வானொலியின் பாடினோர் பாடல் நிகழ்வு நேயர் விருப்பமாக தந்திருந்தார் கே கே நகர் அன்பு ரேவதி அவர்கள். சென்னை கே கே நகர் ரேவதி, நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்த வழியிலே நீங்கள் தந்த பாடல் கண்ணீர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் வசந்தமும் நீயே என்று இனிமையாக பாடுகின்றது. காது கொடுப்போம்.

அன்பு உறவுகளோடு நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடல்களை தந்துவிட்டு கேட்டு மகிழும் பாடினோர் பாடல்கள் இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்காக சிறப்பித்து பாடிச் சென்ற உறவுகள் தங்கள் விருப்பமாக தந்த பாடல்களும். அடுத்து ஒலிக்கும் ஒரு பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து சிதம்பரம் தேவநாதன் உங்கள் விருப்பமாக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடல்கள் அடுத்த பாடல் இந்த பச்சை கிளிக்குறு என்று ஆரம்பிக்கும் நீதிக்கு தலை வணங்கு திரைப்படுத்து பாடல். அழகாக பாடிக்காட்டி அந்த பாடலை தனக்கு வேண்டும் என்று கேட்டது அன்பு ஷியாமலா, திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்தேன்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல். தமிழ்நாடு அம்மையப்பன் இலிருந்து அன்பு பேத்தி சிவரஞ்சினி, நீங்கள் வந்து அழகாக பாடி ஒரு பாடலை தந்தீர்கள். வேல் ஆயுதம் என்ற திரைப்படத்திலிருந்து ரத்தத்தின் ரத்தமே என்று ஆரம்பித்து பாடுகின்றது அந்த பாடல்.

தினமும் மலரும் நேயர் விருப்பம் போன்று இன்று வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கு பற்றி தங்கள் சொந்த குரலில் பாடிக்காட்டி சென்றவர்கள் தங்கள் விருப்பமாக சில பாடல்களை தந்த வேளையிலே அவர்கள் விருப்பமாக அந்த பாடல்கள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒலிக்கின்றது ஒரு பாடல். ஜீன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு உறவு நீண்டகால நேயர் ராஜராஜன் அவர்கள் தர்மபுரியிலிருந்து தந்திருக்கின்றார். ஹெய்ரா ஹெய்ரா என்று ஆரம்பித்து எனக்கே எனக்கா என்று பாடுகின்றது.

இரண்டாவது நேயராக வந்து இனிமையாக பாடி காட்டி மகிழ்ந்த கோவையூர் நாகப்பன் அவர்கள், ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் வளமையாக நிகழ்ச்சிகளுக்கு வந்து பாடலை தந்தார். இறுதி பாடலாக எல்லோருடைய பாடலையும் கேட்டு தன்னுடைய பாடலையும் கேட்டு மகிழ விரும்புவர். அந்த வகையிலே அவருக்காக ஒரு பாடல் ஒலிக்கின்றது, எல்லாமே இன்பமயம் என்ற திரைப்படத்திலிருந்து. மாமன் வீடு மச்சி வீடு என்று வரி எடுத்து ஆரம்பித்து எல்லோரையும் மகிழ வைக்கும் பாடலாக பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: இந்த மோளம் இங்க கல்யாணம் நடக்குதா கரகம் ஆடுறாங்களா பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா இங்க சங்கராபரண மியூசிக் மாதிரி ரீஜெண்டா ஆடிங்கடா.
1: தபார் நமக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு என்ன ஒண்ணு கண்டிஷனா கேளு, கரெக்டா ஆட்டிக்கிறேன். என்னன்ற பண்ணி இந்த கேட்டுக்கடா.
0: அடக்கி இத யாரா கேட்டது உன்ன? பாகவத சங்கீதத்துக்கே நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்கடா அண்ணா.
1: யோ நான் என் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினி, நீ தானே என் சங்கீதமா அடிக்க சொன்ன, அதான் ஆட்ச.
0: அப்ப ஒரு வேலை பண்ற, நீ ஆட்டிக்கிற மோளம் ஆட்டி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன், மோளம் வேணுன்றவன் அத்தை எட்டுக்கிட்டான், சங்கீதம் வேணுன்றவன் இத்த எட்டுக்கிட்டான், அடிங்கடா.

0: அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து பங்கு பெற்று தங்கள் சொந்த குரலில் பாடிய அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுச் சென்ற அன்பு உறவினர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்த வேளை அவை ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து எங்களையும் மகிழ்வித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் பாடல்களை தந்து சிறப்பித்த அவர்களுக்கும் நன்றியை கூறி காற்றலில் இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் முதலாம் சந்திப்பில் என்ற வரி கொண்ட பாடல், சார்லி ஷப்ளின் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் கேட்க ஒலிக்க வையுங்கள் பாடலை என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிய ஒரு பாடல், தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்ற தத்துவத்தோடு ஒலிக்கும் ஒரு பாடல். நீண்டகால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக அவர் தன்னோடு இணைத்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ஸ்ரீபதி, வெங்கடேஷ் சுதாஷ், குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார் ஜனனி ஆகியோரையும் அணைத்து கேட்கின்றார் பல்லாண்டு வாழ்க திரைப்படுத்து பாடல். போய் வா நதி அலையே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேர் நேரம் என்றும் பாடல்களோடு மலர்கின்றன.

முப்பொழுதும் உன் கட்டணைகள் என்ற துறைப்படுத்து பாடல் கண்கள் நீயே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. பழமை போல இன்று சியாமலா பிரபா உங்களோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நட்டவி நரமுகியாள், தமிழ் இனியாள் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்கின்ற பாடல் மல்லிகம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு கேட்க இருக்கும் நீ வருவாய் என்ற திரைப்படுத்து பாடல். அதிகாலையில் சேவலை எழுப்பி கூ என்று சொல்லிடுவேன் என்ற பாடலை தன்னோடு இணைத்து தன்னுடைய இணையவர் கலா அம்மா அவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற இந்த பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று ஒலிக்கும் வேளையிலே தனக்கும் ஒரு பாடல் என்று சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தானராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து நாள் நட்சத்திரம் திரைப்படுத்து பாடலை தருகின்றார். மல்லி மல்லி என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் விழியால் என்னை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல். அந்த பாடல் அரசன் என்ற திரைப்படத்திலிருந்து, வளைகுடாமன் குவைட் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது. நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கும் பாடலோடு.

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். ஓம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். பட்டு வண்ண சேலை காரி என்று வரி எடுத்து பாடுகின்றது.
1: பட்டு வண்ண

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நானும் நலமென்று கூறி நாங்களும் நலமென்று கூறிய வேளையிலே உங்களோடு இணைந்து கொள்ள வந்திருக்கின்றேன். சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை தொகுத்து வழங்கும் நான் இப்பொழுது ஆரம்பிக்கும் பாடல்களை உலகெங்கும் இருந்து சர்வதேச நேயர் விருப்பத்தை கேட்டு மகிழ வேண்டும் என்று காத்துக்கொண்டிருப்பவர்கள் காதோரம் ஒலிக்க வைக்கும் பாடல்கள். முதல் பாடல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒன்ன நினைச்சேன் என்று ஆரம்பித்து பாடும் பாடலாக ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அவர்கள் தந்த பாடலை கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராம்சி தந்த பாடல். ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்தில் இருந்து தென்றலோ தீயோ என்ற முதல் வரியை தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி அணையாத கோவில் தீபமே என்ற கிளிப்பிள்ளை திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்திருக்கின்றார் மாராப்பு சேலை என்று ஆரம்பிக்கும் சின்னவர் திரைப்படுத்து பாடலை.

0: மச்சான பார்த்து வரையாத ஒல.
1: அவரை தொடர்ந்து எங்கள் நீண்ட கால உறவான கேதிஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார் சூரிய வம்சம் திரைப்படுத்த பாடலை. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ என்று வரியெடுத்து பாடுகின்றது முழுவதையும்.

அடுத்து வரும் பாடலை தருவது நீண்டகால உறவு, மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா, அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள். நில்லடி என்றது உள்மனது என்று காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்து பாடலை பாடுகின்றது காற்றலையிலே.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரத்தில் தோன்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சர்வதேச மேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி. சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு என்று மெல்ல பேசுங்கள் திரைப்படுத்த பாடல். இதுவும் அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் கன்னடா. மொன்றியல் மாநகரம் தனுஷன் என் நெஞ்சில் என்ற முதல் வரியை கொண்டு பானா காத்தாடி என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றீர்கள்.

கரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் மாட்டுக்கார வேலன் திரைப்படுத்த பாடல் இன்று கேட்க விரும்புகிறார். நாங்களும் இணைந்து கேட்க இருக்கின்றோம். ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை காட்டுகிறா என்ற பாடல் தான் அந்த பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்று வரி எடுத்து பாடுகின்றது சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர். நிரேஷன், நீங்கள் தந்த பாடல்.

ஐரோப்பா கண்டத்தில் இருந்து ஈழமணி திருநாடு தன்னுடைய தாயகம் சென்று ஓய்விலே விடுமுறையை கழித்துக் கொண்டு இருக்கும் அன்பு என்னவளே, நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், வெளியே விளக்கொன்று ஏற்று என்ற தழுவாத கைகள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மனமே போல இன்று இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். இரட்டை மனிதன் என்ற திரைப்படுத்து பாடலை நீர் தொட மறந்த இடங்கள் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி என்று நீண்ட காலம் காற்றலைக்கு வராத ஒரு அற்புதமான பாடல். கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள் தந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள் செவியங்கும் புகுந்து இதயத்தை மகளிர் செய்திருந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கின்றேன் என்று காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீரா. நீங்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நலத்தோடு நலம்பெற சுகத்தோடு வாழ என் கண்ணனை வேண்டி வாழ்த்துகிறேன். நலமாக இருக்கிறீங்கள் தானே எல்லோரும். இன்றைக்கு கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி கதம்பம். இருந்தும் நீங்கள் கவிதைகள் சொல்லி அதுக்கு பாடல்களும் எடுத்து வரலாம். மற்றது பாடல்கள், அதாவது எப்படி என்றால் அந்த நிகழ்ச்சியையும் கலந்து நேயர் நேரம் புலனத்தில் நீங்கள் எழுதினீர்கள் அல்லவா பாடல்கள், அது இன்று தனிப்பட்ட முறையாக வராது, சற்று எடுத்து வர முடியாத நிலை அப்பாவுக்கு. அதனால் இன்று இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்கலாம். அதை நேர் நேரத்தில் எழுதினதை தான் பாப்பன் யார் எழுதியிருக்கிறோம்ண்டு, அந்த எழுதின பாடல் தானம்மா நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி வந்தால் உங்களுக்கு அந்த பாடல் கொடுக்கப்படும். சரியா? அதில் தேர்ந்தெடுத்து நான் சொல்லுவேன், இவருடைய பாடல் கேட்டிருக்கிறீங்களோ அந்த பாடல் வேணுமெண்டா கை வைத்த சொன்னேன், அல்லாட்டி காற்றலையில் வந்து நீங்கள் கேட்டால் தருவன். மற்றது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். கவிதை கொடுத்து அதுக்குரிய பாடலை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லலாம். இல்லை ஒரு பாடலை கொடுத்து அதுக்குரிய கவிதையை யாராவது எடுத்து வருவீர்களா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். எங்கே ஒரு கண்ணன் பாடல் கேட்க இப்பொழுது கேட்கலாம். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து காற்றலைக்கு நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். நான் பேசுறது கேட்கிறதா எல்லாருக்கும்?

0: நேரம் சரியாக 10:31, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:01. இன்றைய நாள் 22 ஏப்ரல் மாதம் 2022. எல்லாம் 2 வந்துருச்சு போங்க. ஆக மாதம் மட்டும்தான் மாறிடுச்சு. 22 ஏப்ரல் மாதம் 2022. அப்போ இன்றைக்கு தான் இது லைவாக போகுது, என்ன சரிதானே? இப்போ நான் இது மறு ஒளிபரப்புன்னு நீங்கள் நினைக்கல தானே? சரி, எங்கே நீங்கள் உங்களுடைய பாடல் அல்லாட்டி கவிதையோடு இணையலாம். இந்த எங்களுடைய நேயர் விருப்பம், நேயர் அதாவது புலனத்தில் நீங்கள் எழுதுவீங்கல்ல நேயர் விருப்பம், அதில் எழுதிய பாடல் யாராவது இப்பொழுது கேட்க விரும்பினாலும் இல்லை, இன்று அந்த நேரத்துக்கு அந்த நிகழ்ச்சி வரமாட்டாது. அந்த பாடல்கள் உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அந்த பாட்டை தான் கேட்க வந்தனானம்மா, அந்த பாடலை தரையிலுமாண்டு கேட்ட உடனேயே உங்களுக்கு அந்த பாடல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் இணைவோர் இணைஞ்சு கவிதை சொல்லலாம். உங்களுடைய இனிமையான குரலில் நல்ல ஒரு கவிதை எடுத்து வரலாம். அருள் ஓடிவாரார். இப்படித்தான் போன முறையும் வந்து கவிதை திரையில் சும்மா ஏதோ வணக்கமாண்டு போயிட்டார். இன்றைக்கு அருளுக்கு இன்றைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, அப்படி ஓடுனேன். என்னென்னா அன்றைக்கு அவரிடம் வெற்றிடமாக தான் இருந்தது. அதில் கவிதையும் இல்லை, பாட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்க என்ற செல்லக்குட்டி, எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள்?
1: அம்மா நலமாக இருக்கிறாங்க.
0: கள்ளன் ஏதோ களவு செய்ய போறான், கொஞ்சம் யோசிச்சு அம்மா ஏதோ வரண்டு ஓட போற உடனே பாருங்க, யோசிச்சு அம்மாண்டு தொடங்குறார். எப்படி ஐயா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறீங்களா? நாட்டு நிலைமைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நலமா இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்ன பண்றாலும் அழைப்பு எங்களுக்கு எடுங்கோ, எனக்குமா பார்க்குமா? சரி, கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். சரியா?
1: இப்ப
0: அது நல்லா இருக்கு இந்த கேள்வி, சூப்பர். இது இப்படி ஒரு கேள்வி யாரும் கேட்கலையேண்டுதான் ஐயா, நான் இவ்வளவு நேரமும் யோசிச்சு கொண்டேன். என்ற வாழ்க்கையிலேயே இது என்னங்க இப்படி, இதுதான் முதல் தடவை வந்துட்டு அம்மா இப்ப என்னமா போகுது என்று கேட்கிறேன். என்ற செல்வத்துக்கு என்னத்தை சொல்லலாம் இப்ப? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை போன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: கவிதை சொல்ற நிகழ்ச்சியோமா?
0: அன்றைக்கு பின்னங்கால் முட்டை ஓடுனீங்கல்ல, நேற்று அன்றைக்கு வந்துட்டு அம்மா ரெண்டுட்டு ஒரு பாட்டையோ இன்னும் பாட்டுன்னு சொல்லல போல, என்னெல்லாம் பேசிட்டு அம்மா இந்த வாரம் நின்றுட்டு போனீங்கல்ல, இப்ப வாரம்
1: என்ன
0: சொன்னீங்க?
1: நிறம் சொன்ன நிறத்துக்கு நிறம்
0: பதில் சொன்னீங்க, அது இல்ல. கவிதை நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க போன முறை வந்து வந்துட்டு இல்ல, நீங்க கதைச்சிங்க, நீங்க கதைச்சிங்க ஒரு பாட்டு ஒரு கவிதை சொல்லுங்க ஐயா, எங்க பாக்கலாம் என்று சொல்றது கிடையாது. இவரு கவிதைக்கு பாட்டுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க ஐயான்னு சொன்னேன், லெனின் லெனின் வந்து சொன்ன பாட்டுக்கு. அம்மா ரெண்டு கொஞ்சம் நின்று வாரணம்மா, இப்ப உடனே வாரணம்மா போனீங்க எங்க ஐயா, எப்படி ஐயா இப்படி அம்மா அப்பாவை ஏமாத்துறீங்க பாருங்க. நானும் கடைசி வரை பார்த்துட்டு அதில் சொல்லேன், ஒரு பாட்டும் கேட்கல இவர் ரெண்டு சொல்லேன். சரி சரி, இன்றைக்கு என்ன பாட்டு வேணுமென்று சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாட்டு. நீங்கள் புலனத்தில் புலனத்தில் எழுதி இருக்கிறீங்களா நீங்கள் பாடல்? என்ன பாட்டு அது, என்ன பாட்டு
1: அது? அக்னி நட்சத்திரம் படத்தில்
0: வாவா எந்த நண்பே, அந்த புலனத்தில் எழுதப்பட்ட அந்த பாடல். இன்றைக்கு அப்பா அந்த நிகழ்ச்சி எடுத்து வர மாட்டார், அது இந்த அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியிலையும் கொடுக்கப்படும். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் வரும். உங்களுக்கு என்ன வாவா அன்பே வேணும்? யார கூப்பிடுறீங்க, யார கூப்பிடுறீங்க, யார கூப்பிடுறீங்க?
1: அம்மா நான் கவிதை இன்றைக்கு ஆயத்தம் இல்லையம்மா.
0: என் கையா ஆயத்தமா இருந்தது, என் கையா என்னைக்கு ஆயத்தமா இருந்தது இந்த கவிதை சொல்லுங்க எனக்கு. வா வா அன்பே, ஏதோ ஒரு வா.
1: இனி அடுத்த வள்ளி ஒரு கவிதையோட வருவேன் அம்மா.
0: எத்தனை நாள் இருக்கு ஐயா அடுத்த வள்ளிக்கு? இந்த வள்ளியில அடுத்த அடுத்த ரெண்டாவது எந்த வெள்ளியா வருகிற வெள்ளியா?
1: ஒரு கிழமையா
0: ஒரு வாரத்தால வருகுது. நம்பிக்கை. சரி சரி, பரவாயில்ல. இன்னைக்கு உங்களோட விருப்ப பாட்டை தாரன் நான். சரியா? காலநிலை எப்படி இருக்கிறது அங்க? காலநிலை
1: இங்க வெயில் தான், கொஞ்சம் கடும் வெயில்.
0: கடும் வெயில்,
1: வெயில். தூர பஸ் ஓட்டங்கள் இல்ல, வெளி மாவட்டங்கள்.
0: இது இந்த பாட்டு எப்படி ஒரு ரெண்டு பேரும் பாடி காட்டுங்க பாப்போம் எப்படிங்க என்னண்டு. வாவா வாவா கோழி குஞ்சு கூப்பிடுற மாதிரி இருக்கு. கோழி குஞ்சு குஞ்சும் கோழியும் போயேகளை இப்படிதான் கூப்பிடுறேன். இது வாவா. சரி, உங்களுடைய பாடலுடனே இப்ப தர்றேனா? இப்ப தரேன். சரியா?
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: அதாவது நேயர் நேரத்தில், நேயர் நேரத்தில் நீங்கள் எழுதியிருக்கும், அதாவது நேர் விருப்பம் அந்த தளத்துக்குள்ள நீங்கள் எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறீங்க, அத்தனை பேருடைய பாடலும் நீங்கள் நேரடியாக வந்து இல்லாட்டி நீங்கள் அன்பு உறவுக்குள்ள எழுதலாம். அம்மா அந்த பாடலை எனக்கு இன்றைக்கு தாங்க வேண்டு. மாளிங்கையா, நீங்கள் மற்ற இணைப்புக்கு வாங்கோ. இந்த என்னுடைய தொலைபேசி கொஞ்சம் சார்ஜரில் போட்டிருக்கிறேன், அதனால் சற்று இன்றைக்கு வெளியில் இருந்தபடியாக அதை சார்ஜில் போடல. நீங்கள் ஒரு மற்ற இணைப்புக்கு வாங்கும். இன்றைக்கு வந்து அந்த இணைப்பில் அழைப்பவர்கள் தயவுசெய்து எங்களுடைய வான் அலைகளில் இருக்கிற அந்த அழைப்புக்கு நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு நான் யாரையும் இந்த தளத்தில் காணலே என்று சொன்ன உடனே, வணக்கம் மாளிங்கையா. மாளிங்கமையா, ஐயா ஐயா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்
0: ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நலமா இருக்கமா. நீங்க நலமா இருக்கீங்களா? ஐயா நலமா இருக்காங்களா?
0: இன்னைக்கு நீங்க எங்க போறேன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க வர மாட்டீங்க. இங்க
2: சாயந்தரம் 4 மணிக்கு திருவாளூர் தேராஜர் பாக்கிறதுக்கு போறோம். அங்க மடம் ஒண்ணு இருக்கியம்மா, அந்த மடமும் பாக்க போறோம். ஒரு என்னுடைய நண்பர் வந்து குலதெய்வம் அங்க ஒண்ணு இருக்கு திருவாளூர்ல, அதை பாக்குறதுக்கா வேண்டி அவரு போறாரு, என்னையும் அழைச்சாரு, நான் போறேன்.
0: ஓ, அங்க போய் அங்க மடத்துல தங்கிடுவீங்களோ?
2: அந்த காலம் இன்னும் வரல, வரும்போது நடக்கணும். நடந்தா நல்லது, நடந்தா நல்லது.
0: அது என்னண்டு? அங்க இருக்கிற மடத்துல தங்குறதுக்கு ஆசைப்படுறீங்க, அதுதான் எனக்கு தெரியல.
2: ஆமா, மடத்துல தானம்மா தங்குறேன்.
0: அதை தங்க நான் கேட்டேன். கேள்வியும் கேட்க விடுறீங்க, நாங்கள அன்பா கேட்கிற கேள்விய கூட நீங்க கேட்க விடுறீங்க. இல்ல சரி, இன்னைக்கு நீங்க கவிதை சொல்ல வந்திருக்கீங்களா? கவிதைகள் சொல்லவா?
2: சொல்றம்மா சொல்றம்மா.
0: ஐயா கவிதை எழுதி போட்டு வந்து சொன்னோம் என்ன சொல்லிட்டேன். சரியா?
2: இல்லக்க, நம்ம எப்போதும் கற்பனையில தான் சொல்றது.
0: கற்பனையில நீங்க சொல்லுவீங்க. அடுத்தது இப்ப
2: எழுதிங்க,
0: உங்களோட கவிதை எழுதுறேன். சரி, இப்ப மாளிங்க ஐயா கவிதை சொல்ல போறாரு. எல்லாரும் காதை நல்ல கூர்மையா தீட்டி கொள்ளுங்க, விளங்காத அவர்கிட்டயே அழைச்சு கேளுங்க. எங்கே உங்களோட கவிதையை பார்ப்போம். எடுத்து வாங்க.
2: கவிதையே தெரியுமா?
0: இது பாட்டு. இது என்ன டைப்?
2: இருங்க, மாறி முடிக்கல.
0: கவிதையே தெரியுமா? சரி,
2: இருங்க. கற்பனையில் நான் வரவில்லை, நேரிலே வருகிறேன்.
0: கவிதையே தெரியுமா? கற்பனையில் நான் வரவில்லை,
2: நேரிலே வருகிறேன்.
0: நான் வரவில்லை. போறங்க, மெதுவா சொல்லணும். இல்ல, நான் சின்ன பிள்ளை இல்ல. எங்க வர போறீங்க? வரவில்லை.
2: கற்பனையே
0: இது யாருக்கு இந்த மெசேஜ் கொடுக்கறீங்க? கற்பனையில் நான் வரவில்லை, நேரிலே வருகிறேனா? என்னண்டு?
2: நேரிலே வருகிறேன். நேரிலே வருகிறேன்.
0: நேரிலே வருகிறேன். வருகிறேன். உனக்கு ஒரு சாக்லேட் பாக்கெட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கி
2: வருகிறேன். கோரிக்கையை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தர்றது.
0: நேரிலே வருகிறேன்.
2: கண்ணம் உன் கண்ணம்
0: கனி
2: என்பார்கள் கவிஞர்.
0: என்பார்
2: கவிஞர்.
0: கண்ணம் கனி என்பார்கள்.
2: உன் கண்ணம், உன் கண்ணம் கனி என்பார்
0: என்பர்
2: கவிஞர்.
0: கவிஞர்
2: ஆம், ஆம் நிஜம்தான்.
0: ஆ கவிஞர் ஆம் நிஜம்தான்.
2: உதடுகள் பதிக்க வேண்டுமா?
0: உதடுகள்
2: பதிக்க வேண்டுமா?
0: பதிக்க வேண்டுமா?
2: பற்கள் தீண்ட வேண்டுமா?
0: பொங்க நில்லுங்க, அதை மறந்துடாதீங்க. பொங்க இதை எழுதி போட்டு சொல்றேன். பதிக்க வேண்டுமா? பற்கள்
2: தீண்ட
0: வேண்டுமா?
2: உண்ணும் ஆசையில் உன்னை தொந்தரவு செய்து விடுவேனோ?
0: உன்னை
2: உண்ணும்
0: ஆசையில் உன்னை தொந்தரவு செய்து விடுவேன்.
2: தொந்தரவு செய்திடுவேனோ என்று
0: செய்து
2: விடுவேனோ
0: என்று இது கடிதம் தான். சொல்லுங்க.
2: கலங்கி நிற்கின்றேன் கண்மணியே.
0: கலங்கி நிற்கின்றேன்
2: கவியே.
0: கவியே இல்ல, நீங்க கண்மணிக்குத்தான் இது எழுதுறீங்க. கவியே எங்க?
2: கண்மணியே கவியே.
0: கலங்கி நிற்கின்றேன்
2: கவி கண்மணியே. கவிதா கவிதை தானே பேசுறோம்.
0: பாருங்க, கலங்கி நிற்கின்றேன் என்ன?
2: கண்மணியே போட்டாங்களா?
0: கண்மணியே. நமஸ்காரம் அட்டாங்க நமஸ்காரம் போட்டிருப்பேன் ஐயா. இப்ப இல்ல, ஒன்றை மட்டும் சொல்லிடுறமா இல்லைங்க ஐயா. இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு மனமும் உடல் சோர்வு வேண்டியெல்லாம் மன சோர்வால நிகழ்ச்சி எடுத்து வரலாமா, விடுவோமா, விடலாமா, விடுவோமான்ட்டு ஒரு கொஞ்சம் அப்படித்தான் இருந்தது. அப்படி வராம இருந்திருந்தா இப்படி ஒரு அற்புதமான கவியை நான் இழந்திருப்பேன்.
2: அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, அது என்னமோ நீங்க கவி கேட்கும் போதுதான் எனக்கும் ஊறுதுமா.
0: ரெண்டு மூணு பேர் வருவாங்க பின்னால
2: எங்களுக்கு பாட்டுமா. ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஒன்னு உங்களுக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. இருக்க முடியும், இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வழியிலே. காதல் வழியிலே சே, காதல்
0: வலையிலே.
2: எப்படி விழுந்துட்டான்னு வார்த்தைகள் வரமாட்டாங்குதுமா.
0: எல்லாரும் இது மார்னிங் ஐயா சொல்றான்னு நீங்க உண்மையா நினைச்சுறாங்க. இவர் கற்பனை உலகத்துல இப்பதாங்க மிதக்கிறார். அதாவது கொஞ்சம் இளம் வயதுலதான் எல்லாரும் அப்படி மிதக்கலாம். அந்த காலத்தை இவர் தவற விட்டுட்டார். அப்ப இவர் இப்ப என்னண்டா, இப்பதான் இந்த கற்பனை எல்லாம் இப்ப மிதக்கிற. அதாவது வாசிச்சு பார்க்கலாம் சரியா? கவிதையே தெரியுமா? கவிதையே தெரியுமா? கற்பனையில் நான் வரவில்லை, நேரிலே வருகிறேன். கவிதையே தெரியுமா? கற்பனையில் நான் வரவில்லை, நேரிலே வருகிறேன். உன் கண்ணம் கனி என்பர் கவிஞர். உன் கண்ணம் கனி என்பர் கவிஞர். ஆம், நிஜம்தான். உதடுகள் பதிக்க வேண்டுமா, பற்கள் தீண்ட வேண்டுமா? உண்ணும் ஆசையில் உன்னை தொந்தரவு செய்து விடுவேனோ, தொந்தரவு செய்து விடுவேனோ? உன் கன்னத்தை உண்ணும் ஆசையில், கனி என்று நினைத்து உண்ணும் ஆசையில் தொந்தரவு செய்து விடுவேனோ என்று கலங்கி நிற்கிறேன் கண்மணியே. இதுக்கு அவர் விழாமலே இருக்க கனியை கொண்டு வந்த அங்கால பேச்சு முழுது இப்படி ஒரு கவிதை. இப்படி ஒரு கவிதையை சொல்லி இருக்கிறீங்களே. சரி, இந்த பாடலை எடுத்து வர்றேன். மற்ற அன்பு உறவுகளை சந்திக்கலாம். என்னுடைய மற்ற ஃபோன் கொஞ்சம் சார்ஜில் போட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில் போன் சென்று வந்த அப்படிவா சார்ஜ் எடுக்கவில்லை. நன்றி ஐயா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, சரியா?
2: நன்றிமா, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்கே குருபாஸ்கர், நீங்கள் அந்த இணைப்புக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து நீங்கள் இதில் இணைஞ்சால் எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய அந்த ஃபோன் சார்ஜில் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம் இதில் என்னென்றால், நான் இந்த தளம் எங்களுடைய அன்பு தளத்திலே யாரையுமே வணக்கம் சொல்லவில்லையே என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உடனே கண்ணன் கையை உயர்த்தி இருக்கிறார், பூவோடு உயர்த்தி இருக்கிறார். ஜார்ஜ் ரெண்டு கைகளையும் உயர்த்தி, அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ரமணி ராஜேஷ், நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது காற்றலை இணைந்து ஃபாரூக் பாருங்க, பரந்த மனசு, அம்மா எப்பவும் நான் அம்மாவோட தான் என்று சொல்லியிருக்கிறார். அருள் வணக்கம் போட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். வணக்கம் அம்மாண்டு. ரமணி ராஜேஷ் எப்போவும் என்றும் எப்பொழுதும் என்னோடு எம்டிஆர் வானொலி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஜார்ஜ் அறிவிப்பாளர் ஷாகுல் காமீர் அவர்களுடைய தொகுப்புக்கு நன்றி கூறியிருக்கிறார். மாளிகையாவும் கை வைத்திருக்கிறீங்க. எங்கள் வானொலி அதிபர் வாணியரசி அம்மா வந்திருக்கிறார் என்று ஒரு டங் டங்குன்னு ஒன்று போட்டிருக்கிறார் பேந்தம் ஜார்ஜ். சந்தனராஜ் மாமா சொல்லியிருக்கிறார். அடுத்தது மகாலிங்கையா வருக வருக வாணியரசி என்று போட்டிருக்கார். வணக்கம் ஷியாமலாமா, ஒரு நிமிஷம் தாங்கோ.
3: வணக்கம்,
0: வணக்கம், ஒரு நிமிஷம் தாங்கம்மா. வடலூர் ஆனந்தன் அவரும் வணக்கம் சொல்லியிருக்கிறார். எல்லாம் ஸ்கூலுக்கு டக்கு டக்குன்னு வந்திருக்கிறாங்களப்பா, அதுதான் எனக்கு தெரியல. அடுத்தது குருபாஸ்கர், குருபாஸ்கர் வந்திருக்கிறார், அவரும் ஒரு வணக்கம் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஷியாமலா அம்மா சொல்லியிருக்கிறீங்கள், வடலூர் ஆனந்தன் சொல்லியிருக்கிறீங்கள். ராஜ்குமார், வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா, எனக்கு பிடித்த பாடலை வழங்க இயலுமா? அங்கு எழுதியிருந்தா தான் ராஜ்குமார் கிடைக்கும். அங்கே எழுதியிருக்கிறீங்களா அன்பே பேரன்பே என்ற பாடல்?
3: அங்கே எழுதலையே,
0: எழுதலையே. எனக்கு சாட்சிக்கு இங்கே ஒரு ஆள் இருக்கே, தர்மபுரி எப்போதும் பிள்ளை.
3: ஆமா, நாங்கள் பார்க்குறோம்ல.
0: அதுதானே, அதனால அப்படி எழுத முடியாது. ரமணி ராஜேஷ், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வர முடியுமா என்று கேட்டுக்கொள்கிறேன். அல்லடி சார், கொஞ்சம் பொறுங்கோ, இதை இணைச்சு பார்க்குறேன்.
3: அம்மா, தர்மபுரி எப்பமா வெள்ளையாச்சு?
0: தர்மபுரி எப்பம் அப்படியா சொல்லி,
3: எப்போ வெள்ளையாச்சு?
0: தர்மபுரி எப்போ வெள்ளையாச்சுன்னு
3: அன்புடன் வெள்ளக்கார தர்மபுரி போட்டிருக்காரு.
0: அது எப்பயோ வெள்ளையாச்சு, அது எப்பயோ ஆயிடுச்சு. அது அது அதாவது சேப்பு விஜயராகன பார்த்ததுல இருந்து,
3: சேப்பு விஜயராகனுக்கா வெள்ளக்கார ராஜ்குமார் போட்டிருந்தா பரவாயில்ல, அவர் தர்மபுரியில வெள்ளையாக்கிருக்காரு.
0: அதுண்டா உண்மைதான். ஆஹா,
3: ஒரு வெயில வெளுத்து போச்சோ.
0: ஆஹா, நாங்கள் ரமணி ராஜேஷ் அவருக்கா இணைச்சு கொள்ளலாம். அப்படியே இணைப்பில் இருங்கோ, ஒருக்கா ஒரு நிமிஷம்
3: தாக்கமா
0: அவரை இணைத்து விடலாம். அவர் என்ன அழைப்புக்கு வருகிறார்? இன்றைக்கு கவியோடையா, பாடலோடா, அல்லது பாடல் கேட்கவா என்று பார்ப்போம். அழைப்புக்கு வந்திருந்தார். வணக்கம் ரமணி ராஜேஷ், ஒருக்கா பேசுங்கோ. எங்க இப்போ பேசுங்கோ ரமணி ராஜேஷ், ஒரு நிமிஷம், என்னிடம் தான் பிள்ளை இருக்கிறது. ஒரு நிமிஷம், இப்போ பேசுங்கோ. எங்க ஒரு நிமிஷம் தாங்க. ஆ, இப்போ பேசுங்கோ. உங்களோட சத்தம் வரவில்லையே.
3: கேட்கலையம்மா, அவர் பேசுறது.
0: அதானே, பொறுங்க நில்லுங்க, நான் தான் என்னுடைய இணைப்பில் இருந்தேன். இப்போ பேசுங்க.
3: என் காலுக்கு கேட்டாதான் அவர் நல்லா பேசுறாரு அர்த்தம்.
0: ரமணி ராஜேஷ் அவருக்கு உங்களோட குரலை கொடுங்க. ரமணி ராஜேஷ் இருக்கா எங்க? ஓ, என்னிடம் தான் பிள்ளை இருக்கிறது. ரமணி ராஜேஷ், மன்னிக்க வேணும். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
4: வணக்கம், வணக்கம்,
0: இப்ப சொல்லுங்க.
4: வணக்கம் அம்மா.
0: அப்பா, உங்க கூட
4: இருக்கீங்களா?
0: அப்பா, ஷியாமலா கேக்குதா
3: அவருடைய
0: ஷியாமலா அம்மாக்கு ஏன்னா அவருக்கு காது கேட்காது, நீங்க பேசுறது கேட்டா அது கேக்குதுன்னு தான் அர்த்தம். சரி, எப்படி இருக்கிறீங்கள் ரமணி ராஜேஷ், நீங்க மனித வாழ்க்கையில இன்ப துன்பம் இரண்டும் சொல்லே வரும், அந்த துன்பம் சற்று எங்களுக்கு தாங்க முடியாமல் இருக்கும், இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த துன்பத்தை மறக்கிறதுக்கு எங்களுடைய காற்றலையும் உங்களை போல அன்பு உறவுகளும் இருக்கிறார்கள், அதுதான் எனக்கும் அப்பாக்கும் உயிரோட்டம்.
4: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா எம்டிஆர் அப்படிங்கிற ஒரு பாலத்தில் பாலத்துக்கும் அந்த குடைக்கும் கீழே எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நீண்ட நாட்களாக.
0: இது இல்லாவிட்டால்
4: சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
4: நல்ல நல்ல பாடல்கள், அது நைட்டு நீங்க என்னென்ன கானங்கள் போட்டீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப அருமையான பாடல்கள்.
3: எனக்கு டவுட் வந்துச்சு, என்னோட தமிழ் டைதான் கேப்பேன், டவுட் வந்துட்டு வேற சேனல் மாத்தி பார்த்தா ஆனா அது எடுத்துச்சு, இது மட்டும் தான் எடுக்காம இருந்துச்சு. அப்புறம் ஒன்னா பிட் வந்துட்டு அண்ணன் குரல் கேட்டுச்சு.
0: இப்ப ரமணி ராஜேஷ், நீங்க என்ன உங்களுடைய விருப்ப பாடல், அதுல எழுதின பாடலை கேட்க வந்திருக்கீங்களா, இல்ல கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா, ஆல்ரெடி கவிதை ஒன்று யாராவது கொண்டு வாங்க சொல்லுங்க. அம்மா பெட்டி,
4: அம்மாவை பற்றிய ஒரு ரெண்டு வரி ரெண்டு கவிதைகள், அதாவது நான் எழுதல ஆனா படிச்சது. வந்து என்னுடைய நண்பர் வந்து கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாரு படத்துல, திரைப்படத்துல, தமிழ் திரைப்படத்துல, பாட்டி சொன்ன கதை அப்படிங்கிற ஒரு படத்துல ஜெய் முருசு அப்படிங்கிற ஒரு புதிய இசையமைப்பாளர் கிட்ட அவர் பாடியிருக்காரு. கிட்ட பாத்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் அசிபி மீதியா இருக்கும், ஒரு பாண்டிச்சேரியை சேர்ந்தவரு, அதனால அவருடைய பாடல் கேட்கலாம் அப்படின்ட்டு. அந்த பாட்டி சொன்ன கதை அப்படின்னு பார்த்து சித்தா வராம் பாரு, சும்மா கெத்தா வராம் பாரு அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: என்ன படம், பாட்டி என்ன பாட்டி,
4: பாட்டி பாட்டி சொன்ன கதை, இன்னும் திரைக்கு வரலமா அது, அந்த பாடல் அந்த படம்.
0: ஓ, அப்ப அது சொன்ன இதுல வருமா யூடியூப்ல,
4: உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க,
0: உங்களுடைய அனுப்புனா சரி அனுப்புனா.
4: ஆமா, அந்த பாடலை வந்து எல்லா நேரமும் கேட்கணுங்கிறதுக்காக ஒளிபரப்புங்க.
0: சரி, அடுத்து வர்றேன். என்ன என்ன கவிதை ஏதோ சொல்ல போறீங்கல்ல?
4: ஆமா ஆமா ஆமா,
0: சொல்லுங்க.
4: ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் அம்மா. காயங்கள் ஆறி போகும், கற்பனைகள் மாறி போகும், கனவுகள் கலைந்து போகும், என்றுமே மாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசமும், நாம் தாய் மீது கொண்ட பாசமும். அம்மா தான் உலகத்துல எல்லாமே,
0: எல்லாமே அம்மா தான்.
4: அம்மாவை நினைச்சு வாசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு
0: நல்ல கவிதை. இன்னொரு கவிதை, இன்னொரு கதை வாசிச்சிருங்க, இன்னொரு கவாசம்,
4: ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள் அம்மா. காயங்கள் ஆறி போகும், கற்பனைகள் மாறி போகும், காயங்கள் ஆறி போகும், கற்பனைகள் மாறி போகும், கனவுகள் கலைந்து போகும், என்றுமே மாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசமும், நாம் தாய் மீது கொண்ட பாசமும்.
0: அருமை ஐயா, அருமை, நல்ல. முடிந்த அளவு நான் அந்த பாடலையும் அந்த பாட்டி சொன்ன கதை படத்தை நீங்க அனுப்பியிருக்கிற அந்த பாடலையும் தாய்க்கு உங்களுடைய கவிதைக்கு ஒரு பாடலையும்
4: நீங்க ஒளிபரப்பும் போது கண்டிப்பா நான் அவருக்கு காட்டுவேன். நல்லா இருக்கும், நல்ல பாடல், நல்லா இருக்கும் பாடல் கேட்கறதுக்கு, ஒரு ஜாலியான பாடல். கிட்டத்தட்ட எஸ்பிபி சாருடைய வாய்ஸ், அவர் எஸ்பிபியுடைய, அவரு எஸ்பிபியோட தன்னை குருவான் வச்சிருக்காரு எஸ்பிபிய,
0: எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அவர் சிகரம் போல வளர்ந்து வரட்டும், நல்ல ஒரு கலைஞனாக அந்த பாடல்கள் நிறைய பாடட்டும் என்று நாங்களும் ஒன்றிய தமிழ் வானொலி உறவுகள் எல்லோரும் வாழ்த்துகிறோம் நாங்கள்.
4: நன்றி
0: ஐயா, நன்றி. எங்கே எங்களுடைய இருக்கிறீங்களா?
5: இருக்கிறீங்க.
0: கவிதை சொல்ல போறீங்களா, பாட்டு கேட்க போறீங்களா, என்ன செய்ய போறீங்க?
3: கவிதை அம்மா சொல்ல வந்தேன்.
0: சரி, உங்களோட கவிதையை பார்க்கலாம் பாருங்க. நீ ஒரு நிமிஷம் தாங்கோ அம்மா கவிதை.
3: ஆமா
0: சரி, நல்ல காலம் மாளிகை மாளிகையா மாதிரி இதுல வச்சு கவிதை சொல்ல எழுத சொல்லி. ஷியாமலா, ஷியாமலா இருக்கிறீங்களா?
3: இருக்கமா இருக்கமா.
0: ஆ, என்ன நடக்குது? நான் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆ சரி, எங்க இப்ப வந்து
3: நட்புக்கு ஒரு அளவுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதைமா.
0: நட்புக்கு ஒரு அளவு நீங்க வாரே. நீங்க நான்காவது ஆளா வந்திருக்கிறீங்க. நட்புக்கு ஒரு அளவு. எங்க அடுத்து வாங்க
3: சொல்லவாமா?
0: சொல்லுங்க.
3: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமா. ஆம், உணவுக்கு உப்பு அளவோடு இருக்க வேண்டும். அறுசுவை உணவுக்கும் வயிற்றில் ஒரு அளவு உண்டு. ஆழமான நட்புக்கும் அது தரும் ஆத்மார்த்தமான அன்புக்கும் இதனால் வரை தேடியும் அளவு கிடைக்கவில்லையே. இது நம் தந்தை, இது நம் தாய், இது நம் தங்கை, இது நம் குழந்தை, இது என் மனைவி என்பது இரு ஆண்களின் நட்புக்கு அளவு என்பது ஒரு புத்திசாலியின் தெளிவுரை. உண்மையான நட்புக்கு ஆண் பெண் பேதமோ அளவோ ஏது? அளதாமா?
0: ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினம் தான். இந்த பாட்டு நல்லா இருக்கு.
3: இல்லம்மா, தோழா தோழா தோ கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு சரி. நீங்க
3: சொன்ன இது ஆண் பெண் பேதம் இல்ல அப்படின்ற பட்சத்துல உள்ள நட்பு தானே இது? அது வந்து உறவுகள்.
0: தோழா தோழா தோழா, அந்த படம் வந்து என்ன
3: படம் வேற யாராவது வந்து நல்ல பாட்டு சொன்னாலும் ஓகே.
0: இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்றதே நல்லா இருக்குது. அங்க என்ன படம் இது?
3: அது
0: அது
3: பாண்டவர் பூமி.
0: பாண்டவர் பூமி.
3: ஆமா,
0: பாண்டவர் பூமி. அந்த பாடல் உங்களுக்காக கொடுக்கப்படும். நன்றி நன்றி ஷியாமலா அம்மா. பேந்தம்மா இணைஞ்சு கொள்ளுங்க திரும்ப. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: குரு பாஸ்கர், நீங்கள் இணைப்புக்கு வரலாம். அதாவது எங்களுடைய வானொலி தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைப்புக்கு வாங்கோ தயவு செய்து. ஏனென்றா மற்ற தொலைபேசி அது சற்று எங்கே வானொலி இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டும். எங்களுடைய ஃபாரூக் வந்திருக்கிறீங்க. ஃபாரூக் வாங்க. ஃபாரூக்
5: வணக்கம். அம்மா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? கடைக்குடிச்சிங்க?
5: நல்லா இருக்கேன்.
0: திடமா சொல்லும், நான் நல்லா இருக்கிறேன். ஓகே,
5: நல்லா இருக்கிறேன்.
0: சரி, இன்றைக்கு என்ன கவிதையா? யார ஐயா குழப்ப போறீங்க? கவிதையா பாட்டா? கவிதை எங்க கொண்டு வாங்க. மாளிகையா, மாளிகையோட கவிதையும் மிஞ்சோணும். சரியா? அத நீங்க கேட்க இல்லையாக்கோ? கேட்டிருந்தா நீங்க இவ்வளவு.
5: அவரு எல்லா கவிதையும் மிஞ்சி
0: அடிச்சுட்டாரு. சூப்பர். எங்கயா சாங்க சாங்க.
5: அதனால நான் வந்து ஒரு பெரிய பெரிய பத்தி ஒரு கவிதை.
0: என்னத்தை பத்தி? குருவியா?
5: பிரிவு
0: பிரிவு பிரிவு பிரிவு. சரி சரி, எடுத்து வாங்க.
5: நீ எப்போதோ இருந்த தெருவழியே இன்று கடந்து சென்றேன். நீ எப்போதோ இருந்த வீட்டை நோக்கி ஒரு சாரி சொன்னேன். கேட்டதா என்று தெரியவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை. நீ எப்போதோ இருந்த தெருவழியே இன்று கடந்து சென்றேன். நீ எப்போதோ இருந்த வீட்டை நோக்கி ஒரு சாரி சொன்ன
0: சென்ற தெருவழியில் வெளியே கடந்து சென்றேன். நீ எப்போதோ இருந்த வீட்டை
5: நோக்கி ஒரு சாரி சொன்னேன்.
0: ஓ, வீட்டை நோக்கி ஒரு சாரி சொன்னேன். சாரி சொன்னேன். கேட்டுதா கேட்கலையா?
5: கேட்டதா என்று தெரியவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை.
0: கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காட்டு. என்ன பாட்டு? என்ன பாட்டு?
5: பாட்டுதான் தெரியல.
0: ஓ, பாட்டு. இது இப்ப சாரி சொன்னதுக்கு நாங்க ஒரு பாட்டு பிடிக்கோம். நாங்க
5: நீ எப்போதோ இருந்த தெருவழியே இன்று கடந்து சென்ற, நீ எப்போதோ இருந்த வீட்டை நோக்கி ஒரு தாரி சொன்னேன், கேட்டதா என்று தெரியவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை.
0: வீட்டுக்கு ஒரு சாரி சொன்னேன், என்ன
5: தெரியல.

நல்லதையா, நன்றி. கெட்டிக்காரங்கப்பா, எல்லாரும் கெட்டிக்காரங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த கவிதைக்கு ஒரு பாடலை எங்க நீங்க எடுத்து வாங்க பார்க்கலாம். முதல்ல நாங்கள் ரமணி ராஜேஷுடைய பாடலை முதல்ல எடுத்து வந்து விடுவோம். என்னாவது தொலைபேசியில் இருப்பதை நான் அவர் அனுப்பியிருக்கிறார், அதை எடுத்து வந்து விடுவோம். அவருடைய நண்பனுக்கு ஒரு வாழ்த்து. ஒரு கலைஞன் உருவாகிறான், முதல் தளம் பதித்திருக்கிறார் தன்னுடைய கால்களை. சிறப்புற குரல்வளம், அந்த கலைஞானம் பெற்ற அந்த கலைஞன் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி அவருக்குரிய வாழ்த்தோடு அவருடைய பாடலை நாங்கள் காற்றலையில் எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். எங்கே அவர் பாடல்?

0: மன்னிக்கோணும், நான் இவ்வளவு நேரமும் பேசிட்டேன் பாருங்க, ஆளியை உயர்த்தாம இவ்வளவு நேரம் பேசிட்டேன், ஆளியை உயர்த்தாம இந்த மன்னிக்க வேண்டும். இந்த பாடல் வந்து பாட்டி சொன்ன கதை என்ற திரைப்படம், அது புதிய படம். அதில் சித்தா வர்றான் பாரு, சும்மா கெத்தா வர்றான் பாரு என்ற பாடல். இசை வந்து ஜெயமுரசு, பாடகர் வந்து வேயண்ணா கிருஷ்ணா அவர்கள், எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர், அன்பு உறவு, சிதம்பரத்தில் ரமணி ராஜேஷ் அவர்களுடைய நண்பர். இப்பொழுதுதான் புதிய பாடகராக இருந்தாலும் அவருடைய குரல் வளம், அவருடைய கெத்து எனக்கும் பிடிச்சிருக்கு. இனி கேட்குற குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். நன்றாக இருக்குது, சூப்பர்பாக கேட்கும்போதே நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு காற்றலையில் ரெண்டு சூப்பர் உறவுகள் நிற்கிறார்கள், இரண்டு பேரையும் சந்திச்சிடலாம். வணக்கம். முதல்ல யார் பேச போகிறீங்க? ட்ரெஸ் போட்டுட்டு பேசுங்க பார்க்கலாம். எங்கே, ரேவதி அம்மாவா ராஜ்குமாரா?
1: அம்மா வணக்கம். அம்மா பேசுறேன், ரேவதி அம்மா. வணக்கம்மா. அம்மா பேசுறேன்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் மீராம்மா.
0: வணக்கம்.
2: வணக்கம் வாலிப சங்க தலைவரே.
1: அம்மா வணக்கம். வாங்க வாங்க.
0: அது என்னம்மா? வணக்கம் வணக்கம். அது என்னம்மா? என்ன எனக்கு சொல்லிக்க சோர்வா சொல்றீங்க, அவருக்கு சொல்லிக்க வாலிபர் சங்க தலைவரே அப்படி அந்த
1: இவங்களை பார்த்த எனக்கு சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் மாதிரி, மாவட்ட கல்வி அலுவலர் மாதிரி இருக்காங்க அந்த பையனுக்கு.
2: அந்த லெவல் வரைக்கும் தான் போயிருக்கேன், நீங்க அதுக்கு மேல போயிருக்கீங்க.
0: அன்போட கடமைப்பட்டிருக்கேன் தெரியுமா, அப்படி எல்லாம் வரணும் நான் சின்ன வயசுல கனவு கண்டேன். இப்ப என்னாலும் நீங்க என்னாலும் சொல்றீங்க
2: நினைவாக்கி
0: பாருங்க. அப்ப கடவுள் எங்க எங்க இருக்கிறான்னு பாருங்க. நீ
1: ஆசைப்பட்டமா? அது மட்டும் இல்ல ஏமா, மீராம்மா வந்தா பயத்துல நேரலைக்கு நான் வரதில்ல, அவ்வளவு பயம் எனக்கு.
0: ஐயோ
2: இல்ல, இப்ப எனக்கு அப்பாக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. சாயங்காலம் நைட் வராரா, எனக்கு அந்த நேரம் டிஃபன்ஸ் அப்பா கிட்ட வர்றதே இல்ல.
1: ஏன்னா
2: அந்த நேரம் டிஃபன் பண்ற நேரம் ஆயிடுதா, நான் வர்றதே இல்ல. இப்ப காலையில இப்படி வந்து அட்டெண்டன்ஸ்
0: போட்டுடுறேன். நேர நேரமும் எடுத்து வரவில்லை, அதுல முடிஞ்ச அந்த பாடல்களை யாராவது கேட்டா கொடுக்க சொன்னார். கொடுத்த பாட்டை எழுதி வச்சா
2: முதல்ல என்ன வரி மீராமா?
0: முதல் வந்து அது சித்தா வர்றான், சித்தா வர்றான் பாரு, சும்மா கெத்தா வர்றான் பாரு.
2: அடுத்தது எங்க ரீட்வீட் கேட்க ஆரம்பிச்சிருவான் அந்த பாட்டை.
0: இல்ல அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு இது பிடிக்கும். குழந்தைகளுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அது பாட்டி சொன்ன கதை என்ற புதிய படம். பாட்டு மொழியில வரையல, ஆனா இங்க எம்டிஆருக்கு வந்துருச்சு பாருங்க. எப்படி
2: பாருங்க பாருங்க, இததான் சொல்ல வந்தேன். நீங்க ஒரு எச்எம்மாவோ ஒரு ஆபீசரா இருந்தோம் உங்க இடம் வரைக்கும் தான் தெரியும். இப்ப பாருங்க, நீங்க வானொலிக்கு வரவே உலக அளவுல தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப கடவுள் எங்க இருக்காரு?
0: எங்க இருக்கிறாரு
2: கடவுள்? எங்க இருக்காரு
0: கடவுள்? உங்களமான
2: நீங்க நினைச்சதுக்கு மேலேயே, உங்க நினைச்சதுக்கு மேலேயே இருக்காரு.
1: இவங்க சிஓ வந்திருந்தாக்க 10 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டுப்பாங்க.
2: பாருங்க மீராம்மா, எங்க எங்க வந்து இது பண்ற பாருங்க மீராம்மா.
0: நான் சிஓ ஆயிருந்தா நீங்க இல்ல, யாராவது எனக்கு வாயில துணி அணைஞ்சு பின்னு கைய கட்டி கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்க. மாளிகையான கவிதை கேட்டீங்களாம்மா? அது முதல்ல
2: அவருது கேக்கல, ஆனா ரெண்டு பேருக்கு கேட்டேன். யார் யாருக்கு தெரியுங்களா? அவரு இப்ப சித்தா வர பாரு, அவரோட கவிதை
0: அம்மா கவிதை.
2: அப்புறம் வந்து நம்ம இவரு அவங்களுக்கு கேட்டேன். அவரோட கவிதைக்கு பாடல், அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் போகும் போதே அவள் வீட்டையும் தெருவையும் பார்த்து செல்கின்றேன் அப்படின்னு அந்த பாடல்.
0: அவள் பறந்து போனாலே, சரி வேற என்ன பாட்டதுக்கு?
2: ஆமா, இவருக்கு வந்து இந்த அம்மாவுக்கு கவிதை கொடுத்தாருல, எனக்கு சாப்பாடு போடாம அவங்க சாப்பாடு, இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல்
0: தான்.
2: நாளையெல்லாம் பட்டினியா இருந்தால்
0: அம்மன் சுமந்து, அம்மன் கோயில் எல்லாமே அம்மா எந்த தெய்வம் அம்மாதா அந்த பாட்டா?
2: இல்ல, பத்து அப்பா பழைய பாடல், பத்து மாசம் சுமந்து பெற்றால் பகல் இரவாய் விழித்திருந்து வளர்த்தால் அந்த அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அந்த பாடல்.
0: அதுவும்
2: அப்புறம் நம்ம ஷாம்லா அம்மாக்கு நீங்க சொன்ன பாடலே சூப்பர். ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினம் தான்.
0: அவர் வந்து ஒரு பாட்டு சொல்லி இருக்காரு, விழாமலே இருக்க முடியுமா, விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, அது பொருத்தமா இல்ல, அது பொருத்த மாதிரி தெரியல. இவர் வந்து ஒரு கன்னத்தை சொல்லி இருக்கிறார், கனி என்று இருக்கிறார், அத
2: கடிப்பன் இருந்தேன். மாம்பழம் வேண்டும் என்றால் அந்த பாடல் என்ன சொல்லலாம்?
0: ஆமா, அந்த கவிதைய கேட்டுட்டு
2: அண்ணாம் வேண்டும்
1: கவிதையே
0: தெரியுமா? கற்பனையில் நான் வரவில்லை, நேரிலே வருகிறேன். உன் கண்ணம் கனி என்பார் கவிஞர். ஆம், நிஜம்தான். உதடுகள் பதிக்க வேண்டுமா, பற்கள் தீண்ட வேண்டுமா? உன்னும் ஆசை, உன்னும் ஆசை உன்னை தொந்தரவு செய்து விடுமோ? கண்மணியே, உன்னும் ஆசை உன்னை தொந்தரவு செய்து விடுமோ என்று கலங்கி நிற்கிறேன் கண்மணியே. இதுக்கு அவருக்கு பாருங்கம்மா, அவருக்கு உண்மையா
2: எப்படிதான் அவங்க எல்லாம் எப்படிதான் அவங்க சம்மதிக்கிறாங்கன்னு தெரியல. சூப்பரா இப்ப கவிதை எழுதுறாரு, இல்ல நினைவுக்கே போயிடுறாரு அவரு.
0: இல்ல, யாரு சமைக்கிற வீட்டுல, வீட்டுல அங்கே பேச்சு விழுந்தத சொல்லி முடியும்.
2: அவருக்கு ரொம்ப நல்ல கவிதைகள்லாம் வருது, ரொம்ப இளமை கால கவிதைகள்லாம் வருது பாத்தீங்களா,
0: அம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் கவிதை வரும்.
2: இது மனசு
0: என்ன பாட்டு
2: சொல்ல துடிக்குது மனசு, அது வருவாயா தருவாயா சொல்ல துடிக்குது மனசு.
0: அம்மா சூப்பர். சரி, இப்ப ராஜ்குமார் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, அம்மா என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க அம்மா என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
2: நான் கவிதை தான், நான் வந்து பாடல் திரைப்பட பாடலு தான் கொண்டு வந்திருக்கேன். நான் சிம்பிளா சொல்றேன், ரொம்ப எளிமையா இதுதான் கவிதை தான். வாய் வாய் செய்த கொழுப்பிற்கு காலுக்கு தண்டனை வாக்கிங்.
0: என்னம்மா
2: நடைப்பயணம்?
0: என்ன இருக்கா, என்ன இருக்கா சொல்லுங்கம்மா, என்ன இருக்கா
2: சொல்றேன். வாய் செய்த கொழுப்பிற்கு, வாயின் கொழுப்பிற்கு தண்டனையோ காலிற்கு வாக்கிங்.
0: வாயின் கொழுப்புக்கா?
2: கால் நடைப்பயணம்
0: கொழுப்பா? வாய் கொழுப்புன்னு சொல்லுவார்கள், அதை சொல்றீங்க.
2: சாப்பிட்டு சாப்பிட்டு அது செய்யற வேலைக்கு காலுக்கு தண்டனை.
0: தண்டனை, ஓ அத சொல்லுங்கம்மா.
2: காலுக்கு தண்டனை, வாய் செய்கின்ற கொழுப்புக்கு தண்டனையோ காலுக்கு.
0: நடைப்பயிற்சி, வாய் செய்த கொழுப்புக்கு காலுக்கு தண்டனை. அப்ப இதுக்கு என்னம்மா பாட்டு?
2: ஆமா பாட்டு வேணா இத சொல்லலாம். கடலோரம் தினம் தினம் மெட்ராஸ் போறீங்களே, நடந்து போறீங்களே வாக்கிங், அந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், நேத்து வாங்கிய காத்து எங்க போச்சு வீட்டிலே அப்படின்னு வரும்.
0: என்ன படம்?
2: காத்து வாங்க
0: மெட்ராஸ்,
2: அனுபவி ராஜா. அனுபவி, அனுபவி ராஜா
0: அந்த படத்துல. அனுபவி ராஜா, அனுபவி அதுல மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். சரி அம்மா, இப்ப இப்ப ராஜ்குமார் கவிதையை கேப்போமா? அம்மா
2: இப்ப அவர் என்ன பண்றார், தலைவர் என்ன பண்றார் கேக்கலாம். கேக்கலாம்
0: எங்க ராஜ்குமார்.
1: அம்மா அது கவிதைன்னு வராது, ஒரு நகைச்சுவைதான். மனைவி பத்தி இது மே மாசத்துல, எல்லா மே மாசத்துல நடக்கிற கதை இது.
2: எங்க இருக்கீங்க? வீட்லயா ஆபீஸ்லயா? அலுவலகத்திலயா?
0: ஆபீஸ்ல, ஆபீஸ்ல.
1: அழகான
2: ராட்சஸ்
1: கவிதை. இருந்தாலும் தொல்லை, இல்லாவிட்டாலும் தொல்லை. அதாவது ஊருக்கு போயிருவாங்க இல்லையா, திருப்பிய
2: புரியுது புரியுது புரியுது புரியுது.
1: ரெண்டே வரி
2: சொல்லுங்க.
1: சாப்பாட்டு கஷ்டம் இல்ல, துவைக்கணும், எல்லா வீடு பெருக்கணும், எல்லாம் நம்ம தலையில விழுந்து
2: அரைக்கணும், எல்லாம் பண்ணணும்,
1: அதெல்லாம் தெரியாது நமக்கு, அதெல்லாம் தெரியாது.
2: அடிவயிற்றுக்குனையில் அடமாமனையில்
1: இல்ல ஒண்ணு இல்ல, இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு. இப்ப எனக்கு பயம் வந்துருக்கு, மார்ச் ஒன்னு பத்து நாள்
0: தான். ஏனம்மா மே மாசத்துக்கு என்ன
1: கண்டிக்கப்படுவேன்
0: பின்பு நான் மண்டியிட்டிருப்பேன் அம்மா, மண்டியிட்டிருப்பேன் அம்மா, கடைசியா
1: தண்டிக்கப்படுவேன்.
2: அப்ப உங்க மனைவிய எனக்கு ரூல் தடியோடுதான் பாக்க தோணுது, வீட்லயும் அப்படிதான் போல இருக்கு.
1: கண்டிப்பா
2: வருவேன், கண்டிப்பா கண்டிப்பா.
1: வெல்கம் வெல்கம்.
0: நல்லம் நல்லம். நான் அப்ப உங்களுடைய பாடல் அழகான ராட்சதி. சரி, நன்றி அம்மா, நன்றி அம்மா,
2: நன்றி மீராமா, நன்றி மீரா.
0: மீண்டும் பின்பு இணைந்து கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே இப்ப நான் வந்து வந்தவர்களுடைய பாடல்கள், கவிதைக்குரிய பாடல்கள் அதில் எடுத்து வரப்போகிறேன், பார்க்கலாம். யார் யார் மீண்டும் அழைத்தீர்களோ தெரியவில்லை, ஆனால் குருபாஸ்கர் நீங்கள் அந்த இணைப்புக்கு வந்து கொண்டிருந்தீங்க, தயவு செய்து இந்த இணைப்புக்கு வாங்குவோன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த அம்மா எடுக்கலையென்று சொல்லக்கூடாது நீங்கள். ஏன்னா நான் சொன்னது அந்த தொலைபேசி சற்று வேலை செய்யாமல் இருக்கிறது, அதனால் நீங்கள் இந்த இணைப்புக்கு வாங்குவோம். குருபாஸ்கர் இந்த இணைப்புக்கு வந்திருக்கிறீங்கள், தயவு செய்து அழைப்புக்கு வாங்குவோம். நான் நீங்கள் வரும் வரை இப்பொழுது எங்களுடைய அருளுடைய பாடல் காட்சலைக்கு வருகிறது. அருள், அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து நல்ல ஒரு பாடல்.

பாடல் தாயகத்திலிருந்து எங்களுடைய அருள் கேட்ட பாடல். அவர் இந்த பாடலுக்கு வா வா அன்பே அன்பே அன்பே அந்த பாடலுக்கு இங்கே பார்க்கலாம். யாராவது முடிஞ்சால் ஒரு ரெண்டு வரி கவிதை கொண்டு வாங்க பார்க்கலாம். கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். இந்த பாடலை கேட்டிருந்தால் குருபாஸ்கர் நீங்கள் இணைப்புக்கு வரலாம். பேருந்து வந்து சொல்லக்கூடாது அம்மா நான் அழைச்சி அழைச்சி வரையிலேன்ட்டு. அன்பு உறவுகள் பேசி கொண்டிருக்கும் போது இரண்டு பேரைத்தான் இணைக்கலாம். அதுவும் அந்த இணைப்பில் நான் இன்றைக்கு யாரையும் எடுக்கவில்லை. நீங்கள் இந்த இணைப்புக்கு வாங்கோ. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய மாலிங்கம் ஐயா உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது. இந்த பாடல் மாலிங்கம் ஐயா தன்னுடைய கவிதைக்கு அவரே கொண்டு வந்த பாடல், தெரிவு செய்த பாடல் காட்டு.

காற்றலையில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. அதோடு நீங்கள் உங்கள் விருப்ப பாடலையும் கேட்கலாம். என்ன அன்பு உறவுகளுடைய வரவு சற்று குறைவாக இருக்கிறது, அது என்ன என்று தெரியவில்லை. ஏனென்றால் புலனத்திலையும் நீங்கள் அதாவது எங்களுடைய அன்பு உறவுகளுக்கு எழுதுவதும் குறைவு. காரணங்கள் ஏதும் இருந்தால் அதாவது என்ன என்பதை எங்களிடம் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்றால், ஏதாக இருந்தாலும் புரியாமல் நாங்கள் அதை சற்று சிந்தித்து பார்க்குறோம் என்னவென்று. இருந்தாலும் உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. நீங்கள் எல்லோரும் தள்ளி தள்ளி போனாலும் நாங்கள் உங்களை நினைவிலேயே வைத்திருப்போம். நானும் அப்பாவும் நினைவிலே வைத்திருப்போம் எப்பொழுதும். அது எங்களுக்கு தெரிந்த ஒன்று. அன்பாக பழகும் உறவுகள் தீங்காக நினைத்தாலும், உங்களை தீங்கு விளைவிக்க நினைத்தாலும் அன்பு மாறாது. சரி, பிள்ளைகள் தானே என்று நாங்கள் அதை சிந்தித்து கொள்ளுவோம். அது நான் இது வார்த்தைக்கு சொன்னது ஏனென்றால் விசிட்டு விலகி சென்றவர்கள் பலர், ஆனால் சென்றவர்கள் கூட திரும்பவும் வருகிறார்கள், திரும்பவும் உணர்ந்து வருகிறார்கள், அல்லது அன்பின் காரணமாக திரும்பவும் வருகிறார்கள். அது எங்களுடைய காற்றலையின் பெருமை என்றே சொல்ல வேண்டும். நாங்கள் வைத்திருக்கிற அன்பு உண்மை என்றதே சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அன்புக்கு அன்பை கெடுப்பது பணம், அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. பணம் என்றது அன்பை அத்தறிய அன்பை இல்லாமல் ஆக்கிவிடும் என்றது மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது. சரி, இப்போ நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடல் எங்களுடைய ஷியாமலா அம்மா அவங்களுடைய பாடல்.

சரியாக 11:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் அன்றைய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்போ ஃபாரூக், உங்களுடைய உங்களுடைய கவிதைக்கு அம்மா அவள் பறந்து போனாளே என்று சொல்லி இருக்கிறா. ஆனால் அது வந்து நீங்கள் கேட்குதாண்டில் கேட்டிருக்கிறீங்க, உங்களுடைய நினைவுகளை எல்லாம் கேட்குதான்னு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் என்ன பாடலை எடுத்து வருவது என்று யோசிக்கிறேன். எனக்கும் சரியாக புலப்படவில்லை. அதில் சற்று சோகத்தோடும் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இல்லாட்டி ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே என்று அந்த பாடல் பொருந்துமா என்று கூட சிந்தித்து பார்த்தேன். அது சோகத்தோடு நீங்கள் எடுத்து வரும் ஒரு பாடலாகத்தான் இருக்கும். எங்கே எந்த பாடல் என்று எனக்கு இன்னும் தெரிவு செய்ய முடியாமல் இருக்கிறது. சரி, அம்மா சொன்ன பாடல் இருக்க நீங்கள் யாராவது ஒரு பாடல் எடுத்து வர முடிஞ்சால் இங்கே ஃபாரூக்குடைய அந்த கவிதைக்கு எடுத்து வர ட்ரை பண்ணுங்க. ஏனென்றால் உண்மையிலேயே அவருடைய கவிதை, அவர் அந்த வீதியையும் கடந்து செல்கிறார், அந்த வீட்டை கடந்து செல்லும் போது சொறியும் சொல்கிறார். அதான் இப்போ சொறி சொல்கிற பாட்டு எங்கே போகிறோன்னு எனக்கு என்ன தெரியல, பார்க்கலாம் யார் கட்டிக்காரன்ட்டு. அன்பு உறவுகள், நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. நான் இப்பொழுது என்னுடைய எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள், தர்மபுரி ராஜ்குமார் அம்மா, உங்களுடைய பாடல் எடுத்து வருகிறேன், குறை விளங்க வேண்டாம். தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள் கேட்ட பாடல், எந்த பாடல் கைக்கு வருகிறதோ அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அழகான ராட்சசி என்றொரு பாட்டு எடுத்து வந்தார் அல்லவா, அந்த பாடலை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அழகான ராட்சசி பார்க்கலாம், பாடல் கைக்கு வருகிறதா என்று. பாடல் இப்பொழுது ராஜ்குமாரின் பாடல் காட்டிலுக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் ஒரு தடவை நிறுத்தி மீண்டும் பாடலை முதல்ல இருந்து கொண்டு வரணும். கூட ராட்சதிக்கு ஒரு ஒரு திரும்பவும் வர்றதுக்கு பிடிச்சிருக்குது. வணக்கம் விஜயராகவன். வணக்கம். வணக்கம் விஜயராகவன்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நலமாக இருக்கிறேன் ஐயா. ரொம்ப ரொம்ப நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள்?
1: நான் அப்படியே தான் இருக்கேன்.
0: அப்படியே தானே இருக்கிறீங்க? எப்படி எங்கே நீங்கள் இருக்கிற விதத்தை ஒருக்கா சொல்லுங்கள். ஒரு முருகு தடவை சொல்லுங்கள்.
1: அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும்மா.
0: இந்த பொய் சொல்லக்கூடாது. நடந்து போனா கொஞ்சம் இழைப்பு மாதிரி கேட்குமல்ல. நீங்க நீ ஒரு இடத்துல இருக்கிறீங்க.
1: எப்படி கரெக்டா சொன்னீங்க?
0: அதெல்லாம் நாங்க எத்தனை பேரோட பேசி இருக்கிறோம். இப்ப நீங்க நடந்து கொண்டு பேசியிருந்தா கொஞ்சம் இருந்தாலும் அம்மா சொல்றேன் அப்படி ஏதாவது செய்திருப்பீங்க.
1: மூச்சு வாங்க. காற்றுகள் பல திசையில காற்றுகள் வீசும். அந்த ஒளியை வைத்து கண்டுபிடிச்சு விடலாம்.
0: சரி, இப்போ நீங்கள்
1: ஜோதிடர் போல இருக்கு.
0: இப்போ நீங்கள் ஜாலி அப்படியே பிள்ளையார் மாதிரி இருந்து கொண்டு நல்ல ரிலாக்ஸாக பேசுறீங்க, அதனால தெளிவாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்களா? பாடல் கொண்டு வந்திருக்கிறீங்களா? என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க?
1: பாடல் ஒன்று கொடுங்கம்மா.
0: ஆ, உங்களுக்கு என்ன பாடல்? நீங்கள் அந்த புலனத்தில்
1: வந்தாங்கடி
0: மன்னவன். இது பழைய பாட்டா?
1: ஆமாம்மா.
0: ஆ, என்ன பாட்டு? அது எங்க பாடி காட்டுங்க.
1: ராஜஸ்தானில் யாரோ ஒருவன். ராஜஸ்தானில் யாரோ ஒருவன்
0: படமா?
1: பாட்டு பாடல் வந்து ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ஒரு பாடல். பாடல்
0: ராஜஸ்தானில் யாரோ ஒருவன்.
1: யாரோ ஒருவன்.
0: என்ன படம்?
1: மன்னவன் வந்தான் அடி.
0: இது புது பாட்டா?
1: புது படம் இல்லம்மா, பழைய படம் அது.
0: இது என்ன இந்த மன்னவன் வந்தான் அடி? அந்த பாட்டா மன்னவன் வந்தான் அடி?
1: அது வேற படம். பாடல் படத்தின் பெயர் வந்து மன்னவன் வந்தான் அடி.
0: ஓ,
1: சிவாஜி கணேசன் படம்.
0: நான் கேள்விப்படாத படம்.
1: கேட்டு பாருங்க, இந்த பாட்டை கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும்.
0: வந்தான் அடி
1: ரொம்ப சின்ன பாட்டா இருக்கும்னு கோச்சிக்காதீங்க, பெரிய பாட்டு இது.
0: ஐயோ, கொண்டுட்டீங்களா? 8 நிமிஷம் பாட்டு. என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
1: ஆமாம்மா.
0: ராஜஸ்தானில் என்ன அது பாட்டு?
1: ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜாவாக வாழ்ந்திருந்தான்.
0: இல்ல, நான் கேட்கல. ஆனா 8 நிமிஷம் மண்டைக்கு பயமா இருக்குது. நானும் தூங்கிடுவேன்.
1: 8 நிமிஷம் இல்ல, கொஞ்சம் குறைவா இருக்கும்.
0: சரி சரி சரி. நல்ல நல்ல. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: பாட்டு கவிதை சொல்லுங்களா?
0: கவிதை கொண்டு வா. கவிதையோட வந்திருக்கிறீங்களா? இந்த பாட்டுக்காக இந்த பாட்டுக்காக
1: வாழ்க்கையை வாழும் போது ரசித்து வாழுங்கள்.
0: வாழ்க்கை
1: என்றால் எப்போது எதை இழப்போம் என்று நமக்கே தெரியாது.
0: தெரியாது. வாழ்க்கையை வாழும் போது ரசித்து வாழுங்கள்.
1: ஏனென்றால் எப்பொழுது
0: எதை இழப்போம் என்று நமக்கே தெரியாது. அப்ப என்ன பாட்டு?
1: இன்னைக்கும் போகலாம். நிறுத்தி வாழ்பவரே நல்ல மனிதன்.
0: பெரிய வாதியா இருக்கங்க.
1: எந்த எல்லைக்கும் போகலாம் என்ற நிலை இருந்தும் தன்னையும் ஒரு எல்லைக்குள் நிறுத்தி வாழ்பவரே நல்ல மனிதன், சிறந்த மனிதன்,
0: சிறந்த மனிதன்,
1: சூப்பர் மனிதன்,
0: சூப்பர் மனிதன், சூப்பர்மேன் இல்ல. சரி, நன்றி ஐயா. நல்ல கவிதை. நன்றி நன்றி.
1: நம் எண்ணங்கள் உயர்வுள்ளதாக இருந்தால் நாம் செய்யும் செயல்களும் உயர்வுள்ளதாகவே இருக்கும்.
0: இருக்கும் இருக்கும்.
1: நம் எண்ணங்கள் உயர்வுள்ளதாக இருந்தால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் உயர்வுள்ளதாகவே இருக்கும். நன்றி. வணக்கம்மா. காரைக்கால் மேல ஒருது சேப்பு விஜயரவன்.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. சேப்பு விஜயரான கேட்டோடனே இப்ப ராஜ்குமார் தன்னை ஒரு உள்ள ராஜ்குமார் என்று ஓடி வந்துடுவார். இங்கே கண்ணன், நீங்கள் அழைப்புக்கு வந்தீங்க. இப்போ இணைஞ்சு கொண்டால் நல்லா இருக்கும் என்ற அந்த பாடலை நிறுத்தாமல் பாவம் அவருடைய ராட்சதியை நான் நிறுத்தி விட்டேன். எங்கள் நீங்கள் மீண்டும் ஒரு அழைப்பை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்போ வந்து விட்டால் நிறுத்தாமல் அல்லாட்டி நான் உங்களை நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி வரும் பாடலை எடுத்து வர்றேன். ராட்சதியை கொண்டு வரட்டா?

0: சரி, ராட்சசியை நிப்பாட்டலாம். இன்னொரு தடவை முதலே இந்த கொண்டுடலாம். என்னடா கண்ணன் வந்த அப்படிவா? கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கு, நான் சொன்னது அதனால கண்ணன் வந்துட்டார். வணக்கம் கண்ணன், வாங்க கண்ணன்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்.
0: இந்த ராட்சசி ரெண்டு தடவை நிப்பாட்டியாச்சு பாவம் ராஜ்குமாரோட.
1: அதான் அது அழகான ராட்சசி, அப்படித்தான் அடிக்கடி வரும்.
0: அடிக்கடி அப்படி நீண்டு நீண்டு வருமா?
1: ஆமா.
0: அப்ப பாருங்க. சரி, கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா?
1: பாருக்கோட கவிதைக்கு பாட்டு. மன்னிக்க மாட்டாய உன் மனம் இறங்கி.
0: அவர் வந்து இல்ல, நீ நடந்த தெருக்களை தாண்டுகிறேன். நீ வாழ்ந்த
1: கடைசியில மன்னிப்பு
0: கேட்டாரி. அப்ப சரி, குட். நல்ல, மன்னிக்க மாட்டாயா கட்டிக்காரன் நீங்க பாத்தீங்களா? எங்களுக்கு ஞாபகம் வரையல. மாட்டாயா? சரி, கட்டிக்காரன் கட்டிக்காரன். சரி, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க கண்ணன்?
1: நானும் ஒரு கவிதை சொல்லட்டுமா?
0: மாளிங்க ஏமாளி சொல்லாம.
1: இல்ல இல்ல
0: ஐயா, கவிதை கேட்டீங்களா நீங்க?
1: மற்றவர்க்கு நான் சொல்றேன் என்னோட கவிதை. மற்றவர்க்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம், தனக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை.
0: அது சரி.
1: மற்றவர்க்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம், தனக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை.
0: இதுக்கு நல்ல பாட்டு ஒன்று இருக்கு.
1: இருக்கா?
0: சொல்லட்டா.
1: சோகம் சோகம் தனிமை தேடும், தனிமை நினைவை தேடும், நினைவு கனவை தேடும், கனவு மட்டுமே உன்னை தேடும்.
0: இது அடுத்த கவிதையா? அதோட தொடர்தான்.
1: ரெண்டு கவிதை, ரெண்டு கவிதை,
0: ரெண்டு. இது பாருங்களேன் இவர என்னண்டு. ஐயா, அந்த கவிதைக்கு நீங்க சொன்ன முதல் கவிதைக்கு தைரியமாக சொல்லி மனிதன் தானா? இல்லை
1: இல்லை,
0: நீதான் உண்மை ஒரு மனிதன். அந்த பாட்டு வரும். அது உங்களோட கவிதைக்கு. நீங்க கொண்டு வந்தீங்களா அதுக்கு பாடல்?
1: இல்ல, நான் கொண்டு வரலண்ணா.
0: தைரியம் ஆக சொல்லு. சரி, இந்த அடுத்த ரெண்டாவது கவிதையை
1: எடுத்துக்கலாம்.
0: அடுத்த கவிதையை சொல்லுங்க பாபா.
1: சோகம் சோகம் தனிமை தேடும், தனிமை நினைவை தேடும், நினைவு கனவை தேடும், கனவு உன்னை தேடும்.
0: தேடாத இடமெல்லாம் தேடினேன்.
1: சூப்பர்.
0: அந்த பாட்டு நல்லம் இல்லையா? அது நல்ல ஒரு பாட்டு.
1: நல்ல பாட்டு. வசந்த ராக படத்துல.
0: தேடாத இடமெல்லாம் தேடினேன், எல்லாம் தேடினேன். ரெண்டு கவிதை வந்திருக்கிறீங்க, இருந்தாலும் ஒரு ஒரு கவிதைக்கும் ஒரு பாட்டுக்கு தான் வரும். இது தேடாத கவிதை. அது என்ன? வசந்த ராகமா?
1: வசந்த ராகம்.
0: ராகம். சூப்பர், நல்ல நல்ல. நன்றி நன்றி ஐயா, நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கோம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ராட்சசி காட்டலைக்கு வருகிறார், கேட்கலாம்.
2: பட்டாசு வெடிக்கிறியே,
0: இதுக்கு விளக்கம் யாராவது சொல்லுங்க. முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே. எங்க ஒரு வந்து அப்படி ஒரு வெடிச்சு காட்டுங்க பாப்பாங்க யாராவது. முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே. அவட வார்த்தை வந்து முட்டாசு மாதிரி நல்ல இனிப்பா, நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த முட்டாசு, முட்டாசு வாங்கி சாப்பிடுங்கல்ல, முட்டாய் முட்டாய் முட்டாய். அப்ப அந்த முட்டாயான வார்த்தை கூட பட்டாசு மாதிரி வெடிக்குதான், டப்பு டப்புன்னு. அதான் எனக்கு என்னென்னு தெரியல, பார்ப்போம். யாராவது தெரிஞ்சா வந்து வெடிச்சு காட்டுங்க ஒருக்கா.

0: watch more. Log on to www.hiv.com.
1: நேரம் சரியாக 11:59. அடுத்த பாடல் காட்டிலுக்கு வருகிறது. ஃபாரூக், உங்களுடைய பாடல், உங்களுடைய கவிதைக்குரிய பாடல்.

0: மன்னிக்க மாட்டாயா.
1: அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அது ஜனனி என்ற திரைப்படத்திலிருந்து நல்ல ஒரு பாடல். அது பெண் பாடிய பாடலும் இருக்கிறது. அவருக்காக ஆண் பாடிய பாடல் தேடி எடுத்திருக்கிறேன். கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரல், கண்ணீர் என்ற அந்த குரல். அடுத்த பாட்டு எங்களுடைய ரேவதி அம்மா, உங்களுடைய மெட்ராஸை பார்க்கலாமா உங்களுடைய கவிதைக்கு எங்கே?

யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, மெதுவா போற உக யாரும் இல்லை.

காட்சி ஊட்டிலே காத்து வாங்க பீச்சு பக்கம் காத்து நிற்கும் கூட்டமே. நேற்று வாங்கி போன காத்து என்ன ஆச்சு ஊட்டிலே கெட்டு போன புள்ளிகளா வாழ பட்டணத்தில் வந்தீகளா. சரியா தமிழ்

0: விளையாடி.
1: நேரம் சரியாக இப்பொழுது 12:09. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. அதில் நீங்கள் பாடல் விரும்பி கேட்டாலும் வந்து கேட்டுவிட்டு செல்லலாம். இருந்தாலும் அடுத்த பாடல் யாருடைய கவிதைக்கு என்று சொன்னால், விஜயராவன் உங்களுடைய பாடல், உங்களோட கவிதைக்குரிய பாடல் அடுத்து வருகிறேன். கண்ணன் உங்களுடைய தேடாத இடமெல்லாம் தேடினேன் பாடல் காற்றிலைக்கு வருகிறது உங்களுடைய கவிதைக்கு.
2: வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இசை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக போகிறது.

நேரம் சரியாக 12:14. விஜயராகவன், உங்களுடைய பாடல் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அந்த படத்தில் இருக்கு, ஆனால் நீங்கள் சொன்ன ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் என்று சொன்னீங்க, பார்க்கலாம். இன்னொரு தடவை நான் அதை தேடி பார்க்குறேன். எடுப்பதற்கு முடிந்தால் நீங்கள் அனுப்பி வைங்கோ. இப்போ ரமணி ராஜேஷ், நீங்கள் ஒரு கவிதை, அம்மா கவிதையை கொண்டு வந்தீர்கள் அல்லவா, உங்களுக்குரிய பாடல். இந்த பாடல் நான் தெரிவு செய்திருக்கிறேன், பாடல் எடுத்துவார். தாய் என்றாலே தெய்வத்துக்கு மேலே என்று சொல்வது போல இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதே போல் இந்த உங்களுடைய கவிதைக்கு பொருத்தமான பாடல் என்று நான் நினைக்கிறேன், எடுத்துவார். பாடல் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது, அந்த பாடலை எடுத்து வருகிறேன் மீண்டும்.

நேரம் சரியாக 12:21. என்னும் அரமணி தியாகங்கள் இருக்கிறது. இணைய விரும்பியவர்கள் சீக்கிரமாக இணைஞ்சு கொள்ளுங்கோ என்ற பாடலையும் எடுத்து வர வேண்டும். அதாவது விஜயராகவன், நீங்கள் அது எத்தனை நிமிஷம் பாட்டுன்னு சொன்னீங்க, ஏன் இந்த பொய்யை சொல்லிட்டீங்க? அது 4:29 இருக்குது, சின்ன பாட்டு தான். இப்போ அம்மா, ஒரு அம்மா அம்மன் கோயில் எல்லாமே அந்த பாடல் கூட 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. மனவன் வந்தானடி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: சற்று உங்கள் பாடலை நிறுத்தி ஒரு அன்பு உறவை இணைச்சு கொண்டு மீண்டும் உங்களோட ராஜஸ்தானை நான் எடுத்து வருகிறேன். நல்ல ஒரு பாடலாக இருக்கிறது, நான் கேட்காத பாடல். வணக்கம் வடலூர் ஆனந்தன். வணக்கம். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தது எனக்கே புரியவில்லை. அது சரி, இருந்தாலும் பரவாயில்லை. அது அவனுக்குத்தான் வெளிச்சம், அவனுக்குத்தான் தெரியும் அந்த ஆரம்பமும் அதன்
1: முடிவும்
0: தெரியும் அந்த வேதனையும் அதன் முடிவும். நல்ல பாட்டு,
1: எப்படியும் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் என்னைக்கும் மாறாது, குறையாது.
0: மேல எனக்கும் இந்த நிகழ்ச்சி எடுத்து வர முடியாமல் கொஞ்சம் ஒரு மனநிலை சோர்வாக இருந்தது. மனித வாழ்க்கை என்றால் அப்படித்தான், இன்னல் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், எனக்கு வார இன்னலண்டா முடிவே இல்லை. அதாவது யானை தன் கையாலேயே மண்ணை அள்ளி வாரி போடுமான் தலையில, அந்த நிலையில தான் ஐயா என்ன வாழ்க்கை அன்றிருந்து இன்று வரை ஓடுகிறது. அது ஏனென்று தான் எனக்கு,
1: அதனாலதான் எங்க கஷ்டம் எங்களுக்கு தெரியறதே இல்லை. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட பேசும்போது எங்க கஷ்டம் மறந்து ஓடிட்டு
0: உங்களோட சேர்ந்து சிரிக்கிறேன். ஆனா உள்மனம் அழுத வண்ணம் தான் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நோக்கும் போதும் சிந்திக்கும் போதும் நடைபெறும் போதும் எல்லாம் அவனிடம் இறைவனிடம் ஒப்படையுங்கோ ஒப்படையுங்கோன்னு சொல்லுகிறோம் இறைவனிடம். ஆனா உண்மையிலேயே இறைவன் இருக்கிறான் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் எனக்கு இருந்தது இன்று முழுக்க. இருந்தாலும் அந்த தடுமாறு நான் நித்திரையால் எழும்பினோன்னு, ஆனால் அது கடவுளிடம் வேண்டிவிட்டு வெளியில் சென்று வந்தேன். அது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக, நல்லதையே செய்தார் கடவுள். அது அது முக்கியமான ஒரு விடயம், அது நல்லதையே செய்தார். அப்படியே தான் எனக்கு எல்லாம் நடைபெற வேணும்னு நினைக்கிறேன். அன்பு பாசத்தோடு கூடியது தான் அந்த விடயங்கள். காசு பணத்தோடு அல்ல, காசு பணத்தோடு வரும் இன்னல் வந்து தீராத இன்னல் அது. இது இன்றைய தினம் எனக்கு ஏற்பட்ட துன்பம் அன்பு பாசத்தோடு கூடியது. அது கடவுள் நல்லதையே எடுத்து வந்தார். அதனால சந்தோஷமாக இருக்கிறேன். நிகழ்ச்சி எடுத்து வரக்கூடியதாக இருந்தாலும்
1: கடவுளை நம்பினார் கைவிடப்படாது சொல்லி இருக்காங்கல்ல. அதெல்லாம் நிச்சயமா வந்து நம்ம வேண்டுதல் நமக்கு துணை நிற்கும்.
0: நீங்க சொல்ற எல்லாம் நல்ல குறைவா கேக்குது. என்ன நடந்தது உங்களுடைய குரல்
1: வெயில் கொஞ்சம் வெயில் வரத்துக்கு இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல, மழை பெய்ததுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம்.
0: உங்களுடைய காலநிலை மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க.
1: ஆமாம் இல்லைக்கா, அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட மழை வந்துடும் போல தானே தோணுது. அந்த மாதிரி தான் இருக்கு, உருக்கமாக இருக்கு அப்படியே. ஆமாம்,
0: ஆனால் அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை, கொஞ்சம் குளிர்மையாக.
1: ஆமாம், உங்கள் கடுமையான வெயில் வேலை இல்லை, அந்த ஒரு காற்றோட்டம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம். அதுக்கு தகுந்த மழையும் வந்துடும் பார்த்தீங்கன்னா மாலை வேலையில்.
0: இன்றைக்கு நீங்கள் என்ன கவிதையோட வந்திருக்கிறீங்களா? மாலிங்க மையா கவிதையோட தலை சுத்துற மாதிரி
1: நீங்களும் பொறுமையா தான் என்ன செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும்
0: மற்றவர்களுடைய கவிதை எனக்கு நினைப்புல நிக்குது இல்ல, எழுதவும் முடியல. ஆனா அவரோட கவிதையே எழுதணும். அந்த என்னன்னா ஒரு கவிஞர் வந்து சொல்லுவாரல்ல, எழுதப்பா நான் சொல்றது எழுத என்ற மாதிரி. சரி சரி ஐயா சொல்லுங்க ஐயா எழுதுறேன்ட்டு நானும் எழுதேன் எடுத்து வந்தது தெரிஞ்சது. சரி, எங்கே என்ன உங்களுடைய கவிதை எடுத்து வாங்க. நான் ஒரு அன்பு உறவை இணைக்கிறேன் உங்களோடு, ஜெகுபர் சாதி கண்ணாவை நினைக்கிறேன். என்னத்தை பற்றி கவிதை நீங்க கொண்டு வர போறீங்க?
1: வாவா அன்பேன்னு ஒரு பாடலுக்கு ஒரு கவிதை ஒன்று ஒரு நான்கு வரை எழுதி வச்சேன்.
0: வாவா அன்பே அந்த முதல் பாடலுக்கு எங்களுடைய எங்களுடைய அருளோட பாடல், நல்ல ஒரு பாடல் அது இல்லையா?
1: அருள் அருள் அருள் பாடல். ஆமா, முதல் பாடல சிறப்பாக.
0: சரி சரி.
1: வா வா என்றது, வா வா என்றது, காதல் இதுதான், காலமும் இதுதான், இதுதான், மறுக்காதே காதலை மறைக்காதே.
0: இது
2: வணக்கம்.
0: வணக்கம் ஒரு நிமிஷம். வணக்கம் ஜெயபிரசாதி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: அண்ணா. ஒரு நிமிஷம் தாங்க அண்ணா. மடலூர் ஆனந்தன் நிக்கிறார், ஒரு வணக்கம் சொல்லிருங்க ரெண்டு பேரும்.
2: ஐயா ஆனந்த ஐயா வணக்கம். வணக்கம்
0: இல்ல கேட்டுடுவேன், அப்புறம் நீங்க கவலைப்படக்கூடாது.
2: கவலைப்படலாமா? நீங்க பேப்படாம கேளுங்கம்மா, பேப்படாம கேளுங்கம்மா. நீங்க
0: வயசு
2: சொல்றதுல தயக்கமே காட்டக்கூடாதுமா.
0: வயசு சொல்றதுக்கு தயக்கம் காட்டக்கூடாதா?
2: ஏனண்ணா
0: சொல்லிட்டார். காலையில நான் எழும்பும் போதே அவர் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வந்து சொன்னார், சந்தோஷமா இருந்தது. ஸ்ரீதேவி வந்திருக்கிறார் உங்களோட வீட்டுக்கு.
3: வெயில்
0: அப்ப நீங்க அண்ணாம் ஆனந்தனும் ஒரு நிமிஷம் பொறுக்க முடியுமா? அவரை அவரை சந்திப்போம். எங்க குருபாஸ்கர், நீங்க உங்களோட என்ன கவிதையா பாட்டா சொல்லுங்க.
3: போட்டுட்டாங்க
0: உங்களோட பக்கம் தான். உங்களோட எல்லாரையும் மீட்டு போட்டு அவட்ட பக்கத்து சத்தம் பார். தொழுகை நேரம், தொழுகை நேரம்
2: இல்லையா?
0: உங்கட பக்கமா மீன் போடுங்க அண்ணா. அண்ணா
2: மீன் பாடல் மட்டும் கேட்டுறமா?
0: ஆ பாடல் மட்டுமா? நீங்க கவிதை சொல்லலையா அண்ணா?
2: பெற்றாதாள் பிள்ளையா அப்படிங்கிற படத்துல இருந்து செல்ல கிளியே மெல்ல பேசி தென்றல் காற்றை மெல்ல வீசி அப்படிங்கிற பாடுமா.
0: நன்றி அண்ணா. நன்றி
2: மாமா. இறுதியா ஒன்றுதான் போதுமா?
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: செல்ல கிளியே, இதுக்கு யாராவது கவிதை சொல்லணும் கவனமா இந்த பாடலுக்கு. செல்ல செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காட்டே மெல்ல வீசு. அப்படித்தானே குருபாஸ்கர் வரும் அந்த பாட்டு?
3: ஆமாமா ஆமாமா.
0: நான் பாடினதுல உங்களுக்கு கவிதையை சொல்லுங்க. கவிதையை சொல்லுங்க அமைதியா கேட்கலாம்.
3: நிலவென்று சொல்ல மாட்டேன், ஏன் என்றால் நிலவை விட தூய்மையானவள். மலர் என்று சொல்ல மாட்டேன், மலரை விட வாசமானவள், வாசமானவள். நினைவென்று சொல்ல மாட்டேன், நினைவு அடிக்கடி மாறுபடும். என்னுடைய நிழல் நிழல் என்று சொல்வேன், என்னுடைய நிழல் என்று சொல்வேன். இல்லாம கவிதை
0: என்ன இன்னொரு சொல்லுங்க. அந்த முதல் இதெல்லாம் நிலவென்று சொல்ல மாட்டேன், அவ்வளவு தூய்மையானவள். அப்படியா?
3: ஆமாமா ஆமாமா.
0: உங்களுக்கு என்னன்னு தெரியும்
3: என்று சொல்ல மாட்டேன்.
0: உங்களுக்கு எப்படி
3: தெரியும் என்று சொல்ல மாட்டேன்.
0: ஒரு நிமிஷம் நான் கேக்குற கேள்வி சொல்லிட்டு அடுத்தேன். நிலவு தூய்மையானதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு?
3: ரொம்ப வெள்ளையா இருக்கலாமா? நிலவை விட வெள்ளையா இருக்க,
0: வெள்ளையா இருக்கிறது எல்லாம் தூய்மையாயிருமா ஐயா?
3: அப்படியா, சரிம்மா.
0: இல்ல நான் இது இது பேச்சுக்கு தான் கேட்டேன். உண்மை யதார்த்தமும் சற்று நாங்கள் நோக்கி பார்க்கலாம். வெள்ளையா இருக்கு, வடிவா இருக்குன்னு அது தூய்மையானதுன்னு நினைக்கிறதே கதை நாங்க தவறு. கற்பனை, கற்பனையா? யாரோ ஒருத்திய நேர்த்தி எழுதிட்டீங்க சொல்லுங்க. நிலவென்று சொல்ல மாட்டேன்.
3: நிலவென்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நிலவை விட தூய்மையானவள்.
0: நிலவை விட தூய்மையானவள், சரி.
3: மலர் என்று சொல்ல மாட்டேன், மலரை விட வாசமானவள், பாசமானவள்.
0: வாசமானவள், பாசமானவள். அடுத்து
3: நினைவு என்று சொல்ல மாட்டேன், நினைவு அடிக்கடி மாறுபடும்.
0: நினைவு அடிக்கடி, அது உண்மை.
3: என்னுடைய நிழல் என்று சொல்வேன்,
0: என்னுடைய நிழல் என்று சொல்வேன். ஓ,
3: எப்படி இருக்கு கவிதை?
0: நல்லா இருக்குது. இது அவளுக்கா இல்ல உங்களோட நிலவுக்கு நிழலுக்கா?
3: தலைப்பு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன்.
0: தலைப்பு ஆனந்தன், என்னைய மாட்டி விட்டு இருக்கிறீங்க சும்மா. நீங்காவது சொல்லுங்க ஒரு தலைப்பு.
3: ஆனந்தன், டக்குனு எழுது, நான் மனசுல வந்தத
0: டக்காண்டு. ஓ, இதுக்கு ஒரு தலைப்பு கொடுங்க ஆனந்தன். இருக்கிறீங்களா?
4: இருக்கேன்.
0: நிலவென்று சொல்ல மாட்டேன், நிலவை விட தூய்மையானவள். மலர் என்று சொல்ல மாட்டேன், மலரை விட வாசமானவள். நினைவென்று சொல்ல மாட்டேன், தெரியல,
3: மறந்துட்டேன்.
0: நினைவு அடிக்கடி மாறுபடும். நிழல் என்று சொல்வேன், அது என்னுடைய நிழல் என்று சொல்லிட்டார் அவர். இவர் எப்ப பெண்ண, இவருடைய நிழல் அப்படி பெண்ணா தெரியாதே அவள் என்று சொல்றதுக்கு. உங்களுடைய நிழல் வந்து தாய்மை
4: என்று
0: சக்கர நிலவு வராது இதுக்கு. சக்கரை நிலவு வராது. நீங்க என்ன பாட்டு வச்சுக்கிறீங்க இதுக்கு?
3: அம்மா, எனக்கு இந்த இதுல நேர் நேரத்துல எழுதி போட்டுருங்க, பொல்லாதவன் திரைப்படத்துல இருந்து சின்ன கண்ணே சித்திர கண்ணே கேளுமா, உன்னை பார்க்கும் அம்மா என்னை பாரம்மா, நீ தங்கம் போலே அழகு, நீ எங்கள் வானில் நிலவு, நீ தாமரை போலே மலரான். அப்படி வரும்.
0: சின்ன கண்ணே சித்திர கண்ணே பாரம்மா. அதான்.
3: ஆமாம்மா.
0: அது என்ன படம்?
3: பொல்லாதவன்.
0: பொல்லாதவன்,
3: பழைய ரஜினிகாந்த்.
0: நன்றி குருபாஸ்கர். குருபாஸ்கர்,
3: அம்மா, நண்பர் ஒருத்தர் பேசுறாரு, மறைமலை நகர் சென்னையில இருந்து.
0: எங்க எங்க கொடுங்க, எங்க பாக்கலாம். ஆனந்தன் மன்னிக்க வேணும், அப்படி இருந்துக்குங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பேர் சிவகுமார்.
0: என்ன, என்னோட தடவை சொல்லுங்க. என்ன சிவகுமார், கிட்ட வச்சு பேசுங்க. சிவகுமார், சரியா? மூக்கு என்ன அப்பா பேர் அது? முருகேஷ். மு சிவகுமார், எப்படி இருக்கீங்க சிவகுமார்? நீங்க
2: ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு தான் நீங்க எங்கட வானொலி கேட்டிருக்கீங்களா சிவகுமார் நீங்க? சரி, உங்களுக்கு கவிதை வருமா வராது? இல்ல வருமா? வராது. சுட்டு போட்டாலும் வராது? சூடு வச்சா வருமா? அம்மா வைக்கிற மாதிரி சூடு. ட்ரை
5: பண்ணலாம்.
0: யதார்த்தம் நிச்சயமா. அடுத்து நீங்க, நீங்களும் வானொலியை கேட்க ஆரம்பிச்சு இந்த வானொலியில இணைஞ்சு கொள்ளுங்க. எந்த நேரமும் நிகழ்ச்சிகள் இருக்கும், நேர நேரம் பாட்டு கேட்கலாம். இன்னைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
5: என்ன
0: படத்துல? தீனா படத்துல சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதை என் கண்கள், அதானே? எங்க உங்களுக்கு பாட வருமா விஸ்வகுமார்? ஏன் வராது? குரல் நல்லா இருக்குதா? குரல் இந்த இந்த டிராஃபிக்லயும் நல்லா இருக்கு. உங்களோட குரல் குருபாஸ்கர் குரலை விட நல்லா இருக்குது. இப்ப பாருங்க அவரு ஏண்டா கொடுத்த போன. சிவகுமார் ஏண்டா கொடுத்தன் கையில போனேன்னு யோசிப்பார். குருமாஸ்கிட்ட குரலை விட நல்லா இருக்குன்னு சொன்னோன்னு. அப்படியெல்லாம் இல்லை. ம், அடுத்த முறை நீங்க இணைஞ்சா பாடணும், சரியா? கொஞ்சம் போல. நன்றி, உங்களுடைய பாடலை கேளுங்க, நான் எடுத்து வருவேன் இப்ப, சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி குருமாஸ்கர். நன்றி குருமாஸ்கர், அன்பு உறவை உணைச்சதுக்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு உறவு, நன்றி. நீங்கள் விட பெற்றுக் கொள்ளலாம், நன்றி. சரி, வடலூர் ஆனந்தன், உங்களுடைய கவிதை தடைப்பட்டது, அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்றேன் ஐயா. மீண்டும் எடுத்து வாருங்க ஆனந்தன். ஆனந்தன்,
6: வணக்கமா. வணக்கமா,
0: மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா, இடையில தடைப்பட்டுட்டு இவர்களை. எங்க எடுத்து வாங்க.
6: அது தந்தை பற்றி ஒரு கவிதை சொல்லுறமா?
0: எடுத்துவாங்க தந்தை பற்றி.
6: கண்ணான தந்தை, உன்மேல் குதிரை சவாரி செய்ய இன்று வந்தது எனக்கு ஒரு ஆசை. எங்களுக்காக உழைத்தாய், கைரேகை தேய்ந்தாய், நாங்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி தந்தாய், நீங்கள் கேட்டு வாங்கி தேர நீங்கள் இன்று இல்லையே, என்றும் உங்கள் நினைவில் நாங்கள். நன்றிமா.
0: நல்ல ஒரு கவிதை. இன்னொரு கவாசிங்க.
6: கண்ணான தந்தை, உன்மேல் குதிரை சவாரி செய்ய இன்று வந்தது எனக்கு ஒரு ஆசை. எங்களுக்காக உழைத்தாய், கைரேகை தேய்ந்தாய், நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி தந்தாய், நீங்கள் கேட்டு வாங்கி தர நீங்கள் இன்று இல்லையே, என்றும் உங்கள் நினைவில் நாங்கள். நன்றி.
0: நல்ல ஒரு கவிதை. அடுத்த வரிகள் எல்லாம் சரி. அந்த முதல் வரி நீங்க சொல்லும் போது நான் என்னைய நினைச்சு பார்த்தேன். கண்ணான தந்தை என்று சொல்லி போட்டு குதிரை சவாரி செய்யன்னு சொன்னீங்கல்ல, அது நான் அப்பா மேல சவாரி செய்தா எப்படி இருக்கு பாவம் என்று யோசிச்சேன். யோசிச்சு பாருங்க, உங்களாலேயே அது ஜீரிக்க முடிய ஜீரணிக்க முடியாமல் இருக்குல்ல உங்களாலே. அம்மா அம்மா சவாரி செய்தா அந்த பாரத்தில் அப்பா எப்படி விழுந்துருவாருன்னு, எழும்பவே மாட்டார் அல்ல. உண்மையா அன்பு தந்தை பாசம் என்பது வழிகாட்டாத ஒரு பாசம். அது அது கூடுதலாக பிள்ளைகளுக்கும் தந்தை மேல் பாசம் இருக்கும். அவருடைய கண்டிப்பு அந்த பாசத்தை இவர் கண்டிக்கிறாரோ என்று, ஆனால் பின்புதான் எங்களுக்கு புரியும் அவருடைய கண்டிப்பு. இப்போ நீங்கள் சொன்னோன்னு ஒரு கதை சொல்கிறேன்னு ஐயா. இப்போ கதை இல்லை, உண்மை. இந்த ரெண்டு நாளைக்கு முதல் நேற்றைக்கு முன் தினம் நடந்தது. சொந்த தந்தையே ஒரு பையன், அந்த அவ வளர்த்த வளர்ப்புகளினால் தடம் மாறிய குழந்தை, அந்த மருந்து அதாவது போதை மருந்து பாவிக்கும் ஒரு குழந்தை, ஒரு பையன். எங்களுடைய இலங்கை சேர்ந்தவர், இங்கே கனடா நாட்டில், அதுவும் மொன்ட்ரியலில் இருந்தவர். தந்தையே கத்தியால் குத்தி சாகடித்து விட்டார். போதையில் போதை போதை மருந்துக்காக ஏதோ கேட்டிருக்கிறார், பணம் கிடைக்கவில்லை. அவர் எப்பொழுதும் அதிலேயே தான் திகழ்ந்து கொண்டிருப்பார், அதனால செய்து விட்டார். அது வந்து பையன் மேல் தவறும் இல்லை, தந்தை மேல் தவறும் இல்லை. அது எல்லாம் என்னென்றால் வளர்ப்பின் மேல் தவறு முதலாவது, இரண்டாவது அந்த போதை பொருள் விற்கிறார்கள் பாருங்க, அவர்கள் தான் செய்யும். அதில் மூழ்கியவர்கள் மீண்டு வந்தது கிடையாதுல்ல உண்மையிலேயே. அது எங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் ஐயா. கேட்டது ஒன்று எங்களுக்கு. அதுவும் அவர் ஒரு வாத்தியார், கணித வாத்தியார். அவர் நன்றாக மற்ற குழந்தைகளெல்லாம் நல்லா சிறப்பாக வளர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த கடைசி குழந்தையை சீராக வளர்க்க முடியாமல் போய்விட்டது, தடம் மாறி போய்விட்டது அந்த குழந்தை. அது நீங்கள் இப்போ தந்தையை பற்றி சொன்னோன்னு, அவருடைய 75 வயதில் தனையனின் கையாலேயே அவர் உயிர் பிரிந்தது. அது ரொம்ப கவலைக்கு ஒரு விடயமாக இருந்தது. இந்த நேற்றைய முன்தினம் இது நடந்தது.
6: அதிர்ச்சியா இருக்கு.
0: அதிர்ச்சி, நிச்சயம்
6: அதிர்ச்சியா இருக்கு.
0: ரொம்ப கவலையா இருக்கு. எங்களுக்கு நெருங்கி கண்டிருக்கிறோம், விழாக்கள் அங்கே இங்கே எல்லாம் கண்டிருக்கிறோம், ஆனால் நல்லா நெருங்கி பேசியது கிடையாது. இருந்தாலும் இதை அறிந்த போது ஒரு கவலை தான். அப்பாவும் கவலைப்பட்டார், நானும் கவலைப்பட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை மனித இனத்தில் இப்படி, அதுவும் ஆயுதா இந்த சொந்தங்களுக்குள்ளேயே இப்படியெல்லாம் நடக்கிறதே. சொந்த இரத்தம், இரத்தத்தை இரத்தம் என்ன செய்கிறதுன்றது நினைக்கும் போது சே சலிச்சு கொண்டோம். அதே எங்களுக்கு ஒரு நோயாக இருந்தது, எனக்கும் அப்பாவுக்கும். எந்த நேரமும் பசி எடுக்கவில்லை, ஏதோ ஏதோ ஒன்னத்தையோ என்னடா இது என்ற ஒரு ஆச்சரியம்.
6: நினைவலைகள்
0: மட்டுமில்லை, இது என்ன, இது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயங்கள் என்ன நடக்கிறது. இது வந்து முந்தி மாதிரி இல்லை, இதெல்லாம் கலியுகம், கலியுகம் தான் நடந்து
6: கொண்டிருக்கிறது.
0: மாறுபட்டது. நல்லது. நன்றி நன்றி நன்றி ஆனந்தன்.
6: என்ன
0: பாடல் தந்தை பாடல் குணம் இல்ல,
6: ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு அம்மா அப்பா அந்த பாடல் கூட.
0: சரி, தந்தை பாடல் எடுத்து வரலாம். புலனத்துல என்ன கேட்டிருக்கீங்க? பருவம் போன பாதையிலே கால்களையோட விட்டேன். நல்ல பாடல் அது, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அவன் உருவம் கண்ட நாள் முதலாய் உள்ளத்தையோட விட்டேன். அப்படியே தான் வரும் இல்லையா? அருமையான பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சில விடயங்கள் எங்களுக்கு ஜீரணிக்க முடியாமல் இருக்கும். சரி, அடுத்த பாடல் விஜயராகவன் உங்களுடைய ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் என்ற பாடல் வருகிறது, கேட்கலாம்.

விஜயராகவன், உங்களுடைய பாடல் காற்றலையில் ஒலித்து ஓய்ந்தது. நல்ல ஒரு பாடல், சூப்பர் பாடல். நான் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, நல்லாவே இருந்தது. சரி, அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய புதிதாக இணைந்தார் ஜெயபர்சாதிக்கண்ணன், அவருடைய புதுசாக இணைந்தவரின் பாடலை எடுத்து வந்து உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன். சிவகுமார், எங்களுடைய குருபாஸ்கரோடு இணைந்திருந்த சிவகுமார், உங்களுடைய பாடல் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் பாடல் காற்றலைக்கு வருகிறது. நல்ல ஒரு பாடல் உங்களுக்காக.

0: ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் சிவகுமார். நல்ல ஒரு பாடல், நேஜியான ஒரு பாடல். அந்த பாடலோடு இந்த பாடலை கேட்டோடனே மாமா இணைஞ்சிட்டேன். வாங்க மாமா. மாமா மாமா நலமா?
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா.
1: நலமா இருக்குமா?
0: நல்ல சுகமா இருக்க வேண்டும், நலமா இருக்கணும். அப்பவும் என்னண்டா இந்த பாடல், தொல்லா சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என்று கத்தணும்னு என் காதுக்குள்ள அப்படியே அவர் பாடுறவர் நல்லா கத்தி
1: நல்ல பாடல்,
0: நல்ல பாடல்.
1: சிவகுமார் நல்ல அருமையான பாடல தேர்வு பண்ணிருக்காரு.
0: காதல்ல விழுந்துட்டாரு மாலிங்கையா
1: மாதிரி. லேட்டா விழுந்தாரோ மாலிங்கையா?
0: மாலிங்கையா மாலிங்கையா விழுந்த உழவைதான் இப்ப எங்களுக்கு நினைக்க எல்லாருக்கும் தலை சுத்தி
1: போயிருக்கேன். அதே மாதிரிமா நம்ம குரு பாஸ்கருக்கு ஒரு பாடல் இருக்குமா?
0: என்ன
1: பாட்டு சொல்ல மாட்டேன்
0: நினைக்கிறேன். சரி மாமா, உங்களுக்கு எங்க கவிதை வந்துருச்சா?
1: நானும் பாக்குறேன் எப்படின்னு.
0: எங்க பாப்போம்? மாலிங்கையான மாலிங்கையான கவிதையை அடிக்காத என்னாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு வாங்க. பாருங்க சொல்லிட்டாரு, அவர் இல்லாத கவிதையும் கூட மிஞ்சிட்டாரம்மா வந்துட்டாரு எனக்கு வாரம்.
1: சரிங்க, நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன்,
0: எடுத்து வாங்க.
1: அஞ்சு வரிகள் தான். அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது, உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்காது. கடைசியில் உண்மையில் உன்னிடம் மிஞ்சுவது உண்மையில் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே. அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே அப்படிங்கிற கவிதைமா.
0: அதுக்கு என்ன பாட்டு மாமா?
1: பாட்டு ஏதாவது ஒன்று தேர்ந்து பண்ணுங்க.
0: என்னக்கா சொல்லுங்க மாமா, இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யாராவது கொண்டு வரட்டும். ரேவதி அம்மா
1: எதுக்கு ஒரு பாடல்கள்? நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் முடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை. அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை, அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே.
0: இந்த கவிதையெல்லாம் கேட்டீங்களா மாமாட கவிதைய? யாராவது பாட்டு கொண்டு ஓடிவாங்க. ஒன்று தன்னம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் வேண்டும், மற்றது வந்து ரெண்டையும் இன்னொருக்க வாசி
1: உழைக்கும் கைகளே உருவாக்கலாம்.
0: அதுவும் போடலாம், அது நல்லா.
1: ஒரு பாடல்
0: கைகளை. அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க கொஞ்சம்
1: சரிமா. இப்ப போல அந்த பாட்டை போட்டுருங்க. போனீங்க ஐயா படத்துல இருந்து அந்த பாடலாம் போட்டிருக்கேன்.
0: பூங்காட்டே
1: உங்களோட
0: ஊருக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊரா நான் சாத்திரம் ஒன்று சொல்ல போறேன் உங்களுக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்களோட ஊர் பக்கம் வெளிநாட்டுல இருந்து ஒரு உறவு உங்களை தேடி வர
1: போறாரு.
0: ஒருத்தர் உங்களோட ஊர் பக்கம் வர போறாருன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க மாமா. என்னையும் அப்பாவையும் நினைக்காதீங்க, வேற ஒரு
1: ஆளு
0: கண்டுபிடிச்சிங்க. அவர் தான், அவர் தான், அவர் தான். சரி, அடுத்த பாடல் காட்டலையில் யாருடைய பாடல்? எங்களுடைய ஜெகபர் சாதிக்கண்ணா உங்களுடைய பாடல் காட்டடைக்கு வருகிறது, கேட்கலாம். ஓ, மன்னிக்க வேண்டும். அது குருபாஸ்கருடைய பாடல். அந்த பாடலுக்கு பின்பாக அண்ணா உங்களுடைய பாடல் எடுத்தார்.
2: சின்ன கண்ணனே நான் தந்தைய,
0: அது பாடல் மாறிடுது குருபாஸ்கர். மன்னிக்க வேண்டும், இதான் குருபாஸ்கர் உங்களுடைய பாடல். மன்னிச்சு கொள்ளுங்க இந்த பாடல்.

0: அடுத்த பாடல் ஜேபர் சாதிக்கண்ணா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறதா கேட்போம்.
1: Bye, bye, bye.

அருமையான பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஆனந்தன் உங்களுடைய பாடல் அடுத்து மாமாவுடைய பாடலோடு நிறைவு பெறுகிறது என்றால் ஜெகபிரசாதி கண்ணாட நிகழ்ச்சி காற்றலைக்கு கொண்டு வர இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து மூன்று மனத்தியாலங்களாக நாங்கள் எடுத்து வருகிறோம். அதை எண்ணி பார்த்து அழைப்புக்கு வருபவர்கள் தயவு செய்து முன்பாகவே வந்து இணைஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இது வந்து ஒரு மற்ற மாணவர்களில் இன்னும் கெடுபடியாக இருக்கும். அந்த டைமுக்கு தான் நீங்கள் இணையலாம். ஆனால் நாங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய அன்புக்காக நீங்கள் வர்ற நேரம் எல்லாம் எடுக்கிறோம். என்னட்டு நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் செய்து முடிஞ்சு வானொலியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத கடைசி நேரத்தில் அழைப்பீங்க. இதெல்லாம் தவறாக தெரியலை உங்களுக்கு. நாங்கள் சொன்னால் மட்டும் உங்களுக்கு சற்று கோபம் வந்துடும் எல்லாருக்கும். அந்த கோபத்தை எண்ணாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருந்து பாருங்க ஒரு தடவை. இப்போ உங்களோட வீட்டுக்கு யாராவது வரப்போகிறோமோன்ற முன் அறிவித்தல்

இத்தனை மணிக்குள்ள வந்து போகலாம் என்று நீங்கள் சொல்லி இருக்கும் போது அத்தனை மணிக்குள் வந்து செல்லாமல் அதுக்கு பிறகு வந்து உங்களோட கதவை தட்டுனா எப்படி இருக்கும் என்றது ஒரு கை யோசிச்சு பாருங்க. அதை தயவு செய்து நாங்களும் உங்களை எதிர்பார்த்து உங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் கீழ் பணிஞ்சு போகிறோம். அந்த அன்பை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் எங்களுக்கும் ஒரு அன்பையும் மதிப்பையும் கொடுக்க பாருங்க. ஒரு கிவர் ரெக்ஸ்பெக்ட், டேக்கர் ரெக்ஸ்பெக்ட் என்று நீங்கள் என்னத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதைத்தான் மற்றவர்கள் திருப்பி செய்வார்கள். ஆனால் நானும் அப்பாவும் அப்படி செய்கிறதில்லை. தயவு செய்து இதென்ன அந்த வானொலியில் எப்பயும் போகலாம், எப்படியும் செய்யலாம், கடைசி நேரத்தில் ஒருக்கா போய் அதில் ஒருக்கா கேட்டுட்டு வரலாம் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளாங்க. தயவு செய்து ப்ளீஸ், உங்களை எல்லாம் தாழ்மையாக நாங்கள் கேட்கிறோம். எத்தனையோ வருத்தங்களுக்கு மத்தியில், எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் நாங்கள் நானும் அப்பாவும் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருகிறோம். இதில் ஒரு லாபம் கருதி கூட இல்லை. இன்னும் எங்களை உருக்கி, எங்களிடமே இருக்கும் பொருட்களை உருக்கி மற்றவர்களுக்கு தானம் செய்து தான் இந்த காற்றலையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பாசத்தையும் அன்பையும் தவறாக எடை போட்டு நீங்கள் தயவு செய்து உங்களுடைய செயல்பாட்டில் தவறு விடாமல் இருக்க வேண்டும். அன்பை அன்பாக பாருங்கள். நாங்கள் காட்டும் அன்பு என்ன என்பதை உணர்ந்து பாருங்கள். அடிக்கு மேல் அடி விழுந்து நாங்கள் அசைய முடியாமல் இருக்கிறோம் உண்மையிலேயே. இதை இப்படியும் ஒன்று இருக்கிறதா என்று ஒரு வேதனையில் எங்களுடைய என்னுடைய ஆயுசு குறைஞ்சு கொண்டு போகிறதுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே. உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து பார்த்து இந்த அன்பை காட்டும்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எல்லாரையும் சொல்லவில்லை, தவறாக எண்ண வேண்டாம், செய்தவர்களுக்கு புரியும். நினைச்சு நினைச்சு எங்களுக்கு ஆயுசு குறையுது என்று தான் சொல்லலாம். குறைஞ்சா நல்லது, போனால் போகட்டும், இது எதுக்கு என்று எண்ணுறவர்களும் இருப்பார்கள் இப்போ மனசில் உடனே. சரி, அடுத்த பாடல் ஆனந்தன் உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். காற்றலைக்கு எனக்கு பிடிச்ச பாடல் கேட்போம்.

பாடல், நல்ல ஒரு பாடல். அந்த காலத்து பாடலாக இருந்தாலும் நல்ல அர்த்தம் புரிஞ்ச நல்ல இசையோடு பாடலின் கேட்க நன்றாக இருந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய சந்தனராஜ் மாமா உங்களுடைய பாடலோடு நிறைவு பெறுகிறது. அடுத்து எங்களுடைய ஜெகபர் சாதி கண்ணாட நிகழ்ச்சி காற்றலைக்கு வர இருக்கிறது. பாடலை எடுத்து வருகிறேன்.

0: வணங்க வாங்க. எனக்கு தெரிஞ்ச தெரியல, இதாங்க உயரமான இடம், வாங்க.
1: சும்மா பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக அப்படியே வந்து நிறுத்திடுவீங்களா? விட்டா நீங்களே தள்ளி விட்டுருவீங்க போல இருக்கு.
0: சொல்றேன்ல, வாங்க. டோட்டல் சிட்டி பாருங்க, எவ்வளோ பெரிய ஊர். இங்கே வச்சு பார்க்குறப்ப இவ்வளோ புள்ளியாக தெரியுது. நம்ம பிரச்சனை கூட அப்படிதாங்க, பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப பெருசாக தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா சின்னதாயிரும். வரவழியில் பார்த்தீங்களா எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு. லைஃப் கூட அப்படிதாங்க. அதுக்காக அப்படியே வந்து செத்தரங்க எத்தனை பேசுனேன், என்னங்க அர்த்தம்? நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். என்னங்க நம்பிக்கை வரலையா?
1: என்ன பாம்பே வரைக்கும் போய் விட்டு முடியுமா?
0: பாம்பேயா?
2: என்ன ராஜ்குமார், பாம்பேக்கு போக நிக்கிறா?
1: ப்ளீஸ்,
2: நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க பாம்பேக்கு போகணும்னு. பாடல் மாமா கொண்டு வந்தது, ராஜ்குமார் டயலாக் போகுது.

0: வண்டியில் விழுந்தா கூட விளாடி வாங்கியிருக்க மாட்டான்.
1: என்ன
0: பிரச்சனை?

0: சிவாடா.
1: ஏய் சுதான், நான் எப்படி வண்டி ஓட்டுவேன்?
2: யாருக்காவது வரைக்கும் வழி விட்டுருக்கேனாடா. இப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்கு, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. சும்மா வண்டி ஒருத்தன் கீறிட்டான், கோவமே வர மாட்டேங்கிற.
1: ஏன்டா அப்படி?
3: அவனா, அது ஏன் வண்டி இல்ல? உனக்கு எப்படா கோவம் வரும்? ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாண்டா வழக்கம் போல.
2: கணக்கு
4: நான்
2: எல்லாம் கணக்குல ரொம்ப வீக்குங்க.
4: அப்ப நான் வச்சுக்கிறேன்.

நேரம் சரியாக இப்பொழுது 1:23. ஒரு மணிக்கு எடுத்து வர வேண்டிய நிகழ்ச்சி அண்ணாவுடைய நிகழ்ச்சி நல்லது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட என் அன்பு உறவுகள் எல்லோரையும் எடுத்து வருகிறேன். அருள் இணைந்து கொண்டார், மாலிங்க ஐயா இணைந்து கொண்டார், அடுத்தது எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் இணைந்து கொண்டார்கள், ஷியாமலா அம்மா இணைந்து கொண்டார், ஃபாரூக் இணைந்து கொண்டார், அடுத்தது ரேவதி அம்மா, ராஜ்குமார், அடுத்து எங்களுடைய விஜய ராகவன், கண்ணன், ஆனந்தன், குருபாஸ்கர், ஜெகபர் சாதிக்கண்ணா, மு சிவகுமார் அவர் இன்றைக்கு புதிதாக இணைந்தவர், அவரை வருக வருக வேண்டு வரவேற்கிறோம் எங்கள் குடும்பத்தில், அவரையும் நாங்கள் சேர்த்துக்கொண்டோம் என்று சொல்லலாம். அடுத்தது எங்களுடைய சந்தனராஜ் மாமா, இவர்கள் எல்லோரும் இணைஞ்சு கொண்டீங்கள். என் விருப்பமாக ஒரு பாடல் காட்சியில் எடுத்து வந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். என் நண்பு உறவுகளை அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி வணக்கம் என் நண்பு உறவுகளுக்கு.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேயர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முல்லை என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTRF வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக உத்தம புத்திரன் என்ற படத்திலிருந்து முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழைய உங்கள் டீம் சுந்தரராஜன், பி சுசீலா,

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் முதல் பாடல் சங்கீத ஜாதிமுல்லை என்று வரியெடுத்து பாடும் காதல் ஓவியம் திரைப்படுத்து பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த இந்த பாடலை அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள்.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன

அன்புடன் தருகின்றார் நீண்டகால உறவு. தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் ஒரு பாடல். அந்த பாடலை அவரோடு இணைந்து வளமை போல என்றும் முகமது யூசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கும் பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படுத்து பாடல். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. என்ன தத்துவமான பாடல், கேட்போமா?

சர்வர் சுந்தரம் திரைப்படுத்து பாடல் அவளுக்கென்ன அழகிய முகம் என்று அன்று பாடியது. அந்த பாடலை இன்று பாட வைக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி வளமை போல மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை செவி மடுக்கிறார்கள். அவருடன் இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் கற்க இருக்கின்றோம். ஜாதி மல்லி பூச்சரமே என்ற பாடல். அழகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலுக்கு விருப்பமாக திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும், வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன் நற்பவி, நரமுகையாள், தமிழினியாள் ஆகியோரும் இணைகின்றார்கள்.

மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழும் இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் உழவன் திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகிறார். மாறி மழை பெய்யாதோ என்று கேட்கும் வரி கொண்ட பாடலை இப்பொழுது கேட்போம். அவரோடு நாங்கள் இணைந்தோம்.

மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலரும் விடுமுறை விருப்பத்தில் இன்று வடகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கின்றார். ஒரு பாடல் நெஞ்சினிலே திரைப்படுத்து பாடலை ஒலிக்கின்றது அவருக்காக அந்த பாடல் மனசே மனசே என்று உருக்கமான வரியோடு.

மூச்சு தந்த பாடலை தொடர்ந்து வரும் பாடல் அன்புடன் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் இறுதியாக வந்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. யாக சாலை என்ற திரைப்படுத்த பாடல் வா வா என்னோடு என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்டு பாடி நிறைவுக்கு வருகின்றது நிகழ்ச்சி.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னட கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் கோரிப்பாளையம் திரைப்படுத்து பாடல் கேட்போம். என்ன இந்த மாற்றமோ என்ற வரி எடுத்து முழுவதையும் பாட ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்த பாடல் ஒலிக்கின்றன.

ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து வரும் பாடலாக அன்பே வா அருகிலே என்ற வரியை கிளிப்பேச்சு கேட்கவா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி.

இவரை தொடர்ந்து பாட இருக்கும் அடுத்த பாடல் அவள் ஒரு மோகன ராகம் என்ற தனியாத தாகம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றீர்கள்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தரும் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் நிலா காயும் நேரம் என்று மெல்போர்ன் நகர மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் செம்பருத்தி என்ற திரைப்படத்தில் இருந்தேன்.

ஒரு மாலை இளவையில் நேரம் இனிமையான இந்த பாடலை கஜினி என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து ரமணி அவர்கள்.

பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படுத்த பாடல் நீண்டகால உறவு அன்பு கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்த பாடலாக தாளாட்டும் காற்றே வா என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் புது மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நிலவுக்கு தாலாட்டு என்ற வரி எடுத்து இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி அவருக்காக ஒலிக்கப்படும் பாடல்.

அந்த வேளையிலே கனடா மொன்றியல் தனுஷன் பாடலும் தொடர்கின்றது. மல்லிகா மல்லிகா என்று அழைத்து பாடுகின்றது ஐவர் என்ற திரைப்படத்தில் இருந்து.

சிங்காரபூமியம் சிங்கப்பூர். மகாலிங்கம் உள்ளம் என்பது ஆமை என்ற தத்துவ பாடலை பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

0: தொடரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரிலிருந்து தளராதே தளராதே என்ற ஆண்டனி திரைப்பட பாடலை நிதேஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார்.
1: கதறி அலறிடும்.

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவளுடைய பாடலும் வர வேண்டும் தானே? அவர் ஈழமணி நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாது தந்திருக்கும் பாடல் என்று மரகத வீணை திரைப்படத்திலிருந்து கண்ணா வா என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்கள் தந்த பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையில் என்னுடைய பாடலை தருகின்றேன், நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்பது போன்று காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தருகின்றார். பொச்சிலை என்ற திரைப்படத்திலிருந்து அழகை பாட வந்தேன் என்று பாடி எங்களை மகிழ வைக்கின்றது.

பாடல்களை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகள வைத்து செல்லும் இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக்கொள்ளும் இந்த வேளை 2025 ஆண்டின் முதலாவது மாதத்தின், மன்னிக்க வேண்டும், 2026 ஆண்டின் முதலாவது மாதத்தின் மூன்றாவது நாள் காரிக்கிழமை. நேரம் சரியாக 10:32 கனடா நேரமாக காட்டும் வேளையிலே, ஈழமணி திரு நாட்டிலும் தென்னகத்தின் தமிழ் பகுதிகளிலும் 9:02 இரவு வேளை என்றும் இந்த வேளையில் காட்டுகின்றது.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் வாரம் ஒரு நாள் வரும் காரிக்கிழமைகளில் தோன்றும்

இந்த நிகழ்ச்சியில் வளம் வரும் விடயங்கள் பலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இங்கு அழைத்து அவரை முன்னிறுத்தி அன்னையும் தந்தையும் ஆசானும் அன்பு தமிழும் தந்த அவருக்கு இருகரம் கூப்பி தினம் தாழ்த்தி ஓம் நமசிவாய என்று மீண்டும் கூறி வணக்கம் வைத்து வரவேற்று உலகளாவை இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களையும் வருக வருக என்று மனம் திறந்து வரவேற்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திற்கு. சம்மதமாக நீங்கள் வந்து எங்கள் வானொலியில் இணைந்து பகிர்ந்து கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 647-874-1515 என்ற வளமையான தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த பாகத்திலிருந்து நீங்கள் அழைக்க வேண்டுமானாலும் இந்த இலக்கத்தை அழுத்திவிடுங்கள், நேரடியாக வந்து இணைந்து உங்கள் பங்களிப்பை தரலாம். அன்பு உறவுகளே, இனிமையான இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் வந்து இணைந்து இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு தந்து அரங்கேற்றும் 200 பாடல்களை கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எத்தனை உறவுகள் நீங்கள் வந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தயாராக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுது நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர்சாதிக் அவர்களும் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், எல்லோரும் வாருங்கள் என்று அழகாக வரைந்து பதிவிலே இட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் விசேஷமாக வரவேற்றுக் கொண்டு உறவுகளே வாருங்கள், இணையுங்கள். 647-874-1515 என்ற இலக்கத்தோடு என்று கூறிக்கொண்டு இணைவோம். பாட்டுக்கு பதில் பாட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் காரிக்கிழமையிலே. இந்த வேளையிலே ஒரு தடவை நிறுத்தி எங்கள் காலநிலையை எண்ணி பார்ப்போம். இங்கே எட்டி பார்க்கும் பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களோடு பேசும் வகையிலே என்று காட்டுகின்றது பதிவுகள் எல்லாம் 0 கீழே 12 பாகையை நாங்கள் காணுகின்றோம். அதை நாங்கள் உணர்வதாக இருந்தால் 0 கீழே 18 பாகையின் குளிர் நிலை எப்படியோ அப்படி இருக்கின்றது. உறை நிலை வெளியே சென்று விட்டால் அப்படியே உறைந்து நிலைத்து விடுவோம், அசைய முடியாத அளவு. ஆனால் அதற்கேற்ற உபகரணங்கள் எங்களிடம் இருக்கின்றது. அந்த குளிரை போக்கி வெப்பத்தை உடலுக்கு தரக்கூடிய ஆடை அணிகலங்கள் வெறும் உபகரணங்கள் இருக்கின்றதால் பயமில்லை. மற்றும் பாதைகள் சுத்தமாக தூய்மைப்படுத்தி இருக்கின்றது. அந்த பனி அகற்றும் இலாக்காவை சேர்ந்தவர்கள் நேரத்துக்கு நேரம் வந்து நடை பாதைகளையும் ஓடு பாதைகளையும் சுத்தம் செய்து அவர்கள் வாகனங்களும் மக்களும் நடமாடக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் வாகனத்தை தவிர்த்து பாத யாத்திரையாக பாதசாரிகளாக நடக்கவோ முடியாது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் குளிர் மூட்டம் இருக்கின்றது. காற்றலை எந்த விதமான அசைவும் இல்லாமல் மந்தமாக இருக்கும் வேளையிலே இன்று அதிகாலையிலே வந்த சூரிய பகவானின் ஒளியை கூட இந்த குளிர் அணுக்கள் மறைத்து ஒரு இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கின்றோம். இந்த காலநிலை படிப்படியாக உயர்ந்து இன்று 18 பாகை வரை இல்லை 21 பாகை வரை செல்லலாம். 0 கீழே உறை நிலையின் அதி ஆழத்துக்கு செல்லும் வேளையிலே வீட்டினுள்ளே வெப்ப கருவியை முடுக்கிவிட்டாலும் வாகனத்துக்குள்ளே வெப்பத்தை நாங்கள் முடுக்கிவிட்டாலும் அது தாங்காது, அவ்வளவு தூரம் குளிர்மையாகிறோம். இந்த வாரமும் விடுமுறை வாரங்களாக பாடசாலைக்கும் சில அலுவலகங்களுக்கும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் வெளியே செல்லும் தொழிற்சாலைகளும் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த குளிரை முன்ன நோக்கி அநேகமாக அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று எண்ணுகின்றோம். இந்த வேளையிலே எங்களுக்கு குறைந்த பகலாக பதிவுகள் காட்டுகின்றன. கிட்டத்தட்ட 9 மணி நேரத்தோடு 1-10 நிமிடம் கூட இருக்கலாம். அவ்வளவுதான் எங்களுடைய பகல் என்று கூறும் வேளையிலே உற்சாகத்தோடு மக்கள் இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். ஆங்காங்கே சில சில அசம்பாவிதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற செய்திகளை நாங்கள் படிக்கின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தகவல் சேவை. நீங்கள் வந்து இணையும் விலை உங்கள் பகுதிகளிலும் எப்படி இருக்கின்றது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். என்பு உறவுகளே,

இனிமையான இந்த பாடல்தான் எங்களுடைய காரிக்கிழமைகளிலே தோன்றும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சிக்கு ஆரம்ப இசையாக இருக்கின்றவங்க. இன்று எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள்? நாங்கள் நீடிக்கும் நேரம் அத்தனையிலும் மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இணைந்து எத்தனை பாடல்களை நாங்கள் காணுகின்றோம், அதிலே யார் எத்தனை பாடல்களை அதிகமாக தருகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி பாடல்களும் வழங்கப்பட இருக்கும் வேளையிலே வாருங்கள், இணையுங்கள் என்று. இந்த வாரத்திற்கான பாடல் எதுவென்று தானே நீங்கள் எண்ணுகின்றீர்கள்? இதுவரை நேரம் பேசினோம், பாடல் தரவில்லையே என்று எண்ணும் பொழுது இன்று நீங்கள் எடுத்து வர வேண்டிய பாடலுக்கான ஆரம்ப பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுக்கு பதில் பாடலாக கொண்டு வாருங்கள் வளமை போல. எங்கே பார்ப்போம், பாடலை கேட்போம்.

0: என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி. இந்த பதங்களிலே ஏதாவது ஒரு பதத்திலே முதல் பாடலை கொண்டு வாருங்கள்.
1: எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட.
0: முதல் உறவாக வந்திருக்கும் அன்பு உறவை அழைப்போம். ஓம் நம சிவாய என்று கூறுகின்றார். வணக்கம். வணக்கம்.
2: கேள்வியின் நாயகனே, அந்த பாடலையா?
0: அது முதல் பாடல் ஐயா. இப்பொழுது ஒலித்த பாடல், போட்டிக்காக ஒலித்த பாடல், என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, இதுதான் பதங்கள். என் கேள்விக்கு என்ன என்ற பாடல், அது வழக்கமாக நாங்கள் ஒலிக்கின்ற பாடல். இன்று பாட்டு பதில் பாட்டுக்கு போட்டியான பாடலாம். என்னை அல்லது தொட்டு அல்லது அள்ளி கொண்ட அல்லது மன்னன் அல்லது பேரும் சொல்லடி என்ற வரியிலே கூறுங்கள் ஒரு பாடலை.
2: தொட்டால் பூ மலரும்,
0: சிறப்பு. தொட்டால் பூ மலரும், தொடாமலே தேவா மலர்ந்து விட. நலமாக இருக்கின்றீங்களா தேவா?
2: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன், உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன்.
0: அவ்வண்ணமே நாங்களும் சிறப்பு சிறப்பு மகிழ்வாக இருக்க இன்று பார்ப்போம் எத்தனை பாடல்களை தேவா கொண்டு ஓடி வருகின்றார் என்று. வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த வாழலை கொண்டு ஓடி வாருங்கள் மீண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டுக்கு பதில் பாட்டிலே வந்து முதலில் இணைந்து விட்டார் தேவா. அடுத்து வருகின்றார். அடுத்த உறவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா.
0: பதிந்து கொண்டேன். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இணைந்து கொண்டார் இரண்டாவது உறவாக. நலமாக இருக்கின்றீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது?
3: பரவாயில்லை,
0: நலமாக இருக்கின்றீர்கள். அப்ப பூரண நலம் பரவாயில்லை என்று தெரிகின்றது. சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: இங்கே பனிமூட்டமாகத்தான் இருக்கு.
0: சிறப்பாக இருக்கட்டும். பனி பனி பனி எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும் இந்த வேளையிலே. சிறந்த பனி பாட்டுக்கு பதில் பாட்டு பனி. அது என்ன பாடலை நீங்கள் தரலாம் என்று ஓடி வந்தீர்கள்?
3: என்னை தெரியுமா நான் சிரித்து பழகும் கருத்தை காவரும் ரசிகன், என்னை தெரியுமா?
0: அதுதான் நீங்க பதவியில தெரிகின்றதே கிருஷ்ணா என்று சொல்லி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து இணைய இருக்கும் அன்பு உறவை பார்ப்போம். அவர் மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: அள்ளி தண்டு காலெடு அடிமேல் அடி எடுத்து.
0: ஆமாம், இருங்கள் இருங்கள். இந்த பாடல் என்ன பதத்துக்கு தருகின்றீர்கள்?
3: என்னை தொட்டு அள்ளி கொண்ட.
0: ஓ, அந்த அது அள்ளி என்றால் தூக்குறது, கிள்ளி கொள்வது. நீங்கள் அள்ளி என்பது ஒரு பூமலருடையது, அள்ளி பூவினுடையது. அது பொருந்தவில்லை அந்த பாடல். வேறு அள்ளி தருங்கள் முடிந்தால், அல்லது வேறு பாடல் தருங்கள்.
3: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: அட்ர சக்கண்டல் அது கிருஷ்ணன் தெரிந்து கொண்டோம் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அழைத்தவர் மீண்டும் பெற வேண்டும். இணைப்பில் ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே ஜெகபிரசாதிக் அவர்களும் அழைத்திருந்தார் போல் தெரிகின்றது. அவருடைய அழைப்பு கிடைக்கவில்லை, வர வேண்டும். தடைப்படுத்தக்கூடாது வழியை. வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்களுடைய இணைப்பு தெரிகின்றது. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொட்டு கொள்ளவா என்ற பாடலை தந்த உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் ஜெகபிரசாதிக் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே. வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக். தாங்கள் கிராமம் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: பலமாக நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டீர்கள். அங்கே கொசு நலமாக இருக்கின்றதவா?
4: வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு பிடித்த மழை காலை 11 மணி வரை கடுமையான மழை.
0: அங்கே பதவியிலையும் பார்த்து நல்ல மழை வேணும், நல்ல மழை நாட்டுக்கு வேண்டும், பசுமை நிறைய வேண்டும். வாழ்த்துக்களை வரவேற்றுக் கொண்டு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டுல என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் பதிவதற்காக?
4: என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு அப்படிங்க பழகுல.
0: ஓ, என்னடி மீனாட்சி என்னடி மீனாட்சி சொன்னது என்ன ஆச்சு, அந்த பாடலை வந்து மீனாட்சி. வாழ்த்துக்கள், இனிமையான பாடலை தந்தீர்கள், அடுத்த பாடலையும் விரைவாக கொண்டு வர வேண்டும் பாருங்கள்.
5: நன்றி.
0: அடுத்து வருகின்ற தேவா அவர்கள். வணக்கம் வணக்கம் தேவா, வணக்கம் வணக்கம் தேவா, தேவா வணக்கம்.
6: மெல்ல மெல்ல உந்தன் பூயிடை மெல்ல, அந்த பாட்டியா?
0: மெல்ல மெல்ல மெல்ல அந்த பாடல், மெல்ல மெல்ல மெல்ல, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள், சிறப்புகள் தேவா. அடுத்த பாடலை தெரிவு செய்து கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
7: யார் அந்த நிலவு?
0: ஓ, யார் அந்த நிலவு என்ற பாடலை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். யார் அந்த நிலவு என்ற பாடலை தந்த நீங்கள் அடுத்த பாடலை என்ன நிரப்புகிறீர்கள் சென்று கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை ஜெகவர் சாதிக் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே. வணக்கம் வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. இந்த தேவா பாடின பாடி பயப்பட்டியா?
0: ஆஹா.
4: மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிலையாலே மெல்லப்போ.
0: ஏன்யா விரைவாக போனால் என்ன நடக்கும்? ஒடிந்து விடும் இல்லையா? விடை ஒடிந்து விடும், விடை ஒடிந்து விடும், அசிங்கமா இருக்கும். வாழ்த்துக்கள். மெல்ல பூ மெல்ல பூ மெல்லிடையாளே மெல்ல பூ, இனிமையான அந்த பாடலை நீங்கள் தந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் காற்றலையிலே. மீண்டும் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
0: ஓ, அப்படியா? யார் அந்த நிலவு என்ற பாடலிருந்து அந்த நாள் ஞாபகம் என்று எடுத்து விட்டீர்கள். உங்களை அசைக்க முடியாத ஐயா, அந்த நாள் ஞாபகம் இன்றும் வருகின்றது எங்களுக்கு. பார்ப்போம் அடுத்த பாடலை யார் தருவதென்று. அடுத்த பாடலை அன்புடன் தேவா தருகின்றார். வணக்கம் தேவா. வணக்கம். சாக்கியண்டாராம் பல்லானது கோடத்தின் மேலே வாழ்த்துக்கள். நிலா அது வானத்தின் மேலே என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள் தேவா. தேவா தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதற்காக யார் காற்றலையில் இருக்கின்றார்கள் என்று எதிர்பார்ப்போம். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர இருக்கின்றார். அழைக்கின்றார்கள் பலர், ஒரே நேரத்தில் பலர் அழைப்புகள். அந்த அழைப்பிலே முன்னிற்கிறது எது என்று பார்ப்போம். இந்த பாடல் இடையூறாக இருக்கின்றது. இடையூறாக இருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக. கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
7: அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி.
0: சரி, நாங்கள் சொல்லுகிறோம், என்ன நடக்கும், என்ன என்ன காரணத்துக்காக என்ன செய்தி தருகின்றீர்கள் சிவகாமி மகனுக்கு என்ன செய்தி? சரி, நன்றி. மீண்டும் பாருங்கள். தேவா வந்து விட்டார். தேவா கொண்டு வாருங்கள். வணக்கம் தேவா, கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
6: ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாடல்.
0: என்னையா ஞாபகம் வந்து விட்டதா? ஞாபகம் வருகுதே ஞாபகம், ஐயோ ஞாபகம் வருகுதே. என்ன செய்யறது வா? வாழ்த்துக்கள். வந்தால் ஒருவாறு அடக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை ஜெகபர் சாதிக் தர இருக்கின்றார். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே. வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. அந்த கிருஷ்ணயா பண்ண பாட்டுக்கு பதில் பாட்டியா? அந்த நாள் ஞாபகம் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா?
0: ஆஹா.
4: நாள் நல்ல நாள் உன் இதழில் எதுவும் இனிய கவிதை இன்ப தேன் சிந்து நாள்.
0: தேன் சிந்த சிந்த கொசுவை தடவிக்கொண்டிருக்கிறார். நல்ல நாள் என்று வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலே. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவு எங்களுடைய கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
7: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்.
0: ஓ, அந்த வானத்துல ரெண்டு தீபங்கள். உலகம் ஒன்றுதான் நாங்கள் பார்த்தோம் இவ்வளவு காலம். இப்பொழுது இரண்டு நிலவுகள் வந்துவிட்டது. மீண்டும் பாருங்கள். அழைத்து விடுவோம் சந்தனராஜ் அவர்களை. வாழ்த்துக்கள். வணக்கம் சந்தனராஜ். இனிய இரவு நேரம்.
8: வணக்கம்.
0: என்னையா
8: அள்ளி தந்த பூமி அன்னையல்லவா?
0: உண்மை உண்மை உண்மை சந்தனராஜ் அவர்களை. அள்ளி தந்த வானம் சரியான பாடலை தந்திருக்கிறீர்கள். அள்ளி தந்த இவர் தான் ஒருவர் சரியான பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடலுக்கு அள்ளி என்பது தொகையாக கூடுதலாக அள்ளி கிள்ளி கொடுப்பதில் அள்ளி. அள்ளி தந்த வானம் வாழ்த்துக்களை கூறும் இந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கும் உறவை இணைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அழைக்க வேண்டும். யார் அழைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இணைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இணைப்பு வருகின்ற. வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
4: இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அப்படிங்கிற பாடல்.
0: அப்படியா? ஒன்று என்ன ஒன்று என்ன இரண்டு மனம் என்னையா? ஒன்றே போதும் தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ சமாளித்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த பாடலுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார். தருவதற்கு யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்ல, எங்களுடைய தேவா அவர்கள். வணக்கம். இல்லை, சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம்.
8: இறைவனிடம் கையேந்து.
0: ஓ, அவரிடம் கையேந்து எல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்து அந்த பாடல். இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இனிமையான ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள். அந்த வழியில நான் அடுத்த பாடலை தருவதற்காக தேவா வருகின்றார். வணக்கம்.
2: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, அதுல
0: நீங்களும் ஒரு ஆள் தானே ஐயா. நல்ல பிள்ளை ஐயா, நல்ல நல்ல பிள்ளைகளை.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

பிணைந்ததோடு அல்லாமல் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு, அன்பு உறவுகளே உலகளாக இருக்கும் என் நெஞ்சங்களே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு, அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலம் ஓம் நமசிவாய என்றும் எல்லாம் வல்ல இறைவன் என்று நாங்கள் கூறிக்கொள்பவரை இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் அனைவருக்கும் என் தாழ் பணிந்து அவர்கள் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி வணங்கி உறவுகளை உங்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். முகம் தெரிந்த தெரியாத உறவுகளாக இருந்தாலும் உலகளாக இருக்கும் என் நெஞ்சங்களே. சரியாக 11:33 முற்பகல் கனடாவில் என்று கூறும், உங்களுக்கு 9:03 என்று கூறும் இரவு போலை தென்னகம், இளமணி, திருநாடு போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கும், 2026 எட்டாவது மாதத்தின் 11வது நாளில் வரவேற்று நினைந்து கொள்வோம் இன்றைய கதம்பத்திலே.

இன்றைய கலம்பத்திலே இன்று செவ்வாய்க்கிழமை வளமை போல நிகழும் நிகழ்ச்சி எதுவென்று என் அன்பு உறவுகளாக ஜெகபரிஷாதி, கிருஷ்ணன், ஷியமலா நீங்கள் அனைவரும் வரவேற்று வணக்கம் கூறி எழுதியும் இருக்கின்றீர்கள். நான் முன்பே கூறியும் இருக்கின்றேன் என்று சொல்லெடுத்து பாடல் அன்று. அந்த வேளையில் நாகப்பன் அவர்களும் வணக்கம் கூறி வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையில் அரசடி குப்பம் இன்று மாத பூச நாள் என்று கூறிக்கொண்டு அழகான படம் வரைந்து வரவேற்று தந்திருக்கின்றார் மூன்றியல் தமிழ் வானொலி யாமிற்க பயமேன் சரவணன் அவர்களும். உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு இன்று ஆரம்பிக்க இருக்கின்றது செவ்வாய்க்கிழமையிலே

0: ஆம், நான் அழைக்கும் வேளையில் நீங்கள் ஓடிவந்து நின்று எங்களோடு சொல்ல இருக்கின்றீர்கள் உங்கள் மன விருப்பத்துக்கேற்ற பாடல்களை. இது ஒரு நேர் நேரமாகவோ நேர் விருப்பமாக எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் கொண்டு வரும் பாடலிலிருந்து நாங்கள் சொல்லெடுத்து பேசிக்கொள்ளலாம், கலந்துரையாடி பல கருத்துக்களை தெரியாதவற்றை தெரிந்து கொண்டு பரிமாறிக்கொள்ளலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இதுவும் உங்கள் தமிழுக்கு நாங்கள் செய்யும் தொண்டாக எண்ணி அந்த சொல்லை தெரிந்தெடுப்பதற்கு தென்னகத்து திரையுலக பாடலிலிருந்து ஆரம்பிப்போம் என்பதற்காக சொல்லோடு பாடல் என்ற தலைப்பிலே நீங்கள் விரும்பிய பாடலை கொண்டு வந்து பதிந்துவிட்டு அந்த பாடலை நான் ஒளிபரப்ப தயாராக இருப்பதற்கு முன்பு அந்த பாடல் எதை கூறுகின்றது, எப்படி பேசுகின்றது, அதில் ஒரு பதத்தை எடுத்து நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அது மட்டுமல்லாமல் நம்ம ஒரு வேண்டுகோள், அந்த வேண்டுகோள் என்னவென்றால், இங்கே வருவதற்கு ஆயத்தமாக, நான் வருவதற்கு முன்பே நீங்கள் ஆயத்தமாக என்னை வரவேற்று நிகழ்ச்சியை வரவேற்று ஆரம்பமாக இருக்கின்றீர்கள், வர வேண்டும் என்று உடனே வந்து விடுங்கள், தாமதித்தால் பின்பு வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போகலாம். ஆதலால் அழைத்தவர்கள் இணைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 உங்களை இணைப்பதற்காக இந்த எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. உடனடியாக அழையுங்கள். நீங்கள் அடுத்தவர்கள் வரவிட்டும் என்ன கேட்கப் போகின்றார்கள் என்ன தேவையில்லை. உங்கள் மன விருப்பத்து பாடலை மற்றவர்களும் கேட்கலாம் தானே நினைத்திருக்கும் பாடலை. ஆதலால் இது ஒரு நேயர் நேரமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த நேயர் நேரத்திலே உங்களுடைய நேரம் உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து அழைத்து பதியுங்கள். அந்த வேளையிலே அந்த பாடலில் ஒரு பதத்தை எடுத்து நாங்கள் பேசிக்கொள்வோம். எங்கே பார்ப்போம், யார் முதலில் அழைக்கப் போகின்றீர்கள், வாருங்கள், காற்றலைக்கு காத்து கொண்டு இருக்கின்றோம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு
1: பூஞ்சல் மனம் அன்றாடம் உன்னோடு மன்றாடும் வேளை சொல்லாயோ.
0: சொன்னபுடன் ஓடி வந்து நின்று விட்டார் எங்கள் நாச்சியார் கோயில் ஆர் தேவா. வணக்கம் தேவா, வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. எல்லாரும் ஐயாவுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: எனக்கு கிடைப்பதோடு உங்கள் எல்லோருக்கும் கிடைப்பதாக நான் எண்ணிக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ளேன். இறைவனுடைய பெருங்கருணையை எங்கள் அருகில் இருக்கின்ற கைலாசநாதர் வல்லவாம்பிகை சமேதராக நேற்றைய தினம் ரதோத்சவம் மிகவும் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் எந்தவித இடையூறுமின்றி கோலாகலமாக நிகழ்ந்தன. அதேவேளை இன்று ஆடி அமாவாசையை ஒட்டி அவர்கள் இன்று தீர்த்தோற்சவம் செய்வார்கள். தீர்த்த நாள் இப்பொழுது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விரதம் இருப்பவர்கள் அதை அனுஷ்டிப்பவர்கள் எல்லாம் அங்கு சென்று மோட்சி அர்ச்சனைகள் செய்து பிளவாறு வணங்கி வந்து அங்கு அன்னதானங்கள் தினமும் வணங்கப்படுகின்றது. அந்த அன்னதானத்தை கொண்டு வருவார்கள். இறைவன் கருணையால் அந்த அன்னதானம் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. நான் போகவில்லை, போக முடியாது, அவன் அருளால் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறான்
2: இறைவன். அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அதுக்குதான் தானாகவே வந்துருவாரு. நினைச்சாலே போதும், நம்ம பக்கத்திலே வந்துடுவார்.
0: மெய் சிலிருக்கிறது ஐயா, மெய் சிலிருக்கிறது உண்மை. உண்மை சாதாரணமாக ஒரு லிங்கத்தையும் ஒரு நந்தியையும் கொண்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே அந்த இடத்தை வெட்டி ஒதுக்கி விட்டு கல்லு முள்ளு மலை சினோவன் பனி விழுந்தால் அதுக்குள்ளே செல்ல முடியாது, வெறுங்காலுடன் செல்ல முடியாத இடத்துல நாங்கள் சைவர்கள் தானே பாதரட்சி அணிய மாட்டோம் ஆலயத்துக்குள்ளே. அதை ஒரு புனிதமான நிலமாக்கி அந்த பொறுப்பை என்னிடம் கொடுத்து நான் வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவாரத்தை பாடினேன் என்ன அறியாமல். ஏனென்றால் நாங்கள் கோன்வால் பகுதியிலிருந்து நாங்கள் இருக்கின்ற பகுதிக்கு பெயர் கோன்வால் என்று கூறுவது. இங்கிலாந்திலேயும் இப்படி ஒரு இடம் இருக்கின்றது. நாங்கள் ஆலய தரிசனம் செய்ய வேண்டால் 100 120 மைல் அல்லது 400 மைல் கடந்து சென்று ஆலயத்தை காண்பதாக இருந்தது அப்பொழுது. இது வந்தது பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக, அதுவும் சிவபெருமான் தான் விரும்பி வந்து விட்டாரோ என்ற எண்ணம் வந்து என்னை உருகி ஒரு பாடலை பாடிவிட்டேன். அதில் இருந்து ஒரு தேவாரத்தை ஒலித்தோம். நானும் மகளும் தான் ஓடி சென்றோம். அதுவும் வலைத்தளத்திலே பார்த்தோம். யூ வலைத்தளத்திலே இப்படி கோன்வால்களோ ஒரு சிவலிங்கம் வைக்கிறார்கள். என்னடா இது, எங்களுக்கு தெரியாமல் இப்படி நடக்கிற சின்ன கிராமம் இது. ஓடி சென்று பார்த்தேன். இவர்களை முன்பின் தெரியாதவர்கள், என்னையும் அவர்களுக்கு தெரியாது. எல்லாம் முடிந்த பின்பு அந்த அதை வைத்த ஸ்தாபகர், அவர் வந்து இளைய பையன், அவர் வந்து நீங்கள் கொண்டுவாள் இருப்பவர்களா என்று கேட்க, ஆமாம் தம்பி, நாங்கள் இங்கே தான் இருக்கின்றோம். இப்படி ஒன்று வருவதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எங்கே, நாங்கள் டொரண்டோவில் இருக்கிறோம் என்றார். அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பையன், டொரண்டோனா 450 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார் அவர். அவர் அங்கிருந்து அந்த சிவலிங்கத்தை விலைக்கு வாங்கி அதுக்கு நந்தியையும் கொண்டு வந்து அமைத்து விட்டார். அவர் பார்த்துவிட்டு உடனே அவர் என்னை விட இளையவர், நான் மூத்தவர் தானே, உடனே அந்த சைவ பண்புள்ளவர் என் காலில் விழுந்து அப்பா என்று அழைத்து கொண்டார். இன்று வரை அப்பா தான், மகன் தான், மிகவும் அந்யோன்யமாகி அதன் பின்பு நாங்கள் டொரண்டோவிலிருந்து அடிக்கடி வர முடியாது, ஒரு நாளும் வர முடியாது. இறைவனை இதில் வைத்து விட்டு எனக்கு ஆராதிக்கணும் பூஜை செய்யணும் அந்த பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டார்கள். அப்போ மிகவும் புனிதமாக எத்தனையோ காலமாக அதை நான் காலை மாலை சென்று அவருக்கு பூசனை செய்யும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது அவருடைய கருணை. அதன் பின்பு மெல்ல மெல்ல அறிவித்து மக்கள் எல்லோரும்
2: அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைச்சிருக்காரு.
0: ஆமா ஆமா,
2: அவ்வளவு சீக்கிரமா ரொம்ப பேருக்கு எல்லாம் போகணும் தவம் இருப்பாங்க, அவர்கிட்ட கூட இருக்க முடியாது.
0: அப்பொழுது
2: நமச்சிவாயான்னு சொன்னாலே போதும், குரு எங்க இருந்தாலும் அவரு உங்க உள்ளுக்குள்ளே வந்துருவாரு.
0: அப்பொழுது இங்கே ஒரு 60-65 மக்கள் வாழ்வார்கள். அப்படியான குக்கிராமம், அமைதியான கிராமம், வேற்று நாட்டவர்கள் பலர் வாழும் இடம். அவர்களுக்கெல்லாம் மெல்ல மெல்ல நான் தெரிவித்து கொண்ட போது ஒவ்வொருத்தரும் வந்து வந்து வணங்க துவங்கிவிட்டார்கள். இன்று அது பேராலயமாக வந்து ரதோற்சவம், மகோற்சவம் நடக்கிறது ஐயா, மகோற்சவம் நடக்கின்றது என்னும் பொழுது அவர் இங்குதான் இருந்து எங்களை பரிபாலித்து கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது அண்டைய மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது அடுத்த ஆலயமாக ராஜகோபுரத்துடன் அமைந்த முருகன் ஆலயம் முன்றியாலில் எங்களிலிருந்து 100 கிலோமீட்டரில் இருக்கின்றார். அவருடைய உற்சவம் ஆரம்பித்துவிடும். அப்படி இங்கும் புண்ணிய காலங்களாக இருக்கின்றது. இறைவன்
2: உலகத்திலே சிவன் கோயில் தான் அதிகம்
0: அதிகமான இங்கு இந்த ஒரே ஒரு ஆலயம் தான் சிவன்
2: பிரம்மாண்டம்.
0: அம்மன் ஆலயம் இருக்கின்றது, பிள்ளையார் ஆலயம் இருக்கின்றது, முருகன் ஆலயம் இருக்கின்றது, கிருஷ்ணர் ஆலயம் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. சிவனுடைய ஆலயம் இது ஒன்று தான் கனடாவுக்குள்ளே இருக்கின்றது. அடுத்த பெரிய ஆலயமாக அமெரிக்காவிலே இருக்கின்றது. தமிழன் சைவன் எங்கெங்கு சென்கின்றார்கள் சிவனை வைத்து தரிசிப்பார். இனி ஆலயங்கள் பல இருந்தாலும் சிவனை வைத்து ஆதரிப்பதும் சிவன் வந்து ஆட்சி பெறுவதும் மிக கடினம். சிவனோடு வாழ்வது அது இறைவனோடு ஒன்றி கொண்டிருப்பது போன்று ஒரு, அது ஒரு 10 அடி உயரத்திலே சிவனுடைய ஒரு உருவம், அதை விட பெரிய லிங்கம், எல்லா மூர்த்திகளும் அங்கு வைக்கப்பட்டு இப்பொழுது பெரிய பெரிய புரோகிதர்கள் குருக்கள் எல்லாம் வந்து ஆகம விதிப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு எங்கள் தேவாலயங்கள், எங்களுடைய ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் அப்படித்தான் வளர்வது. அதை நாங்கள் பக்தி வேலையிலே பார்ப்போம். சரி, இன்று நீங்கள் அங்கு நீங்கள் ஆலயத்தை சுற்றி ஆலய வீதியை சுற்றியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமியில இருக்கின்றீர்கள்.
2: அங்கே
0: மழை எப்படி? நேற்று தினம்
2: இப்போ கொஞ்சம் சாயந்தரமா இப்போ ஒரு 7 மணிக்கு சும்மா இருக்கியா, ஒரு லேசா தூரிய பேஞ்சிட்டு போயிட்டு
0: அப்படியா
2: பூமியை நினைச்சிட்டு போயிட்டு நினைச்சு விட்டுட்டு போயிட்டு.
0: அதனுடைய ஞானசேகரன் பகுதி, ஞானசேகரன் இருக்கின்ற பகுதியும் உங்கட பகுதியும் கொஞ்சம் தொலைவா அல்லது அருகில் அருகிலா?
2: அதுல இருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும்.
0: ஓ பாத்தீர்களா, அதனால அதாவது நாச்சியார் கோவில் தான். ஞானசேகரன் ஊத்திய மலையை படம் பிடித்து எங்கள் தளத்திலே போட்டிருந்தார் பாத்தீர்களா, வீதியெல்லாம் நின்று அவர் வரும்போது அவர் மலைக்கு ஒதுங்கி நின்று அந்த படத்தை எடுத்திருக்கிறார். அவருடைய மிதிவண்டியை ஓட்ட முடியாமல் ஆனா உங்களுக்கு உங்களுக்கு தூரை விட்டு போய்விட்டது இல்லையா?
2: அதனால்தான்
0: நேற்று
2: கேட்டேன், கேட்டுக்கிட்டுதான் இது வலைதளங்களும் போட்டாங்களா, என்னடா நம்ம ஊர்ல மலைன்னு போட்டுருக்காங்க, பொண்ணுத்தையும் காணும்.
0: ஆங்காங்கு
2: மேகம் கண்ட பக்கம் பெஞ்சிட்டு போயிடுது,
0: அங்கே பெய்கின்றது என்பதை விட ஆங்காங்கு பெய்கின்றது என்று கூறிக்கொள்ளலாம் இல்லையா? எங்கள் பதங்கள் அப்படியான பதங்கள், சொற்கள் சொற்கள் கருத்துக்கள். சரி, இன்று லேசாக இன்றும் மழை துமித்ததா, தூறினதா, அல்லது சாரல் அடித்ததா, எப்படி இருந்தது?
2: இல்ல இல்ல, மழை பெஞ்சது, கொஞ்சம் பெஞ்சது,
0: ஒரு 10 நிமிடம்,
2: அரை மணி நேரம் பெஞ்சது.
0: ஓ அப்புறம் என்ன, நல்ல மழை தாங்க, அதுக்கு மிஞ்சி வந்து உங்களால் தாங்க முடியாது, தாங்க முடியாது. சிறப்பு. எங்களுக்கு மழை தூற்றல் என்று கூறினார்கள். நேற்று எதனும் அப்படி வரவில்லை. ஆனால் மாலை ரதோற்சவம் முடிந்த பின்பு ஒரு மழை ஒன்று பொழிந்தது ஐயா. என்ற 1000 கணக்கான மக்கள் நின்று அவெல்லாம் பொப்பமாகத்தான் இருக்கும், அவர்களெல்லாம் அன்னதானம் முடிந்து சென்று விட்டார்கள். இரவு தேரடி திருவிழா செய்வதற்கு முன்பு ஒரு மழை பொழிந்து குளிரப்பண்ணி எல்லாவற்றையும் கழுவி விட்டு போயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் அவர் கருணை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சிறப்பு. இந்த
2: திருப்போன கிருஷ்ணா இருக்கார் இல்லையா?
0: ஆமா ஆமா,
2: அதுலேருந்து 3 கிலோமீட்டர் தான் நம்ம ஞானசேகர் ஊடு.
0: ஓ
2: 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருவிடமதூர்ல இருக்க அவருக்கு வீடு. திருவிடமதூர்ல இருந்து திருப்பவனம் 1 கிலோமீட்டர், எங்களுக்கு இங்க இருந்து 15-12 கிலோமீட்டர் வரும்.
0: ஓ, அப்ப திருப்புவனமும் அது கிட்டத்தான் இல்லையா? இல்ல நீங்க ஒரு மாவட்டத்தில், கிருஷ்ணன், ஞானசேகரன், நீங்கள் எல்லோரும் ஒரு மாவட்டம். ஓ, இப்பொழுது
2: ஒரே மாவட்டம். ஆமா,
0: இப்பொழுது
2: திருவிடமதூர் மாவட்டம் தான் சொல்லுவாங்க.
0: திருவிடைமருதூர். ஓ, சவால் திருவிடமதூர், சிறப்பு சிறப்பு தேவா. சரி, இன்றைய தினம் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து நாங்கள் பல விடயங்களை பேசி முடிந்தோம். என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
2: நான் கேட்கறது முதல்ல ரேவதி அம்மா வரணும், வாழைத்தாய். அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களை அவங்க வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யறப்ப அவங்க வரணும்யா.
0: நீங்களும் முடித்து வைக்கலாம், ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். அதையும் தெரியாது, இப்படித்தான் பாடவே தெரியாது என்று முழுமையாக பாடுகிறீர்கள். அழகாக, சரியா? சரி, என்ன பாடுற?
2: ஐயா கொடுத்த திருச்சொலியா?
0: இல்லை, இறைவன் கொடுத்தவர் அம்மது உங்களுக்கு. இறைவனால், இதெல்லாம் அவரால், அவன் அன்றி அனுபவம் அசையாது. நாங்கள் ஒரு கருவி, எங்களால் ஆக்கப்பட்டது அவருடைய அருள்.
2: நீங்க வந்து உங்க உங்க சொற்பொழிவை கேட்டு 2 மணி நேரம் எவ்வளவோ, ஒரு டிக்கெட் 1500-2000 ரூபாய் ஒரு சினிமா பாக்குறாங்க, எந்த நிம்மதி இல்லாம வந்துகிட்டு தான் இருக்காங்க. இங்க 2 மணி நேரத்துல ஒண்ணுமே இல்லாம மன அமைதியும் மன ஆறுதலும் எல்லாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்லு சொல்றப்ப நல்லாவே இருக்குது. நீங்க உரையாடுறதும் நல்லாதான் இருக்குது, அதை எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா எம்டிஆர் நேயர்கள் இப்ப பேசுங்கன்னா பேச மாட்டாங்கன்னா கேக்குறாங்க. அது என்னமோ அவங்களுக்கு உள்ள ஒரு இது.
0: படிப்படியா அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், அவர்களும் இப்படி வர வேண்டும் என்றதான் என்னுடைய அவாம் சிறப்பு. வேறு இடத்துக்கு சென்று நீங்கள் பேசும் பொழுது, அழகாக பேசும் பொழுது, அவங்களுடைய சரவணன் கூட, இப்பொழுது நீ இப்படி பேசுகிறியே, எப்படி இப்படியெல்லாம் தமிழ் பேசுகிறாய் என்று அவரை கேட்ட இடத்துல அவர் கூறுகிற, மொன்றியல் தமிழ் வானொலியே இணைந்திருக்கின்றேன், மொன்றியல் தமிழ் வானொலியே நாங்கள் இப்படி பேசுகிறோம்.
2: என்னையும் அப்படிதான் ஐயா, என்னையும் அப்படிதான். நானும் எல்லாரையும் உங்களை சொல்ற மாதிரி எல்லாத்தையும், எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா, நல்ல மாதிரி இருக்கீங்களா, மகிழ்வா இருக்கீங்களா,
0: ஆமா ஆமா,
2: சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது.
0: வந்துடும்,
2: அதான் ஏன் நல்ல பழக்கம், நல்லவரோட உலகினா நல்லவர் வரும்.
0: நல்லது
2: பாடல் கேட்டீங்க, ரேவதி அம்மா வரணும், ரேவதி அம்மா பேச்ச கேட்க ஆசைப்படுறான். எல்லா நேர்களும் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. எனக்கு வந்து யா அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அந்த பாட்டு கொடுங்க.
0: ஓ, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது சூரியகாந்தி திரைப்படத்து பாடல். இந்த பாம்பு ஏனையா பரசிவன் பரமசிவன் கழுத்தில் இருந்து தான் கேட்டது? கருணை பார்த்து, கருணை பார்த்து கீழே இருந்து கேட்ட மாட்டாரா?
2: பரமசிவன் கழுத்துல இருந்தாயா, அவரு அவரு கால் முடி இருக்குல்லையா, அந்த முடியில போய் நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா போச்சு, நம்ம போதும். எனக்கு என்ன பொறுத்த அளவு அவருக்கு அந்த பாம்புக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, கழுத்துல போயே இருந்துகிட்டு.
0: அது சரி,
2: அதிகாரத்துல அவருக்கு
0: அந்த பாம்பு காட்டுக்குள்ளே மரத்துல இருந்தோண்டு கருணனை கருடனை பார்த்து கேட்க மாட்டா? இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் செய்யும்
2: எல்லாம்.
0: அதுக்குத்தான் அது சொன்னதான், அப்ப கருடன் அதை பார்த்து யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து
2: விட்டால் எல்லாம் சௌக்கியம்.
0: நீ வந்து இருக்கிற இடம் சிவன் என்ற இடம், அங்க இருந்து கேக்குறபடியா உன்னை ஒன்றும் பண்ணே இல்லாது. நீ இங்க மரத்துல இருந்து கேட்டு ரெண்டுதான் அந்த கருத்து. கண்ணதாசன் புகுத்திய வரி அந்த பாடல் உங்களுக்கு கொடுக்குன்னு அற்புதமான ஒரு பாடல். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை பார்த்து ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் தகுதி அறிந்து கேட்கணும். நான் எங்கே இருக்கின்றேன் தெரிந்து கேட்க வேண்டும் இல்லையா? பலம் வாய்ந்த இடத்தில் எங்களை பலப்படுத்தி, நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு வினாக்களை எழுப்பலாம். நன்றி தேவா, சொல்லோடு பாடல் நிகழ்வு அற்புதமாக.
2: ரேவதி அம்மா வந்து சும்மா சாதமா நினைக்கணும், அவங்க வந்து வாழைத்தாய் மாதிரி அவங்க.
0: அது அவரை பொறுத்து, அவர் வர வேண்டும், அவர் தான் வர வேண்டும். நான் ஓடி சென்று அல்லது
2: வாழைத்தாய் சாமி
0: அவர் வந்து வானொலி எல்லோரும் வருவதற்கு சந்தர்ப்பம்
2: பெரிய பாக்கியா அவங்க நமக்கு கிடைச்சது, வானொலிக்கு கிடைச்சது அவங்க வந்து பெரிய பாக்கியம்
0: எனக்கு. எல்லோரும் அப்படித்தான், எல்லோரும் கிடைத்தது நல்லவர்கள், எல்லோரும் வல்லவர்கள், எல்லோருடையும் சிறப்பு இருக்கின்றது. ஒவ்வொருவரிடம் இருக்கும் சிறப்பை வெளியே கொண்டு வருவதுதான் இந்த என்னுடைய நோக்கம். ஆனால் அவர்களாக பெற வேண்டும் வானொலிக்கு. நானாக சென்று அழைக்க முடியாததான் ஐயா, உங்களை எல்லாம் நானாக நீங்களாக.
2: பெண்கள் வந்து பேசுறப்ப எவ்வளவு ஆறுதலா இருக்கு, இதை பண்ணி பேசுறாங்க.
0: ஒவ்வொருவருக்கும் தங்கள் தங்களுடைய கர்மங்களை முடித்து கொண்டு இங்கே வரலாம், எல்லோருக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. நன்றி தேவா, உங்களுடைய வேண்டுதல்
2: நிறைவேற்றுகிறேன்.
0: மீண்டும் தந்தையும் பரமசிவன் களத்திலிருந்து பாம்பு கேட்டது வாழ்த்துக்க.
2: நன்றி
0: மீராவுக்கு,
2: நன்றி
0: நந்தியாவுக்கு, நன்றி. உங்கள் இணைப்பை துண்டிக்கும் வேளையிலே அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து விட்டார், அவரை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனமே வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, பகல் நேர வணக்கம்.
0: பகல் நேர வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இரவு வேற நல் வணக்கத்தை தருகின்றேன். நாகப்பன் அவர்களே, கோவை மாநகரம் எப்படி இருக்கின்றது, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. கோவை மாநகரமும் அதே சூழ்நிலையில் உள்ளது.
0: அப்போ நல்ல மாநிலம், நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்ற நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா?
3: நல்லவனாகவும் வல்லவனாகவும்,
0: வல்லவனாகவும் இருக்கின்ற சிறப்பு. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், வாழ்த்துக்கள் வாழ்த்து. நேற்றைய தினமும் நேற்று முன்னாள் கேட்டபோது ஒருவர் சொன்னார், நான் சொல்லக்கூடாது மற்றவர் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொன்னீர்களோ தெரியாது, நீங்கள் நல்லவன் தானே ஐயா, நாங்கள் உங்களை நல்லவன் என்று தான் கூறுகின்றோம், ஏனென்றால் எங்களையும் நாங்கள் நல்லவர்கள் என்று எண்ணுகிறோம். சரியா, தன்னைத்தான் நல்லவன் என்று நம்புவர் அடுத்தவரையும் நல்லவன் என்றுதான் நம்புவார். நல்லவனாக வாழ வேண்டும், வாழ்த்துக்கள். வல்லவனாகவும் இருக்கின்றீர்கள், அது மேலும் சிறப்புக்கள். காலநிலையும் சிறப்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். இன்றைய தகவல் என்ன எங்களோடு பரிமாறப் போகின்றீர்கள்? சொல்லோடு பாடலே
3: பாடல் சம்பந்தமாகவே பேசலாம் ஐயா.
0: அதான், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
3: விருப்ப பாடல் ஐயா?
0: ஆமாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை தந்துட்டு அந்த பாடல் சம்பந்தமாக பேசுவோம்.
3: இப்ப நாம சனிக்கிழமை எல்லாம் கூட அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுறோம். அதுல நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: கூறுங்க.
3: என்னன்னா, இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் பாடுறத கேட்டுட்டு அப்புறம் பாடணும்னு சொல்லுவீங்க இல்லையா?
0: ஆமா.
3: அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் வேணா பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்ப நாம ரேடியாவில வந்து என்ன ஆகுதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும், இப்ப நான் பேசிட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நான் திரும்ப ரேடியோல கேட்கும் போது அதுதான் நான் பேசினதுதான் எனக்கு கேக்குது. அதுதான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒளிபரப்பாகுதா, ஒளிபரப்புல வரும்போது
0: அப்படியா,
3: சற்று ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் வந்து லேட்டா தான் வருது, 1 நிமிஷம் அந்த மாதிரி.
0: 1 நிமிஷமா?
3: 1 நிமிஷம்.

0: ஏனென்றால் மற்றவர்கள் தரும் பொழுது ஒருவருடைய பாடலுக்கு தான் தருகின்றார்கள். எங்கேயோ ஒரு தடவை தங்களுடைய பாடலை தருவார்கள். சில சமயம் உங்களுக்கு இந்த என்னுடைய உங்களுடைய அலைவரிசையிலே தாமதமாக வருகின்றது. இன்னும் ஒரு தளம் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதிலேயும் கேட்டு பாருங்கள். இன்னொரு தளம் இருக்கு, MTR FM 247 என்ற ஒரு தளம் இருக்கின்றது அல்லவா? அது சில சமயம் ஆனால் நெட் ரேடியோக்களில் 1 செகண்ட் 2 செகண்ட் தான் தாமதிக்கும். வலைத்தளத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கலாம். இன்கமிங் உங்கள் யாரும் இந்த முறைப்பாடு தரவில்லை. இங்கே நான் பாட்டுக்கு பதிலாக நீங்களும் கேட்டிருக்கீங்க, உடனுக்குடன் தருகிறார். ஒருவர் பாடி ஒருவர் சொல்லி வைத்தவுடன் அடுத்து வருகின்றார். உடனே அந்த பாடலுக்கு பதில் தரு. எத்தனை பேர் தருகின்றார்கள் உங்களுடைய வலைத்தளத்தில்? ஒரு தடவை இன்னும் ஒரு தளம் நான் அனுப்பி வைக்கின்றேன், அதையும் கேட்டு பாருங்கள், அதிலும் கேட்டு பாருங்கள் வருகிறதா என்று. ஆனால் நாச்சியார் கோவிலே தான் தேவா இருக்கின்றார். அல்லை, நீங்கள் வந்து கோவை மாநகரம் தான். கோவை மாநகரத்தில் பேரே யார் இருக்கின்றார்கள் எங்களுடன் ஒன்றிய
1: இருக்க? MTR உறவுலே எல்லாரும் ஒரே ஏரியால இருக்கிறாங்க.
0: எல்லாரும் கோவை மாநகரம். நீங்கள் தான் வேறிட மாநிலம்.
1: அவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம் இருக்காங்க.
0: நீங்கள்
1: அவங்க எல்லாரும் பக்கம் பக்கமா இருக்கிறாங்க. சிதம்பரம் இந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் ஒரு ஆளு மட்டும்தான் 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன் அவங்களெல்லாம் விட.
0: ஆனால் சென்னையில் இருந்து பேசுகிறார்கள் உடனடியாக கிடைக்கிறவர்களுக்கு. கேரளாவிலிருந்து வருபவர்களும் உடனடியாக கேட்டுக்கொள்ளுகிறார்கள். உங்களுடைய
1: தமிழ் வானொலிங்கிற ஆப்லதான் கேட்பேன்.
0: ஆமா, தமிழ் வானொலியோடு நான் இன்னும் ஒரு தளம் அனுப்பி வைக்கின்றேன், அதுல நீங்கள் கேட்டு பாருங்கள் ஐயா. நாங்கள் பேசுவது, நாங்கள் அழைக்கும் போது அப்படி உங்களுக்கு உடனே கிடைக்கின்றதா அழைப்பு? நான் இப்ப பேசுவது, இப்ப நீங்க பேசியதுக்கு நான் பதில் தருகின்றேன், அது உடனே கிடைக்கின்றதா?
1: வராது, ரேடியோல வரா, தமிழ் வானொலியில உடனே வராது. இப்ப நான் பேசி முடிச்சு வச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் பேசுவேன் ரேடியோல. அந்த மாதிரிதான் அதுல வருது. வேற நேர்கள்ட்ட கேட்டு பாருங்க, தமிழ் வானொலி கேட்கறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, லேட்டா வருதா என்ன,
0: அதுதான் காரணம். அப்படியா? சரி, பார்ப்போம், நாங்கள் பார்ப்போம், முயற்சி பண்ணுகிறேன்.
1: இது மட்டும் இல்லையா, வேற ஏனைய அரசாங்க வானொலியும் அந்த மாதிரிதான். இங்க லோக்கல்ல இருக்கு இல்லைங்களா, ரெயின்போ FM,
0: அதெல்லாம் அப்படித்தான் தருவோம்.
1: அதெல்லாம் பகல் நேரத்துல கேட்கும் போது பாத்தீங்கன்னா, இப்ப கோவையில வந்து 103 ரெயின்போ FM இருக்குது, 103 பண்பலை. அதுல கேக்குறோம் அப்படின்னா, நாங்க எங்களுக்கு வந்து ஆண்டனா இல்லாம எதுவும் இல்லாம சும்மா ரேடியோலே கேட்க முடியும். சாதாரண ஆன்நெறி ரேடியோல டிரான்சிஸ்டர்ல கேட்க முடியும். அதுல கேட்கும் போது என்ன ஆகுன்னா, அதுக்கும் இந்த தமிழ் வானொலியில வர்ற கோவை ரெயின்போ FM கேட்கறதுக்கும் 1 நிமிஷம் கிட்டத்தட்ட வித்தியாசம் வரும். ஒருத்தர் பேசி அதுக்கு பதில் சொல்லி முடிச்ச காரணத்துக்கு அந்த அளவுக்கு லேட்டா தான் வரும்.
0: அப்படியா?
1: அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் பேசிட்டு வச்சுட்டு திரும்ப போய் ரேடியோவை கேட்க போறேன்னா, நான் பேச ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா, அது வரும் எனக்கு. அப்ப என்னங்க, யாரு பாடுனாங்க என்னங்கிறத கேட்க முடியறது இல்ல சரியா. அதுக்காக வெயிட் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு பதில் எடுத்துட்டு வரணும். அதுக்குள்ள வேற ஒருத்தர் சொல்லிடுவாங்க, அப்புறம் திரும்ப போயிடணும்.
0: நீங்கள் அது தொலைபேசி அந்த கைபேசியில் தான் அந்த வானொலி கேட்கின்றீர்களா எப்படி?
1: கைபேசியில தான் கேட்க முடியும் ஐயா, இது ஆப்ல தானே இருக்கு ரேடியோ.
0: ஆமா ஆமா, கைபேசியில
1: ஆப் ரேடியோ தானே.
0: கைபேசியில கேட்டுவிட்டு அதற்கு பதிலை கொடுக்கின்றீர்கள்.
1: அது பரவாயில்ல. ஆனா கைபேசி இன்னொரு போன் இருக்குல்ல, அதாவது உபயோகம் இல்லாத போன் இருக்குல்ல, அதுல ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேட்கலாமே.
0: வலைத்தளத்தை விநியோகம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் தானே, அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் ஒரு தடவை. இப்படி இந்த அலைவரிசை எனக்கு
1: அது எல்லாம் ஆட்டோமேட்டிக் குரல் பதிவு ஐயா, நம்ம என்ன கேட்டாலும் என்ன பேசுறா.
0: அதே இல்ல, கொண்டு வந்து விட்டோம் ஒரு விஷயத்தை நாங்கள் புறப்பண்ணுவோம் எல்லாம் அதே.

0: இதே அழுத்து இப்படி சொல்லு பெரிய மோசம் ஐயா, பெரிய மோசம்.
1: இப்ப ஏஐ போட்டுட்டாங்க ஐயா, நாம என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது பேசுது. ஆள் பேசுற மாதிரி.
0: ஆமா ஆமா ஆமா, நல்ல மைண்ட் ரீடர் ஐயா, அது மைண்ட் ரீடர், மூளையை நன்றாக படிக்கின்றது அது. இப்ப இங்கேயும் நாங்கள் ஒரு தளத்திலே ஒரு பாடலை நாங்கள் தேடுகிறோம் என்றால் உடனே அது தானாக தந்துடணும். எப்படியா ஒரு ஒரு எழுத்து அமர்த்தணும்னா அது பாடலை சொல்லுது ஐயா. விஞ்ஞான உலகத்தில் வாழ்கின்றோம், ஆனால் இப்படி தாமதமாக அலைவரிசை வருவதென்றால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். நாங்கள் எல்லோருக்கும் மாதிரி தானே ஐயா, ஒரே மாதிரி தானே நாங்கள் விநியோகிக்கணும்.
1: தடைப்பட்டதுக்கு காரணமே அதுதான்.
0: நல்லது, புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதே விஷயம் எங்கள் கிருஷ்ணாவுக்கு இருக்கின்ற, கிருஷ்ணாவும் அப்படித்தான், அவருக்கு கேட்க முடிகிறது கடினம் என்றுதான் அவர் சொல்லுகிறார். அவருக்கும்
1: அவங்களுக்கு வந்து அலைவரிசை வந்து குறைவாக கிடைக்கும் ஐயா.
0: அதுதான், அப்படியே இருக்கலாம். ஆமா, நீங்கள் துல்லியமாக வச்சிருக்கின்றீர்கள். துல்லியமாக இருக்கின்ற இடத்திலே இப்படி என்றால் நான் நினைக்கிறேன் அலைவரிசையிலே தான், அலைவரிசை அங்கு வருவதற்கு தாமதமாகிறது. அதான் முன்பெல்லாம் வாக்கி டாக்கி என்னோட பேசுவார்கள்.
1: ஆப்ல வந்து வரும்போது, ஆப்ல வந்து வரும்போது தாமதமா வரும்.
0: ஓ, டவர் என்றால் உடனே வந்துடும்.
1: டவர் மூலமா தானே ஐயா ஆப் எடுக்குது?
0: அதானே, எங்களுடைய ஆப்ல போய் டவர்ல போய் தான் வருகின்றது.
1: அது வரும்போது தமிழ் வானொலி மூலமா வரும்போது லேட்டா வரும்.
0: சரி, அப்ப தமிழ் வானொலியிலே பேசும்போது வந்து சரி பார்ப்போம், பார்ப்போம், முயற்சி அணி பார்ப்போம்.
1: அடுத்தவங்கள்ட்டையும் கேட்டு பார்க்கலாம், அடுத்தவங்கள்ட்டையும் கேட்டு பார்க்கலாம்.
0: ஆமா ஆமா ஆமா, பேசி பாருங்கள்.
1: அவங்க என்ன என்ன பயன்படுத்துறாங்க, அது உடனே வர்ற மாதிரி இருக்கா
0: என்பதை பெரிய
1: அப்படி இருந்தா அதையும் நம்மளே பயன்படுத்திக்கலாம்.
0: நல்லது நல்லது. சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் நாகப்பன்?
1: அந்த பாடல் சம்பந்தமா வரும்போது என்ன பாடல், அதாவது நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்.
0: சிறப்பு, நீங்கள் கேட்கிற பாடலும் நலமாக வேண்டும் இல்லையா? நான் பாடும் பாடல் எந்த விதமான நலம் ஆக வேண்டும்?
1: பாட்டு நல்லா இருக்கணும்.
0: அப்படியா? இப்ப பாடல்களை கேட்கும், பாடல்களை கேட்கும் பொழுது நாகப்பன் ஒவ்வொரு உணர்வுகளோடு கேட்பார்கள். சில பேர் தளர்ந்திருக்கும் வேளையில் அந்த தளர்வை சமாளிக்கும் வகையிலே கருத்துள்ள ஒரு பாடலை கேட்பார்கள். சில பேர் அன்பான அன்பு மிகுதியால் இருக்க உணர்வோடு இருக்கும் பொழுது அப்படியான பாடலை கேட்பார்கள்.
1: எந்த ஒரு நோக்கமும் கிடையாது.
0: சரி, இன்று நான் பாடும் பாடல் நலமாக, நாங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நலம் ஆக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற அந்த பாடலை நீங்கள் கேட்கின்றீர்கள். இதில் நலம் என்றதை எடுத்துக்கொண்டால் பலவிதமான நலன்கள் உண்டு. அந்த நலன்களை மனதில் வைத்துத்தான் பாடலை கேட்பார்கள் ஒவ்வொரு. ஆனால் நீங்கள் எந்த விதமான நோக்கம் இல்லை, ஒரு கேளிக்கையாக இருக்க வேணும், ஒரு ஜாலியாக இருக்க வேணும், நேரத்தை மகிழ்வாக கடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்கின்றீர்கள் இல்லையா? நலமாக எப்பொழுதும் கவலைகள் கிடக்கட்டும், மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும், தொடர்ந்து விடு என்ற வகையில நீங்கள் இருக்கின்றீர்கள் இல்லையா?
1: இருக்கக்கூடாது.
0: அதானே, கவலைகளை மறந்து விட வேண்டும், நாளை வருவதை எண்ணி பயப்படக்கூடாது, இப்பொழுது இருப்பதை சிறப்பாக மகிழ்வாக இருந்துவிட்டு போக வேண்டும். அப்படித்தானே ஐயா?
1: ஆமா, அந்த மாதிரி அன்னைக்கு கூட நான் இன்னொரு சக்கரை பாடல், சக்கரை கட்டி பாட்டு, இன்னொரு பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். ஆனா என்னாச்சு, அவரு தேவநாதன் ஐயாவுக்கு இசை கிடைக்காத போது.
0: ஆமா ஆமா, நீ இருந்த நேரத்தில் வந்துவிட்டு ஆனா ஒரு ஒரு பாடல் பாடிய திருப்தி. அதனால தான் நான் முன்பவே வர வேண்டும். நீங்கள் முன்பு வந்தபடியே பாடலை படித்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு பாடல் படிக்காது விட்டாலும் ஒரு பாடலாவது பாடினேனே என்ற திருப்தி இருக்கிறது அல்லவா? என்ன நேரம், நேரம் இப்பொழுது கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேரம் மிக முக்கியமாக கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புவேன். நல்லபடியாக பேசியிருக்கேன். அந்த படியத்தை பற்றி நான் அதிபரோடும் பேசுகிறேன். என்ன செய்கிறோம் என்று என் நண்பர்களோடும் கேளுங்கள். இந்த வலை உங்கள் வலைத்தளத்துடன் ஒரு தடவை தொடர்பு கொண்டும் பாருங்கள். இன்கமிங் நான் அம்மாவுடன் சொல்லி அடுத்த தளத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். அதையும் ஒரு தடவை கேட்டு பாருங்கள், அதுவும் அப்படி செய்கிறதா என்று பார்ப்போம். நன்றி.
1: என்ன வித்தியாசம்?
0: ஆமா, நன்றி நாகப்பன், வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியில் வருகின்றார் அடுத்த உறவாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசியவர்கள் இப்பொழுது தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார் தலைவர். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். இணைத்து விட்டேனே ராஜ்குமார் உங்களை. இணையவில்லையே நீங்கள். இணைத்து விட்டேன் ஐயா. ராஜ்குமார் உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. அடுத்த உறவை பார்ப்போம். அடுத்த உறவு அழைக்கின்ற அவரை எடுப்போமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: இப்படி எல்லாம் குரலவித்த செய்யக்கூடாது பாத்தீங்களா? யார் யாருன்னு கேட்கணும். எனக்கு தெரிகிறது உங்களோட படம் விழுகிறது. நீங்கள் தானே அங்கால ராஜ்குமார் அழைக்கின்றார். அவரை இணைக்க நீங்கள் வருகின்ற வாழ்த்துக்கள் ஐயா. எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இந்த இணைப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
0: இதெல்லாம் அவன் அருள், அலைவரிசை.
2: யாரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி,
0: அது வேற யாரும் இல்ல, அது பிறகு ராஜ்குமார். ராஜ்குமார் தான், நான் அவர் தான் வருகிறார்.
2: நினைச்சேன் திரும்ப சரி ஒரு முயற்சி பண்ணனா
0: வந்து விட்டதா. வாழ்த்துக்கள். கெட்டிக்காரன் விடாமுயற்சி தான். விடாமுயற்சி என்றது.
2: ஆனா எனக்கு ராஜ்குமார் எனக்கு முன்னே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு.
0: ஆமா, அவர் இப்பொழுதும் முயற்சி பண்றார். இப்பொழுதும் முயற்சி பண்ணுகிறார். சரி, கிடைத்து விட்டது. அது அதுதான் அலைவரிசை. எது முதல் வருகிறதோ அது வந்துவிடும். எது கிட்ட இருக்கின்றது. அவர் வந்து தர்மபுரி மாவட்டம், நீங்கள் கடலூர் மாவட்டம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ரொம்ப தூரமா? கடலூர் மாவட்டம்
2: பக்கம்தான்.
0: பக்கம்தான்.
2: ஒரு இரண்டு மாவட்டங்கள் இருக்கு, இடையில இருக்கு. வேற
0: ரெண்டு மாவட்டம்னா எத்தனை மைல்?
2: சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், அந்த அடுத்து தர்மபுரி தான்.
0: ஓ, தர்மபுரி. சிறப்பு. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? வளமாக இருக்கின்றீர்களா? நல்லவனா இருக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம், நல்லவனாகவும்
0: இருக்கின்றோம். நலமும் மகளும் சேர்ந்திருந்தால் நல்லவனாகத்தானே இருக்கு. நல்லவனுக்குத்தானே நலமும் மகளும் உண்டு. அதனால்தான் நான் அப்படி நாசுக்கா கேட்பது உண்டு. சரி, உங்களுடைய மலை வீழ்ச்சி எப்படி இருக்கிறதா அங்கே?
2: இன்னைக்குப்பா அப்படியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5.5 மணி அளவில் வந்து அப்படியே சிறு தூரல் தூரி விட்டு சென்றவர் இன்னும் திரும்பவே இல்லை.
0: லேசாக தெளிக்கின்றது, பன்னீர் தெளிக்கின்றது இல்லையா? அது நன்னீராக பெருமளையாக வர வாழ்த்துகிறேன். விரைவில் வேற வேறென்றால் ஆடி மாசம் ஓய்ந்து கொண்டு போற காலம் பிற்பகுதி வந்து கொண்டிருக்கின்றது. இன்று அமாவாசை தானே என்று அப்படித்தான். நீங்க பூசம் எழுதி இருக்கின்றீர்கள்.
2: நீ பூசம், மாத பூசம்.
0: மாத பூசமா? அப்ப ஆலயத்துக்கு சென்றீர்களா?
2: ஆமா, எங்க இந்த வடலூர் சத்தியநாத சபை போலவே எங்கள் அருகில் பாவைக்குளம் என்ற ஊரில் சிறியதாக ஒரு சத்தியநாத சபை இருக்கிறது. அங்க போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். அப்புறம் சரி, அங்க 8 மணிக்கு தான் அந்த தரிசனம் சொன்னாங்க. சரி, லேட் ஆகுமா
0: சொல்லிட்டு இருக்கு. பொறுமை இல்லை, காலம் அப்படியான காலம் இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அது சரி ஐயா. உங்கள் பகுதியிலே நீங்கள் உங்கள் பகுதியை சுற்றி எங்கு பார்த்தாலும் இத்தனை மைலுக்கு காடுகள் இருக்குன்னு கூறுகிறீர்கள் அல்லவா? அப்ப உங்களுடைய அங்கே பாம்புகள் இருக்க மாட்டாதா? பாம்புகள்
2: எல்லாமே ஒரு இருந்ததுதான். இப்ப என்னன்ற அந்த மயில்கள் அதிகமாக வந்து விட்டாலும் அந்த பாம்பு எங்க போனதுன்னு தெரியல. அது இல்ல, மயில்கள்
0: அவர்களோடிவிட்டார். இறைவன் படைப்பிலே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஆபத்துக்கள் விளைவிப்பதற்கு பாதுகாப்புக்காக படைத்திருக்கின்றார் உயிர்களை. புரிகிறதா? ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பாதுகாப்பாகவும் இருக்கிறது, ஆபத்தையும் கொடுக்கின்றது. இதுதான் படைப்பு. அப்ப நீங்கள் சென்ற குடியேறிய காலத்தில் பாம்புகள் மிக அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா?
2: ஆமா ஆமா, இருந்தது. இப்படி நாங்க ஊர்ல இருந்து போகும்போது அப்படி பெரிய பெரிய பாம்பெல்லாம் பாக்கலாம். குறுக்க போவோம் ரோட்ல இருந்து, இந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு போற பாம்பெல்லாம்
0: பாக்கலாம்.
2: இப்போதைக்கு இல்ல, இப்போதைக்கு இல்ல. இப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி பாங்க, எங்க வீட்டுலயே பாம்பு வந்துடும். இல்ல,
0: இப்பொழுது இல்ல. இல்ல, ஏன்னா மக்கள் குடியேற்றம், மக்கள் நடமாட்டங்கள், அவர்கள் உபயோகிக்கின்ற வேதிப்பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாமையா இருந்தபடியால் சர்ப்பம் வந்து, சர்ப்பம் என்று ஒரு பெயர் அதற்கு இருக்கிறது பாம்புக்கு. அது சத்தம் இல்லாத அரபம். அரபம் என்றது சத்தம். அரபம் என்று பாம்புக்கும் பேருக்கு அரபம் காட்டாமல் அதை சென்று விட்டது உங்களுக்கு. இங்கே இருந்து அரபம் அதிகம் என்று சத்தம் அதிகமாக இருக்கும். வயல் உழுவார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். அங்கே எல்லாம் வாழவர்க்கு முடியவில்லை, போய்விட்டார் அவர் அங்காலே. அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் காட்டுக்குள்ளே இருக்கும் தானே?
2: காட்டுக்குள்ள இல்ல இருக்க இருக்காது, இருக்க வாய்ப்பு இல்லை, நான் பார்க்கவே இல்லை. ரெண்டு மூணு ஆண்டு காலமா அங்க
0: நீங்க காட்டுக்கு போக மாட்டீங்க, நீங்களே பயந்து போக மாட்டீங்க தானே காட்டுக்குள்ள. அங்க புலி இருக்கு அந்த காட்டுக்குள்ள, புலி இருக்குன்றதா? புலி இல்ல என்ன
2: அங்கல்ல அந்த அவ்வளவு பெரிய
0: அப்படி இல்ல, மான் இருக்கு. மான்
2: பெரிய மிருகம் பாத்தீங்கன்னா காட்டு பன்றி தான் இருக்காங்க.
0: பன்றி தானே விவசாயத்துக்கு விரோதி.
2: ஆமா ஆமா.
0: யானை இல்லை என்ன? யானையும் இல்லை.
2: அவர்களை விரட்டுவதற்கு அவங்கவுங்க நிலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒலி நாய் குறைப்பது போல அந்த ஒலி எழுப்பவங்க அந்த ஸ்பீக்கர்லாம்
0: வச்சிருப்பாங்க.
2: அது அது நாய் அந்த சவுண்டை போட்டு வச்சிட்டாங்கன்னா அந்த பக்கம் திரும்பாது. அது அங்க ரொம்ப தூரத்துல அந்த நாய் குறைப்பது இங்க இங்க வீட்டிலே கேட்கும் இந்த பன்றியை விரட்டுவதற்காக.
0: சரி, இப்பொழுது நாங்கள் இவ்வளவு பேசினோம், என்ன பாடல் உங்கள் மனதில் இருக்கின்றது? என்ன பாடல் கேட்க நினைத்தது? உங்கள் ஆள் மனதில் என்ன பாடல் இருக்கின்றது?
2: பாடலை நினைத்து கொண்டே வந்தேன் பேசும்போது.
0: என்ன பாடல் நினைத்து வந்தீர்கள் கூறுங்க.
2: படம் இருவல்லவர்கள் படத்துல நான் மலரோடு தனியாக ஏன் நீங்க நின்ற அந்த படம் தான்
0: நினைக்கிறேன்.
2: என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் அந்த பாடல்.
0: அந்த பாடல் ஏன் ஐயா மலரோடு தனியாக நின்றவர் சும்மா வந்திருக்கலாமே, மலரோடு வந்தவர் ஐயா? என்ன காரணம் நீங்க நினைக்கின்றீர்கள்? நீங்கள் எப்பாவது மலரோடு போய் தனியா நின்று
2: இருக்கின்றீர்களா? எப்படின்னா இங்க தோட்டத்தில் அந்த ரோஸ் அந்த பயிரிடும் போது அதெல்லாம் அது மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பஸ் தனியா நின்போம். பஸ்ல கொடுத்தா இருப்பதுக்காக தனியா நின்று இருப்போம்.
0: அதுக்காக ரோஜா மலர் அல்ல, ரோஜா மலர்களை வைத்துக் கொண்டு நின்றீர்கள். வருகிறதா?
2: வைத்துக் கொண்டு அனுப்புவதே நின்று
0: கொண்டு சொல் புரிகின்றதா? சரவணா மலர் வைத்துக் கொண்டிருப்பதற்கும் மலர்களை வைத்துக் கொண்டிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மலரை மட்டும் நான் தனியாக மலரோடு ஏனிங்க நின்று அவர் தனியே ஒரு மலரை கொண்டு வந்து நிற்கின்றார். நீங்கள் மூடையாக ரோஜாக்களை அடுக்கி வச்சு விற்பனைக்காக கொடுத்து அனுப்பியிருக்கின்றீர்கள். அது வேறுபடிய இந்த தனியாக ஒரு மலரோடு நீங்கள் நின்றிருக்கின்றீர்களா? யாருக்காவது கொடுக்க கொடுத்திருக்கின்றீர்களா? கொடுத்திருக்கின்றீர்களா? பொய்
2: சொல்லக்கூடாது.
0: எல்லோரும் ஒரு மலரை கொடுத்து வளைக்கிறாங்க, நீங்க மூடியாக கொடுத்து பிடிக்கிறீங்க. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அவர் மலரை கொடுக்கும் பொழுது மலர்ந்த முகமுள்ள ஒரு மகளிருக்கு ஒருவர் கொடுப்பதும், ஒரு ஆடவனுக்கு கொடுப்பதும், மலர் கொடுக்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடைய அதை வாங்கி அவர்களுக்கு அன்பு பிணைப்பு பெருகி கொண்டு வரும். அது நண்பருக்கும் கொடுக்கலாம், காதலிக்கும் கொடுக்கலாம்.
2: இரண்டு மூன்று ஆண்டு காலமா தான் இப்ப மலர் சாகுபடி இல்லாம இருக்கும். அதுக்கு முன்னாடியே மலர் சாகுபடி இருந்துகிட்டே இருந்தது.
0: அதுக்கு முந்தைய இருந்து நீங்கள் ஒரு ஒரு மூடக்கணக்காக கொடுத்த நீங்களும் ஒரு மலர் யாருக்காவது கொடுக்க இல்லை தானே? என்ன ஐயா நீங்கள் கொடுத்து பார்த்துருக்கலாம் தானே? சரி, அதை பாடியும் காட்டுகிறேன் நான் மலரோடு தனியாக. அதனால் மலர் கொடுப்பது மகிழ்ச்சிக்காக. அதனால் தான் எல்லாம் அல்ல இறைவனுக்கும் ஆண்டவனுக்கும் சன்னிதானங்களிலும் மலரை கொடுக்க. மலர் மென்மையானது, உள்ளம் மென்மையானது. அதை கருத்தில் கொண்டு மலரை பட்சணங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஜிலேபி வாங்கி கொடுக்கலாம், சட்டை வாங்கி கொடுக்கலாம், கேமரா வாங்கி கொடுக்கலாம், மணிக்கூடு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் மலர் கொடுப்பதில் ஒரு விதம் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு ஐயா. அதனால் தான் அவர் தனியாக மலரோடு வந்து நின்றுருக்க, தனியாக ஒரு இடத்தையும் அழைக்காமல் வந்து தனியாக நின்று தனியாக.
2: அந்த மலர் என்று சொல்லும் போதுதான் அந்த நீங்க சொன்னது மலருக்கு இரண்டு எழுத்து கொண்ட மலர், அந்த மலர் நினைவுக்கு வருகிறது.
0: என்ன மலர்? ரோசா. வேறு என்ன மலர் இருக்குது?
2: இரண்டு எழுத்துக்களை கொண்ட மலர். பூ.
0: பூ அப்படியா?
2: பூ ஒரு எழுத்து, இரண்டு எழுத்துக்கள் கொண்ட பூ.
0: பூ என்று கூறுவது மலர் என்றும் கூறலாம், புஷ்பம் என்றும் கூறலாம். அப்படியா? சரி சரி, அந்த வகையில பூ
2: என்ற நிகழ்ச்சியில
0: சொல்லும்போது
2: அந்த மலருக்கு பூவுக்கு இரண்டு எழுத்துக்கள் அவரு சொல்லுவாரு. நாகப்பன் சொல்லுவாரு.
0: நாகப்பன் சொல்லுவார். ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: பாலை
0: பாளை பாளை தென்னம்பாளை.
2: தென்னம்பாளை
0: சிறப்பு.
2: அது இரண்டு எழுத்து பூ தானே? அது
0: இரண்டு எழுத்து பூ. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ரோஜா ரெண்டு எழுத்து பூ. அதை நீங்கள் மூடக்கணக்காக கொண்டு எனக்கு ஒரு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு ரெண்டு எழுத்து கொண்டு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு யாருக்கும் கொடுத்துருக்கு, யாருக்கா சும்மா கொடுத்துருக்கலாம் தானே ஐயா?
2: அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதுக்கு முன்ன அந்த எங்களுக்கு இந்த திருமணம் நடந்து முடிந்த பிறகு தான் அந்த பூ அந்த மலை சாகுபடிக்கு நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்னாடி
0: அது இல்லை, அதுதான் காரணம் உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை, அதனால் தான் கொடுக்க முடியவில்லை. திருமணத்துக்கு முன்பண்டா கொடுத்து தான் இருப்பீர்கள் இல்லையா? நல்லது சரவணா, சந்தோஷமாக மலர் பற்றி கொண்டு வந்து நான் மலரோடு அங்கே அவர் வரி வருகின்றது. பொன் வண்டொன்று மலரன்று முகத்தோடு மோத, அந்த முகம் மலர் போல இருக்கின்ற ஒரு வண்டு வந்து மோதன்ற அவ்வளோ அழகான முகமாக இருந்திருக்கு. அப்படி கவிஞருடைய கருத்து. பொன் வண்டொன்று மலரன்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையால மெதுவாக மூட, இல்லையா? அப்படி அந்த படம்
2: அந்த அந்த மாதிரி தான். அந்த விவேக சிந்தாமணியில அப்படி கூட ஒரு பாடல் வரும், அந்த அது அது நினைவுக்கு வரல. அது சொல்லும் போது இந்த வரியை சொல்லும் போது அது ஞாபகம் வரும்.
0: சரி, அதை நினைவுபடுத்தி அடுத்த முறை கூறுங்கள். நன்றி சரவணா, நாங்கள் பேசி மகிழ்ந்தோம் பல விடயங்களை. நான் மலரோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பாகும். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.
2: வாழ்த்துக்கள். அடுத்தது ராஜ்குமார் அவர்களுக்கு.
0: அவர் அழைத்து விடுங்கள், அவரை விரவிடுங்கள். அவரை அழைக்கிறேன்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அவரை அழைக்கின்றேன் இப்பொழுது. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். இணைந்து விட்டார் தலைவர், இணைந்து விட்டார் தலைவர். நலமாக மகிழ்வாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்
1: ஐயா?
0: நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம்.
1: நலம் நலம் நலம், ரொம்ப நலம். அம்மா அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: இருக்கின்றார் இருக்கின்றார், ஓய்விலே இருக்கின்றார். உற்சாகம் குறைவாக இருக்கின்றார். அவருக்கு உற்சாகம் தான் தேவை. அவர் எடுக்கின்ற மருந்துகள், அவர் கடைபிடிக்கின்ற பத்திய முறைகள் அவரை கொஞ்சம் சோர்வடைய வைக்கின்றது போல் நான் உணர்கின்ற வேறு பாரதூரமாக ஒன்றும் இல்லை. நலமாக இருக்கின்றார். வானொலி கடமைகளை
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
0: வானொலி கடமைகளை புரிந்து பெரிய சந்தோஷம். அன்று உங்கள் மருமகனார் வந்திருந்தார், ராஜராஜன்.
1: ஐயா எனக்கே தெரியாது, பதிவுல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, எங்கால வந்துக்கிறாரு. பாட்டம் பாடினாரா மட்டும்?
0: ஆமா ஆமாம். ஹரையப்பா அந்த பாடல், ஹரே ஹரே ஹரையப்பா ஹரையப்பா ஹரே ஜீன் பாடல் பாடிக்கிறேன். தொண்டை சார் ஒரு வசனம், ஒரு வாக்கியம்,
1: நான் தான்
0: ஒரு வாக்கியம் கூறினேன். மாமா மாமா கூறினவர் நீங்கள் இங்கே வானொலியில் உங்களை பற்றி கேட்கின்றார்கள். நான் கேட்டேன் தானே, அதை நீங்கள் அங்கே சொல்லியிருக்கிற அவர் வந்து எல்லோருடைய நலமும் கூட.
1: ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன். டேய் உன்னை கேட்டாரா ஐயா, உன்னையும் அம்மாவும் கேட்டாங்கன்னு. சரி பேசுற மாமானா, சரி பேசிட்டு பாராட்டுறது.
0: அவர் வந்து அங்கே உங்களோட தர்மபுரி மாவட்டத்துக்குள்ளே வழக்குரைஞராக இருக்கின்றார். எல்லா
1: நீதிமன்ற
0: இடையூறு இருக்கும், அவருக்கு நேர பற்றாக்குறை இருக்கலாம். எங்களுடைய நேரம் அவருக்கு சரி பொருந்தவர் இருக்கலாம். வந்திருந்தார், அழகாக பேசி மகிழ்ந்து விட்டு ஒரு பாடலையும் பாடிவிட்டு அவர் அவர் வந்தது பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு. அதனால தான் ஒரு வரியாவது பாட சொல்லிவிட்டேன்.
1: ஆனா
0: நீங்கள் தப்பிக்க முடியாது. இரண்டால் ஒவ்வொரு பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இந்த பாட்டுக்கு பதில் பாடலே சந்தன்ராஜ் வந்தவுடன் தலைவரோட பாட்டு வந்துருச்சுன்னு கொண்டு போயிருவார். அவர் பாட்டுக்கு பதில் பாட்டு வராமல் விட மாட்டார். நேற்றைய தினம் பாட்டு சவாரிக்கு எல்லாம் வந்திருந்தார். அவர் வருவார். அவருக்கு அவருக்கு வந்து பணி அதிகம் அங்கே. அவர் ஒரு அவர் இருக்கின்ற இடம் வந்து பல
1: பக்கத்தான்
0: கொஞ்சம். ஆனால் அப்படி இருந்தும் வந்து விடுவார், அப்படி இருந்தும் வந்து விடுவார்.
1: பரவாயில்ல, பழைய ஆள்லாம் நாகப்பனையா இப்பதான் பேசுனதை கேட்டேன். நாகப்பனையா
0: கேட்டேன்,
1: அவர் சார் பேசினாரு.
0: உங்களுக்கு எங்களுடைய வானொலி நிகழ்ச்சி வந்து தாமதமா கிடைக்குமா?
1: இல்லைங்கய்யா, இது பாத்தீங்கன்னா தமிழ் வானொலியில வந்து தமிழ் வானொலி ஆப்லதான் கேக்குறோம். உங்களோடது இருக்கு இல்லைங்க எம்டிஆர், அது அதுல வந்து உடனுக்குடனே கேக்குது. கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: ஆனா இவர் கூறுகின்றார் ஒரு நிமிடம் எடுக்கின்றது என்று.
3: பேசியிருப்பாங்க நீங்க சொல்லுவீங்க இந்த பதில்
4: சொல்லிட்டாருதான்.
3: அப்புறம்தான் உங்களோட வானொலிக்கு வந்து பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு அதான் பயன்படுத்தினேன். அது உடனே வருதுங்கய்யா. இது கொஞ்சம் தாமதம் தான்,
4: தாமதம்தான். நான் இப்பொழுது அம்மாவிடம் குறிப்பிட்டு அவரை அனுப்பி வைப்பார். நான் கதையும் இருக்க பரீட்சித்து பார்ப்பேன். சில ஏரியாக்கள் சில இந்த வலை அலை அலைவரிசை செல்லும் திசைகளும் இருக்கின்றது தானே.
3: இல்லைங்க அது மட்டும் இல்ல, அவர் நாகப்பனையா சொல்றது உண்மைதான். அந்த இதுலயும் அப்படித்தான் கிடைக்குது. அந்த ஆல் இண்டியா ரேடியோ சொல்லுவாங்க அகில இந்த வானிலை நிலையம், அதுலயும் அப்படித்தான் கிடைக்குது. எல்லாமே தாமதமா தான் கிடைக்குது.
4: இருக்கலாம் அலைவரிசை, அதான் அலை என்று பெயர் வைத்து விட்டார். அலைந்து திரிகிற அலைவரிசை, அது தொலைந்து அது தொலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலைகள் அப்படி இருக்கின்றது. தர்மபுரியிலே மழை இல்லை என்று அறிந்தேன்.
3: ஐயா மதியம் நல்ல வெயிலுங்கய்யா. சாயங்காலம் வந்து சாயங்காலம் பொழுதுல வந்து குரல் போட்டுச்சு என் வாய் கப்னு இருக்காம. 7 மணி வரைக்கும் இன்னைக்கு கூட்டம் அலுவலகத்துல. அதை முடிச்சுட்டு நானும் நண்பர் பேருந்து நிலையத்துக்கு வந்தோம். அப்ப மழை வருதுன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு பதில் பாட்டு மாதிரி மழை வருது மழை வருது கொடை கொண்டு வான்னு பண்ண பக்கத்துல ஒரு அம்மா இருந்தது. ஐயா தெரியாம பாடிட்டுமே அந்த பாடல.
4: அம்மா கூட சிலவழி அம்மா கூட வந்து விடுவா.
3: அதுதான் பாருங்க, இப்ப வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுறதுனால ஒரு வார்த்தை சொன்னா அலுவலகத்துல உடனே அடுத்த பாட்டு ஞாபகம் வருது.
4: அப்படியா?
3: உங்களோட ஆமா உங்களோட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில பங்கெடுத்த காரணம்னால சிரிப்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னா 10 பாட்டு பாடுறாரு
4: ராஜ்குமார்.
3: உங்களோட பயிற்சி பட்டறையில கலந்துகிட்டதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம்.
4: சிறப்பு, சிறப்பான கருத்து.
3: நன்றி, நன்றி.
4: இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: அதான் ஏன் மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே.
4: ஓ, அது மழை வருது மழை வருது குடையே கேட்கறது மாறாப்ப கேட்க வேண்டும். ரெண்டு பேரும்
3: மலையில் நனையாம போகலான்னு ஒரு ஒரு
4: வச்சு கேக்குறாரு. சரி, அது மழை குடைக்கு போறாங்க அந்த மாறாப்பிலே என்று கேட்க வேண்டும். புரியுறதா மாறாப்பு என்னன்னு? மாறாப்பு தான் குடை போல எனக்கு பாதுகாப்பு. அற்புதமான வரி. மழை வருது மழை வருது என்ற அதுலயே மாறாப்பு என்ற பதத்தை இன்று நாங்கள் கண்டுபிடித்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மாறாப்பு
3: பொக்கிசத்துக்கு ரெடி
4: பண்ணிட்டு ஞாபகத்துல வைத்திருப்பார்கள். பொக்கிசத்துக்குள்ள வந்தால் அவர்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும் கூட கேட்பவர்களுக்கு. ஆனா நான் நேரடியாக மாறாப்பு என்று கூற மாட்டேனே. அதே இல்ல, சுத்தி வளைச்சு கூறுவேன்.
3: அது தெரிஞ்சுங்க. ஆமா ஆமா ஆமா.
4: இல்ல மாறாப்பு மாறாப்பு என்றது எங்கள் ஒரு எங்களோடு பண்பட்டு எங்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பண்பாட்டு சொல். ஒரு எங்களுடைய தமிழ் பதம் அது மாறாப்பு. முந்தானி என்று முந்தானை என்றும் கூறுகின்றோம். ஆனால் முந்தானையோட முந்தானை என்று கூறும் பொழுது கொஞ்சம் வித்தியாசப்படும். மாறாப்பு இன்னும் மேன்மைப்படுத்தி கூறும். சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். அடுத்து ஒரு உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்லுவோம்.
3: நன்றி, நன்றி,
4: நன்றி ராஜ்குமார். 2 நாளைக்கு பின் வந்து கலகலப்பாக பேசியிருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி,
3: நன்றி. விடைபெறுகிறேன்.
4: அடுத்த உறவாக வருவது யார்? எங்களுடைய ஷியாமலா வருகின்றார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் மகளே. நான் இன்று ஆரம்பத்திலே வணக்கம் போட்ட உடனே அப்பாவுக்கு வணக்கம் போட்டு விட்டீர்கள். பின்பு நிகழ்ச்சியை வருகிறது என்றெல்லாம் போட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பு இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கிறது. நலமாக இருக்கின்றீர்களா சியாமலா? சத்தங்கள் வந்து வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வெளியே? ஆமா, நீங்கள் அதானே. நாங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களோட ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பயணம் பயணம் புரிகின்றீர்களா? ஓ, அங்கே அலைவரிசைகள் தடைப்பட பார்க்கும். உங்களை நான் நீண்ட நேரம் என்ன பாடலை முதல் கூறுங்க. என்ன பாடல்? என்ன
5: பாடல்? கண்ணோடு கண் படம்பா. எனை தேடும் மேகம் சபை வந்து சேரும் அந்த பாட்டு.
0: எனை தேடும் மேகம் அப்படியா?
5: எனை தேடும் சபை வந்து சேரும்.
0: சிறப்பு சிறப்பு. நீங்கள் தேடும் பாடலும் உங்கள் காதோரம் வந்து சேரும். இது கண்ணோடு கண் திரைப்படுத்த பாடல். உங்கள் காதோடு இந்த பாடல் வந்து சேரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. எவ்வளவு நேரம் உங்களுடைய பிரயாணம், எந்த ஊர் நோக்கி செல்லுகின்றீர்கள்?
5: இன்னைக்கு காலையில கிளம்பினப்பா நாளை காலையில தான் போய் சேருவேன்.
0: அப்படியா? இரவு பூராவும் செல்ல போகின்ற? ஓ, அப்ப செல்லும் வேளையில
5: காலையில 7 மணிக்கு
0: ட்ரெயின். எந்த ஊரை நோக்கி பயணிக்கிறீர்கள்? அவர் பாடிவிட்டு அவர் வந்து நலம் கேட்டு பாடி சென்றார். சரி, அப்ப எத்தனை நாள் அங்க இருக்க போகிறீங்க? போகும் இடமெல்லாம் கொண்டு செல்லுகிறீர்கள். போ போ போ, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். போ போ, நானும் வருவேன் என்று வானொலி கூறுகிறது. சிறப்பு மகளே, உங்கள் பயணம் சிறக்க வேண்டும். பாதுகாப்பாக நீங்கள் சென்று பாருங்கள். நீண்ட நேரம் பேசவில்லை, ஏனென்றால் வானொலி பேசுவதற்கு உங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது. நலமாக மகளாக நலமாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக சென்று வாருங்கள் மகளே. என்னுடைய ஆசிகள்
5: வாழ்த்து.
0: அங்கே பேத்தி அவர்களுக்கு நான் கேட்டதாக கூறுங்கள். நன்றி நன்றி.
5: அவர் குரலும் கேட்கப்பாரா பேசும்போது?
0: அப்படியா, பார்ப்போம். நீங்கள் தானே. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 அம்மா 24 மணி நேர தமிழ் சேவையில் நாங்கள் குடும்பமாக ஒன்றோடு ஒன்று அப்பா மகள் அண்ணன் தம்பி போன்று நாங்கள் உற்சாகமாக உறவு முறை கொண்டாடி உறவு பாலத்தை வளர்க்கும் ஒரு வானொலியாக எங்கள் வானொலி 30 வருட காலங்களாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கஸ்தூரி அழைத்திருந்தார். கஸ்தூரியின் அழைப்பு கிடைப்பதற்கிடையில் ஒரு அழைப்பு வந்துவிட்டது. வருவார் என்று எண்ணுகிறேன். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம்.

சொல்லோடு பாடல் நிகழ்விலே சொல்லாயோ வாய் திறந்து என்று பாடி தாமதன் ஏனோ இதுவேறும் என்ற பதத்தையும் அங்கு தந்திருக்கின்றது. அந்த பாடலை தாமதிக்காமல் வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழமையான எண்களோடு முன்னில் தமிழ் வானொலியில் வர வேண்டும், வாருங்கள் என்று நாங்கள் கேட்கும் வழியில் வரவேற்று கொண்டிருந்தவர்கள் வர வேண்டும். அவர்கள் முதலில் வந்தால்தான் அடுத்தவர்களும் வருவார்கள். இனியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு வரவேற்பு தந்தவர்களில் சிலர் வரவில்லை, இன்னும் அவர் வர வேண்டும். இறுதி நேரத்தில் வந்தால் சில சமயம் உங்களுக்கு இடம் கிடைக்காமலும் போகலாம், நேரம் கிடைக்காமலும் போகலாம் தானே என்ப உறவுளி. அதனால் வாருங்கள், வந்து உங்கள் பாடலை கேட்டு சிறிது பேசி மகளுக்கு செல்லலாம். உங்கள் வசதியை பொறுத்து வாருங்கள். முன்னில் தமிழ் வானொலியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் பாடல்களே தொடரலாம் என்று எண்ணுகிறேன். பாடல்களை தொடர்வதற்கு முன்பு அழைப்புக்கள் எல்லாம் வந்து விட்டன போல் தெரிகின்றது. இல்லை, கஸ்தூரி அழைத்து விட்டு அவருக்கு அழைப்பு கிடைக்கவில்லை, கிருஷ்ணனோட அழைப்பு வரவில்லை. இங்கே ரேவதியையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் தேவா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற ஒரு பாடலை கேட்டிருக்கின்றேன். எப்பொழுதும் நாங்கள் இருக்கும் இடத்தை வைத்து கொண்டுதான் நாங்கள் வினாக்களை கேட்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் இது பொருத்தமான ஒரு கருத்து. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌகரியம். ஒரு அங்காடிக்கு செல்கின்றோம், எங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருள் இல்லாத இடத்திலே கேட்க முடியுமா? இருக்கிற இடத்தை பார்த்துத்தானே கேட்க வேண்டும். அதே போன்று நாங்கள் நடந்து போகின்றோம் அல்லது வாகனத்தில் போக, எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அந்த உதவியை செய்யக்கூடியவரை பார்த்துத்தான் கேட்க வேண்டும். செய்ய முடியாதவர்களை பார்த்து கேட்க முடியுமா? முடியாது. அதனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு விடயத்தை சிந்தித்துத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதே போல் அந்த பாடல் எதிரிகளாக இருக்கலாம். அது ஒரு பொது வாழ்க்கை பயணத்தில் செல்லும் வழியில் ஏற்படுகின்ற விடயத்துக்குத்தான் அந்த பாடலை கொண்டு வந்தார் கண்ணதாசன். இருப்பினும் இந்த உதாரணத்தை இப்படி கூறித்தான் எங்களுக்கு புரிய வைக்கின்றார். அந்த வகையில் அந்த பாடலை ஒரு தடவை நாங்கள் கேட்போம். தேவா, நீங்கள் கேட்ட பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது, கேட்போமா?

0: சிறப்பான அந்த பாடல் ஓடி சென்ற இந்த வேளையிலே தேவா கேட்டு மகிழ்ந்திருப்பார், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது என்றால் இருக்கும் இடத்திலே இருந்துதான் நாங்கள் எதையும் கேட்க, நாங்கள் ஒரு கேள்வியை வினாவை கேட்கும் பொழுது அல்லது எங்களுக்கு ஒரு உதவி பெறப்பொழுது அது இருக்கும் இடத்தில் இருந்து தான் நாங்கள் கேட்க, எங்களுக்கு தைரியத்தை முதல் வரவழைத்து கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்து கஸ்தூரி அவர்கள் இங்கிலாந்திலிருந்து காத்து கொண்டிருக்கிறார் காற்றலையில், அவரோடு பேசி பார்ப்போம். வணக்கம் கஸ்தூரி மகளே. கஸ்தூரி வணக்கம். நாங்களும் உங்கள் மாலை வணக்கத்தை தந்து இணைந்து கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல நலமா இருக்கிறேன் ஐயா. வெயில் கொளுத்துது.
0: அப்படியா? இன்று அப்ப மழை பொழியவில்லையா?
1: 27 மத்தியானம் கொஞ்சம் கூட வரந்தது, 30 ஆகும்.
0: நாங்கள் இப்பொழுது 25 இருக்கின்றோம். இது 28 வரை செல்லும்
1: கூட,
0: ஆனால் வெப்பம் தாக்கவில்லை. ஏன்னா ஈரப்பதம் இருக்கின்றது, வெப்பத்திலும் ஈரப்பதம் இருக்கின்றது. இருந்த கோடைக்கால வறட்சி சென்று விட்டது. இனி எங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டு சென்று இலையுதிர் காலத்துக்கு சென்று விடுவோம். பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? இப்ப பாடசாலை எப்பொழுது?
1: இந்தியான் பொழுது எங்களுக்கு முடிய போகுது. நானா நான் அதுக்கு அம்மனை தரிசனம் பண்ண போகணும். ஆடிக்கவா கழுதிக்கவே?
0: ஓ ஓ, அப்ப நீங்க அதுக்கு சென்று வரணும். அதற்கிடையிலே ஒரு வானொலிக்கு வந்து போவோம் என்று ஓடி வந்து விட்டீர்கள். உங்களோட வரவுக்கு நன்றி.
1: சொல்ல வேணும் இல்லாம தேடி இருந்த எழுதி இருந்தவே நான் எழுதிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாம நம்ம வெளியில தெரிஞ்சபடியே எழுத முடியல.
0: யாருக்கு? பாடுவோர் பாடலாமுக்கும் பாடுவோர் பாடலா நிகழ்வுக்கு உங்கள் பாடலை கேட்பதற்கு எழுதி.
1: நான் கொஞ்சம் மொழிய பசங்களோட திரியறதுனால எழுத முடியல.
0: பிள்ளைகளுடைய பொழுதுபோக்கு அவர்களை கொண்டு சென்று கேளிக்க வைத்திருக்க வேண்டும் என்றுதான். என்ன அவர்கள் காலையில் எழுந்து பாடசாலை சென்றால் பாடசாலையில் மிகவும் கனகனப்பாக கலகலப்பாக எல்லோருடன் இணைந்திருக்கும் குழந்தைகள் வீட்டிலே தனியே அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்க முடியாது. எங்களால் அவர்கள் துள்ளி கொண்டிருப்பார்கள். சிறப்பு இன்றைய தினம். இன்றைய தினம் என்ன பாடலை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள்?
1: வாசல்படியில நாங்கள் தெளிச்சு கோலம் போட்டு வைப்போம். வாசல் படியும் இருந்து நிலவாசலும் வந்து சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப அது தலை குனிஞ்சு வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்ப யார் தலை குனிஞ்சு வீட்டுக்குள்ள வராங்க?
0: தலை குனிய நேரம் இல்லை தானே அம்மா? தலைப்பாரத்துக்கு பல கருத்து இருக்கு. சிறப்பு. ஆனால் வாசல்படி இல்லாமல் ஒரு வீடு வருமா?
1: இல்லையே, ஒரு வீடு இல்ல. அது என்னதான் எவ்வளவு இருந்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு படி.
0: இந்த வாசல் படி என்று, வாசல் படி வாயில் படி என்றும் அதை கூறுவார்கள். வாயில் படி எழுத்து முறையிலே இலக்கிய முறையிலே வரும். அந்த வாயில் படி என்றது அதில் படி இல்லாத விட்டாலும் நிலமட்டத்திலே அந்த படி இருந்தாலும் அது ஒரு வாயில் படி. எங்கள் நாட்டிலே எனக்கு நன்றாக தெரியும், நம் மூதாதையர்கள் அந்த வாயில் படியை மிகவும் குறுகித்தான் வைப்பார்கள். நீங்கள் கூறிய கருத்தின்படி தலை வணங்கி வாசலை முதலில் தலை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்காக இல்லையா? அது பின்பு, அது பின்பு அந்த வாசல் படியில நிலை வைக்கும். வாசல் படியாக வந்தபோது நிலையாக நின்று போகக்கூடியதா இருக்கும் வீட்டுக்குள்ளே. பெரிய வீடுகளை அறைகளை கட்டும் பொழுது அந்த அறைகளுக்கு நிலை வைப்பார்கள், பீம் நிலையை வைத்து விட்டு அதற்குள்ளாலே அதுக்கு கதவு போடுவார்கள். கதவு ஒரு ஆளின் உயரத்திலே தான், குறைந்தது 5.5 அடியாவது இருக்கும் அந்த கதவு இல்லையா? ஆனால் நாங்கள் வந்து வீடு, சாதாரணமான வீடு கிராமங்களிலே ஆதி காலங்களில் வைக்கும் பொழுது குனிந்து உள்ளே நுழைந்து போகக்கூடிய வகையிலே செய்வார்கள். அதனாலே உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, பணிவு இருக்கின்றது. எவ்வளவுதான் தலைக்கிற வந்து கோபங்கள் தாபங்கள் இருந்தாலும் வீட்டினுள்ளே நுழையும் பொழுது அதெல்லாம் மறந்து விடுவார்கள். தலையை குனிந்து நுழையும் பொழுது அது
1: இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவியா இருந்த இருக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னா, கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த வாசல் படி தாண்டி உள்ளுக்கு திருப்பி வரையக்குள்ள வெளியில உள்ள பிரச்சனையா இருந்தையும் வெளியிலேயே வச்சுட்டு வரணும்ன்றதான் வெளியிலேயே செருப்பு கலட்டும்.
0: அதைத்தான் இப்பொழுது நான் கூறினேன். செருப்பு மட்டுமல்ல, தலை குனிவது அந்த தலைப்பாரம் எல்லாவற்றையும் குறைத்து விடும், தணிந்து விடும், தணிந்து விடும். அதனால்தான் அடுத்து இன்னும் ஒரு ஒரு சுகாதார கருத்தும் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் கூறியவர் கணவன் மனைவியை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, கணவன் வெளியே சென்று வரும்போது பல சொல் தொல்லைகளோடு வருவார், பிரச்சனைப்பட்டு வருவார், சிரமப்பட்டு வருவார், சண்டை பிடித்து கொண்டெல்லாம் வந்து அந்த வந்து அந்த அந்த மனநிலையெல்லாம் மாறிவிடும் குனிந்து பணிந்து நுழையும் பொழுது. அடுத்தது பெண்கள் வீட்டிலே இருந்தாலும் அவர் பணிக்கு அந்த காலம் பணிக்கு சென்றது குறைவு, வீட்டிலே இருந்தார்கள், அவர்கள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் வெளியே நடந்து எல்லாம் ஓடி திரிவார்கள். வீட்டில் உள்ளும் பொழுது குனிந்து உள்ளுக்கு போகும்பொழுது பெரிய ஒரு பயிற்சி அவர்கள் உடற்பயிற்சி, பிரசவ காலங்களிலே அவர்கள் சிறப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். அதனால் தான் அந்த அன்றைய காலங்களிலே முற்றம் முற்றம் பெருக்குதல் விளக்குமார் கூட்டுமார் பிடித்து குனிந்து கூட்டுவார்கள். அம்மி அம்மியை இருந்து கொண்டு அம்மியை இழுத்து அரைப்பார்கள். உரலிலே கொஞ்சமாக போட்டு உலக்கை வைத்து தூக்கி தூக்கி குத்துவார்கள். இதுவெல்லாம் அவர்கள் வீட்டு பணிகளை செய்யும் பொழுது பெண்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இன்று அது இல்லை. இப்பொழுது பிரசவத்துக்கு போனாலும் நோகாமல் பெற வேண்டும் என்று பின்னாலே ஒரு ஒரு ஊசி அடித்து விடுவார்கள் தானே, ஊசி மருந்து ஏற்றி விடுவார்கள். அது பேர்ந்து அவர்களுக்கு 40 வயது பின்புதான் அவர்களுக்கு அந்த வேதனை தெரியும். இங்கே அதை அப்படி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். எங்கள் நாட்டில் அது ஒன்றும் இல்லை.
1: எனக்கும் அது இருக்குது, அந்த வலி வேதனைகள் நான் இப்ப நான் அனுபவிக்கிறேன்.
0: அனுபவிக்கிறார்கள்.
1: அம்மாவோட இருந்த காலம் வரைக்கும் நான் மிக்சி என்று சொல்லியோ எதுவுமே யூஸ் பண்ணினதுல நான் முழுக்க அம்மி ஆட்டுக்கல் தான். அதுவும் அம்மியில தான் அந்த என்ன எங்களுக்கு நான் கூடுதலா நான் இதா இருக்கிறபடியா கோயிலுக்கு அப்பா வெள்ள சாதம் வைப்பாங்களா, அந்த வெள்ள சாதம் பூசை முடிய கொண்டது வேற. அப்ப அந்த சாதத்தை கொண்டு வந்து அதுக்கு அம்மியில சித்தமிழகா வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு இட்லி ஒரு துவையல் அரைச்சு போட்டு கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணி அதை சுட சுட சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் பாடசாலைக்கு போறது.
0: சிறப்பு பழைய நினைவுகள் வருகின்றது. ஆனால் எப்பொழுதும்
1: சொர்க்கத்தை கொடுக்கும் சாப்பாடு, அது மறக்கவே முடியாது ஐயா இவ்வளவு காலம் போனாலும்.
0: பழமை வந்து அந்த பழமையிலே நாங்கள் கடைபிடிக்கப்பட்ட பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் சுகாதாரமும் அதற்குள்ளே அடங்கும். நன்மை கருதித்தான் அவர்கள் விஞ்ஞானம் படிக்காது விட்டாலும் விஞ்ஞானத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை அங்கு நடைமுறையிலே தந்து விட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் மறந்துதான் என்று இப்படி இருக்கின்றோம். சிறப்பான கருத்தை
1: போடுறது.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா
1: அது மறக்காது அப்பா. அதெல்லாம் அம்மியில மருதாணி அரைச்சு போட்டா சுவக்காதுன்னு சொல்ல உனக்கு சுவக்கும் மருதாணி.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கலாச்சார பண்பாட்டு கருத்துக்களை தந்தீர்கள்.
1: ஆலயத்துக்கு
0: ஆலயத்துக்கு சென்று பாருங்கள், அமைதியாக உங்கள் வரத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் சென்று வணங்கும் போது எங்களுக்கும் உங்கள் மூலம் அந்த அருள் பாலிக்கட்டும். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலாச்சார விழுமியங்களை நாங்கள் கருதி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள் மழை வருது மழை வருது குடை கொண்டு வா என்று மாறாப்பைத்தான் குடையாக கேட்கின்றார்கள் இருக்கின்றது. குடை இல்லாதவிட்டாலும் மாறாப்பை கொண்டு வானேன்னா அந்த உறவை நெருக்கமாக வைப்பதற்காக அவர்கள் இப்பொழுது ரேவதி அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் ரேவதி வணக்கம். என்ன தாமதம் வாருங்கள். வணக்கம் ரேவதி, தாமதமாக வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா? சிறப்பு சிறப்பு. நாங்கள் இருக்கிற மகளே, மழை பொழிந்ததாம்மா? விட்டு விட்டு அடிக்கின்ற விட்டு விட்டு அடிக்கின்றது. இந்த விட்டு விட்டு செல்வதற்கு ஒரு பூச்சியை ஞாபகப்படுத்துவார்கள் வைத்தியர்கள் கூறுவார்கள். கை நாடி பிடிக்கும் சோதிடர்கள் விட்டு விட்டு என்ற பதத்தை ஒரு பூச்சிக்கு சமமாக கூறுவார்கள். உங்கள் நீர்நிலைகளிலே ஒரு பூச்சி இருக்கின்றதம்மா, அது நின்று விட்டு அப்படி பாய் நிட்டு விட்டு விட்டு தான் தத்தி போகும். அது விட்டு விட்டு இடைவெளி விட்டு போகும். ஊர்ந்து அந்த தண்ணீர்லேயோ நிலத்திலோ எல்லாவற்றிலும் ஊர்ந்து போகாது தன்னுடைய கால்களால். இதிலிருந்து தத்தி அதாவது இடைவெளி விட்டு போகும். விட்டு விட்டு இல்லை இல்லை இல்லை விட்டு விட்டு போகும் அம்மா. அந்த அப்படி இந்த நாடி துடிக்கின்றது என்று பாகடத்திலே கூறப்படும். விட்டு விட்டு துடிப்பது விட்டில் பூச்சி விட்டு விட்டு விட்டில் பூச்சி என்னதுக்கு பெயர். என்ன பெயர்? விட்டில். விட்டில் என்பது ஒரு பூச்சி. விட்டில் என்ன? அந்த விட்டில் பாய்வது போன்று விட்டு விட்டு நாடி துடிப்பதில் அதுக்குரிய கருமத்தை வச்சுக்கிட்டு அந்த கணக்கு பார்த்து என்ன வருத்தம்னு கண்டுபிடிச்சு விடுவார்கள். இப்பொழுது காதிலே குழாயை மாட்டிக்கொண்டு இதயத்திலே பின்னாலே எல்லாம் வைத்து பாட்டு போட்டு அங்கே விட்டு விட்டு துடிக்கின்ற துடிப்பை வைத்து வைத்தியர்கள் கூறுகின்றார்கள். விஞ்ஞான ரீதியில் முன்பு கை நாடியிலே கூறிவிடுவார்கள். கை நாடி கை நாடியில் கூறிவிடுவார்கள். சிறப்பு சிறப்பான கருத்தை வந்து தருகின்றீர்கள். என்ன பாடலை இன்று கேட்க வந்தீர்கள்? தொடரும் என்ற ஊடல் பாடலை கேட்கின்றீர்கள். தொடாமல் விட்டா தொடராதாமா? இல்ல இல்ல எனக்கு பாடல்கள் வேணும். நான் கேட்டகளை தொட்டுவிட தொட்டுவிடத்தான் தொடரும் என்றால் தொடாமல் இருந்தால் தொடராதா?
1: தொடரும்.
0: அப்ப தொட்டுவிட தொட்டுவிட தொட்டு விட தொட்டால் பூமலரும் அது வேற. இது தொட்டு விட தொட்டு விட்டு விட்டாலும் தொடரும் அந்த அன்பு. அந்த அன்பு தொடரும். தொட்டுவிட தொட்டுவிட தொடரும். அது தொடாமல் தொட்டால் பூ மலரும். அங்கே தொடாமல் நான் மலர்ந்தேன் என்றவரை தான் அங்கே வருகின்றது. தொடாமல் இரண்டு மதம் தான் கருத்து. தொட்டு தொட்டு விட்டாலும் தொடரும். தொட்டு விட விட தொடரும். நல்ல கருத்தான பாடல். சரி, அங்கே இந்த பாடலை நீங்கள் என்ன காரணத்துக்காக கேட்குறீர்கள்? விட்டு விட்டு விட்டு விட்டு பெய்கிறது இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். சிறப்பு பொருளோடு வந்து பாடலை தருகிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? பணிய சிரமங்களோடு இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து விட்டீர்கள். நேற்று எதுனா பாடுவோர் பாடலாம் பாட்டுக்கு இது பாட்டு சவாரியில எதிர்பார்த்தோம். பாட்டு சவாரிக்கு குறைவாக இருந்தது வருகை. நல்லது, இன்று நீங்கள் வந்திருக்கீர்கள். உங்களுடைய பாடலை நான் தருகிறேன். தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் என்ற பாடல். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா நடிப்பில் வந்த பாடல். இப்போ நாங்கள் இதில் வந்து கைநாடி என்றதை அறிந்தோம். கைநாடி புரிகின்றதா? கைநாடி நாடி
1: அந்த காலத்தில்
0: கைநாடி
1: கைநாடி சோதனை தெரியல.
0: கைநாடியை பிடித்து வைத்தியத்தை வைத்தியர்கள் அவர்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள் தமிழ் வைத்தியம் என்று கூறுவோம். அவர்கள் மூலிகைகளை வைத்து 1000 வேர்களை கொண்டவர் அரை வைத்தியராக இருப்பாராம். அப்போ அவருடைய முழு வைத்தியராக வருவதற்கு இன்னும் 1000 வேர்களை கண்டுபிடித்து அவர் அந்த அதிலிருந்து மருந்துகளை இப்பொழுது பெறுகின்ற மருந்துகளோடு அந்த மருந்தின் சாரங்களைத்தான் இவர்கள் வேதியியல் பொருட்களை கலந்து தருகின்றார்கள் போல. அதை போல இப்போ இஞ்சியிலே மருந்து எங்களுக்கு கொடுப்பார்கள். முந்தைய அந்த இஞ்சியிலே வரக்கூடிய அதை அந்த தன்மையை வைத்து தான் இவர்கள் வேதியியல் பொருட்களை கலந்து வில்லைகளை தயாரிக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் அப்படித்தான். நல்லது ரேவதி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். நன்றி. நல்லது. இப்பொழுது நன்றி அம்மா. இப்பொழுது ராஜ்குமார் அவர்கள் மாறாப்பை கொண்டு வா குடை போல என்ற கருத்து வரக்கூடிய ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் ராஜா கையை வச்சால், இப்போ ராஜகுமார் கையை வைத்தபடியால் இந்த பாடல் பாடுகின்ற ராஜ்குமார் உங்கள் எந்த பதத்தை எடுத்தாலும் சுற்றி வளைத்து எப்படி நாங்கள் பேசிக்கொள்ளலாம், அதுதான் சொல் என்பதற்கு அர்த்தத்தின் முழு அர்த்தம். இது வருகின்றது பாடல்.

சிறப்பான கருத்தோடு வந்த அந்த பாடலே மாறாப்பூ என்ற ஒரு பதம் எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கின்றதை எங்களுடைய நாகப்பன் அவர்கள் குறிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார். பொக்கிஷத்துக்கு சொற்கள் தேடுகின்றேன் என்று நான் இங்கே இருந்து தேட தேவையில்லை, பொக்கிஷத்திலே இருக்கின்றது, பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொண்டு வருவேன். சிறப்பான கருத்துக்கள், எங்களுடைய பழைய கருத்துக்களை, எங்களுடைய பாரம்பரிய சொற்களை எல்லாம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது தானே. சிறப்பு சிறப்பான அந்த பாடலை தந்த ராஜ்குமார் அவர்கள் கேட்டு மகிழ்ந்திருவர். அவருடைய பாடலுக்கு இங்கே நல்ல பதில்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் மழை வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த மழை வந்தால் குடையை பிடித்து கொண்டு போகலாம் தானே. பக்கத்தில் உள்ளவர்கள் மாறாப்பை கேட்கவில்லை. அவர் வந்து ஒரு காதலன் காதலியிடம் கேட்டதைத்தான் அந்த பாடல் கூறுகின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது.

பழகி வந்த ஒரு பதம்தான். கிருஷ்ணன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார், பாடலுக்கு வரவில்லை. மீண்டும் கடைசி இறுதி நேரத்தில் வந்து நேரம் இல்லாமல் சென்று விடுவார் என்று. அடுத்த பாடல் சரவணா, நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் வந்து மலர் கொடுத்திருக்கின்றீர்களா என்று கேட்டதுக்கு நான் மூட கணக்காக கொடுத்திருக்கின்ற கூறினீர்கள், அதை வியாபாரத்துக்கு கொடுத்திருப்பீர்கள், சரியா? நீங்கள் ஒருவருக்கு அன்போடு ஒரு மலரை கொடுத்திருக்க, பெரிய பெரியவர்களுக்கு கௌரவிக்கும் வேலையெல்லாம் மலர் கொடுப்பார்கள். அந்த ஒரு மலரை கொண்டு பேர் தனியே வந்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள், இரு வல்லவர்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து. அங்கே அந்த பாடலை கேட்போம், அப்படி பாடுகின்றது. சரவணா, உங்கள் பாடலை கேட்போம் இப்பொழுது. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்?

சிறப்பான ஒரு பாடல். ஒரு மலரை கொண்டு வருபவர் ஒரு சாக்கு முட்டை ஒரு மூடையிலே கட்டி அனுப்பியபடியால் வாங்கினவர்கள் மீண்டும் இவரிடம் பெறமாட்டல். ஒரு மலரை கொடுத்திருந்தார் என்றால் யாராவது திரும்பி வந்திருப்பார்கள் தான், அவருக்கு அப்படி கிடைக்கவில்லை. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

சொல்லோடு பாடல் நிகழ்வை அழகாக வந்து சொற்களை இத்தனை சொற்களை உதிர்த்து செல்கின்றார்கள். ஒவ்வொருவரும் கூறுகின்ற சொற்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பலவிதமான பழைய பதங்களும் எங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களும் அங்கே மிளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கசூரி அவர்கள் வந்து பேசும்பொழுதும் வாயில் படி என்றதை பற்றி, வாசல் படி என்று கூறுகிறோம், வாயில் படி என்பது தான் அதனுடைய பொருள். நல்லதோர் பாடல் அவரும் கேட்டிருக்கின்றார். அதை தொடர்ந்து அதற்கு முன்பு என் அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் புகையிறத தண்டை, அதாவது வந்து தொடர்ந்துலே பயணம் செய்யும் வேளையிலும் அங்கு இடையூறு இருந்த வேளையிலும் எங்களோடு இணைந்து எங்களோடு பேசி மகிழ்ந்துவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள், கண்ணோடு கண் என்ற திரைப்படத்து பாடல். இப்பொழுது காதோடு காதாக அந்த பாடல் உங்களுக்கு ஒலிக்க இருக்கின்றது. செல்லும் இடமெல்லாம் எடுத்து செல்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. கண்ணோடு கண் என்ற திரைப்படத்திலிருந்து இணைத்தேடும் மேகம் என்று கூறினீர்கள். சபை வந்து சேரும் என்ற வரியை தரும் வேளையிலே உங்களோடு வந்து அந்த பாடல் உங்களோடு சேரும் என்று கூறிக்கொண்டு நேரம் ஒரு மணியை தொட்டுவிட்டோம் நண்பகல் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு 12:30 நிமிடமாக இருக்கின்றதையும் கூறிக்கொண்டு ஒலிக்கின்றது பாடல் ஷியாமலா, உங்கள் பாடல் இணைத்தேடும் மேகம் கண்ணோடு கண் திரைப்படத்தில் இருந்து.

0: பாடும்.
1: சிறப்பான அந்த பாடல் காற்றலையில் ஒலிக்கும் வேளையிலே அந்த பாடல் அவர் தொடர் ஊந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் ஷியாமலா எழுதியிருந்தார், என்னுடைய பாடல் வருவதன்றவுடன் வலைத்தளம் கோளாறு செய்கின்றது என்று, பின்னர் வந்து சேர்ந்து விட்டதப்பா என்றும் எழுதியிருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் தொடர்ந்திலே செல்லும் வேளையிலே தொடர்ந்து சாதாரணமாக ஒரு இடத்தில் நிற்பதில்லை தானே, தொடர்ந்து எத்தனை நகரங்களை கடந்து கொண்டு செல்லும் வேளையிலே வலைத்தளங்கள் மாறி மாறி அவருக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போகும். அதே போன்றுதான் கிருஷ்ணன் அவர்களும் வலைத்தளம் முன்பு தொடர்ந்திலே இருந்து கொண்டும் கேட்டிருப்பார். சில சமயம் துல்லியமாக கேட்கும், சில சமயம் கேளாது. அவர்கள் பேசுவது எங்களுக்கு கேளாது. இப்படியெல்லாம் இடையூறுகள் இன்று உண்டு. அந்த வகையில் இன்று அவர் செல்லும் வழியிலே எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து பேசி அந்த பாடலை கேட்டிருந்தார். ஆனால் அந்த பாடல் அவருக்கு கிடைக்கவில்லை என்று கேட்டவுடன் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. இருப்பினும் மீண்டும் எழுதியிருக்கின்றார், அந்த பாடல் வந்து சேர்ந்து விட்டது என்று கூறியபடியால் மனதுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அது சில சமயங்களை படித்தான் நடைபெற வேண்டியது நடைபெறாமல் போகலாம், நடைபெற்றும் இருக்கலாம். அதனால் தான் என்னவோ எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தாரே, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்றால் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். அதே போன்றுதான் வாழ்க்கையிலே இந்த இடையூறுகள் வருவதை நாங்கள் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். சரி, இப்பொழுது அடுத்த பாடல் யாருக்காக வரும் என்று எண்ணுகின்றேன். சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை பார்ப்போம்.

சொல்லொடு பாடல் நிகழ்வை அலங்கரித்த அடுத்த உறவு இவ்வளவு பழுவிலே வேலைப்பழு, வீட்டுப்பணி, குழந்தைகளுடைய பராமரிப்பு, ஆலய தொண்டுகள் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கும் கஸ்தூரி அவர்கள் வாசல்படி என்ற ஒரு கருத்தோடு ஒரு பாடலை எடுத்துக்கிறது. அது நாங்கள் பேச்சு வழக்க வாசப்படி என்று கூறிவிடுவோம். அது வாசமான படியில் வாசப்படி, ஆனால் சரியான தமிழிலே அதை கூற வேண்டாம், வாயில் படி என்று கூற வேண்டும். வாயிற்படி என்று வீட்டுக்கு வாயில், வாய் எங்களுக்கு வாய் இருப்பது போன்று வாயில் என்றது தான் அது சரியான சொல்லு. அந்த பதத்தை வைத்து ஒரு பாடல், கிழக்கு வாசல் என்று அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். சந்தத்துக்காக வாசல் என்றும் கூறுகின்றார், அதில் ஒன்றும் இல்லை. கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலே எங்களுடைய கஸ்தூரி இப்பொழுது ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்து கொண்டிருந்தார். ஆனால் இருக்கின்றாரோ கேட்கின்றாரோ தெரியவில்லை. இருப்பினும் பாடலை ஒலிபரப்புகின்றது மன்றியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல் நிகழ்வு. சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து சென்ற கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

பாடல்களுக்கு அப்படி தாளம் ஜதி இருக்கின்றதோ அதே போன்ற வீட்டுக்கு வாய்ப்படி மிக மிக முக்கியம். அதை பற்றி நாங்கள் கஸ்தூரி அவர்கள் பேசும் பொழுதும் என்னோடு கலந்து உறவாடும் போதும் அதற்கேற்ற கருத்துக்களை அழகாக, அதில் உள்ள தத்துவங்கள் என்ன, எதற்காக அது வேணும், அது இல்லாமல் வீடுகளே இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் பேசி மகிழ்ந்தோம். சொற்களை நாங்கள் வந்து தேடி பிடித்து எடுத்தால், ஒரு சொல் எடுத்தால் அது எங்களுக்கு எத்தனையோ வகையில் உதவி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த பாடலை தருவதற்கு எங்கள் ரேவதி அவர்கள் கேட்ட பாடலுக்கு செல்வோம். அந்த பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தில் பாடிய பாடல், தொட்டுவிட தொட்டுவிட தொடரும். எப்படி அது தொடர்கின்றது, எப்படி அது தொடர்கின்றது என்று பாடலை கேட்போமா?

கண்ணே முன்னும் பின்னும் அண்ணலடை கோத்து முத்து முத்து புன்னகையை கேத்து கண்ணே முன்னும் பின்னும் அண்ணலடை கோத்து

சிறப்பான அந்த பாடல். தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டிருந்தாலும் இன்று கேட்டாலும் மிகவும் நெருக்கமான ஒரு உறவை கொடுக்கின்ற பாடலாக, ஒரு ஊடல் பாடலாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், தொடாமல் இருந்தாலும் தொடர்ந்தான் அது. தொட்டுவிட தொட்டுவிட தொடர்வது மேலும் இறுக்கமான ஒரு தொடர்பாக, நெருக்கமானதாக இருக்கும் என்றதை கருத்தோடு வந்த பாடல். சிறப்பாக இருந்த வேளையிலே வழமை போல நிகழ்ச்சிகள் வந்து எங்களோட ஆரம்பத்தில் இணைந்தாலும் இறுதி வரை காத்திருந்து அவர் கேட்கும் பாடலை இறுதி பாடலாக கேட்பார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவருக்கு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து இறுதியாக தன்னுடைய பாடலையும் கேட்டு கொள்வதில் ஒரு ஆனந்தம். அந்த வகையில் இன்று அவர் ஒரு பாடல், நான் பாடும் பாடல் என்ற பாடல் ஒன்றை, நான் ஏன் பிறந்து என் திரைப்படந்து கேட்டிருக்கின்றார். இப்பொழுது அவருடைய பாடலையும் கேட்போம். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இங்கே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எண்ணுகிறார்கள். அந்த வகையில் இந்த பாடல் எப்படி வருகின்றது என்று கேட்போம்.

சிறப்பான அந்த பாடல். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்று ஒலித்த வேளையில் இந்த பாடலை நலமாக எங்களுடைய நாகப்பன் அவர்களும் கேட்டிருப்பார் என்று எண்ணிக்கொண்டு இது சொல்லோடு பாடல் நிகழ்வு. இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அன்புடன் வந்து இணைந்து அலங்கரித்தார்கள் தேவா, நாகப்பன், ராஜ்குமார், சரவணன், ஷியாமலா, கஸ்தூரி, ரேவதி. அந்த வழியிலே அவர்கள் அழகாக பேசி மகிழ்ந்து மகிழ்வான வார்த்தைகளை பகிர்ந்துவிட்டு பாடலையும் கேட்டு சென்றார்கள் அல்லவா. அற்புதமான பாடல்கள், கருத்துள்ள பாடலை கேட்ட வேளையிலே அந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். காலம் தாமதித்து வந்தாலும் இணைந்து சிறப்பித்த அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து இணைந்தவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக முடிவுரைக்கு வர இருக்கின்றோம். அதனால் ஆரம்பத்திலிருந்து வந்து எங்களோடு இணைந்து கொண்டவர், நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் எல்லாம் மன்னிக்க வேண்டும், கோவை மாவட்டம், எங்கள் ஏஆர் நாகப்பன் அவர்கள். அவர்கள் இன்று முடிவுரை தருவார்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்க, நிகழ்ச்சி என்றால் என்ன, நிகழ்ச்சி எப்படி செல்கின்றது, நிகழ்ச்சி உள்ள நன்மை தீமைகள், நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்தவர்களை பற்றி அவர் கூறுவார் என்று எண்ணுகிறேன். எப்படி முடிவுரை அவர் தருகிறார் என்று பார்ப்போம். எங்கே நாகப்பன், நீங்கள் அழைக்க வேண்டும், வாருங்கள், வந்து உங்களுடைய முடிவுரையை தாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். அப்படி இருந்த நிகழ்ச்சியில் உங்கள் முடிவுரையை தாருங்கள், கேட்டு மகிழ்வோம்.
1: ஐயா, இன்றைய தினம் நிகழ்ச்சியின் பெயர் வந்து சொல்லோடு பாடல். நேயர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அவர்கள் நேயர் விருப்பமாகவும் ஒரு வகையில் நேர் விருப்பமாகவும் அமைந்திருந்தது. அந்த வகையில் முதன் முதலாக இணைந்து கொண்டவர் நாச்சியார்புரம் தேவா அவர்கள். அவர் தனது விருப்பமாக பாம்பு என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு கருடா சௌக்கியமா என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தார். எங்களுக்கும் இனிமையாக இருந்தது கேட்டார். அந்த வகையில் அடுத்து நான் இணைந்து கொண்டேன். என்னுடைய விருப்பமாக பாடல் என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற வகையில் பாடலை கேட்டிருந்தேன். அதற்கு அடுத்தபடியாக அரசரடி குப்பம் சரவணன் ஐயா அவர்கள் இணைந்து நல்ல நகைச்சுவையோடு உரையாடினார். அவர் தனது விருப்பமாக மலர் என்ற பதத்தை கேட்டு நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் அந்த பாடலை கேட்டிருந்தார். அடுத்தது வழக்கம் போல நம்ம தலைவர் இணைந்து கொண்டார். அவர் தனது விருப்பமாக மலை என்ற பதத்தை எடுத்துக்கொண்டு மலை வருது குடை கொண்டு வா, அதுவும் சும்மா இல்ல மாறாப்புல கொண்டு வான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அடுத்ததாக சியாமலா பாட்டி தொடருந்தோட சேர்ந்து தொடருந்துள்ள போய் கொண்டிருக்கும் போதும் கேட்டபோது தன்னுடைய பேத்தியை பார்க்கறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க மலையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இணை தேடும் மேகம் அப்படிங்கிற பாடல் கேட்டிருந்தாங்க. அடுத்ததாக லண்டன் மாநகரிலிருந்து அவங்க கஸ்தூரி அம்மா வந்து பேசினாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு வாசல்படி அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு இந்த வாயிற்படியின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்லா விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. இறுதியாக சென்னையிலேருந்து ரேவதி மேடம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து தன் சர்வா தொட்டுவிட தொடரும் அப்படிங்கிற பாடல் கேட்டு அதற்கான பதத்துக்குண்டான உரையாடலையும் நிகழ்த்தி விட்டு சென்றார்கள். இந்த வகையில் ஏழு நபர்கள் இணைந்து கொண்ட இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சி மிகவும் சுவைபட இருந்ததையா. இதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இருந்தது, முக்கியமாக பொக்கிசத்துக்கு உதவும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஐயா.
0: நன்றி நாகப்பன். அழகாக உள்வாங்கி நிகழ்ச்சியையும் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுடைய கருத்துக்களையும் உட்கருத்துக்களோடு வந்த பாடல்களையும் பாடல்கள் வந்த சொற்களும் அதற்குரிய பாடல்களையும் கூறுவதோடு இல்லாமல் பொக்கிஷத்துக்கு இதிலே விடயம் உண்டு என்பதை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அதை மிகவும் மகிழ்கின்றேன். என்னவென்றால், ஒன்றை நாங்கள் பார்க்கலாம் கேட்கலாம், அதை உள்வாங்குவதுதான் முக்கியம். ஏனென்றால் அது எங்களுக்கு பயன்படும் பின்பு. நாங்களெல்லாம் மூதாதையர்களிலிருந்து எங்களுக்கு பரம்பரையாக வந்து பார்த்து கேட்டு வந்ததை விட்டு பின்பு படித்துத்தான் சிலதை அறிந்தோம். நாங்கள் பழக்கப்பட்டு வந்த அந்த பாரம்பரியத்தை நாங்கள் முக்காலும் காக்கை மூழ்கி எழுந்தாலும் வெள்ளை கொக்காக முடியாது என்பது போன்று, எவ்வளவுதான் நவநாகரிகங்கள் வந்து கண்டுபிடிப்புகள் வந்து நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் சுருக்கி மக்கள் தொகையை பெருக்கி உற்பத்திகளை பெருக்கி தேவைகளை பூர்த்தி செய்தாலும் ஆரோக்கியம் என்று ஒன்று இருக்கின்றது. நம் முன்னோர்கள் இவற்றையெல்லாம் மனதில் வைத்துத்தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆரோக்கியம்தான் அங்கே பேணப்பட்டது. அதனால்தான் அன்று இருந்தவர்கள் 16, 20 பிள்ளைகளை கூட குழந்தைகளோடு பெற்றிருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அதற்கு நஞ்சூட்டப்பட்ட பொருட்கள் எதுவும் அவர்கள் உண்ணவில்லை. அவர்கள் ஏதோ விதம் விதமான உணவுகளை சத்தொன்று இல்லாமல் அவர்கள் எழுதி விளம்பரம் செய்கிற அளவுக்கு அவர்கள் செய்ததாக இல்லை. கஞ்சி கூழ் இவை தான் முக்கியம். பழைய சோறு அவர்கள் எப்படி திரகாத்திரமாக இருந்தார்கள், அண்ணா உடன் உணவை உண்டார்கள். அதற்காகத்தான் விவசாயத்தை பெருக்கி விவசாயத்தின் மூலம் வாழ்ந்தோம். இன்று விவசாயத்துக்கு விலை பேசி எல்லாம் விற்பனையாகி விற்பனை பணம் என்றதை நோக்கித்தான் செல்கிறது. அன்று பணம் பண்டங்கள் தான் பணம். அன்றைய நாளிலே பண்ட மாற்று முறையிலே தான் வியாபாரங்கள் நடைபெற்றது. நான் நெல்லை தந்தால் நீ எனக்கு காய்களை கொடு, நான் நெல்லை தந்தால் பழங்களை கொடு, பழங்களை கொடுத்து பஞ்சை வாங்குவோம், பஞ்சை கொடுத்து கரும்பை வாங்குவோம். இப்படித்தான் நாங்கள் பண்ட மாற்றுகள் நடைபெற்றது. இந்த பணம் என்ற பசாசு வந்த பின்புதான் இப்படியெல்லாம் தலைவிருத்து அடி தேவைகள் அதிகரித்து ஆடம்பரங்கள் அகம்பாங்க. இந்த வாயில் படி என்றதை வைத்து எவ்வளோ ஒரு கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னவென்றால், நாங்கள் கூறிவிட்டோம் கஸ்தூரியின் நானும் பேசும்போது, வாயில் படி அந்த எங்கள் வீட்டு எங்கு தான் சென்று எப்படித்தான் அடித்து உழைத்து எவ்வளவுத்தான் கொண்டு வந்தாலும் மனிதனுடைய குணம் மாறுவதுண்டு. அதிலே மிக ஒரு பாரதூரமான குணம் தலைக்கணம். தலைக்கணம் என்று கூறும் பொழுது பணம் வந்துதான் தலைக்கணம் இல்லை, படிப்பு ஏறித்தான் பணம் தலைக்கணம் வந்ததில்லை, பதவி வந்ததுதான் தலைக்கணம் என்றல்ல, இவற்றையெல்லாம் யோசித்தே தலைக்கணம் வந்து எத்தனை பேருக்கு நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தலையிலே பாரங்கள், எண்ணங்கள், சுமைகள், அவையெல்லாம் அந்த வாயில் படியிலே குனிந்து அவர் செல்லும் பொழுது எங்களுடைய நாரி வளைந்து குனிந்து செல்லும்போது இவையெல்லாம் மறந்துவிடும். வீட்டுக்குள்ளே
1: ஒரு நிமிடம் மறந்துவிடும்,
0: அது மறந்துவிடும். அதன் பின்பு வீட்டு நிர்வாகங்கள், குடும்ப உறவுகள், நெருக்கங்கள், உறவுகள் எல்லாம் நடைபெறும். அதே போன்று பெண்களுக்கு கூட எவ்வளவோ செயல்முறைகளினால் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்று எல்லாம் செயற்கை முறைகளை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேட்ட பாடல்கள், இந்த மலர்கொண்டு நான் மலரோடு தனியாக ஏனிங்கு வந்தேன், சும்மா மலரோடு வரவில்லை, நாலு பேரோடு வரவில்லை, தனியாக. எவ்வளவு நாகரிகம் அங்கே இருக்கின்றது. காதல் என்றாலும் கட்டிப்பிடித்து உருண்டாலும் தனியாக வந்தேன். அன்று படப்பிடிப்பிலும் அப்படித்தான், தனியாக கதாநாயகனும் நாயகியும் தான் வருவார்கள். இப்பொழுது நாயகனுக்கு கதால் காதல் வந்துவிட்டால், நாயகி காதல் வந்துவிட்டால், ஐ லவ் யூ சொன்னவுடன் இங்காலே 15 பேர் அங்காலே 10 பேர் துள்ளி துள்ளி ஆடுவாங்களே, அது காதலா இல்லை? நாகரிகம் மாறிவிட்டது. நான் அதை குறை கூறவில்லை, நாகரிகம் மாறிவிட்டது. பாடல்களை பாருங்கள், அன்று வந்த பாடல்கள் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்ட பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்புகள், இன்னொரு ஆழமான கருத்து அங்கே. இப்பொழுது பாடல்கள் கட்டுரை எழுவது போல, கதை சொல்லுவது போல எழுதிவிட்டு போகின்றார்கள். இசையமைப்பாளர் என்ன செய்கிற, இதுக்கு வேறு ஒன்றும் செய்யல, தன்னென்ன அடி டண்டடக்க அடியை அடிச்சுட்டு போகிறார்கள். அங்கே தாளவாத்திய சுர வரிசைகள் எதுவுமே இல்லை. மொழி தெரியாதவனே பாடிப்படுவான், அன்று அப்படி அல்ல. மொழி தெரியாதவர்களும் மொழியை படித்து வந்து பாடினார்கள். நான் பாடும் நலமாக, நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் என்ற பாடல் எதற்காக? நலம் இந்த பாடல் மூலம் நலம் பெற வைத்தார்கள். ஏனென்றால் இசை மூலம் செடி கொடியே வளர்கின்றது. மத யானையை கூட நாங்கள் அடக்கி கொள்ளலாம், இது அன்று. இன்று அப்படி, இன்று பாடலை கேட்டவுடன் யானைகள் மேலும் சீறி விழுந்து அக்களை கொண்டு விட்டு போய்விடும். கேட்கின்ற செடிகொடியெல்லாம் கருகிவிடும், இசை கருவில் அடிக்கிற அடியும் போகிறவோம். அதனால் அன்று நடந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் மீட்டி பார்க்கும் வண்ணம் இன்று வந்த பாடல்கள் அத்தனையும் சில ஒவ்வொரு பாடலையும் பற்றி இப்பொழுது நான் கூற தேவையில்லை. அன்பு நாகப்பன் அவர்கள் அழகாக தொகுத்து வழங்கியிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் வருபவர்கள் நன்றாக உள்வாங்கி அந்த நிகழ்ச்சியை, நான் பேசுவது, நீங்கள் பேசுவது, நேயர்கள் பேசுவதை கேட்டு மகிழ வேண்டும். அதை குறிப்பிட எடுத்து அதை சொல்லி பழக வேண்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போன ஒரு வானொலி நேயர் என்றால் பேச பழக வேண்டும். முதல்ல கூச்சங்கள் இருக்கக்கூடாது. இங்கே பதில்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். அங்கே நான் பாடல் கவனித்தேன், ஒவ்வொருத்தரும் பரிமாறிக்கொள்ளுகின்றீர்கள் செய்திகள், அது எவ்வளோ பெருந்தன்மையானது. பாடல் மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே போகவில்லை, அந்த பாடலை பற்றி, அந்த சம்பவத்தை பற்றி நகைச்சுவையாகவும் அதை உண்மையாகவும் எழுதி கருதி கொண்டிருக்கின்றீர்கள், கதையை பேசிக்கொண்டிருக்கிறது தான் தேவை. அதனால் சிறப்பு மிக்க ஒரு வானொலி நிகழ்ச்சி என்று இந்த இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நாகப்பன் நீங்கள் கூறிய முடிவிரியோடு சிறப்பு பெறுகின்றது. உங்களுடைய எடுத்தவுடன் திடீரென்று வந்து கூறிவிட்டேன், ஏனென்றால் வழமையாக எங்களுக்கு ரேவதி மகள் தருவர், அவர் என்று முழுமையாக கேட்கவில்லை, பாதியிலே தான் அவர் வந்திருந்தபடியால் அவரால் உள்வாங்க முடியாது. அதனால் நீங்கள் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அதனால் அப்படித்தான் சிறப்பாக நீங்கள் எடுத்து ஆண்ட விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இதை சொல்றது ஆளுமை என்று, பர்சனாலிட்டி என்று உடலை பார்த்து மட்டும் சொல்ல, உடுப்பு போட்டா போல பர்சனாலிட்டி இல்லை, ஆளுமை என்பது அறிவோடு சம்பந்தப்பட்டது. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. தேவா வந்தவுடன் அவர் கூறுவார், அவர் வந்து இல்லை இல்லை மற்றவர்கள் கூறிவிடுவார், அவர் அப்படித்தான் முன்பு பாடலுக்கும் சொல்லுவார். அவராலும் அவரும் ஒரு தடவை கூறியிருந்தார். ஒவ்வொரு தரம் இதை நீங்கள் செய்ய வேண்டும், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையில் பயன்படக்கூடியது. அந்த ஆளுமை என்பது இல்லத்தரசன் இல்லத்தரசிக்கு வேண்டும்.
1: ஆமாம் ஐயா, இப்ப நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா அப்புறம் நம்மளே சொல்றதுக்கு விருப்பமாயிரும். வேற இடங்கள்ல இருக்கும் போது யாரோ ஒருத்தர் சொல்லுங்கன்னு டக்குன்னு நம்ம போய் சொல்லிடுறோம்.
0: நாங்கள் வந்து சமுதாயத்துல தானே வாழ, சமூகத்தோடு தானே வாழ்கின்றோம். அப்ப சமூகத்தோடு பேசி பழகுதல் வேண்டும். அதிலும் எனக்கு இன்று மன திருப்தி என்னவென்றால், மகள் ஷியாமலா பாவன் தொடர்வுந்தில இருந்து பாடல், நான் கேட்ட பாடல் என்னை தேடி வராது போல் இருக்கிறது.
1: ஆனா பாட்டி பாட்டி பேத்திய பார்க்க போற ஆர்வத்துல போயிட்டு இருக்கு.
0: பாட்டி பேத்திய பார்க்க ஆர்வத்துல அங்க பேத்தி என்னை வந்து சேரும் பாட்டி என்று எண்ணும் பொழுதே பாட்டியே வந்து சேரும் என்று பாடல் என்று எண்ணும் பொழுதில் சேராது விட்டேன். மீண்டும் எழுதி இருந்தான் கேட்டுவிட்டேன் அப்பா என்று எழுதியது திருப்தியாக இருக்கின்றது. நன்றி நகப்பன். நான் திடீரென்று கூறியவுடன் உடைய வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவரும் இதை செய்து பழகும் இதில் பெரிய முடியாம இல்லை. நீங்கள் கூறியது போல தீட்ட தீட்ட பட்ட அதனால் தானே பட்டை தீட்டுவது என்று கூறுவது. எங்கள் சொற்களுக்கு அவ்வளவு ஆளுமை, இந்த சொற்களுக்கு அவ்வளவு ஆளுமை இருக்கின்றது எங்கள் சொற்களுக்கு, தமிழ் சொற்கள். ஒரு சொல்லை கொண்டு வந்தால் எத்தனை கருத்துக்களை கொண்டு வந்து புகுத்துகிறது. நன்றி நன்றி நாகப்பன். நேரம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும். எனக்கும் ஒரு பூரண திருப்தி. பாடல்கள் ஏழு பாடலையும் கொடுத்து விடுவதற்கு போதிய இடைவெளியும் இருந்தது. அந்த இடைவெளியை உபயோகித்து விட்டேன். நன்றி நன்றி
1: நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம்,
0: மீண்டும் சந்திப்போம். இறுதி வரை இருந்து எங்களோடு என்னோடு இணைந்து பதில்களும் தந்து கருத்துக்களை கூறி நன்றாயிருக்கின்றது என்றெல்லாம் எழுதி கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இறுதி வரை நின்று என்னை வழி அனுப்பி நாகப்பன் அவர்கள் முடிவுரையும் தந்து வழி அனுப்பி வைக்கும் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் 2026 ஆண்டு 8வது மாதத்தின் 11வது நாள் நிகழ்ந்து அழகாக வந்து இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், இவற்றை கேட்டு வைத்து என்னுடைய அடுத்த தளங்களிலே பதில்கள் தந்து கொண்டிருப்பவர்களுக்கும், இத்தகைய சொற்களுக்கு அவர்களும் கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் எங்களை மீட்டி பார்ப்பது போன்றும் எங்கள் தமிழின் தொன்மையை அறிந்து கொள்வதாகவும் இணைந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி என்று எண்ணினேன். அது இன்று பூரணமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறும் இந்த வேளையிலே 2026 ஆண்டின் 11வது நாள் 8வது மாதம் இனிது ஒரு புனிதமான காலமான இந்த வேளையிலே சொல்லோடு பாடலை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே பழமை போல நான் அன்னை தந்தை ஆசான் இவர்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு எல்லாம் வந்த வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் வணங்கி நன்றி கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவா எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வைத்த நீ, அல்லல்கள் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், மனதில் குழப்பங்கள் வேண்டாம், நாங்கள் எல்லோரும் ஆன்மீகம் மட்டுமல்ல அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து அன்பு காத்து வாழ்வோம் என்று என் தளத்து உறவுகளோடு கூடி இணைந்து சிரம் தாழ்த்தி உன்னிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன், ஆவண செய்ய வேண்டும் ஐயா என்று கூறி இந்த நிகழ்ச்சி சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல். மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: நாள் நல்ல நாள் என்று வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவு எங்களுடைய கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்.
0: ஓ, அந்த வானத்துல ரெண்டு தீபங்கள். இவ்வளவு நாளும் ஒன்றுதான் நாங்கள் பார்த்தோம், இவ்வளவு காலமும் இப்பொழுது இரண்டு நிலவுகள் வந்துவிட்டது. மீண்டும் பாருங்கள், அழைத்து விடுவோம் சந்தனராஜ் அவர்களை. வாழ்த்துக்கள். வணக்கம்
2: சந்தனராஜ்.
0: இனிய இரவு நேரம்.
2: என்னையா அள்ளி தந்த பூமி அன்னை?
0: உண்மை உண்மை உண்மை சந்தனராஜ் அவர்களை அள்ளி தந்த வானம். சரியான பாடலை தந்திருக்கிறீர்கள். அள்ளி தந்து இவர் தான் ஒருவர் சரியான பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடலுக்கு அள்ளி என்பது தொகையாக கூடுதலாக அள்ளி கிள்ளி கொடுப்பதில் அள்ளி அள்ளி தந்த வானம். வாழ்த்துக்களை கூறும் இந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கும் உறவை இணைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அழைக்க வேண்டும். யார் அழைக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இணைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இணைப்பு வருகின்ற. வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: கிருஷ்ணயா பாடின பாடல் பயப்பாட்டியா? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அப்படிங்கிற பாடலையா?
0: அப்படியா? ஒன்று என்ன ஒன்று என்ன இரண்டு மனம் என்னையா? ஒன்றே போதும் தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ சமாளிச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். தருவதற்கு யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்ல, எங்களுடைய தேவா அவர்கள். வணக்கம். இல்லை, சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம்.
2: இறைவனிடம் கையேந்துங்கள்.
0: ஓ, அவரிடம் கையேந்தா எல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்து தந்த பாடல் இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இனிமையான ஒரு பாடல் இறைவனிடம் கையேந்துங்கள். அந்த வழியிலே தான் அடுத்த பாடலை தருவதற்காக தேவா வருகின்றார். வணக்கம்.
4: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. அந்த
0: அதுல நீங்களும் ஒரு ஆள் தானே ஐயா? நல்ல பிள்ளை ஐயா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நன்றாக விளையாடுகிறீர்கள். கெட்டிக்காரன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. ஆமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றார்? இங்கே கிருஷ்ணன் வந்திருக்கின்றார். கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள். இது உங்களுடைய சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
1: தீபங்கள் பேசும் இது மார்கழி மாசம்.
0: ஓ, அப்படியா? எந்த பாடல்? இந்த பாடலை எதிர்கின்றீர்கள்? இந்த பாடல்
1: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்.
0: அதிலே நீங்கள் தீபங்கள் பேசுகின்றதை கண்டுபிடித்து விட்டீர்கள். அடே அப்பா, கெட்டி காரணையா கூர்ந்து கவனித்து விட்டீர்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக்.
3: ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. தேவா பாடிய நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பிக்கிற பாடல் பதிப்பேட்டியா? நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகாராணி அப்படிங்கிற.
0: என்ன இது, மொன்றியல் தமிழ் வானொலியில? நல்ல இடம் நீங்கள் வந்த இடம். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்கு எந்த உறவு வருகின்றார் பார்ப்போம். வணக்கம் கூறும் இந்த வேளையிலே அடுத்த உறவை அழைத்துக் கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ்ச் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இனிமையான பாடலை தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடலை கிருஷ்ணன் தர இருக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: பேசு மனமே பேசு.
0: ஓ, அப்படியா?
1: ஆமா,
0: நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் பேசு மனமே என்று பேச வைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். பேசு மனமே பேசு என்ற பாடல் தரமான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு பதில் பாடலாக எங்கள் சந்தனராஜ் அவர்கள் தர இருக்கின்றார். கொண்டு பாருங்கள்.
2: பேசக்கூடாதியா
0: அவர் பேசு மனமேன்னா? நீங்க பேசக்கூடாதுன்னு என்ன தொல்லியா இருக்கு? இது பெரிய தொல்லியாக இருக்குது ஐயா. பேசக்கூடாது, பேசு மனமே பேசு. நாங்கள் பேசுவோம், பேசாமல் விடுவோம், பார்ப்போம். இப்பொழுது அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? என்ன பாடலாக இருக்கின்றது? தேவா தரப்போகின்றார். என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். தேவா, கொண்டு வாருங்கள்.
4: நான் ஒரு மகாராணி.
0: அப்படியா? எப்ப மாறினீர்கள்?
4: நீங்க ஒரு மகாராஜா.
0: ஓ, நான் ஒரு மகாராணியா வந்து விட்டீர்களா? ராய வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் தேவா கட்டிக்காரன். தேவா கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அடுத்த உறவாக பாடலை வைத்து ஆயத்தமாக இருக்கின்றார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அது கிருஷ்ணனாக இருக்கின்றது. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: குறுங்கள், என்ன பாடல்?
1: பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசு
0: மொழியா? பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களையா? மிதுவாக எழுதுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பேசுவது கிளிதானே பேசுகிறேன். கிளி பேசினா யாரும் பேச மாட்டார். வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவாக வர இருப்பது யார்? இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்திலிருந்து தொடர்ந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டிலே இன்று நாங்கள் ஆரம்பித்த பாடல் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன். யாருடைய இணைப்பு தவறாக வந்து எடுக்க அதை இணைப்பை துண்டிக்காமல் வைத்திருந்து வந்துவிட்டார் வந்துவிட்டார் ஜெகவர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகவர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா. அந்த கிருஷ்ணய்யா பண்ண பாலு பதிப்பேட்டியா?
0: ஆ,
3: பேசுவது நான் இல்ல கண்கள் தானே அப்படிங்கிற பாடல். ஐயா
0: அதான், ஒரு தரம் பேசணும்னா கண்ணாலேயே பேசி விடுவோம். ஐயா பேசக்கூடாது, பேசுவது நான் அல்ல, பேசுவது நான் அல்ல கண்கள். நல்ல பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பாடலே அடுத்த பாடலை தருபவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வந்தவர் கிருஷ்ணனாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: மனமே முருகனின் மயில் வாகனம்.
0: அப்படியா, இது மனமே முருகனின் மயில் வாகனம் என்ற பாடல் இனிமையான பாடலா இருக்கின்றது. நீங்கள் துண்டிக்கும் பொழுது முற்றாக துண்டித்து மீண்டும் அழைக்க வேண்டும் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வருகின்றார்கள் என்று பார்ப்போம். அடுத்த பாடலை தருவதற்காக வருவது மீண்டும் தேவா வருகின்றார். வணக்கம் வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம் தேவா, உங்களை இணைத்து விட்டேன், இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. வணக்கம் தேவா. வணக்கம் வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது தேவா, என்ன காரணம் என்று தெரியவில்லை. மீண்டும் அழையுங்கள், பார்ப்போம். இப்பொழுது ஜெகவர் சாதிக் அவர்களுடைய அழைப்பு கிடைத்திருக்கின்றது. ஜெகவர் சாதிக் அவர்களை கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஐயா வணக்கம். ஐயா கிருஷ்ணயா பண்ண பாடல் பதிப்பேட்டியா?
0: ஆஹா.
3: மனம் என்னும் மேடை மேலே குணம் ஒன்று ஆடுது அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: மனம் என்னும் மேடை மேலே, அட என்ன நல்ல பாடலா இருக்கு ஐயா. அங்கே அந்த முதல் வரையா மனம் என்னும் மேடை மேலே.
3: ஆமையா.
0: ஆனா இப்போ தலைவர் கொண்டே இருக்கின்றீர்கள் இல்லையா ஐயா அந்த மேடையில. கொல்லை மேலே வந்து தடவை விடுகிறார். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு தேவா. வணக்கம் தேவா. முருகா என்று அழைக்கலாம், முத்துக்குமரா என்று அழைக்கலாம். அட இன்றைக்கு தான் தெரியுமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று எங்கே சரவணன் இல்லை, இது வந்து கிருஷ்ணன். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் ஐயா கொண்டு
1: வாருங்கள். மெல்லிய பூங்காற்றே, மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே.
0: மேடையில் ஆடுங்க, மேடையிலே ஆடுகிற மெல்லிய பூங்காற்றா. வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது வந்துவிட்டார் யாம் இருக்க பயமேன். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றேன் சரவணா. யாம் இருக்கும் பயமேன் பாருங்கள்.
1: மனம் படைத்தேன் உன்னை மணப்பதற்கு.
0: அப்படியா, எப்ப ஐயா மனம் படைத்தீர்கள் எங்களை தெரியா போச்சியா? நல்லது. வாழ்த்துக்கள் சரவணன்.
1: மனம் படைத்தேன் உன்னை நினைப்பது.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. மனம் படைத்தேன், நலமாக இருக்கின்றீர்களா? சென்று விட்டார் மனம். நலம் கூறக்கூட நேரம் இல்லாமல் இயங்குகிறார்களப்பா. இப்படியான ஒரு போட்டியான நிகழ்ச்சி. எங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை கேட்போம். கொண்டு வாருங்கள் ஜெகபர்.
3: ஐயா வணக்கம் ஐயா. தேவ பண்ண பாட்டு பரிபாட்டியா?
0: ஓம் கொண்டு வாருங்கள்.
3: அழைக்காதே நினைக்காதே அவைத நீரே என்னையே ராஜா அப்படிங்கிற
0: சரியான ஒரு பாடல் ஐயா. கூட அதங்கமான பாடல், அழைக்காதே நினைக்காதே. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் தந்துவிட்டீர்கள், நன்றி உங்களுக்கு. இந்த பாடலை அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடலை கொண்டு ஓடி வந்து காத்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் ஐயா, கிருஷ்ணன் ஐயா உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. ஆ ஆ ஆ என்று பாடலாம். எப்ப பிடிச்சீங்களா ஐயா? இது என்ன அங்க நிலவே வரவில்லை, நீங்க நிலவை பிடிச்சணும். அந்த நிலா வைத்தான் முதல், ஓ அந்த முதல் மரியாதை பாடல் அந்த நிலா வைத்தான். வாழ்த்துக்கள். அந்த விலை நிக்கின்ற அந்த நிலாவை பிடிச்சு விட்டீர்கள், இந்த நிலாவை பிடிக்கவில்லை. எங்கே சரவணா உங்கள் பாடலை தாருங்கள். கொண்டு வாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை. சரவணன் சரவணன் சரவணன் ஆ ராஜா சாரி
1: ராஜா.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாடல், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது தேவா வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் தேவா உங்கள் பாடலா.
4: அலைபாயுதே நெஞ்சம் அலைபாயுதே
0: அலைபாயுதே நெஞ்சம் அலைபாயுதே அலைபாயுதே என்ற பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். இங்கே ஜெகபிரசாதிக்கு உங்கள் பாடலை தாருங்களேன்.
3: ஐயா வணக்கம் ஐயா. அந்த கிருஷ்ணயா பண்ண பாட்டுக்கு பதில் பாட்டியா? நிலா காயும் நேரம் சலனம் உலா போக நீயும் வரணும் அப்படிங்கிற
0: அதண்டா உண்மைதான் ஐயா. நிலா காயிற நேரத்துல நிச்சயமாக நாங்கள் சரணம் அடைஞ்சு உலா போகத்தான் வேண்டும். ஆனால் இப்பொழுது கொசுவோடு வாழுங்கள், மகள்வாக வாழுங்கள்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. எங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களேன் கேட்டு பார்ப்போம்.
1: அழைக்காதே நினைக்காதே அவை தனியிலே என்னை.
0: இந்த பாடலை ஜெகபர் சாதிக் அவர்கள் தந்து நானும் பாடி பார்த்து விட்டேன். ஒரு ஒரு பாடல் தர வேண்டும்.
1: நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
0: அப்படியா, ஜன்னல் திறந்திருக்கீங்களா? நிலவு வந்தது, நிலவு வந்தது, இனிமையான பாடல். காற்றோடு காற்றாக வந்துவிட்டது. கேட்டு மகிழ்வோம். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். ஆமா ஆமா, வந்து விட்டு அதான் முதல் தந்தார் தேவா.
2: தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் ஐயா.
0: அவன் அவன் தொடவில்லையா? சுல்தான் வரவில்லை. தொட்டு தொட்டு பாடும் சுல்தானா, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். இந்த வழியில் தேவா, நீங்கள் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் தேவா.
4: ராஜா கைய வச்சா போனது இல்லை.
0: அடேங்க அப்பா, ராஜா கைய வச்சா வச்சுட்டான் வச்சுட்டான் வச்சுட்டான். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே. உங்களுடைய இணைப்பு தவறுதலாக, உங்களுடைய இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லைங்க. இருக்கின்றீர்களா ஜெகபர் சாதிக் அவர்களே? வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்கள். ஜெகபர் சாதிக் அவர்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அழைக்க வேண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே. வருகின்றார் சரவணன் அவர்கள். இல்லை, ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
3: ஐயா வணக்கம். கிருஷ்ணையா, நிலவுக்கு போவோம், இடம் ஒன்று பார்ப்போம், மாளிகை அமைப்போம் அப்படிங்கிற பாடல்.
0: ஐயா போனா எனக்கு மட்டும் பாருங்கள் ஐயா, அங்க நில
3: நிச்சயமையா நிச்சயமையா நிச்சயமையா நிச்சயமையா
0: எங்கேயாவது இனாமாக கிடைக்கிறது பாருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல பாடல். நல்ல பாடல். நன்றி. எங்க தேவா, உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. தேவா உங்கள் பாடல். தேவா உங்களை இணைத்து விட்டேன். ஓ தேவா உங்களை இணைத்து விட்டேன். தேவா மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் வருகின்றார்கள். இங்கே அவருடைய இணைப்பும் தடைப்படுகின்றது. யார் தடைப்பட்டு? இங்கே தேவா கொண்டு பாருங்கள். தேவா
4: தொட்டு கொள்ளவா, உன்னை தொடர்ந்து கொள்ளவா.
0: தொட்டது மட்டுமல்ல தொடர்ந்து போக போகிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நலமாக இருங்கள் ஐயா. தொட்டு கொள்ளவா நல்ல பாடல் ஐயா. தொட்டு கொள்ளவா உன்னை தொடர்ந்து பெறவா. நல்ல பாடல். இந்த வேளையில் தான் அடுத்த பாடலை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். காற்றலையிலே வருவதற்கு அடுத்த உறவாக இங்கே கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்திருக்கின்றாரா? கிருஷ்ணன் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள்.
1: ஊர்கோளம்
0: போவோம் போவோம். ஆனா எங்களே போகல ஐயா, குளிரா இருக்குது ஐயா. போவோமா பூலோகம், போவோமா ஊர்கோலம். அடையப்பா நாங்கள் ஊர்கோலம் போக முடியாது ஐயா. இங்கே வாழ்த்துக்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து விட்டார்கள், தந்து விட்டார்கள் என்று எண்ணுகிறேன்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
3: நிலவு வந்து வானத்தையே திருடி கொண்டது அப்படிங்க
0: கூடா வழக்கம் ஐயா. நிலவுக்கு என்ன ஐயா, நிலவு வந்து வானத்தை எதிர்க்கிறது. வானத்தை எதிர்க்கிறது, நாங்கள் எங்கே போவது? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்காக சரவணன் அழைத்தது போல் இருந்தது. சரவணா அழைக்க வேண்டும். மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. போட்டி போட்டுக்கொண்டு பாடலே, பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உறவுகளை அணைத்துக் கொண்டு பாடல்களை எழுதி கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் என்று பார்ப்போம். அடுத்த உறவாக வர
5: கண்ணனின் ஓரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
0: இனிமையான இந்த பாடலை கேட்கும் வேளையில் அடுத்த உறவாக யார் இணைகிறார்? இணைகிறார் இணைக்கப்படுவதில்லை போல் தெரிகின்றது. ஏனென்றால் அழைப்புகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். வாழ்த்துக்கள் தேவா, உங்கள் பாடலை தாருங்கள்.
4: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே,
0: அப்படி சொல்லி போடுதா ஐயா? சச்சா சரி இல்லையா அது? நிலவை பார்த்து வானம் எப்படி சொல்லும் தொடாதே என்ன ஐயா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். எங்கே கிருஷ்ணன் வந்து விட்டார்? கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடல். கிருஷ்ணன்
1: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நெருப்பா எரிகிறது.
0: அதானே இந்த கோபமே இந்த நிலவுக்கு வேண்டாம் வேண்டாம். அரசடி குப்பம் சரவணன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் சரவணா. சரவணன் வணக்கம். வாழ்த்துக்கள். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், உங்களையும் பார்த்து கொண்டு வாருங்கள். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். வாழ்த்துக்கள், சிறப்பான தொடர்பு பாடலாக இருக்கின்றது. அடுத்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம் ஐயா. இந்த நிலவை பார்த்து வானம் சொன்னது அப்படிங்க பாட்டு பதில் பாட்டியா?
0: சரி.
3: வானம் இடி இடிக்க மத்தளங்கள் முத்தமிட அப்படிங்கிற பாடல்.
0: அப்ப அந்த மோசமா இடிக்குது என்ன ஐயா? வானம் இடி இடிக்க மத்தளம். பானம் இடி இடிக்க மேனியிலே கொசு வந்து துடி துடிக்க வாழ்த்துக்கள்
3: வாழ்த்துக்கள்.
0: உங்களை அடிக்கடி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவனும் சிரிப்பு தரவனும் அப்படிதான் அந்த கொசுக்கள் எல்லாம் பறந்து ஓடி வரும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒழித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு காரிக்கிழமைகளிலே. அடுத்த பாடலை தருவதற்காக ஆயத்தமாக ஓடி வந்து காத்துக்கொண்டு அழைக்கின்றார் அன்பு உறவு. அவரை அழைத்து விடுவோம், அது கிருஷ்ணனாக இருக்கின்றது. வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் பாடல்.
1: பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தே வருவாயின.
0: அது கண்ணை மூடி கண்டு பாருங்கள், சும்மா ஏன் பார்த்து பார்த்து கண்ண முடியும் வருமென்று தெரியும் தானே. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் சரவணன், நீங்கள் அழைத்தீர்கள், ஏன் நிறுத்தினீர்கள், கொண்டு பாருங்கள். மீண்டும் உங்கள் அழைப்பை சரவணனை எதிர்பார்க்கின்றோம். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் அழைப்பையும் பார்க்கின்றோம். ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் இங்கே மூடிக்கொண்டிருக்கின்றது, மூடாமல் ஓடி வரவண்ணன் தாராளமாக உங்களை இணைப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். சரவணன் வணக்கம். வணக்கம் சரவணா, என்ன பாடல்?
1: இடி இடிச்சு மழை பொழிஞ்சு எல்லாம் நின்னாச்சு.
0: எல்லாம் நின்று போச்சு ஐயா. இடி இடிச்சு மழை பொழிஞ்சு,
1: வானொலியோட ஒளி அளவு கொஞ்சம் குறைவா இருக்காது.
0: அதுதான் ஐயா, இந்த இடி இடிக்குது மழை பொழியுது, அப்ப வானம் அப்படி தெளிவாக இருக்குங்க. நிலவை பார்த்து வானம் சொல்லுது தொடாதே என்று இத்தனை சிரமத்தின் மத்தியிலும் இனிமையாக வந்து விளையாடுகிறீர்கள். தொடர்ந்து விளையாட வேண்டும். வாழ்த்துக்கள், நலமாக இருங்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி பலனளிக்க வங்க. தேவா உங்கள் பாடலை தாருங்கள்.
4: ஐயா
0: தேவா,
4: இடி இடிச்சு மழை பொழிஞ்சு எல்லாம் என்ன
0: அப்படி இப்ப எங்களுடைய சரவணன் பாடி இருந்தார், நீங்கள் இன்னும் ஒன்று தாருங்களே ஐயா. மழை என்று வரும் இடி

0: கண்கள் இரண்டும் விழிவிளக்காக கட்டழகு மட்டும் வெட்ட வழியாக அமைப்பாங்க.
1: அப்ப கண்கள் இரண்டும் விழிவிளக்காக இருக்கிறேன், என்ன எண்ணெய் ஊற்ற வேண்டும் ஐயா கண்ணுக்குள்ளே?
0: ஆமையா ஆமையா ஆமையா,
1: என்ன எண்ணெய் ஊத்த வேண்டும்? என்ன எண்ணெய் ஊத்த வேண்டும்?
0: நல்ல நல்ல
1: நல்ல நல்ல எண்ணெய் விட்டா நன்றாகத்தான் குளிர்மையாக இருக்கும். வாழ்த்துக்கள். எங்கே சந்தனராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. மலையே மலையே இளமை முழுமையா.
1: ஓ மலையே மலையே அழைக்கின்ற, அது உங்களுக்கு வேண்டியது ஐயா. மலையே மலையே, அங்கே என் மகளுக்கு மலை என்றால் போதும் ஐயா. மலையே மலையே, நாங்கள் படிக்கிற காலத்திலே மலையே மலையே மெத்தப்பை என்று பாடுவோம். அங்கே சரவணா என்ன பாடுகள்?
3: நான்கானால் இருவருக்கே எதிர்காலம்.
1: ஐயோ அது பொல்லாத முடியும் ஐயா. ரெண்டு கைகள் நாலா வந்தல் எப்படி இருக்கும் என்ன? ரெண்டு கைகள் நான்கானால். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல். அந்த வழியிலே தான் சரவணன் சென்றவுடன் கிருஷ்ணன் வருகின்ற. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள்.
4: கண்கள் இரண்டும் உன்னை கண்டு.
1: கண்கள் இரண்டும் என்று உண்மை காணணும். அடையாப்பா சோகமாக்கு வந்து விட்டீர்கள் ஐயா. நல்லா விழித்திருங்கள், காணலாம். கண் அந்த பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தோ அதனாலே கண்கள் இரண்டும் என்று வருகின்றீர்கள். அடுத்த பாடலை ஜெகபிரசாதிக்கு அவர்கள் திறப்புகின்றார்கள். வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களே.
0: இளமை என்னும் பூங்காற்று அப்படிங்கிற பாடல்.
1: அது இளமை என்றால் இந்த பூங்காற்று தானே ஐயா? அப்படியா?
0: ஆமாயா.
1: சரி வாழ்த்துக்கள். நல்ல பூங்காற்று
0: என்றால் சூறாவளி காற்று.
1: ஓ அதுவும் அப்படியா வந்தது? இல்ல ஓய்ந்த காற்றா இருக்கு. அதான் சரி, காரியம் இல்லை காரியம் இல்லை. புயல் காற்றா இல்லாமட்டால் சரிதானே ஜெகசாதிக்கு அவர்களே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வருவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார் காற்றலையிலே அன்பு உறவு ஒருவர். அவர் யார் என்று தெரியவில்லை. அழைப்பிலே வெளிவந்தால் தான் தெரியும் என்று பார்க்கும் போலே இரண்டு உறவுகள் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். மூன்றாவது அழைப்பும் கிடைக்கின்றது. மூன்று பேரும் முக்கிய முக்காடி கொண்டிருக்கும் போலே முன்னுக்கு வருவது யாராக இருக்கலாம் என்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை. எங்கே எங்கே எங்கே தெளிவாக வாருங்கள், இணைப்புக்கு வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? யார் வரப்போகின்றீர்கள்? மொன்றியால் தமிழ் வானொலி மூவர் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதல் வருவது யாராக இருக்கலாம்? வரவே முடியவில்லை. வந்து விட்டார் கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். எங்கேயா? திருப்பவனத்திலையா? எங்கேயா? திருப்பவனத்திலே. திருப்பவனத்திலேயா இருக்குது இளமை? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது சரவணனாக இருக்கின்றது. வணக்கம் சரவணா. வணக்கம் சரவணன்.
3: இளமை இதோ இதோ.
1: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் பாடியிருந்தார். வேறு ஒன்று கொண்டு வாருங்கள். இளமை கொலுவிருக்கும் இனிமை மனம் இருக்கு அந்த பாடலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இளமை கொலுவிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலாக இருக்கின்றது. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது தேவா இணைகின்றார். வணக்கம் தேவா. வணக்கம்
5: ஐயா. இரண்டு கைகள் நான் தானா இருவர்
1: எதிர்காலம். அதனையே எங்களுடைய சரவணனும் பாடியிருந்தார். வேறு என்ன பாடலாக இருக்கலாம்? இரண்டு அல்லது கைகள் அல்லது கண்கள்.
5: இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் அந்த பாட்டியா?
1: அப்படியா? இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தானா? இறைவன் இரண்டு என்று இரண்டாவது வரியில் வருகிறது. இருந்தாலும் இறைவன் முந்தி வந்தபடியால் எடுத்துக்கொள்ளுகிறேன். வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள், களைப்படைய வேண்டாம். அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்கான சந்தர்ப்பம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
4: இரண்டு மனம் வீ.
1: இதை இருவர் பாடிவிட்டார்கள் அந்த பாடலை. ஒருவர் எழுபட்டிருக்கிறது. நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு தந்தால் எனக்கு இடம் இல்லை வைப்பதற்கு. இல்லாம ஆறா போய்விடும். வேறு ஒன்று தாருங்கள்.
4: வேறொன்று. மனம்
1: படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு. என்ன சிறந்த பாடலாம் தருவீர்கள் கெட்டிக்காரதானே நீங்கள். ஒரு பாடலாம் மனம் படைத்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கணம் படைத்தேன். எங்கே தேவா வந்து விட்டார்? இல்லை ஜெகபர் சாதிக் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே.
0: ஐயா வணக்கம் ஐயா. கிருஷ்ணயா பண்ண பாட்டு பதில்யா
1: கொண்டு வாருங்கள்.
0: இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல் அப்படிங்கிற பாடல்.
1: அப்ப அதுக்கு வேறு பாடல் இல்லையா? ஒரே பாடல் தானா இருக்கின்றது? பாடல் வச்சுக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்களை இணைத்து விடுவோம். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்கள்.
6: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்ட சொல்லிட்டாருங்க, அதனால தலைவர் பாட கொடுத்தேன். நெஞ்சில் மாமலை ஐயா.
1: நெஞ்சில் மாமலைக்கு வந்து விட்டு தலைவர் இல்லாத விட்டாலும் தலைவர் பாடல் லாவது சந்தன் ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். நெஞ்சில் மாமலை இனிமையான பாடல். இந்த வேளையிலே தான் அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்றார் கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
7: படைத்தானே.

0: ஓ, படைத்தானே படைத்தானே. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, மீண்டும் பெற வேண்டும் நீங்கள். அடுத்த பாடலை தேவா கொண்டு வருகின்றார். தேவா, உங்கள் பாடலை தர வேண்டும். தேவா கொண்டு வர.
1: ஐயா, படைத்தானே இறைவன் படைத்தான்.
0: என்ன இருவரும் ஒரே பாடலை திறப்பாகிறீர்கள்? ஒரே பாடலை தந்தால் அப்படி இருக்கும். படைத்தானே தேவா, கிருஷ்ணன் பாடிவிட்டார். நீங்கள்
1: இன்னும் படைக்கும்
0: மனிதன் என்று வரும். மனிதன் மனிதன் அவன்
1: தான்
0: உடனே வர வேண்டும்.
1: நீங்க தான் இல்ல ராஜா.
0: வாழ்த்துக்கள். மனிதன் மனிதன் அவன் தான் மனிதன். நல்ல பாடல். எங்க ஜெகப்பிரசாதிக்கு அவர்களே, உங்கள் பாடல் என்ன பாடலா இருக்கும்?
2: ஐயா வணக்கம். ஐயா, சந்திரராய பாடல் வரும்படியா? நெஞ்சி நிலே நினைவு முகம் அப்படிங்கிற பாடல்.
0: என்னையா என்னை மயக்குகிறீர்கள்? இனிமையான பாடல்கள் அந்த அந்த நெஞ்சி நிலே
2: நினைவு.
0: சித்ராங்கி அல்லவா அது? அப்படித்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது அன்புடன் சரவணன் வருகின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் சரவணா.
3: இறைவன் வருவான் என்றும் நல்வழி தருவான்.
0: அப்படியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்களும் வணங்க காத்து கொண்டிருக்கிறோம் சரவணா. இறைவன் வருவான் என்று. இறைவன் வருவான். வாழ்த்துக்கள். சிறப்பு உச்சரிப்புகள் சிறந்ததாக இருக்கிறது. சந்தன்ராஜனுடைய உச்சரிப்போடு வரும் பாடலை பார்ப்போம். சந்தன்ராஜ் கொண்டு வர.
4: நினைவோ ஒரு பறவை.
0: அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து விட்டார். நினைவோ ஒரு பறவை. நினைவோ இந்த பாடலை அதிகாலையில் கேட்டேன். ஒரு பறவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா? நீண்ட நேரமாகிவிட்டது. கிருஷ்ணனுடைய பாடலை கேட்டு கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன்.
5: முகத்தின் முகம் பார்க்கலா
0: விரல் நகத்தினில் பவள. நல்ல பாடல், நல்ல பாடல். எங்கே பாடல்? சிறப்பான பாடல். முகத்தில் முகம் பார்க்கலாம். அவ்வளவு சிறம். ஓகே, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தரும் பாடலாக வருகின்றது. சந்தனராஜ், உங்கள் பாடலை தர வேண்டும். எங்கே பாடுங்கள் சந்தன்ராஜ். உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: இளமை கோவில் ஒன்றியா?
0: இளமை கோவிலோ. நல்ல பாடல், நல்ல பாடல். இளமை கோவில். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகிறோம். அதற்காக அடுத்த பாடலை தருகின்றார் சரவணன். வணக்கம் சரவணா.
3: அன்னையை தேடி வானில் பறக்கிறது.
0: ஓ, ஒரு சின்ன பறவையா? அது என்னண்டையா வானத்தில் இவ்வளவு தூரம் பறக்க போதோ தெரியவில்லை. என்னதும் அன்னை என்றபடியால் அது பறந்துவிடும் என்று எண்ணுகிறேன். எங்கே அடுத்த பாடல் தேவாவின் பாடலா? யார் கொண்டு வருகின்ற அடுத்த பாடலை என்று பார்த்தால் அடுத்த பாடலை கொண்டு வருது தேவா. வணக்கம் தேவா. வணக்கம். வணக்கம் தேவா. வணக்கம். வணக்கம் தேவா. தேவா, உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் தேவா. உங்களுடைய இணைப்பு இடையிலே குறுக்கீடு. இன்னொருவர் வருகின்றார். யார் அவர்? இது ஜெகபிரசாதிக்காக இருக்கிறது. வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, சரவணையா? சரவணையா பல்லப்பள்ளிபேட்டையா?
0: ஆஹா, கொண்டு வாருங்கள்.
2: இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் அப்படிங்கிற பாடல்.
0: அதண்ட சரியான உண்மை ஐயா. இறைவன் என்றொரு கவிஞன் படைத்த கவிதை தான் சிறப்பு. வாழ்த்துக்கள். அதற்கு தான் இப்பொழுது சரவணன் திறப்புகின்றார் பதில் பாடல். சரவணா தாருங்கள். சரவணா. ஓ, இரு ஒரு கூட்டு கிளியா? ஒரு கூட்டு கிளியா. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. ஒரு கூட்டு கிளி திறந்துவிட்டால் பறந்துவிடும். கவனம் கவனம் கவனம். இப்பொழுது தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. தேவாதி தேவா, என்ன பாடல்?
1: பார்க்க பார்க்க சிரிப்பு வருது அடக்க முடியல.
0: அப்படி என்ன தெரியுங்களேன் ஐயா? அடக்க முடியாது. பார்க்க பார்க்க இப்ப அரிசி போட்டு பொங்குறது இவ்வளவு காலம் எடுக்கும் ஐயா. வாழ்த்துக்கள். நல்ல பாடலை தேடி தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். அந்த வழியிலே தான் சந்தன்ராஜ் அவர்கள் தனது பாடலை தரவிருக்கின்றார். பாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. கவிதை கேளுங்கள் ஐயா.
0: கேட்கிறோம் கேட்கிறோம். கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள். கேட்கின்றோம் கவிதை கேட்கின்றோம். கவிதை கேளுங்கள். சிறப்பு. இப்பொழுது யார் பாடல் வருகின்றது? யா கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
5: இறைவன் உலகத்தை படைத்தானா? ஏழ்மையை அவன் தான் படைத்தான்.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா? இறைவன் உலகத்தை படைத்த. ஓ, நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன்.
3: குயில்
0: என்னையா?
3: சிரிச்சா கொல்லிமலை குயில்.
0: சிரிச்சா கொல்லிமலை குயில். அடே அப்பா, அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும், சிரிக்கட்டும். குயில் வந்து பார்த்து ரசிகங்கள். சிரிச்சா கொல்லிமலை குயில். அடே அப்பா, அந்த மயிலுக்கு குயிலுக்கு ஒரு சக்தி இருக்குன்றது. எங்க சந்தன்ராஜ் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. அரசடி குப்பத்திலிருந்து குயில் குப்பம் வந்துட்டு பாத்தீர்களா? என்ன பாடல்கள் ஐயா! குயில் குப்பம், குயிலுக்குப்பம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா இந்த பார்க்க பார்க்க சிரிப்பு வருது பாட்டு பதிப்பாட்டியா? சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்தது என்னவோ மனித ஜாதி.
0: தெய்வ செயல் நல்ல தெய்வ செயல் சிரிப்பு பாதி அழுகை பாதி என்ன செய்யலாம்? சிரிப்பு இருந்தா அழகு. இனிமையான பாடல் ஜெகபர் சாதிக் அவர்களை இந்த கொசுக்கடியோடு சிரிப்பு பாதி அழக பாதியா இருக்கின்றீர்கள். வாருங்கள் வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவதற்காக அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அன்புடன் கிருஷ்ணன். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை. நீ என்றது வந்து விட பல இடத்தில் நீ வந்ததுதான் சரி. நீ என்று வந்து விட்டது எடுப்போம். பாதி என்றதுதான் நீங்கள் எடுத்தீர்கள், அது நீ பாதி ஆகிவிட்டது. சரி காரியம் இல்லை. நீ பாதி நான் பாதி கண்ணா கிருஷ்ணா என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்கள்.
7: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம்.
0: இது நிறுவனம் தான் இப்படி கூறுங்க. நீண்ட நாட்களாக கூறிக்கொண்டிருக்கேன் நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம். மற்ற கவனிக்கிறார்கள் இல்லையே என்னுடைய சந்தன்ராஜை. நீ இல்லாத போது எங்கும் போதும் எங்கும் எங்கே தேவா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கேட்க கேட்க ஆவலாக இருக்கின்ற தேவா கொண்டு வாருங்கள்.
1: குயிலே குயிலே குயிலக்கா
0: அந்த பாடல். ஐயா குயிலே குயிலே கூவக்கா குயிலே குயிலே இனியான பாடல் குயிலே குயிலே குயிலக்கா. வாழ்த்துக்கள் சரவணா உங்கள் பாடலை தாருங்கள். யாம் இருக்க
3: பயமேன்
0: குயிலே கவி குயிலே. கவி குயில் திரைப்படுத்த பாடல். குயிலே கவி குயிலே குயிலே கவி குயிலே. இனிமை இனிமை எத்தனை குயில்கள் வந்துவிட்டது. அடுத்த பாடல் தருவது கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்ன குயில் தரப்போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள்.
5: குயிலுக்கு ஒரு நிலம் இருக்கு கூ கூ கூ.
0: எப்படி ஐயா?
5: குயிலுக்கு ஒரு நிலம் இருக்கு. குயிலுக்கு ஒரு நிலம் இருக்கு கூ கூ. மலேசிய வாசகன் பாடின பாடல்.
0: குயிலுக்கு ஒரு நிலம் இருக்கா? சரி பார்ப்போம் அந்த நிலத்தை. குயிலுக்கு ஒரு நிலம் இருக்கின்ற பாடல். குயிலுக்கு ஒரு நிலம். சரி பார்ப்போம். வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நன்றாக அதை விட உங்கள் நீங்கள் கூப்பியது நன்றாக இருந்தது. எங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து விட்டார்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபர்.
2: ஐயா வணக்கம். ஐயா இந்த கிருஷ்ணய்யா பாண்ட நீ பாதி நான் பாதிங்கிற பாட்டு பதிப்பாட்டியா?
0: ஆமாம்.
2: நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்?
0: அதுதானே நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் ஏன் மயங்குகிறது என்ன இது? இதெல்லாம் சரியில்லாத வேலை இல்லை.
2: ஆமாய்யா
0: அப்படி ஒன்றும் சொல்லவில்லையே நீங்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன்? வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் சரவணனுடைய பாடலாக இருக்கலாம். ஆம் சரவணன் தான் வருகின்றார். சரவணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: பாட்டு வந்தது என்ன இளமானே?
0: என்னையா
3: குயில் பாட்டு?
0: ஓ ஓ பாடு ஓ பாடு. குயில் பாட்டு வந்தது என்ன ஓ என்ன பாடல் பாடுத்துக்கள். குயில் பாட்டு வந்தது என்ன ஓ மானி ஓ நல்ல பாடல். குயில் பாட்டு வந்தது என்ன சிறப்பான பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் தருகின்றார். வருகின்றார் வந்து விட்டார் தந்து விட்டாரா இல்லை
7: தருகின்றார்.
0: காய்கறி பழங்களை
7: எல்லாம்
0: களைஞ்சி எங்களை விட மாட்டாங்களா? குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு. வாழ்த்துக்கள். நான் மலரோடு தனியாக வந்து விட்டு போகிறார். யாராவது துணையாக வாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி. தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. வணக்கம் வளர்ந்த தேவா வளரும் தேவா வளர்கின்றார் வளர்கின்றார். வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்.
1: பாடும் பாட்டு இது
0: அது இன்னொரு கோயில் பாட்டு தாருங்களே என்று கேட்போம் முடிந்தால். சரி குயில் பாட்டு வந்ததுன்னா வந்து விட்டது என்றாலும் இருந்தாலும் வந்தாள் மகாராணியே அந்த பாடலை போடுவோம் இல்லையா? வந்தாள் மகாராணி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது மீண்டும் அடுத்த உறவாக எங்களோடு இணைய விரும்புகிறவர் மீண்டும் தேவா போல் தெரிகின்றது மீண்டும் இணைகின்றாரா ஜெகபர் சாதிக் அவர்கள் இணைய போகின்றார். எங்கே ஜெகபர் சாதிக் அவர்களே இணையுங்கள் இணையுங்கள். இணைந்து விட்டார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே. கொண்டு வாங்க.
2: வணக்கம் ஐயா. இந்த குயில் பாட்டு வந்தது இடமானங்கிற பாட்டு பதிப்பாட்டியா? பாட்டு வரும், பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும் அப்படின்னு
0: பாருங்க. அதுதானே மொன்றியல் தமிழ் தமிழ் வானொலியை கேட்டுக் கொண்டிருந்தாலே பாட்டு வரும். என்னையா பாட்டு வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் காற்றலையிலே. மீண்டும் அரசடி குப்பம் சரவணன் அவர்கள், யாம் இருக்க பயமேன். கொண்டு பாருங்கள் சரவணா.
3: குரலாக நீ வர வேண்டும்.
0: ஓ அதுதானே, குயிலாக நீ இருந்த குரலாக நான் வர வேணும். இவ்வளவுதான் குயில் இருந்தாலும் குரல் வேணுமே. சிறப்பான பாடல் சுலாக நான் இருந்தேன். அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன் வணக்கம்.
8: பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேளாயோ.
0: கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம்.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா, எல்லோரும் தான் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் வாக்கு பொன்னான வாக்கா அமையட்டும். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். அடுத்த பாடல் ஜெகபிரசாதிக் அவர்களுடைய பாடலாக இருக்கும் போலேயே கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே. உங்கள் பாடல்
2: ஐயா. வணக்கம் ஐயா. இந்த சரவணையா பண்ண பாட்டுக்கு வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அப்படிங்க.
0: அப்படித்தானே ஐயா, உங்கள் சந்தனராஜும் வந்து பாடிவிட்டு போகிறார். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் உண்டு. எங்களோட பாடலை
2: வர வேண்டும் மகராஜா வரவேற்பும் மதுரோஜா அப்படிங்கிற
0: சாக்கியம் தான் விடுவாங்களா ஐயா? மதுரம் களஞ்சியங்கள் தான், கற்பூர புத்திகள் ஐயா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வரீர்கள்? நன்றியோடு அடுத்த உறவை இணைக்க இருக்கின்றேன். அடுத்த உறவு கிருஷ்ணன். கிருஷ்ணா இவங்களெல்லாம் வர வேண்டும் வர வேண்டும் என்று நீங்களும் கொண்டு வரப்போகிறீர்கள்.
10: வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு.
0: அதெண்டா சுருக்கமான மொழி, நல்ல பாடல். வேண்டும் வேண்டும் முந்தன் உறவு எங்கள் எல்லோருக்கும் வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. அடுத்த பாடலை தருவதாக எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
9: வசந்தமே அருகில் வாயா.
0: அது நிறுவன நீங்கள் நீண்ட காலமா கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் வந்து கொண்டே இருக்கிறது உங்களையா, உங்களை நாடி. வசந்தமே அருகில் வா. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் சந்தன்ராஜின் பாடல். இந்த வழியில் சரவணன் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
3: உறவு சொல்ல ஒருவர் நின்றி வாழ்வன் உலக வாழ்க்கை பள்ளியிலே.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா, உறவு சொல்ல ஒருவர் இல்லாமல் வாழ முடியாத ஒரு காலம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தர வேண்டும் என்று ஓடி வருகின்றார்கள், இணைகின்றார்கள், மாறி மாறி இணையும் இந்த வேளையிலே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்தில் நேரம் சரியாக 11:22 காட்டிக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்களுக்கும் 9:52 என்று இரவு நேரம் காட்டுகின்றது. அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
10: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எங்கே கிருஷ்ணா பாடல்?
10: ஊரார் உறங்கையிலே.
0: என்னையா?
10: ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே.
0: ஊர் என்ற பாடல் எங்கே இருக்கின்றது? ஊர் ஊரார் எங்கே இருக்கின்றது? எந்த வரியிலே இந்த பாடல்? விட்டு விட்டீர்கள் கொண்டு வாருங்கள்.
10: என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய்?
0: அந்த பாடலை தானே அவர் தந்தார். நான் என்ன சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் என்று உங்கள் பாடலு பதில் பாட்டு எங்கள் ஜெகவர் தந்தார். என்னையா என்னையா? ஓ மயக்கம் என்ன இந்த மர்மம் என்ன? அதெண்டா உண்மையான கேள்விதான். வாழ்த்துக்கள். மயக்கம் என்ன அந்த பாடல். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஜெகபிரசாதிக். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம் ஐயா. சந்தன பண்ண பாட்டுக்கு பதில் பாட்டியா? வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே அப்படிங்கிற பாடல்.
0: ஆஹா, வா வா வசந்தமே சுகம் தரும் சுகம் தரும் சுகந்தமே. என்ன இனிமையான வரிகள். வாழ்த்துக்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே. இப்பொழுது நாங்கள் கிருஷ்ணனிடம் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். அவர் தான் வந்திருக்கின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களேன்.
10: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி.
0: அது நூலால கட்டினா வேறு ஐயா அந்த பாடலா இருக்கணும் இல்லையா? மௌனத்தில் விளையாடும் நூல்வேலி, மௌனத்தில் விளையாடுகிறது மனசாட்சி உலகத்தில். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வர.
9: சுகம் சுகமே.
0: ஆஹா, வாழ்த்துக்கள். சுகம் சுகமே. வாழ்த்துக்கள். சுகம் சுகமே. வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடல் தருவது யாராக இருக்கலாம்? சரவணன். சரவணா கொண்டு வாருங்கள்.
3: வாத்தியாரே வா.
0: வந்துவிட்டேன் ஐயா, வந்துவிட்டேன். வா வா வாத்தியாரே வா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது, புறப்புறுப்பாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தரலாமே. கிருஷ்ணன்
10: அந்த பிள்ளை அங்க தூங்குது, இந்த பிள்ளை இங்க ஏங்குது ஐயா.
0: அந்த பிள்ளை அங்கே தூங்குதா, இந்த பிள்ளை இங்கே ஏங்குதா? ஏனையா அங்கு மிஞ்சும் விட்டீர்கள்? அந்த பிள்ளை அங்கே வச்சு, இந்த பிள்ளை இங்கே வச்சு, என்ன பழக்கம்? வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அந்த பாடலை தருவது சந்தனராஜ். 100வது பாடலை தருகின்றார். வாழ்த்துக்கள் சந்தனராஜ் அவர்களே, வணக்கம். கொண்டு பாருங்கள் 100வது
11: பாடல்.
0: மௌனம் தான் பேசியது. வாழ்த்துக்கள். மௌனத்தில் எத்தனை பாடல்? மௌனம் தான் பேசியதோ, இனிமையான பாடல். இது 100வது பாடலை கண்டுகொண்டோம். உங்கள் தமிழ் வானொலி 11:25, உங்களுக்கு 9:55 இருக்கும் இந்த வேளையிலே. அடுத்த பாடலை தருவதற்கு அவளோடு ஓடி வந்து அரசடி குப்பம் சரவணன் காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சரவணன்.
3: ராகங்களை சபையேறி வாருங்கள்.
0: அடே அப்பா, மிருதங்க சக்கரவர்த்தி ஐயா. அப்பா மிருதங்கம் இருந்தா ராகவும் ராகவும் பரத்தான வேணும். சுகமான ராகங்களே, இந்த சபை அறிவாருங்களே. எங்கே சபை அறிவர செய்கின்றார்? அடுத்த பாடலை யாராக இருக்கும் என்று பார்த்தால் அது கிருஷ்ணன் தான் வருகின்றார். கிருஷ்ணன்.
10: மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: அப்படியா, மௌனமே ஒரு பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டுமா? சரி, பாடுவோம். அடுத்தவர்களும் வந்து இணையட்டும். எங்கே இப்ப கேட்போம் ஜெகபிரசாதிக் அவருடைய பாடலை. கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ணயா பாண்டியா, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சிங்கிற பாட்டு பாட்டியா?
0: கூறுங்கள்.
2: மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: இப்பொழுது பாடினார் ஐயா அவர், மீண்டும் ஒரு தடவை. நீங்க போற ஒரு பாடலை கொண்டு வாருங்கள்.
2: மௌனம்தான் பேசியதோ மயக்கம்
0: மௌனம்தான் பேசியதோ மயக்கம் தான் பேசியதோ என்ற பாடல். சரி, அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். வந்தது ஒன்று இருக்கின்றது. மௌனம் தான் ஒரு தடவை மாற்றம். மௌனம்தான் பேசியதோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பேசக்கூடாது என்ற இடத்துல மௌனமே பேசிவிட்டது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உங்கள் பாடலை தாருங்கள்.
10: பார்வை ஒன்றே போதுமே.
0: அப்படியா,
10: பல்லாயிரம் சொல் வேண்டுமா?
0: அதுதான், ஏன் 1000 சொல்லுவோம்? ஆம் இல்லை என்று ஒரு அப்படியே இருக்கிற ஒரு பார்வை பார்த்தா கடந்தான். வாழ்த்துக்கள். அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் தாருங்கள்.
2: மௌனமான நேரம்.
0: இது சலங்கை ஒலி அல்லவா? மௌனமான நேரம். வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஓடி வரும் உறவுகளே அடுத்த உறவு வருகின்ற அழைக்கின்றார்கள். மாறி மீண்டும் சந்தன்ராஜ் அவர்களுடைய பாடல். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
11: பாவை தேரில் போகும் பாவையா?
0: அது போ, கடந்த வருடம் போனது ஐயா. பாவை தேரில் போகும். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு பாருங்கள் ஜெகபர் அவர்களே.
2: ஐயா வணக்கம். கிருஷ்ணயா பாண்டா பாட்டுக்கு பதில்படியா? பார்வை யுவராணி கண்ணோவியம் அப்படிங்க.
0: அப்படி வந்துட்டு போடுங்க ஐயா அருவாளை. அப்படி பார்வை யுவராணி கண்ணோவியம். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வருவது வேறு யார்? சரவணன் தான். வணக்கம் சரவணா.
3: நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்க.
0: என்னய்யா நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்க?
3: ஆமா,
0: நல்ல நேரம் கொஞ்சம் நெருங்கி பார்க்க நேரமா? அப்படி ஒரு பாடல் இருக்கு.
3: நேரம் நல்ல நேரம்.
0: ஓ நேரம் நல்ல நேரம். ஓ அதுதானே, எனக்கு நல்ல நேரம் தான் கேட்டது முதல்ல. நேரம் நல்ல நேரம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்ல நேரம் தான் போட்டிக்கு சிறப்பான நேரம். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சந்தனராஜ்
11: நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாடல்.
0: அதண்டா உண்மைதான், இதுதான் நேரம் எழுதி கொண்டிருப்பதற்கு. நேரம் இது நேரம் இது. இனிமையான பாடல். இந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்காக வந்திருக்கும் உறவை அழைக்கலாம் என்று எண்ணினால் நேரம் சரியாக 11:28 மொன்றியல் தமிழ் வானொலியில். உங்கள் நேரம் இப்பொழுது 9:58 என்று இரவு நேரம் என்று காட்டும் பொழுது எங்களுக்கு 11:28 முற்பகல் என்று காட்டியிருக்கின்றது. தடுமாற்றத்துக்கு மன்னிக்கவும். மொன்றியல் தமிழ் வானொலி அடுத்து வரும் பாடலை தருவதற்காக நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே அழையுங்கள். அழைப்பு ஒரே நேரத்தில் 2-3 பேர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் வந்துவிட்டார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
10: பாவை உனக்கு செய்தி தெரியுமா?
0: இல்லையே, தெரியாது. எங்களுக்கு என்ன செய்தி ஐயா? சொல்ல வேண்டாம். வாழ்த்துக்கள். நல்ல செய்திதான். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. இந்த கிருஷ்ணயா பாட பாடு பதில்பட்டியா?
0: ஆஹா,
2: கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன் அப்படிங்க பாடல் ஐயா.
0: அது அப்படியா? நேரம் நல்ல நேரம். அது எந்த பாடு? எந்த பாடுக்கு இந்த பாடு கொஞ்சம் என்று தருகின்றீர்கள்?
2: நேரம் நல்ல நேரம். கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம்.
0: கொஞ்சமா கொஞ்சமா தான் நெருங்கி பார்க்க சொன்னவர் அவர். கொஞ்சம் நெருங்கி பார்ப்பா. நீங்கள் உடனே சொல்லுகிறீர்கள். என்ன பாட சொல்லுகிறீர்கள்?
2: கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன் அப்படிங்கிற
0: கொஞ்ச நேரம் என்னை மறந்து அப்படி பாடா கொஞ்ச நேரம் என்னை மறந்து கொஞ்சம் போது வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல யார் சிறப்பு என்று பார்த்தால் அந்த பாடல் வேறு யாரும் இல்லை என்னுடைய கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
12: வணக்கம். செய்தி கேட்டோம் செய்தி கேட்டோம் சேட்டன் பத்தின செய்தி கேட்டோம்
0: செய்தி கேட்டோம். சரி, நல்ல பாடல் சேட்டா, வாழ்த்துக்கள் சேட்டா, வாழ்த்துக்கள். எங்கே சரவணன், உங்கள் பாடல் கொண்டு பாருங்கள்.
3: என்ன தெரியுமா?
0: ஆ,
3: என்ன தெரியும்?
0: ஓ, என்னை தெரியுமா? என்ன அது வந்து விட்டது அந்த பாடல் இல்லையா? அந்த பாடல் வந்து விட்டது. இன்னொரு பாடல் தாருங்கள்.
3: என்ன யார் என்று என்ன
0: வந்துவிட்டது அந்த பாடல் வந்துவிட்டது. இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வேற ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
3: என்னை
0: யார் என்ற பாடல்
3: என்று என்ன
0: அதைத்தான் அது வந்துவிட்டதுன்னு கூறியிருந்தேன். அந்த யார் என்றதுக்கு ஒரு பாடல் தருங்களேன். யார் யார் யாரு வழி யாரோ அந்த பாடலத்தில் அம்மே என்னை என்றா என்னையே தொட்டு கொண்டிருக்க கூடாது. அடுத்த பாத்து பதத்திலே உடனே தொட்டு விட வேணும். கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்க சந்தன் ராஜ், கொண்டு பாருங்கள். சந்தன்
11: செய்தி சொல்லட்டுமா? ஐயா
0: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். செய்தி சொல்லட்டுமா? செய்தி சொல்லட்டும். செய்தி சொல்லட்டுமா? அருமையான பாடல், இனிமையான வரியை உடனே தொடுத்தார் கெட்டிக்காரன். அடுத்த பாடலை தருவதற்காக யார் காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? எங்கே அலையுங்கள், காற்றலையில் வாருங்கள், ஓடி வாருங்கள். கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம்.
12: கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா.
0: அதுதான் நீங்க கேட்டு தருகின்றீர்களே கிருஷ்ணா. கிருஷ்ணா உடனே கேட்டவன பாடலை தருகின்றார் கெட்டிக்காரன். மீண்டும் பெற வேண்டும் கிருஷ்ணா, ஓடி வாருங்கள். அடுத்தது எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணனே, வணக்கம் சரவணா. ஓம் சரவண பாபா, கொண்டு வாருங்கள்.
3: சொல்ல சொல்ல இனிக்குதடா,
0: சொல்ல சொல்ல இனிக்குதடா. அடே அப்பா, சொல்ல சொல்ல சரவணா உங்கள் பேர் இனிக்குது ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. சொல்ல சொல்ல இனிக்குதடா சரவணா முருகா. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் என்ன ஐயா, கொண்டு வாருங்கள் ஐயா. கிருஷ்ணா உங்கள் பாடல்.
12: கேட்டுப்பார் கேட்டுப்பார் கேட்டுப்பாரு கேள்விகள் நூறு.
0: இல்லையா, ஒரு ரெண்டு கேள்வி கேட்டா போதாதா ஐயா, நூறு கேள்வி கேட்க ஒண்ணு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகம். கலையகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கும் காரிக்கிழமைகளில் ஒழிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உறவுகளுள் வந்து இணைகின்றார்கள் சந்தனராஜ், சரவணன், ஜெகவரர் சாதிக் அவர்கள். ஜெகவர் ஜாதிக் அவர்கள் மட்டுமல்ல, தேவா அவர்கள் இணைகின்றார்கள். இவர்கள் இணைந்து இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த அழைப்பாக யாருடைய பாடல் வர இருக்கின்றது என்று பார்ப்போம். இங்கே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சரவணன் வந்துவிட்டார். வணக்கம் சரவணா, வணக்கம். அது வந்துவிட்டது அந்த பாடல், வேறு ஒரு பாடல் கிருஷ்ணா உங்கள் பாடல். நின்று நிறம் அழைக்கின்றீர்கள். கிருஷ்ணாவின் பாடல் கொண்டு வர வேண்டும். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
12: கேள்வி பிறந்தது அன்று,
0: அப்படியா?
12: நல்ல பதில் கிடைத்தது இன்று.
0: ஓ, கேள்வி பிறந்து விட்டுதான். என்ன கேள்வி ஐயா பிறந்தது? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த வேளை தருவதற்காக கிருஷ்ணனை தொடர்ந்து சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார். சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் அவர்களே உங்கள் பாடலை தாருங்கள். ஓ, சந்தன்ராஜ் அவர்களே உங்கள் பாடல். இணைத்து விட்டேன் உங்களை.
11: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
11: கேட்டுக்கோடி உரிமை மலையா.
0: கேட்டுக்கோடி வந்துவிட்டதே அந்த பாடல். கேட்டுக்கோடி உரிமை மனவில்லை பெறவில்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கேட்டுக்கோடி உரிமை மேளம், கேட்டுக்கோடி உரிமை மேளம். வாழ்த்துக்கள் டுர்ரா டுர்ரா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர வேண்டும்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நேரம் 11:34 நிமிடம். ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு. விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். மிகவும் பலமான போட்டி. எங்கே அடுத்த உறவாக யார் பெறப்போகின்றார்? சரவணன் இல்லை, இது கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
12: அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா.
0: அங்கால வேண்டாம் நிலா, போதும் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல்.
11: வணக்கம் ஐயா. மேளம் கொட்டட்டுமையா?
0: மேளம் கொட்டட்டும், மேகம் கொட்டட்டும், மேகம் கொட்டட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஓடி வருகின்றால் அடுத்த உறவை அழைப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வர வேண்டும் அரசடி குப்பம் சரவணன் நினைவு போது தருகின்றது. ஆம், அவர்தான் சரவணன். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. அன்று ஊமை பெண் அடையப்பா, அன்று வந்ததும் அதையிலாண்டே இவர் அன்று ஊமை பெண்ணில் ஒன்று விட்டார். வாழ்த்துக்கள், நன்றாக கவனித்திருக்கின்றார். அன்று ஊமை பெண்ணல்லோ, வாழ்த்துக்கள். எங்கே மொன்றியல் தமிழ் வானொலியில் வரும் அடுத்த பாட தேவா, எங்கே ஓய்வடைந்து விட்டீர்களா? ஜெகபிரசாதிக்கு அவர்களை உங்களை காணவில்லை. அலையுங்கள், இணையுங்கள், தாருங்கள் பாடல்களை. அள்ளி குவியுங்கள். 123 பாடல்களே நிற்கின்றோம். இன்னும் பாடல்கள் வேண்டும் போட்டி நிறைவு பெறுவதற்கு. அடுத்த பாடலாக ஒலிக்க கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கின்றார் காற்றலையில் கிருஷ்ணன் அவர்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல்? கிருஷ்ணா உங்கள் பாடலை தருங்களையா? கிருஷ்ணன் வர வேண்டும். கிருஷ்ணன்
13: நிலவை பார்த்து வானம்,
0: அந்த பாடல் தேவா பாடிவிட்டார். அந்த பாடலை என்ன ஒரு பாடல்?
13: வானம் எங்கே முடிகிறது கண்டுபிடித்தவர் சொல்லுங்கள்.
0: நான் கண்டன அங்க அந்த அந்த மரத்துக்கு கீழே முடிந்து விட்டது. நான் இங்கே இருந்து பார்க்கும்போது மரம் மட்டும் தெரியும், அங்காலே முடிந்து விட்டது. நீங்க பாரு. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். நகைச்சுவையோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சிரிப்புக்கு பஞ்சமில்லை. ஓடி வாருங்கள் அரசடி குப்பம் சரவணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: ஊமை பெண் ஒரு கனவு கண்டாள்.
0: அப்படி அது எப்படி சொல்லும்? பேப்பே என்று சொல்லுமா, பாப்பா என்று சொல்லுமா? கண்ட கனவை ஊமை எப்படி சொல்லணும் தெரியா? ஊமை பெண் ஒரு கனவு கண்டால். வாழ்த்துக்கள். நேர்மையா நேர கண்டகரமே சொல்ல முடியாம இருக்கின்றோம். எங்கே சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். சந்தன ராஜ் உங்கள் பாடல்.
14: வானம் அருகில் ஒரு வானம்.
0: ஓ, வானம் அருகில் ஒரு வானம். அது அப்படியே ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா? அது வானம் அருகில் ஒரு வானம். அன்பே சிவம் அருகில் ஒரு வானம். இப்பொழுது மீண்டும் சந்தன் ராஜ், நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை தாருங்களே. ஏனையா உங்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன். வாழ்த்துக்கள் பாருங்கள் மனிதனை. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வருவதற்கு மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் இணைகின்றார்கள் போல் தெரிகின்றது. இல்லை, இன்னும் ஒருவர் இணைகின்றார். யாருடைய இணைப்பு முதலில் வரப்போ ஒன்றது. எங்கே ஓடி வாருங்கள். இணைந்தது இப்பொழுது இருந்த சந்தன் ராஜ் அல்ல, கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
13: அருகில் வந்தால்
0: தந்துட்டாளா ஐயா? அருகில் வந்து உருகி நின்று அன்பை தந்து விட்டாளா? எடுத்துக்கொள்ளுங்கள், யார் வேண்டாம் என்பது. எங்கு சரவணா உங்கள் பாடலை தரலாமே, கொண்டு வாருங்கள். சரவணா இணைத்து விட்டேன். சரவணன், சரவணன் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், சென்று விட்டீர்கள். எங்கே அடுத்து சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
14: அந்த நிலாவை தான் நான் கையில பிடிச்சேன் ஐயா.
0: அது வந்து விட்டது ஐயா, அந்த நிலா வந்து விட்டது ஐயா. ஒரு
14: அந்தி வானத்திலே ஒரு ஆசை
0: புறா. அந்தி வானத்திலே, அந்தி வானத்திலே ஒரு ஆசை புறா. சிறப்பு. கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணா
13: அன்பு மலர்களே,
0: ஓஹோ
13: ஆஹா, நாளை நமதே.
0: சிறப்பு, சிறப்பு. எங்கே அடுத்த பாடல் சந்தன ராஜ் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ்
14: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்.
0: அது வந்து விட்டது, அது வந்து விட்டது, அது வந்து விட்டது, அது வந்து விட்டது.
14: ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம்.
0: அட்ரஸ் சாக்கியண்டா ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம். சந்தன கிண்ணம் கிருஷ்ணன் விருப்பமாக கேட்ட பாடல். அந்த பாடல் சந்தன கிண்ணத்தை கொண்டு வந்தார் சந்தன் ராஜ் அவர்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் என்று ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது காற்றலையிலே. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே பாட்டுக்கு பதில் பாடலில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடலை தருவதற்காக காத்துக்கொண்டு நீண்ட நேரமாக இருக்கின்றார்கள். அழைத்து கொண்டு மாறி மாறி அழைக்கின்ற கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. கிண்ணத்தில் தேன் வடித்து அப்படியா? கிண்ண கோப்பையில கிண்ணத்தில் தேன் வடித்து. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் இருக்கின்றார் கனடா கலையகத்துக்கு வருவதற்கு என்று பார்த்தால் அடுத்த பாடலை தருவதற்கு இப்பொழுது வருவது அடுத்த உறவாக இங்கே இணைய வருகின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டே வருவது கிருஷ்ணன் வந்து விட்டார். மீண்டும் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
13: கன்னத்தில் என்னடி காயம், இது வண்ணக்கிளி செய்த.
0: நீங்க தான் ஐயா அப்படி செய்திருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. என்னடி காய, தாங்களே செய்து விட்டு கேள்வி வர கேள்வி. எங்கே சரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: தேன் மல்லிப்பூவே.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே சந்தன் ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ் உங்களை இணைத்து விட்டேன். வணக்கமாக கேட்கின்ற பாடல் இந்த பாடல் யார் போகும் வெளியில. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த வழியில் அடுத்த பாடலை தருவதில் யாராக இருக்கலாம்? அலையுங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு முன்றியல் தமிழ் வானொலியில். இது முன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டுக்கள் பதில் பாட்டை இணைத்துக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கும் என் உறவுகளில் அடுத்த உறவாக யார் வருகின்றார்? கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
15: காயமே இது மெய்யடா கண்ணம் கருத்தம் பொய்.
0: காயம் அங்கே என்ன பாடலா? கன்னத்தில் என்னடி காயம். இப்பொழுது காயமே இது பாத்திரா பதிலை கேட்டீர்களா? பதிலை கன்னத்தில் என்னடி காயம் என்றீர்கள். காயமே இது பொய்யடா. நீங்கள் சரியா கடிக்கவில்லை. அதான் வந்தது காயமே இது பொய்யடா. ஆஹா, அது மற்ற காயம். வாழ்த்துக்கள். எங்கே அரசடி குப்பம்? சரவணா உங்கள் பாடலை தாருங்கள். சரவணன்
16: போகுதே போகுதே பையிலி வானிலை.
0: எட்டி பிடிங்களையா, விடாதேங்க ஐயா. போகுதே போகுதேன்னு பார்த்து கொண்டிருக்காதீங்கள். போகுதே போகுதே பயங்கிளி வானிலை. சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்கள் பாடல். கன்னத்தில் என்னடி காயம், என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை போட்டிக்கு பதில் பாட்டு போட்டியிலே தந்து குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ப உறவுகள் பாடல்கள் ஒலித்து குவிந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த உறவு வருவதற்கு தடை பல உண்டு. அந்த தடைகளை தாண்டி கொண்டு வந்துவிட்டார் சரவணன். வணக்கம் சரவணா. வணக்கம் வணக்கம் சரவணா. என்ன பாடல்?
16: சொல் சொல்
0: சொல் சொன்னது நீதானா? சொல் சொல்
16: சொன்னது நீதானா?
0: நான் சொல்லவில்லை ஐயா. ஒன்று நான் சொல்லவில்லை. நான் சொன்னது நீதாங்க. நீங்க தான் சொன்னீங்களே ஐயா. சொன்னது நீ தான். நான் சொல்லு சொல்லு சொல்லு என்று உங்களை கேட்கின்றீர்கள். யாரோ சொன்னதை வைத்து அடுத்த பாடல் தர வேண்டும் என்று காத்துக்கொண்டு ஓடி வந்து இணைகின்றார் இணைகின்றார் இணைந்து விட்டார் இணைந்து விட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
15: சொன்னது நீ தானா?
0: எத்தனை தடவை சொல்றையா, நான் சொல்ல இல்லை என்று. சரவணன் வந்து என்ன கேட்கிறார்? சொன்னது நீ தானான்னு நீங்களும் கேக்குறீங்க. நான் என்னத்தே சொல்வது ஐயா, நான் சொல்ல இல்லையா.
15: ஒரு யார் பார்த்தது
0: இது சொன்னது? நான் சொல்லாமலும் பார்க்க இல்லை, திரும்பித்தான் பார்த்து நான் ஐயா. சொல்லாமலே யார் பா. நல்ல பாட்டு நல்ல பாட்டு நல்ல பாட்டு. அடுத்த பாடலை தருவதற்காக அழைப்பது யாரோ என்று எண்ணும் வேளை இதுதான் அன்பு உறவு அழைக்கின்றார் ஒரு உறவு, அது இணைப்பு வருவதில்லை, தடை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணையதளம் சிறப்பாக இருக்கின்றது, வலைத்தளம் சிறப்பாக இருக்கின்றது. அழைப்புகள் துல்லியமாக வரும் வேளை ஒன்றோடொன்று பின்னிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தருவது யாராக இருக்கலாம் அடுத்த அழைப்பை? விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது நேரம், நாங்களும் விரைவாக மூடிக்கொள்ள வேண்டும் நிகழ்ச்சியை. மொன்றியல் தமிழ் வானொலி 2026 முதல் நாள் ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே என்ன நடந்தது இணையதளம், என்ன நடந்தது வலைத்தளம், என்ன நடந்தது தொடர் வலை என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் வாருங்கள் ஓடி வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் உங்கள் பாடல். கிருஷ்ணன் திரவன்
15: அழைத்தால் வருவேன், கேட்டா தருவேன், அவள் தானே மனைவி.
0: அப்படி அதனே தெரியாம போச்சுய்யா. எங்க அழைக்காமலே வருவார்கள் போல் இருக்கு. அழைத்தால் வருவேன். வாழ்த்துக்கள் ஐயா. இனிமையான பாடல்கள் தேடி தருகின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை ஒரு சிலருக்கு வலைத்தளம் சதி இசைகின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது சரவணன் தாருங்கள்.
16: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்.
0: அப்படியா? ஓ, அது உண்மைதான் ஐயா. உண்மைதான் உண்மை உண்மைதான் சரவணன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடைத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் சரி. இந்த வேளையிலே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
15: அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே.
0: ஓ, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சரவணன் தரப்போகின்ற. வணக்கம் சரவணா. என்னையா
16: கொடுத்ததெல்லாம்
0: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? அவன் வந்து படகோட்டியிலே கொடுத்தான் ஐயா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். வாழ்த்துக்கள். எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். கொண்டு வாருங்கள்.
17: மனைவி வந்த நேரம்.
0: ஓ, அதனால வந்து விட்டாவா? வாழ்த்துக்கள். மனைவி வந்த நேரம். மனைவி வந்த நேரம் அதண்டா உண்மை. அது நல்ல நேரம். மனைவி வந்த நேரம். இந்த வேளையில் அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஆவலோடு காத்துக்கொண்டு ஓடி வந்து இணைகின்றார் போல் தெரிகின்றது. எங்கே சரவணன் சரவணன் இணைப்பை காணவில்லை போல் தெரிகின்றது, தடையாக இருக்கின்றது. மீண்டும் அடுத்த இணைப்பை தர வேண்டும். எங்கே சந்தன்ராஜ் உங்கள் இணைப்பை தருங்கள் பார்ப்போம். எங்கே அல்லது கிருஷ்ணா உங்கள் இணைப்பை தருங்கள். ஜெகபர் சாதிக் அவர்களும் தேவாவும் ஓய்வு பெற்றுக் கொண்டார்கள் போல் தெரிகின்றது. அடுத்த பாடலை தருவது சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணா. சரவணா வணக்கம்.
16: யாருக்காக இது? யாருக்காக?
0: உங்களுக்காக தான். வேறு யாருக்காக? இது பாட்டுக்கு பதில் பாடலாம். நேயர்களுக்காக. இது நேயர்களுக்காக. யாருக்காக? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவாக வருவதற்கு காத்துக்கொண்டு அழைத்து கொண்டிருப்பது எங்கே? நால்வரில் யாருடைய இணைப்பு வருகின்றது பார்ப்போம். தடைப்படுகின்றது, இணைப்புகள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கின்றது. எங்கே அலையுங்கள். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை விடாப்பிடியாக அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அணைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக நான் இருக்க வருகின்றார். எங்கே பார்ப்போம். இது கிருஷ்ணனாக இருக்கின்றது. வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் அணைப்பை தாருங்கள்.
15: கிருஷ்ணன்
0: இதே இந்த அன்பு நடமாடும் கலை கூடமே கலையே என் வாழ்க்கை. வாழ்த்துக்களப்பா, என்னுடைய பாடலை தந்து விட்டீர்கள். கலையே என் வாழ்க்கை. வாழ்த்தை வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. இந்த வேளையிலே வந்த அடுத்த உறவு யாராக இருக்கலாம், மீண்டும் யாராக இருக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் வேளையில் அடுத்த உறவாக எங்கே? இது மூன்றியல் தமிழ் வானொலி. விரைவில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. ஓடி வாருங்கள், விரைவாக வாருங்கள். விரைவாக வந்துவிட்டால் உங்கள் பாடல்கள் பதிவிலே வந்து எண்ணிக்கை தெரியும். இங்கே சரவணன் ஓடி வாருங்கள். சரவணா உங்கள் பாடலை தாருங்கள்.
16: பொருளே
0: கலை. ஆ, வசந்த மாளிகையிலே நிற்கின்றீர்கள். ஆ, வாழ்த்துக்கள். கலை மகள் கைப்பொருளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலை தாருங்கள் என்று காத்து கொண்டிருக்கின்றது மூன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. 6478746415 என்ற இலக்கத்தோடு இணைகின்றீர்கள். இணைந்து பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். பதிவிலே வந்து எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டு செல்கின்றது. அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
15: வாயில தோசை.
0: அப்படியா?
15: கையில
0: காசு வந்தா தான் வாயில தோசை கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்படியா, நிலைக்கு வந்து விட்டோம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி. அடுத்த பாடலை தருவதற்காக அவளோடு ஓடி வருகின்றார். மீண்டும் கிருஷ்ணன் தான் பெறுகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
15: காசு மேலே காசு வந்து கொட்டுகின்ற நேரம் இது.
0: ஓ சுந்தர்லிங்கம், சுந்தர்லிங்கம் காசு மேலே. இனிமே இனிமையான பாடல். சரவணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். சரவணன் தாருங்களையா உங்கள் பாடலை. சரவணா
16: பணம் துட்டு மணிமணி.
0: காசு பணம் மணி துட்டு துட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்து. காசு மணி துட்டு துட்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்கே? அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் அழைக்கின்றீர்களா? இல்லை, அவருடைய அழைப்பு தோன்றவில்லை. அழைக்கின்றது போல் தெரிகிறது. இல்லை இல்லை. எங்கே தேவா, எங்கே ஜெகபிரசாதிக் அவர்களை ஓய்வு பெற்றுக் கொண்டீர்களா? பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் வேளையிலே நீங்கள் ஓய்வு பெறக்கூடாது. அடுத்த பாடல் கிருஷ்ணன் நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
15: காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா.
0: தெரியுமா அவருக்கும்? இவங்க காட்டிக்கொண்டே இருக்காங்க. தால் காசு சிலர காசு என்று எல்லாம். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார் என்று எண்ணும் வேளையிலே ஒலிக்க இருக்கின்ற பாடலை தருவதற்காக எங்கே சந்தன்ராஜ் உங்களை காணவில்லை. எங்கே அடுத்த பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் வந்து விட்டார். மீண்டும் கிருஷ்ணனுக்கு இணைப்பு கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
15: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
0: அதனை காசு கொடுத்து வாங்கிட்டாங்களே. இப்பெல்லாம் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். மனிதனாக பிறந்தா கட்டிடத்தையே வாங்கி விடுவார, கொடுத்துருவாங்களே. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? இது உடனுக்குடன் அழைத்து கொண்டிருக்க வேண்டியது. மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் தரும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரும் பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அடுத்து மீண்டும் கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. மற்றவருடைய அழைப்பை காணவில்லை. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
15: கடவுளியேன் கல்லானார் மனம் கல்லாய் போன்ற மனிதர்களாலே.
0: அதான் கேள்வியும் பதிலும் தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது சரவணனுடைய பாடலை எடுப்போம். சரவணா உங்கள் பாடலை தாருங்கள்.
16: மனிதன் மணி.
0: ஆ, அது வந்துவிட்டது. அது வந்துவிட்டது ஐயா. அந்த பாடல் தேவாவுக்கார் நான் கொடுத்தேன் பாடல். அடுத்த பாடல் மனிதன் என்பவன் கடவுளாகலாம் தெய்வமாகலாம். பார்த்துக்கலாம், திருத்துகிறீர்கள் வடிவாக. கெட்டிக்காரம் ஞாபகம் இருக்கின்றது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இனிமே இனிமே சேர்ந்த இந்த வழியில் மீண்டும் அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து வாரம் ஒரு நாள் வரும் காரிக்கிழமைகளில் ஒலிக்கும் போட்டியாக இயங்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அவர்கள் பாடல் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் பிள்ளையில் இப்பொழுது அரசடி குப்பம் சரவணன் வந்திருக்கிறார். மீண்டும் சரவணா கொண்டு வாருங்கள் பாடலை. வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்த்துக்கள். மனிதன் நினைப்பதுண்டு என்று பாடலை தந்திருக்கின்றீர்கள். சிறப்பான பாடல். மொன்றியல் தமிழ் வானொலியின் இனிமையான பாடலை தொடர்ந்து போட்டியிலே கலந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாடலை எண்ணிக்கையோடு எழுதி கொண்டிருக்கும் நானும் அவர்களோடு இணைந்து நகைச்சுவையோடு பேசி மகிழக்கூடியதான நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள் சார். இப்பொழுது சந்தன், இப்பொழுது சரவணன் இல்லை, இப்பொழுது கிருஷ்ணனுடைய உழைப்பாக இருக்கின்றது. கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
18: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா.
0: ஓ, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமா, அதான் உண்மைதான் ஐயா நீங்கள் கூறுவது. இப்பொழுது அரசடி குப்பம் சரவணன் என்ன கூறுகின்றார் பார்ப்போம். சரவணா வாருங்கள், தாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து இப்பொழுது சரவணன் கிருஷ்ணன் இருவருக்கும் நேரடி போட்டியில் இருக்கின்றார்கள். பார்ப்போம் யார் முந்தி கொண்டு போக போகின்றார்கள் என்று. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
18: மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவது.
0: மாணிக்க தேர்ல மரகத கலசம் மின்னுதா ஐயா? மாணிக்க தேரில் மரகத கலசம் சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடல் நீண்ட நேரத்தின் பின்பு கொண்டு வாருங்கள்.
19: மாணிக்க தேரில் மரகத கலசம் ஐயா,
0: அதைத்தான் இப்ப கிருஷ்ணா, அதைத்தான் கிருஷ்ணா பாடிவிட்டார். மாணிக்க தேரில்
19: அவரு பாடுறப்பா. மாணிக்க வேணையே,
0: மாணிக்க வீணையே. வாழ்த்துக்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் மாணிக்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மாணிக்க வீணையே. அடுத்த மாணிக்கம் என்னவாக இருக்கலாம்? கிருஷ்ணனுடைய மாணிக்கமாக இருக்கிறது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
18: மாணிக்க வீணையே மரகத பதுமையே
0: வைரத்தில் தோய்ந்த மணியே. அடே அப்பா, காளிதாஸ் வந்து விட்டார். மாணிக்க வீணையார் தருவார் இந்த அரசாம். மாணிக்க வீணையே மரகத பதவி, ஒரு மாணிக்கமா எத்தனை மாணிக்கம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தெரிந்தெடுத்து கொண்டு வரும் பாடல்களை நாங்களும் சுவையோடு கேட்டு மகிழலாம் என்றால் முதல் வரியோடு நிறுத்தி பாட்டுகள் தொகைகளை வரிகளை எழுதி எண்ணிக்கையை கூட்டுகிறார்கள். அடுத்த உறவு யாராக இருக்கும்? சிறிது நேரம்தான் இருக்கின்றது, இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. கொண்டு வாருங்கள் அந்த 8 நிமிடத்துக்குள்ளே எத்தனை பாடல் என்று பார்ப்போம். அடுத்த உறவாக வருவதற்கு இணைகின்றார் இணையப்படுவதில்லை, அவருடைய இணைய தோன்றுவதில்லை, எனக்கு தோன்றவே இல்லை. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகம். 12 மணியை தொடுவதற்கு இன்னும் 8 நிமிடங்கள் தான் எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு 11 மணியை எட்டி பிடிப்பதற்கு இரவு வேளை 8 நிமிடங்களை தொட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே அழைப்பு வரவில்லை, வெளியே வந்து அழைப்பிலே வரவில்லை. இப்பொழுது கிருஷ்ணனுடைய அழைப்பு வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
18: வீணை கொடியுடைய வேந்தனே, வீணை கொடியுடைய வேந்தனே, வீரமே
0: வீரமே. வாழ்த்துக்கள் வீரமே, வாழ்த்துக்கள். எங்கே சரவணன், சரவணன் உங்கள் பாடல்.
16: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்தம்.
0: சிறப்பான பாடல் ஐயா. மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு வாழ்த்துக்கள். பார்த்திருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. போட்டி பலமாக இருக்கின்றது. 4 பேர் 5 பேர் அடங்கிய போட்டியிலே இப்பொழுது 2 பேர் 3 பேர் தான் ஒலித்த போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்த உறவாக 3 பேர் அழைக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்பிலே 6 அழைப்பு முதலில் வருகின்றதுன்னு பார்த்து கொள்ளலாம். ஒன்று வெட்டி கொண்டு போகின்றது. இங்கே அடுத்த அழைப்பு யாராக இருக்கலாம்? சரவணன் இல்லை தோன்றுகிறது, அழைக்க முடியாமல் இருக்கின்றது உங்களுடைய அழைப்பை. இணைப்பில் தோன்றுவது யாருடைய இணைப்பாக இருக்கலாம்? எங்கே பார்வன் சரவணனுடைய இணைப்பு தான் இருக்கின்றது. சரவணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
16: மதுரையில் பறந்த கொடியை உன் கண்களில் கண்டேன்.
0: அப்படியா, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்கள். அப்படியா அப்பா, நல்ல பாடல் தான். மதுரையில் பறந்த மீன் கொடி சிறப்பு என்று கூறும் இந்த வேளையிலே தான் மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாடி பாடல் போட்டி நிறைவுக்கு வரும் வேளையிலே கிருஷ்ணன் அழைத்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
18: வீணை
0: ஓஹோ,
18: அதை மீட்டும் வீரர்களை.
0: என் கையில அந்த விரல் எதுவும் போட்டுக்கொண்டு தட்ட வேணுமோ? வீணை பேசுகிறதுக்கு சும்மா விரலால தட்டலாமா? எங்கே சரவணன் வந்து விட்டார். சரவணா உங்கள் பாடலை தருங்கள்.
16: மீன்
0: ஓ மீன்கொடி தேரில், மீன்கொடி தேரில் ராஜன் நூறு மீன்கொடி தேரில் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தார் தரப்போகின்றீர்கள். கிருஷ்ணன் தான் வேறு யார், இருவர் தான் இப்பொழுது போட்டியில் இருக்கின்றீர்கள். சந்தனராஜ் இடையிடையே வந்து செல்கின்றீர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். அது பேசாதே என்று, அது பேசக்கூடாது, இது பேசாதே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பேசாதே வாயுள்ள ஊமை, பேசாதே. உங்கள் அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தனராஜ் உங்களுடைய இணைப்பாக இருக்கின்றது. இல்லை, தொடவில்லை. சரவணன் இல்லை, கிருஷ்ணன் இல்லை, தேவா இல்லை, ஜெகபர் சாதிக் இல்லை. எங்கே போட்டியை நிறுத்தும் நிலை வந்துவிட்டது. இல்லை, கிருஷ்ணா சொல்லுகிறார் நிறுத்த வேண்டாம் வருகின்றேன். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, தாருங்கள் உங்கள் பாடலை.
20: சொந்தம் எப்போதும் தொடர் கதை தான், முடிவே இல்லாதது.
0: இது இந்த பாட்டுக்கு ஐயா, இந்த பாடல்
21: முதல் பாடல் ஐயா, முதல் பாடின பாடல். இந்த பாடல்
0: எந்த பாடல்? பேசாதே வாயுள்ள ஊமை நானா?
21: பேசாதே வாயுள்ள ஊமை நீ. சொந்தம் என்ன?
0: அது அடுத்த வரைக்கும் சென்று விட்டது, பரவாயில்லை. எடுப்போம், எடுப்போம். சொந்தம் எப்போதும் அது அடுத்த வரைக்கும் சென்று விட்டது. சரி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடல் தருவதற்கிடையிலே சரவணன் வந்து விட்டார். வணக்கம் சரவணா. கிருஷ்ணனுடைய பாடல் செல்லுபடியாக ஆகிவிட்டது. நல்ல பாடல். சரவணன் உங்கள் பாடலை
22: தருங்கள்.
0: அன்னக்கிளிக்கு வந்து விட்டீர்களோ? சரசரி குப்பம் சரவணன் அவர்களே. சொந்தமில்லை பந்தமில்லை, அடே அப்படி ஒரு பாடல் வந்து விட்டது. அவர் சொந்தம் எப்போது வந்தார், இவர் சொந்தம் இல்லை என்றுகிறார். சொந்தம். அடுத்து வரும் பாடல், நிறைவுக்கு வரும் பாடலுக்கு முதல் வருகின்றது. எங்கே பார்ப்போம், இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கின்றது என்ப உறவுகளே. நான் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. யாருடைய பாடல் வர இருக்கின்றது? வராது விட்டால் நிறுத்தி விடுவேன். வரவில்லை என்னும் அழைக்க வேண்டும் அன்பு உறவுகளே. இது முன்றியல் தமிழ் வானொலி. மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5. ஒரு தடவை அழைத்தால் கூட அவர்களுக்கு பாடல்கள் கிடைக்க இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த உறவு யார்? சரவணனுடைய இணைப்பு வருகின்றது போல் தெரிகின்றது. சரவணன் நீங்கள் தான் அழைக்கின்றீர்கள். சரவணன் எமுந்திக் கொண்டு கிருஷ்ணன் இருக்கின்றார். கிருஷ்ணன் எமுந்திக் கொண்டு அரசடி குப்பம் சரவணன் இருக்கின்றார். எங்கே பார்ப்போம், யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்க இருக்கின்றது பார்ப்போம். எங்கே அரசடி குப்பம் சரவணன் நெய்கின்றீர்கள்? உங்களுடைய இணைப்பு தெளிவாக எனக்கு கிடைக்கவில்லை. கிருஷ்ணா உங்களுடைய இணைப்பு மறைவிலே இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும். இணைப்பை பிடித்துக் கொண்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு பாருங்க.
21: சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமில்லை கண்ணே, சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமில்லை கண்ணே.
0: நல்ல கருத்து, நல்ல தத்துவம் பிறக்குது ஐயா கடைசி நேரத்தில் உங்களுக்கு. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தம் கண்ணே. வாழ்த்துக்க. இப்பொழுது சரவணன் வந்துவிட்டார். கொண்டு பாருங்கள் சரவணன் உங்கள் பாடலை.
22: எப்போதும் தொடர் கதை தான்,
0: அது வந்தது போல் இருக்கின்றது. அந்த பாடல் இல்லை, வரவில்லை தான். சொந்தம் எப்போதும் இது பிராப்தத்திலே வந்து விட்டீர்கள்.
22: சொந்தக்காரங்க
0: சொந்தம் எப்போதும் ரெண்டு பாடல் ஒன்று போதும் ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை தருங்கள். குவியுங்கள்
23: சொந்தம் எப்போதும் தொடர்கதை.
0: நீங்கள் அதை தருகின்றீர்கள், அவர் மத்திய தந்து விட்டார். சரி, சொந்தம் எப்போதும் தொடர்கதை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. இன்னும் சில வினாடிகளில் நாங்கள் நிறைவுத்துலாம் என்று எண்ணுகிறேன். நேரம் இருக்கின்றது. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள். தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. கொண்டு
23: வாருங்கள்.
0: ஆமா, சொல்லுங்க. நெடுகளும் சொல்றீங்கள், கதை சொல்ல போறேன்னு சொல்லுறீர்கள். சரியா, கதை சொல்ல போறேன். மீண்டும் பாருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. இறுதி நேரத்தில் சூடு பிடிக்கின்றது போட்டி. வாழ்த்துக்கள். யார் தரப்போகின்றீர்கள் அடுத்த பாடலை? ஓடி வாருங்கள். மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் ஒரு நாள் மரலும் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு. சந்தன் ராஜ் உங்கள் பாடல் தாருங்கள். என்ன பாடலாக இருக்கும்? கொண்டு வாருங்கள். அடே அப்பா, வந்துட்டாளா? இன்றைக்கும் வந்து விட்டாளா? விழி மூடி யோசித்தால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே வந்து விட்டார். அடுத்த உறவு எங்கே? இணையுங்கள், இணையுங்கள். சரியான அழைப்பு சரியாக கிடைக்க மாட்டேன். என்ன இணையதளத்தில் என்ன தடையோ தெரியவில்லை. அடுத்த பாடல் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
21: சொல்லவா கதை, சொல்லவா
0: அப்படியா
21: கதை, சொல்லவா.
0: நான் சொல்லுங்க, நடந்த கதையை சொல்லுங்க. கேப்போம் உங்க சாட்சியோட பாருங்கள். சொல்லவா கதை, சொல்லவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சந்தன் ராஜ் தருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ், இறுதி நேரத்தில் வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள்
23: சந்தன்.
0: ஆடே அப்பா, சொல்லாம சொல்லிடுங்க சொல்லிடுங்க, தவிப்பு போட்டும் சொல்லாமல் தானே இந்த மனது தலைக்கு, சொல்லாமல் தானே இந்த வேளையில் தானே அடுத்த பாடலையும் தர வேண்டும் நீங்கள் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை கிருஷ்ணன் தருகின்றார். கிருஷ்ணா தாருங்கள், கிருஷ்ணா கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
20: நீயே உனக்கு என்றும் நிகரானவன்.
0: அப்படியா, பலே பாண்டியா, பலே பலே, நீயே உனக்கு என்றும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை. அடே அப்பா, உள்ளுக்கே ஒரு சந்தோஷம் தான், தானே தனக்குள் ரசிக்கின்றாள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள், தானே தனக்குள் ரசிக்கின்றாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தலைமுழுகாமல் இருக்கிறபடியா தானே தனக்குள்ளே ரசிக்கின்ற வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். அன்பு உறவுகளை தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் எங்கே சந்தன்ராஜ் உங்களுடைய இறுதி பாடலை தாருங்கள். சந்தன்
23: வெளியிலே மலர்ந்தது,
0: வெளியிலே மலர்ந்தது. நாங்கள் எங்களுடைய எங்களுடைய இதை அணையவில்லை, நாங்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை இன்னும் அடையவில்லை, இருப்பினும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் இந்த பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. தொடர்ந்து பாடலை கேளுங்கள், நான் எண்ணிக்கை வந்து எத்தனை எத்தனை என்று உங்களுக்கு கூற இருக்கின்றேன். இந்த பாடலை தொடருங்கள்.

சிறந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். எண்ணிக்கையில் இருக்கும் இந்த வேளையில் இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். எண்ணிக்கை முடிந்ததும் உங்களை அழைப்பேன். வரும்பு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து செல்லலாம். இருக்கின்ற அடுத்த பாடலையும் கேட்போமா? இது நான்கு மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்தின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே இடையிலே

எண்ணிக்கைகள் முடிவடைந்து விட்டது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்து ஓய்ந்தது என்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி. போட்டியிலே 5 உறவினர்கள் அழகாக வந்து அலங்கரித்திருந்தார்கள். போட்டி பலமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் சரியான முறையிலே தந்து சென்றார்கள். அந்த வகையில் ஒரு சிலர் தாமதமாகவும் ஒரு சிலர் மிக விரைவாகவும் வந்தார்கள். ஒரு சிலருடைய அழைப்புகள் தடைபட்டு இருந்தது. ஒரு சமயம் 4 உறவுகள் ஒரே நேரத்தில் மோதிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மோதல்களுள் வெளிவருவதைத்தான் நாங்கள் எடுக்க முடியும். அடுத்து உதவியோடும் பலர் இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அது பரவாயில்லை. இருப்பினும் பாடிய பாடல்கள் சிறப்பான பாடல்களாக, தெரிவு செய்த பாடல்கள் சிறப்பாக, மொத்தம் 180 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்கள் இன்றைய பாட்டு சவாரி போட்டி. பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வந்து கலந்து கொண்டவர்கள் தேவா, கிருஷ்ணன், ஜெகபிரசாதி, சரவணன், சந்தன்ராஜ் இவர்கள் ஆகிய ஐவரும் வந்து பங்குபற்றியிருக்கின்றார்கள். ஐவரும் பங்குபற்றிய வேளையிலே அவர்கள் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் ஒரு சிலர் இடையிலே நின்று விட்டார்கள். தேவா அவர்களும் ஜெகபிரசாதிக் அவர்களும் சரியான காரணங்களின் நிமித்தம்தான் அவர்கள் நின்றிருக்கின்றார்கள். வலைத்தளம் சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம், அங்கே கொசுக்கடி தொல்லியாக இருக்கலாம். வளமையாக ஜெகபிரசாதிக் அவர்கள் முழுமையாக முழு நேரமும் உங்களோடு அர்ப்பணிக்க முடியாத ஒரு சூழல் உள்ளவர். அவர் வந்து இருப்பினும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். எங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு அரும் பெரும் பங்காற்றி இருக்கின்றார். அவருடைய பங்காற்றல் அவருக்கும் தேவாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருவரும் சிறந்த முறையிலே தந்து தேவா இட்டைக்கு மிகவும் வளர்ச்சியாக இருந்திருந்தார். வளர்ச்சியாக 17 பாடல்களை தந்து இணைந்து சிறப்பித்திருக்கின்றார். அந்த வேளையிலே ஜெகபிரசாதிக் அவர்களும் 25 பாடல்களோடு நிறுத்த வேண்டிய நிலையில் இருந்திருக்கின்றார். இன்று அடுத்த நிலையில் இருக்கின்றார் எங்கள் சந்தன்ராஜ். அவர்கள் தாமதமாக வந்து இடையிலே பல வேளைகள் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்து அவர் பல இடையூறுகளோடு இருந்தாலும் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வலுச்சேர்க்கும் வகையில் 37 பாடல்களை தந்து 3வது இடத்தில் இருக்கின்றார். அடுத்து வலைத்தளம் பழுதாக இருந்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்துவோம் என்ற எங்கள் பண்பின்படி அவர் விடாமல் அழைத்து அரைகுறை சொல்லாக இருந்தாலும் பாடல்களை நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய வகையில் இணைந்த சரவணன் என்று 2வது இடத்தில் இருக்கின்றார். 40 பாடல்களை தந்திருக்கின்றார். அடுத்து விடாப்படியாக எத்தனை தடைகள் ஏற்பட்டது என்று கிருஷ்ணா உங்களுக்கு இருப்பினும் 61 பாடலை தந்து 1வது இடத்தை பெற்றிருக்கின்றார். அதிகூடிய பாடலாக 61 பாடலை பெற்ற கிருஷ்ணா 1வது இடத்தையும், அடுத்த கூடுதலான பாடலாக 40 பாடல்களை தந்த சரவணன் 2வது இடத்திலும், ஒரு 3 பாடல் குறைத்து 37 பாடல்களை தந்த சந்தன்ராஜ் அவர்கள் 3வது இடத்தையும், ஜெகபிரசாதிக் அவர்களும் தேவா அவர்களும் 4வது 5வது இடங்களையும் பெற்று வாழ்த்தினை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். இந்த வேளையிலே நீங்கள் விரும்பும் பாடல்களை வந்து உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்து பாடல்களையும் தந்து செல்லுங்கள். தராது விட்டால் நான் தெரிவு செய்து உங்களுக்கு பாடலை தருவேன். எங்கே வாருங்கள், நேரத்தை கவனத்தில் கொண்டு ஓடி வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை 2026வது ஆண்டின் 1வது மாதத்தின் 3வது நாளான இன்று முதல் நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு சிறப்பாக நிறைவேற்றது. மகிழ்ச்சி. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும், கேட்டு ரசித்து இங்கே எனக்கு தரவுகளை தந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.

0: வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, இணைந்திருக்கின்றீர்கள், வரவேற்கின்றோம். வருக வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா இப்பொழுது? நலமாக இருக்கின்றீர்கள். எப்படி இருந்தது என்று போட்டி?
1: நல்ல சுவாரஸ்யமா, நன்றாக இருந்தது.
0: நன்றா. உங்களுக்கு என்ன இடையூறுகள் இருந்தது?
1: பாடல் கேட்டு பதில் பாட்டு பாடும்போது கொஞ்சம் குழப்பமா இருந்தது, ஒரு ரெண்டு மூணு பாட்டு.
0: உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தது, இணையத்திலே குழப்பம் இல்லை. சரி, சிறப்பு.
1: பாட்டுக்கு பதில் பாட்டு கொடுக்கணுங்கும் போது மறந்துடுறேன்.
0: அது வயசாகி வயசாகி விட்டது அல்லவா? சரி, இன்று என்ன பாடலை ஒளிபரப்ப நீங்கள் கேட்டு மகளை இருக்கின்றீர்கள் உங்களுக்காக?
1: எனக்காக படம் வேடன் கண்ணப்பா.
0: வேடன் கண்ணப்பனா? என்ன பாடல் அந்த பாடல்?
1: சிவனே என்றவுடன் மனதில் மோகம் உண்டாகிறதே.
0: ஓ, சிவனே என்றவுடன் மனதில் மோகம் உண்டாகுது. நல்ல பாடல். வேடன் கண்ணப்பன் திரைப்படத்தில் இருந்து. வாழ்த்துக்கள். அந்த பாடலை ஒலிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். முதலாவது இடத்தை கூடுதலான பாடலை தந்தைக்கு பாடல். என்னையா குறுங்கள்,
1: என்னையா குயிலுக்கு ஒரு நிறம் இருக்குன்னு சொன்னதுதான் உண்மை.
0: இந்த வழியில் தடுமாற்றங்கள் பெறுவது வயசாகி விட்டது அல்லவா? சிரிக்கிறாவா மகளாட்சி?
1: குயிலுக்கு நிறமா நிலமான குழப்பம்.
0: பாடலை கேட்கும் பொழுது கூர்ந்து கவனிக்கணும். உங்களுக்கு அந்த எழுத்து பிள்ளைகள் பெறுவது எழுத்து உச்சரிப்புகளை பிடிப்பதில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கின்றது என்று நான் அறிவேன். வாழ்த்துக்கள். இருப்பினும் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். 61 பாடல்கள். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்கள் பாடலை தருகின்றேன், அடுத்த உறவு அழைக்கின்றேன், அவரிடம் செல்லட்டுமா? நன்றி கிருஷ்ணா. உங்கள் பாடல் சிவனே என்றால், சிவனே என்றவுடன் என்ன பாடல் ஐயா? சிவனே என்றவுடன். சரி, சென்றுபட்டர். எங்கே சந்தன் ராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்க. வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே, வாருங்கள். இரண்டு நேர வணக்கத்தை இந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஏற்றுக்கொண்டு இணைவோம். என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம், என்ன வாழ்த்து கூற போகிறீர்கள்?
2: சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா, அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இணையதளம் ஒரு பக்கம், அங்க நாங்க வேலை போல ஒரு பக்கம்.
0: நீங்கள் தானே அட்டை அவதானி? இருப்பினும் எத்தனை வெற்றிகளை பெறும் உங்களுடைய அந்த சாதனை இன்னும் யாரும் முறிவடைக்க அடைய விட முறியடிக்கவில்லை. எனக்கும் தடுமாற்றம் வருகின்றது, முறியடிக்கவில்லை. சிறப்பு. இருப்பினும் நல்ல பாடல்கள் உங்களுடைய, நல்ல பாடலை தருகிறீர்கள். அவசரம் இல்லாமல் ஆறுதலாக வந்து அவர்களுக்கும் கூறி பாடல்களை கிரகித்துக் கொண்டு செல்லும் அந்த பண்பு, அந்த பாங்கு உங்களிடம் சிறப்பாக இருக்கின்றது. சரி,
2: அது வந்துங்கய்யா, உண்மையிலே நம்ம நண்பருக்கு தான் இருக்குய்யா, அவரு தான் சொல்லணும். ஜெகவர் சாதிக்கு தான் நிறுத்தி, அதை யாருடைய பாடல்கள் நல்லா நிறுத்தி நிகழ்ச்சிக்கு பொருத்தமா சொல்றாரு. நாங்களும் அவசரமா டக்கு.
0: ஆமாம் ஆமாம், சிறப்பாக கொண்டு வர களஞ்சியம் தான். நான் அவருக்கு இந்த முழு நேரமாக எங்களோட ஈடுபட அவரால் முடியாது, அது எங்களுக்கு தெரியும்.
2: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. இந்த வேலையில கேப்போம் தாய்ப்பாசம் அப்படிங்கிற திருப்பி கேப்போம். நீயே நீயே நீயே வந்து நெஞ்சில் பாடும் காதல் ராகம். மூன்று நீயே போனோம். நீயே நீயே நீயே வந்து.
0: ஓ, தாய்ப்பாசன் திரைப்படத்திலே அந்த பாடலை உங்களுக்கு
2: பழைய பாடலையா? அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
0: அந்த பாடல் போட்டிக்கு வந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். நன்றி சந்தன்ராஜ் அவர்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. அடுத்த உறவு யார் வரப்போகின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே யாரும் வரவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு நான் பாடலை கொடுப்பேன். இப்பொழுது பாடல் தேடும் படலம். பாடல் தேடும் படலத்திலே முதலில் ஒரு இந்த பாடலை முடிவடைய செய்வோமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: எளிமையான இந்த பாடல் காற்றாலையிலே வளமையாக ஒலித்த பாடலாக, பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே இடையிடையே ஒலித்த பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வரும் பாடல் இன்று முதலாவது இடத்தை பெற்று தனது வெற்றியை தன் பக்கம் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணா உங்களுக்கான பாடல் வேடன் கண்ணப்பன் திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்டீர்கள். இது அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.
1: அப்படியே பிரார்த்திக்கலாம். இன்றையிலிருந்து நீயே நான், நானே நீ. ஆஹா.

0: என்னப்பா
1: இனிமையான அந்த பாடல் பக்தியோடு ஒலித்து சென்றது சிவன என்றவுடன் அந்த பாடல் பேர்டன் கண்ணப்பா என்ற திரைப்பட பாடலாக கேட்டு மகள தந்து சிறப்பித்தவர் கிருஷ்ணன் அவர்கள் என்று தன்னுடைய வெற்றி மகள்விலே இருக்கும்போதே அந்த பாடலை தந்திருக்கின்றார். அந்த வழியில்தான் அடுத்த பாடலையும் வந்து எங்கள் சந்தனராஜ் அவர்கள் தந்து சென்றார். அவர் தந்து சென்ற பாடல் தாய் பாசம் திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டபடி இப்படி பாடுகின்றது சந்தன்ராஜ் அவர்களே.

தாய் பாசம் திரைப்படத்திலிருந்து சந்தன்ராஜ் அவர்கள் விளையாடி ஓய்ந்து விட்டு வெற்றி களிப்போடு சென்றார். 37 பாடல்களை குவித்து விட்டவர் அல்லவா. அவருக்கும் இத்தனை தொல்லைகள், அட்ட அவதானி என்று அவரை நான் கூறும் வேளையிலே ஒன்றியல் தமிழ் வானொலியையும் அந்த அட்ட அவதானங்களுக்குள் ஒரு அவதானமாக கவனித்து அழகாக விளையாடி சென்று சிறப்பாக தெளிவாக சென்றவருக்கு விசேஷ வாழ்த்துக்களை தெரிவிக்கும் இந்த வேளையிலே அவர் பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். அடுத்து வரும் பாடல் இத்தனை தொல்லைகள் இருந்தாலும் ஓடி வந்து இன்று இணையதளம் தடைகள் பல இருந்தாலும் தடைகளை மீறி கொண்டு வந்து ஒரு எழுத்தையாவது எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் குறிப்பாடல்களை கண்டுபிடித்து 40 பாடல்களை பெற்றிருக்கின்றார் சரவணன். 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்களை அவருக்கு குறிக்கொண்டு அவர் இணைந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பாடல்களை கேட்பார். அவருக்காக அவர் தந்த 40 பாடல்களும் ஒரு பாடல் எனக்கும் பிடித்திருக்கின்றது. மன்மத லீலை திரைப்படத்தில் அவர் தெரிந்தோ தெரியாமலோ தொட்டுவிட்டார் அந்த பாடல். இப்பொழுது காற்றலையில் முழுமையாக ஒலிக்கின்றது. சரவணா, உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல்களுள் ஒரு பாடல்.

விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா ஸ்வர்ணா அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

சிந்தனைக்குரிய ஒரு பாடல், சிறப்பான பாடலை தந்த பாடல்களை இந்த பாடலை தெரிவு செய்து தர என் மனம் ஏவியது. அதனால் சரவணா உங்களோடு இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொண்டோம். மன்மத லீலை திரைப்படுத்த பாடல். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் சரியாக 12:38 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும் இப்பொழுது 11:08 இரவு வேளை என்று காட்டுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வருடத்தின் முதலாவது பாட்டு பதில் பாட்டு போட்டியை அழகாக சிறப்பாக நிகழ்த்தி சென்றவர்களுள் பாதி வரை வந்து எங்களை விட்டு செல்லாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் என்று எனக்கு தெரிகின்றது. அன்பு உறவு ஜெகபிரசாதிக் அவர்கள், அவர்கள் மொத்தம் எங்களுக்கு 25 பாடலை தந்த வகையில் ஒரு பாடல் எனக்கும் பிடித்தது, அவருக்கும் பிடித்ததாக இருக்கும். அது எங்களை அறியாமல் போட்டிக்கு வந்துவிட்டது. போட்டியிலே கேட்ட பாடல்களோடு இடைநிறுத்தி அவருடைய கேள்வியும் கேட்டிருந்தேன், இந்த பாடலை என்ன பாடலாக இருக்கும்? காவல்காரன் திரைப்படுத்த பாடல். ஜெகபிரசாதிக் அவர்களே இணைந்து சிறப்பித்த உங்களுக்கான ஓர் பாடல்.

அற்புதமான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் கூட ஜெகபிரசாதிக் அவர்களோடு இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு எங்களோடு ஐவரோடு இணைந்து முன்னில் ஆரம்பத்தில் சிறப்பித்து முதல் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியாளராக சிறந்த தேவா, நீங்கள் வந்து தந்த பாடல்கள் பல. அந்த பாடல்கள் நீங்கள் இன்று தந்தீர்கள், 17 பாடல்கள். அற்புதமாக உங்கள் ஞாபகத்தில் இருந்ததோ இல்லையோ அந்த பாடலை தந்தீர்கள். அந்த வகையில் ஒரு பாடல் வளமையாக நீங்கள் கேட்கும் பாடல்களை விட மாறுபாடான ஒரு பாடல் எனக்கு அது தென்பட்டது. அந்த பாடல் நாயகன் திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது, உங்களுக்கு தெரியுமோ? தெரியும் என்று எண்ணுகிறேன். அது எந்த பாடல்? நான் எத்தனை பாடலை கொடுத்தேன், இப்பொழுது எந்த பாடலை தரப்போகின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் ஒலிக்கின்றது நீங்கள் தந்த பாடல்கள். ஒரு பாடல் இதுவோ அந்த பாடல்.

வந்து இணைந்து மூன்றில் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை சிறப்பித்து வெற்றிகளை கண்டுகொண்டு உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் நெஞ்சங்களை மகள வைத்த அன்பு உறவுகளாக கிருஷ்ணன், சந்தன்ராஜ், சரவணன், ஜெகபிரசாதி, தேவா இவர்கள் வந்த வேளையில் அவர்கள் மனம் மகள இத்தனை பாடல்களையும் தொகுத்து கொண்டு வந்து தருவதற்கு இத்தனை சிரமப்பட்டிருப்பவர்கள் தங்களை ஒருநிலைப்படுத்தி எங்கள் போட்டியோடு கலந்து கொண்ட அவர்கள் மகளும் வண்ணம் 5 பாடல்களை அவர்கள் விருப்பத்துக்கும் அவர்கள் தந்த பாடல்களுக்கும் தெரிவு செய்து ஒன்றியல் தமிழ் வானொலி ஒலித்து கொண்டது. இறுதியாக அந்த பாடலை கேட்டு தேவா அவர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார், இப்பொழுது தூக்கத்துக்கும் செல்வார், மகிழ்வாக இருப்பார், நீங்கள் அனைவரும் மகிழ்வாக இருப்பீர்கள் என்று ஒன்றியல் தமிழ் வானொலி கூறுவது உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி என்ற தாரக மந்திரம்தான் ஒன்றியல் தமிழ் வானொலியின் மந்திரம். அந்த வகையில் அது நிகழ்ந்து சிறப்பிப்பதற்கு, சிறப்பதற்கு, சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு என் நன்றிகளை கூறிக்கொள்ளும். இந்த வேளையிலே பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே மொத்தம் 180 பாடல்களை தந்து அதற்குள்ளே 61 பாடல்களை தரமாக தெளிவாக தந்த கிருஷ்ணா, உங்களுக்கு முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் வாழ்த்தும் வேளையிலே, இன்று இவ்வளவு இடையூறின் மத்தியிலேயும் வந்து இரண்டாவது இடத்தை பெற்ற சரவணா, 40 பாடல்களை தந்த உங்களுக்கு நன்றியை மகிழ்வையும் தெரிவிக்கும் வேளையில், மூன்றாவது இடமென்றால் வர வேண்டும் என்று அவர் இடத்துக்காக வரவில்லை, மூன்றில் தமிழ் வானொலியை சிறப்பிக்க இந்த இடர் மத்தியிலும் வந்திணைந்த அன்பு சந்தன்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 25 பாடல்களையும் அடுத்து 17 பாடல்களையும் தந்து பாதியிலே நின்றாலும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று உற்சாகமாக வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர ஆண்டின் முதல் நாளாக வந்து ஒலித்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, இணைந்த இணைகின்ற இணைய இருக்கின்ற வளர்ந்த வளர்கின்ற வளர்த்த இருக்கு வளர்க்க இருக்கின்ற அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றியோடு எங்களுக்கு இந்த வல்லமையை கொடுத்து சிறப்பாக வலையிலே வந்து அலையிலே வந்து இடர்கள் இருந்தாலும் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை நிகழ்த்த அனுகூலமாக அருள் புரிந்த கருணை உள்ளமெல்லாம் அல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பிச்சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து அன்பு கருணை சாந்தம் அறநெறி மனித நேயம் ஜீவ காருண்யம் இவற்றையெல்லாம் பின்பற்றி மனிதனாக வாழ முயற்சிக்கின்றோம். ஆசைகளை அறுத்து துன்பங்களை வெறுத்து இணைய விரும்புகின்றோம் இந்த உலக இன்பங்களிலே இயற்கையோடு சேர்ந்து. அதற்கு ஆவண தர வேண்டும், அமைதி தர வேண்டும், அல்லல் தர வேண்டும். இந்த துன்பப்படும் நிகழ்வெல்லாம் கேட்டு அல்லலுறும் மனதுக்கு அமைதி தர வேண்டும், உலகம் சமாதானம் பெற வேண்டும் என்று கேட்டு மகிழ்ந்து ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே மன்னிக்க வேண்டும் தடைக்கு 2026 ஆண்டின் முதலாவது மாதத்தில் வந்த மூன்றாவது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு விடைபெற எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. அன்னை தந்தை ஆசானுடன் நிறைவனையும் அன்னை தந்த ஆசான் அவற்றையெல்லாம் அறிய வைத்த தமிழை தந்த இறைவா உன்னை வணங்கி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு. வாழ்வோம் வளமாக.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTRFM ரேடியோ. இணைத்திருக்கும் உங்களை இணைக்க வந்திருக்கும் நான் இணைந்து கொள்ளுங்கள் என்று நேரொலியில் அழைக்கின்றேன். 2023 ஆண்டு 4வது மாதம் விரைவாக ஓடிச் செல்லும் 26 நாளிலே இருக்கின்றோம். நீங்கள் இரவிலும் நாங்கள் பகலிலும். இப்பொழுது நேரம் சரியாக கனடாவில் 11:35 முற்பகல் என்று காட்டும் வேளையிலே உங்களுக்கு மாலையாகி இரவு சூழ்ந்து 9:05 என்று காட்டுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் நாங்கள் ஐக்கியமாகின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் குடையின் கீழ். இந்த வேளையை எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன், அன்னை தந்தை ஆசானை படைத்து எங்கள் உறவுகளையும் என்னையும் படைத்து இணைத்து விட்டார் இந்த வானொலியில். அதற்காக சமூகத்தோடு நான் எப்படி ஒன்றிணைய வேண்டும் என்ற வழிவகைகளை காட்டிய இறைவா, உனக்கு என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் கூறி என் தாய் தமிழை உனக்கு தலை நிமிந்து மார்பை உயர்த்தி மரியாதையோடு வணக்கம் செய்து கொண்டு, என் நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்று கூறிக்கொள்வது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நான் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடுதானே வாழ்கின்றோம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்படியே இருப்பீர்கள் என்ற எண்ணமும் அப்படி இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் எனக்கு உண்டு. வளமை போல இன்று அறிவன் கிழமை, புதன்கிழமை. புதன்கிழமைகளிலே எங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்வு நிகழ்வது வழக்கம். அந்த பொக்கிஷத்துக்காக ஓடோடி வந்து வேகம் விவேகம், உங்கள் மனோநிலை, உங்களுடைய மகிழ்ச்சி திருப்தி எல்லாவற்றையும் இணைத்து தரும் ஒரு நிகழ்ச்சியான பொக்கிஷத்தை இன்றும் நிகழ்த்துவோம் என்று இருகரம் நீட்டி வரவேற்கின்றேன். வளமை போல் நீங்கள் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-1515. இது உங்களுக்கு தெரிந்த இலக்கம், தெரியாத இலக்கம் வர வேண்டுமே என்று ஆதங்கம் உள்ளவர்கள் தொலைபேசி இலக்கத்தை கேட்டு பிடிப்பார்கள், அறிந்து பிடிப்பார்கள், கண்டுபிடிப்பார்கள். கண்டுபிடித்துக் கொண்டு வந்து இணைந்து கொள்வார. உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் இம்மாபெரும் உலகத்திலே 5 கண்டங்களில் உலாவிக் கொண்டிருக்கும் எங்கள் வானொலி 5 கண்டத்திலும் எங்களுக்கு அன்பு உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுதும் எங்களோடு முகம் தெரியாத இந்த அறிவியல் சாசனங்கள் நிறைந்த, அறிவியல் சாதனங்கள் நிறைந்த இந்த காலத்திலே உள்ளங்கையில் வைத்து ஒரு விரலால் எங்களோடு தொடர்பு கொள்கின்றார்கள். இந்த உலகத்தை பார்க்க வேண்டுமா? உங்கள் தொலைபேசியை உள்ளங்கையில் எடுங்கள். ஒரு விரலால், சுட்டு விரலால் தொட்டு பாருங்கள். உலகம் உங்களுக்கு வெள்ளிடையாக தெரியும். அது மட்டுமல்ல, அறியாத எத்தனையோ விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் அங்கு வழிகள் இருக்கின்றன. ஆனால் தெரிந்த விடயங்களை தெரியாமல் நாங்கள் மழுங்கி போவதற்கு, எங்கள் மூளையை சலைவு செய்வதற்கும், எங்கள் மூளையை சலவை செய்து எங்களை முட்டாளாக்குவதற்கும் அங்கு பல பதிவுகள் வருகின்றன. இப்பொழுது அந்த வலைத்தளம் உண்மையிலே நாங்கள் தெளிவாக விரைவாக உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காக படைக்கப்பட்டது. இப்பொழுது விரைவாக தெளிவாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற குறுக்கு வழிகளையும் கண்டுபிடித்துக் கொண்டார்கள். குறுக்கு வழியில் பணத்தை சேர்க்கும் குருட்டு மனிதரடா என்று அன்று கூறிய வகையிலே நாங்கள் குருட்டு மனிதர்களாக வாழ்வதற்குத்தான் இந்த வலைத்தளம் வந்துவிட்டது. மூளையை சலவை செய்கின்றது. பணபலம், அரசியல் பலம், பக்கபலம் உள்ளவர்கள் தங்கள் கருத்து தான் தெரிவிக்க வேண்டும் என்று, உலகளாவ தெரிய வேண்டும் என்று எத்தனையோ தளங்களை திறந்து வைத்து வலைத்தளங்களிலே, சமூக வலைத்தளங்களிலே மூளை சலவையை செய்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு என்று மூளை இருக்கின்றது, எங்களுக்கு என்று மனம் இருக்கின்றது, எங்களுக்கு என்ற புத்தி இருக்கின்றது. இதையெல்லாம் ஒன்றுதான். புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை நாங்கள் தயாரித்துக் கொள்வதற்கு எங்கள் மூதாதையர்களும் எங்கள் அறநிலை பண்பு நிலையங்களும் அற வழிகளும் காட்டியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஏன் நாங்கள் பின்பற்றக்கூடாது? அடுத்தவருடைய மூளைக்கு, அடுத்தவருடைய சொல்லுக்கு, அடுத்தவருடைய பேச்சுக்கு, அடுத்தவருடைய முட்டாள்தனமான கருத்துக்களை கூட நாங்கள் அகா என்று நாங்கள் மட்டும் கேட்டுக்கொள்வதல்லாமல் அவர்கள் கீழே ஒரு வசனத்தையும் தருவார்கள். அடுத்தவர்களுக்கு இதை விரைவாக பதிவிடுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று. என்ன ஏதென்று தெரியாமல் நாங்கள் பகிர்ந்து விடுவோம். அதிலே உள்ள உண்மைகள் தெரிவதில்லை. அதிலே உள்ளது என்று எங்கள் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கும் 65% மக்கள், உலக மக்கள் தொகையிலே 65% மக்களுக்கு மேல் நோயாளிகளாக இருக்கின்றார்கள், நோயாளிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நோயாளிகளை அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல வழி, தரமான வழி, சரியான வழியை விவரமாக கூறுகின்றார்களா என்ற இல்லை. நோயின் பெயரை எழுதிவிட்டு இப்படி செய்யுங்கள் என்று குறுகிய செய்தி அதுக்குள்ளே புகுத்திவிட்டு பெரிய பந்தியாக எழுதிவிடுவார்கள். நாங்களும் ஆவலோடு படித்துவிட்டு அடடா இப்படி இருக்கின்றதே என்று அலோபதி வைத்தியத்தை, அதாவது ஆங்கிலேய வைத்தியமும் கண்டுபிடிக்கப்பட்டு விரைவாக மனிதனை குணப்படுத்த வேண்டும் என்று வந்ததுதான். அதை சரியாக கையாளாமல் பணத்திலே மோகம் கொண்டவர்கள் பிழையான வழியிலே மக்களை பிழையாக வழிநடத்தி நோய்களையும் பெருப்பித்து அநியாயமாக உயிர்களை இழக்கச் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பணங்களை இழப்பதில்லை. ஒரு நோயாளி வைத்தியசாலையில் சென்று அங்கு மரணித்து விட்டால் அந்த மரணித்த உடம்பை வெளியே கொண்டு வருவதற்கு கூட அந்த பணம் இல்லை என்றால் அந்த மரணித்து போன பிணம் வெளியே வர முடியாது. எத்தனையோ உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு கூட அப்படி நடந்திருக்கின்றது. நோயை கூட பணமாக்க பார்க்கின்ற உலகம் இது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாறு இந்த உலகத்தை என்று ஒரு பாடல் முன்பு வந்தது. எத்தனையோ கருத்துக்களை எடுத்து கூறிய எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே வந்த பாடல்கள் எங்கள் வாழ்க்கையில் புரியோடி கிடக்கின்ற சீர்கட்ட பழக்க வழக்கங்களை சீர்திருத்த வந்த பாடல்கள். சிந்தித்து பார்ப்போமானால் அதனால்தான் எங்கள் மூளை எங்கள் காலால் நாங்கள் நடக்க வேண்டும் முன்காயே உனக்குதவி என்றெல்லாம் பழமொழிகள் இருக்கின்றன. அந்த வகையில் இன்று பொக்கிஷம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் நேரம் நீண்ட நேரம் நான் உரையாற்ற மாட்டேன். குறுகிய செய்தியைத்தான் தந்தேன் ஒரு விழிப்புணர்வுக்காக. என்னை பொறுத்தவரை நான் அப்படி, அப்ப எனக்கு நேர்ந்ததுதானே அடுத்தவர்களுக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டு என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு, நான் அடுத்தவர்களை குற்றம் சுமத்தவோ அல்லது அடுத்தவர்கள் செய்வது பிழை என்று கூறும் அளவுக்கு நான் பேரறிவாளனோ அல்ல. என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையில் என் சிந்தையில் உதித்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என் அன்பு நீய நெஞ்சங்களை, இன்றைய பொக்கிஷம் நிகழ்வுக்கு நான் வந்திருக்கும் வேளையிலே பொக்கிஷம் நிகழ்வை நீங்கள் கேட்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். இன்று பொக்கிஷம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே நான் வருவதற்கு முன் ஒரு இரண்டு சொற்களை தான் அங்கே பதிந்து விட்டேன். அடுத்து பொக்கிஷம் என்று புன்னகையோடு பதிந்து விட்டேன். இங்கே படங்களை வரைந்து வரவேற்பு கூறி என் பேர்த்தி கூறியிருக்கின்றார் குண்டு பேத்தி. ஓகே, ஆகட்டும், பூத விளையாட்டு திறந்துடு சீசேன்னு அவரே மந்திரத்தை சொல்லிவிட்டார் முதலிலேயே. இப்படி ஒவ்வொருத்தரும் கூறி அழகாக பொக்கிஷத்தை வரவேற்கும் இந்த வேளையிலே மகிழ்வாக நாங்கள் விளையாடி எங்கள் புத்தி சாதுர்யத்தை காட்டி யார் சிறந்த வீரன் என்று பார்ப்போம் என்று. அந்த வகையில் 30 பெட்டிகள் தான் இன்றும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது பொக்கிஷத்திலிருந்து. அதுக்கு மேல் எனக்கு வியாபாரம் செல்லுபடி ஆகவில்லை என்று அவர்கள் புரிந்து கொண்டு 25-30 உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அது பெரியொரு காரியம் தானே. இந்த 30 பெட்டிகளை ஒருவர் திறந்து சரியாக பதில் சொன்னால் 60 புள்ளிகளை பெறலாம். அப்படி இருக்கின்றீர்களா யாரும்? ஏனென்றால் ஒருவர் வந்து சொல்வதற்கிடையிலே அடுத்தவர் வந்து இப்படி விட்ட விடமாட்டார் தானே. முடிந்த அளவு பதங்களை நான் பெற்று பதங்களுக்குள்ள திறவுகளை தருகின்றேன். விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது முதலில் எங்களோடு இணைந்து பெட்டியை திறந்து படித்து புள்ளிகளை பெற்றுக்கொண்டு ஓடுவதற்காக எங்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள் வருகின்றார்கள். இணைத்து விடுவோம் முதல் உறவாக. வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: முகமதி அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், நலமாக இருக்கின்றோம், வணக்கமும் கூறிக்கொள்ளுகின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: இங்கு எனது செல்லக்கிளி பச்சை கிளி உள்பட அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: ஐயா
1: நானும் ஐயா நலம் பற்றி இன்று பதிவிட்டிருந்தீர்கள். அவங்க விரைவில் பூர்ண குணமடைய எல்லாம் அல்ல இறைவனை அனைத்து நேர்களின் சார்பாக வேண்டுகிறேன்.
0: நன்றி நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய விரும்புதல், வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலும். வந்துவிடுவார் என்று எண்ணுகின்றேன். நன்றி உங்களுடைய. காலையில் எழுந்ததும் நான் உடனே இப்பொழுது எல்லோருக்கும் காலை எழுந்ததும் அருகிலே இருக்கின்ற தொலைபேசியை தொட்டு பார்ப்பதுதானே பழக்கமாகிவிட்டது. அதை வழக்கமாகியும் கொண்டோம். அவ்வளவு தூரம் நாங்கள் அதற்கு அடிமையாகிவிட்டோம். அங்கே நான் செய்திகளை படிப்பதற்கு முன்பு உங்களுடைய பச்சைக்கிளியை தான் முதலில் பார்ப்பேன். கள்ளம் கவடம் இல்லாதது, வெள்ளை உள்ளம் கொண்டது, அதுக்கு பஞ்சமா பாதகங்கள் தெரியாது இல்லையா? அந்த பறவையினுடைய குரலையும் அதனுடைய அழகையும் அதனுடைய குதூகலிப்பையும் பார்த்து நானும் மகிழ்வேன். வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது நாங்கள் எங்கள் விடயத்துக்கு வருவோம், வியாபாரத்துக்கு வருவோமே. நீங்கள் 30 பெட்டிகளிலும் எந்த பெட்டியை கொள்வனவு செய்ய போகின்றீர்கள்?
1: இன்று பத்தும் இலக்க பத்தாம் இலக்க பெட்டியா.
0: ஆஹா, பத்தாவது இலக்க பெட்டி முதல் முதலாக ஜெகபிரசாதிக் அவர்களின் பெயரிலே நான் பதிவு செய்து அந்த பெட்டியை கொண்டு வந்து கலையகத்தில் வைத்துவிட்டு, ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதுப்புஜம் திறந்திட சிசு என்று கூறி மந்திரத்தை என் பேத்தியும் எனக்கு உதவியாக கூறிவிட்டார் முதலே, சுபாகா என்று திறந்து பார்க்கின்றேன். அங்கே மூன்று மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான பதம் இருக்கின்றது.
1: சரியா,
0: நாங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பொருள், பொருள் அல்ல இந்த உலகத்திலே உள்ள ஒன்று என்றுதான் கூறப்படுது. பொருள் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுமா, அது பொருள் அல்ல, எங்களால் தொட்டு பார்க்க முடியாது, பார்த்து ரசிக்க முடியும், ஆனால் அது ஓரிடத்தில் நில்லாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது.
1: காற்று,
0: காற்று சரியானது என்று எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் என்னிடம் வேறு ஒரு சரியானது இருக்கின்றது. ஆனா காற்றை பார்க்க முடியாதே, உணரத்தானே முடியும். இதை பார்க்கலாம், இதனை பார்க்கலாம் என்று கூறி

0: எழுதியிருக்கின்றார்கள். இரண்டு முயற்சி செய்து விட்டீர்கள் தான், சரி இன்னும் ஒரு முயற்சியை செய்து பாருங்களேன். அற்புதமான பாடல், நீங்கள் எல்லாம் விரும்பி கேட்கிற பாடல்களே இந்த பதம் இருக்கின்றது.
1: மூன்றெழுத்து சொல்,
0: அந்த நிறத்தை கூட நாங்கள் பார்க்கலாம். வெள்ளையிலும் இருக்கும், கருப்பிலும் இருக்கும், ஊதாவிலும் இருக்கும், சாம்பல் நிறத்திலும் இருக்கும். தரவுகள் கூடிவிட்டது.
1: வானம் வானம் வானம் வானம்
0: வானம் என்று ஒன்றை நாங்கள் எப்படி காட்ட முடியும்? அதை வானம் என்று, வானம் கண்ணுக்கு தெரியாதது அல்லவா? நீளம் அகலம் உயரம் ஆழம் ஒன்றும் தெரியாதே அதில். அது அப்படியே அண்ட வழிதானே வானம். அதுலதான் இருக்கின்றது. அற்புதமான பாடல் கூட இருக்கு, என்னால் மறக்க முடியாத பாடல் ஒன்று இருக்கின்றது அதிலே. சரி, மீண்டும் பாருங்கள். மீண்டும் பெறுவதற்கு முன்பு என்ன பாடல் தர வேண்டும் உங்களுக்கு இதே நேரத்திலே?
1: எனக்கு மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ அப்படிங்கிற பாடல்.
0: என்ன பாடல் ஐயா சொல்லி கொடுத்திருப்போம்?
1: ஆமாயா,
0: காதல் பாடலா அல்லது ஆசை பாடலா அல்லது சோக பாடலா?
1: இல்ல இல்ல, இது அதாவது ஒரு தலை காதல் பாடல்.
0: ஒரு தலை காதல். அப்ப காதலை பத்தி ஒரு நாள் யாரோ சொல்லி கொடுத்து விட்டாரு அவருக்கு, பாவம். இது மேஜர் சந்திரகாந்தரை படத்திலிருந்து ஜெகவர் சாதிக் அவர்களுக்கான பாடல். நன்றி, உடனடியாக சிந்தித்து வைத்து பாருங்க. நீங்கள் அங்கதான் நிக்கிறீர்கள், ஒரு பதம் தந்தீர்கள், அங்குதான் அது இருக்கின்றது. சரி, பிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த உடவாக யார் வரப்போகின்றீர்கள்? திறந்திட சிசு, அண்ட காகசும், அபு காசும் அங்கே அன்பு செல்ல பேட்டி. நீங்கள் ஒரு தடவை அழைக்க, நீங்கள் வந்து பங்குபற்றுவது குறைவு. உங்களும் அறிவு திறமை துருக்குத்தனங்கள் எல்லாம் இருக்கின்றது. கெட்டிக்காரி, நீங்கள் ஒரு விவேகமான மக பேர்த்தி என்று எண்ணுகிறேன். நீங்கள் வந்து பங்குபற்ற கூட சாந்தி. நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டுமோ? ஆரம்பத்தில் வந்துவிட்டால் பல புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இணைந்து கொண்டு யார் சொல்வதோ என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதோ நான் சொல்கின்றேன் என்று நீங்கள் வருகின்றீர்கள். வந்துவிட்டார் அன்பு மகள் சாந்தி. வணக்கம் மகளே சாந்தி.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களாமா?
2: நலமா இருக்கீங்க.
0: நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றேன். சரி, இன்று நீங்கள் பொக்கிஷத்திலே வந்திருக்கின்றீர்கள். எத்தனை புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? அறுபதையும் எடுக்க வேண்டும் அம்மா. இன்னும் யாரும் சொல்லவில்லை, நீங்கள் சொன்னால் கிடைக்கும். ஆனால் அதிலே ஒரு புள்ளி குறைந்து விட்டது. நான் ஜெகபர் சாதிக் அவர்கள் திறந்த பட்டியை அவர் வந்து சொன்னால் 2 புள்ளி, அவர் சொல்லாதுட்டா எல்லோருக்கும் 1 புள்ளி தான். சரி, அவர் சொன்னது வந்து 3 எழுத்துக்களை கண்ட ஒரு பொருள் என்று கூறியிருந்த பொருள் அல்ல, ஒரு பொருள் மாதிரி தான் அது. ஆனால் அது எங்கள் கண்ணால் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியாது. அது ஒரு இடத்தில் நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது பல நிறங்களில் உண்டு, எதுவாக இருக்கும். 3 எழுத்துக்களை கொண்டது மகளே.
2: தொட்டு பார்க்க முடியாதாங்க?
0: நாங்க தொட்டு பார்க்க முடியாது.
2: வேகம்,
0: அதற்கு வேற என்ன சொல்லிருக்கும்? அங்கேதான் நிக்கிறீர்கள், நீங்களும் அவரும் நின்றார்கள். அந்த சரியான பதத்தை கொடுக்க வேண்டும். 3 எழுத்திலே உள்ளது. அற்புதமான பாடல்களில் வானம் என்ற ஒன்று இல்லையே மகளே. வானம் என்ற ஒன்று இருக்கா? இல்லையே. அது ஆகாயம் என்றது வெளி, அந்த வெளி எங்கு இருக்கிறது, எங்கு முடிவு இல்லை என்று தெரியாத ஒன்றை வானம் என்று கூறுகின்றோம்.
2: நிலவு,
0: நிலவு வந்து பல நிறத்திலே இருக்குமா மகளே? இல்லைதானே, இது பல நிறங்கள் இருக்கும். வெள்ளை, கருப்பு, ஊதா, மஞ்சள், சிவப்பு என்றெல்லாம் இருக்கும். எந்த பட்டியை திறக்கப் போகிறீர்கள்?
2: 3வது
0: இலக்கம். உங்களுக்கு விருப்பமான இலக்கமா அந்த 3? சரி, உங்கள் பெயரில் நான் அந்த பெட்டிக்கு பதிவு இலக்கம் கொடுத்து பதிவு எடுத்து கொடுத்து கொண்டு வந்து விட்டேன். கூறப்போகின்றீர்கள், அதை திறந்து பார்ப்போம். ஓம் நமசிவாய என்று சொல்லி பெட்டிக்கு நான் திறவுகோலை போட்டு திறக்கின்றேன். இலகுவாக திறந்து விட்டது. இது வந்து 3 எழுத்துக்களை கண்ட ஒரு, இது பொருளும் அல்ல, உணர்வும் அல்ல, ஒரு காட்சி என்றுதான் நான் கூறலாம். அதை காட்சி, ஒரு காட்சி.

0: ஆனால் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது ஒளி இல்லாதவிட்டால் இதை நாங்கள் பார்க்க முடியாது, ஒளி இருந்தால் அதை பார்க்க முடியும். அந்த காட்சியை மூன்று எழுத்துக்களை, இது ஒரு காட்சி என்றுதான் கூறலாம் மகளே. இது ஒரு பொருள் என்றோ அல்லது ஒரு உயிர் என்றோ கூற முடியாது. இதுவும் வளரும், வளர்ச்சி குறையும், அழிந்தும் போகும். ஆனால் அந்த காட்சியை நாங்கள் காண வேண்டும் என்றால் ஒளி வேண்டும். இலகுவான ஒரு பதம், மூன்று எழுத்துக்களை கொண்டு
1: வளரும்,
0: அது வளரும் தேயும், அதாவது வந்து உயரும் பதியும் எல்லாம் செய்யும், அகலமா வரும்,
1: இது நிழல், நிழல்
0: வெட்டிக்காரே கட்டிக்காரே நிழல், ஒளியின் பெருமதியை பார்த்து உயரும் நீளும் அகலும் பெருக்கும் எல்லாம் செய்வான். ஒளி இல்லாத விடலங்களால் பார்க்க முடியாது. இது ஒரு பொருள் அல்ல, ஒரு காட்சி தானே அம்மா, நிழல். சரியான பதிலை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார். ஆனா உங்களுடைய டார்கெட் வந்து 10 இல்லையா? சரி பார்ப்போம். இப்பொழுது இன்னொரு பெட்டியை உங்களுக்கு திறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த சொல்லாமல் சொல்லாமல் இருக்கின்ற பதத்துக்கு சொன்னால் ஒரு புள்ளி, அது நீங்கள் அங்கே நிற்கின்றீர்கள், அந்த அந்த பதத்தை கண்டுபிடித்தீர்கள்னா கடிகாரை கூறுங்கள். இப்பொழுது கூறுங்கள், எந்த பெட்டி வேண்டும்?
1: 8.
0: ஆஹா, 8வது இலக்கம் எட்டி சென்று எடுத்து உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். அதை கொண்டு வந்து அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு, சி சு வா திறந்து விட்டது, டப்புனு திறந்துடுதம்மா. திறந்தவுடன் பார்த்தேன் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் என்ன கூறுகின்றது என்றால், நன்றாக கவனியுங்கள், இது ஒரு தருணத்தை கூறுகின்றது, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வேளையை, ஒரு டைம் என்று, இந்த டைம் என்று சொல்லுவார்கள். அது வந்து எவ்வளவு தூரம் குறைந்த நேரத்தை காட்டுகின்றதோ அதை கூறுவது, எவ்வளவு நேரம் குறைந்ததை காட்டுகின்றதோ அதை கூறுவது. அப்பா இவ்வளவு நேரம் பிடிக்கின்றது என்றெல்லாம் கூறுவார்கள், அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு கூறக்கூடிய ஒரு தருணம். அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதை நாங்கள் பாவிக்கின்றோம், நன்மையிலும் ஆபத்துகளிலும் அதை சந்திக்கின்றோம் அந்த தருணத்தை. எவ்வளவு குறைவான ஒரு தருணத்தை கூறுவதோ அந்த தருணத்தை, அந்த சந்தர்ப்பத்தை கூறும் ஒரு பதம். கடந்த ஒரு பொக்கிஷத்திலே சிரமம் என்று ஒன்றை பார்த்தோம், இது அப்படி இல்ல, வெகு இல்ல, சந்தர்ப்பத்தின் வசம் அப்படி. சரி, இன்னும் உங்களுக்கு சுருக்கி தருகின்றேன். ஒருவர் ஒரு விபத்திலே தப்பிவிட்டார் என்றால் அந்த தருணத்தை இப்படி கூறுவோம், நல்ல வேளை தப்பிவிட்டார், எப்படி தப்பிவிட்டார், அந்த சந்தர்ப்பத்திலே தப்பிவிட்டார், உயிர் உழைத்து விட்டார் என்றெல்லாம் கூறுவோம். பெரிய பெரிய பட்ட பரீட்சைகளுக்கு எல்லாம் சென்று சித்தி பெறவில்லைன்னு இருந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில சித்தி பயிற்று விட்டு அட்டை அப்பா தப்பி விட்டேன் என்று கூறுவார்கள், நான் சித்தி அடைந்து விட்டேன் என்றெல்லாம் பெருமூச்சு விட்டு கூறக்கூடிய ஒரு பதம்.
1: அதுக்கு 5 எழுத்து வருது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது.
0: நீங்கள் வைத்திருக்க, நீங்கள் வைத்திருக்கிறதுக்கு 5 எழுத்து இருக்கலாம், நான் வைத்திருக்கிறது 4 எழுத்து தானே மகளே.
1: சகுனம்
0: என்னம்மா? சகுனம், சகுனம் என்பது குறுகிய நேரம் இல்லை தானே அம்மா, அது நீண்ட நேரம் அந்த சகுனத்துக்கு பிடிக்கலாம் தானேடா.
1: சரியான பதம் ரெண்டு முறை கூறிட்டேங்க.
0: அப்ப நீங்க மீண்டும் தானே மகளை வர வேண்டும், 10 புள்ளி எப்படியும் எடுத்து விடுவீர்கள், இப்பொழுது வந்து விட்டீர்கள், 10 மடுவில் 20 எடுத்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி சாதி, 2 புள்ளிகளோட வந்து வரும், கையோட போகாமல் புள்ளி கொண்டு போகிறீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடலை பதிவு செய்ய போகணும், பாடல் நேற்று கொண்டு வந்தீர்களா?
1: வந்தங்கய்யா, இந்த ஆளுக்கு ஒரு வீடு,
0: அதுலே என்ன பாடல்?
1: அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா அந்த பாட்டுக்கையா?
0: அடையாப்பா, அன்பு மனம் கனிந்து விட்டது பிறகு அச்சம் என்னம்மா? அன்பு மனம் கனிந்த பின்பே அச்சம் தேவையா? இப்படி யாரும் உங்களை கேட்டிருக்கின்றார்களா? இல்லை இல்லை. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். ஞாபகங்களை நான் தொண்டது இது ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படுத்தும் பாடல். வாழ்த்துக்கள், மீண்டும் ஓடி வாருங்கள், உடனே திரும்பி வரலாம். ஓடி வாங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி. புள்ளிகளை சேர்க்க வேண்டும் என்றால் திரும்பாக பெற வேண்டும். அடுத்த உறவு யாராக இருக்க வேண்டும்? கண்டுபிடி கண்டுபிடி யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றனர். 24 மணி நேர தமிழ்ச்சேவை இன்றைய பொக்கிஷம், 2023 4ஆம் மாதம் 26ஆம் நாள் 26ஆம் நாள் ஓடி வந்து விட்டால் என் அன்பு மகள் சியாமலா போல் தெரிகின்றது. எங்கே சியாமலா வரவில்லை? அழைக்க வேண்டும் சியாமலா மீண்டும். மொழியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொற்களை யார் சொல்வதோ

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஜெகபிரசாதி அவர்களே, மீண்டும் கொண்டு வந்தீர்களா அந்த பதத்தை? சொன்னால் இரண்டு புள்ளி.
1: அந்த பதம் எனக்கு கேட்டதுக்கு நான் சொல்லல, இப்ப சாந்தி மண்டை கேட்டதுக்கு பதில் சொல்லிடலாம்.
0: கூறலாம், நீங்க தெரிந்தால் கூற வேண்டியதான். எங்க கொண்டு வாருங்க.
1: தருணம்,
0: தருணம் என்பது சந்தர்ப்பம் ஐயா. நான் குறுகிய, மிக மிக குறுகிய நேரத்தை இப்படி கூறுவோம். தருணம் வந்து
1: சொற்பம்
0: அல்ல, பொருந்தவில்லையே. உங்களுடைய முதல் கண்டுபிடிச்சிருந்தீங்களா? அங்க நின்றீர்கள், விட்டு விட்டீர்கள். அந்த பதத்தை மூன்று இடத்திலே இருக்கின்றது அந்த பதம். சரி, புதிதாக ஒன்றை தரவுங்களே.
1: பெட்டியின் ஏழு,
0: ஏழாவது இலக்க பெட்டி நான் கொண்டு வருகின்றேன் உங்களுடைய பெயரில் பதிவு செய்து. சிவசிவ சிவ சண்முகா சண்முக சிவசிவ கூறி சண்முகத்தை கூறினால் அப்பனும் மகனும் வந்து அருள் புரிவார்கள். சிசு திறந்துடு, சிசு திறந்துடு, சிசு திறந்துடு. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இது. வந்து இந்த எங்கள் நாள்கள், கோள்கள், நட்சத்திரங்களிலே திதியிலே ஒன்றை குறிக்கும் நாள். நான்கு எழுத்துக்களை கொண்டது திதியை குறிக்கின்றது. திதி என்றால் புரியும் தானே, அட்டமி நவமி என்றெல்லாம் கூறுவோம். அப்படியான திதி அட்டமி நவமி, நாட்களிலே இருக்கின்றது ஒரு நாள் இப்படி கூறுவோம். இதில் நல்ல விடயங்கள் செய்ய மாட்டோம். பாடல்
1: அமாவாசை,
0: அமாவாசை எத்தனை எழுத்து? நான்கு எழுத்தா? சரி, நான்கு எழுத்து தான். நான் என்னிடம் அப்படி இருக்கவில்லை, அதுக்குள்ளேதான் இருக்கின்றது நான்கு எழுத்து. முயற்சியுங்கள்,
1: முயற்சி பண்றையா?
0: இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்கள். ஒரு தடவை தானே கூறினீர்கள், நான்கு எழுத்துக்கணும். அந்த திதியிலே உள்ள அந்த திதியிலே ஒன்றை படித்து பிடிக்க பிடிக்க வேண்டியதா? நேர ஜெகவர் சாதி நீண்ட நேரம் எடுத்து விட்டது.
1: ஆமாய்யா, நான் இதுக்கு முயற்சி பண்றேன். நான் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பெட்டி தந்தேன், அதுக்கு பதில் சொல்றேன்.
0: கூறுங்கள் கட்டிக்காரன், கூறுங்கள். இரண்டு புள்ளி சொன்னால் இரண்டு புள்ளி கொண்டு வாருங்கள். இரண்டு புள்ளிகள்
1: முகில், முகில்
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, முகில் முகில், சரியான பதில். இரண்டு புள்ளிகள். சாந்தியும் முயற்சி பண்ணால் அவன் வானத்தை கூறிவிடும், அதிலே தான் இருக்கின்றது இல்லையா? ஏன்னா முகில் வந்து வெள்ளையாயிருக்கும், சாம்பலாயிருக்கும், இல்ல ஓடிக்கொண்டே இருக்கும், நாங்கள் தொட்டு பார்க்க முடியாது. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப இன்னொரு பெட்டியை திறக்கலாம். பெட்டி ஒன்றை திறந்து கூறாமல் விட்டு விட்டீர்கள். நன்றி ஜெகபரசாதி அவர்களே, வாழ்த்துக்கள். உங்கள் பெட்டியை உங்கள் பெட்டியை நீங்கள் திறந்து கூறின முடியாது. இரண்டு புள்ளிகள், வேறு யாரோட பெட்டி திறந்தா ஒரு புள்ளி தானே. கடிகாரன் வாழ்த்துக்கள். மேடம் பாருங்க,
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார், எங்களுடைய சோமசுந்தரம் போல் தெரிகின்றது, அல்லது நாகப்பனோ தெரியவில்லை. வணக்கம் வணக்கம். இல்லை, விஜயராகவனோ தெரியாது. எங்கே சியாமலா, உங்களுடைய அழைப்பு வரவில்லை. வந்துவிட்டார் சாந்தி. மீண்டும் வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். அந்த ஜெகவர் சாதி கூறுங்கள். அவர் திறந்த பெட்டி, அவர் கூறிவிட்டார். அது நீங்கள் வானம் என்று கூறினீர்கள். அது முகில், முகில் என்பது சரியான பதம். பெண்முகிலே கொஞ்சம் கூறுங்கள். பத்தாவது நீங்கள் கேட்டதா? அதான் அவர் கேட்டது. நீங்கள் வந்து உங்களுடைய இன்னும் வரவில்லையம்மா. அம்மா
2: ஐயா முகில், ஐயா சரிங்க ஐயா, ஒரே நிமிஷம்.
0: ஏனம்மா, என்ன ஒரு நிமிஷம் பிறக்க சொல்லுகிறீர்கள்? கூறுங்கள்
2: ஐயா,
0: கூறுங்கள்.
2: பஞ்சமிங்க ஐயா.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரி ஏழாவது பதம். அவர் ஜெகபர் சாதிக் அவர்கள் திறந்தது பஞ்சமி. எண்ணி பார்த்து
2: கூறிவிட்டார்.
0: ஞாபக சக்தி இருக்கிறது. ஒரு தடவை வந்தால் மறுதடவை வரக்கூடாது என்ற கட்டளை இல்லைத்தானே? இருந்தாலும் அதை சொல்லவில்லை சார். அவர் வந்து சொல்ல, அவர் அட்டமிய கூறினார். அமாவாசையை நான் கழுத்துத்தான். அவரை பொறுத்தவரையில இந்த திதிகள் அதிகம் தெரியாமல் இருக்கலாம். அவர் ஜெகபிரசாதி பழக்கம் இல்லாமலும் இருக்கலாம் தானே, நான் நினைத்தேன் முதல். இருப்பினும் அவர் ரெண்டு மூன்று கூர்நாட் பிறந்தவில்லை, ஆனால் அவர் தன்னுடைய முகில் கூறி ரெண்டு புள்ளியை பெற்றுவிட்டார். இப்ப உங்களுடைய அடுத்த பெட்டி எதுவாக இருக்கலாம், மூன்று பெட்டி திறந்தோம், நான்கு பெட்டி திறந்தோம், அதில் ஒரு பெட்டி இருக்கின்றது, நீங்கள் கூறிய எட்டாவது இலக்கம் நீங்கள் தானே திறந்தனீர்கள். அந்த தரணம் அது கூற முடியுமா? நான்கு எழுத்து, நான்கு எழுத்து பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் செய்தியிலே கூட அதை கூறுவார்கள். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்க போகிறீர்கள் என்று கூறுகிறீர்கள், கொண்டு பாருங்கள் என்ன பெட்டி. பத்துல மூன்று கரணம். ஆமா, எதுக்கு? அந்த சந்தர்ப்பத்துக்கா? இல்லையாடா, கரணம் அது ஒரு விளையாட்டு இல்ல. கரணம் அடித்தல், தலைகளாக கரணம் நின்றுட்டு அப்படி எழும்பி சுத்தி கீழே விடுவதை கரணம் என்று கூறுவார்கள். அது அல்ல. சரி, நீங்கள் தரணம் என்பதைத்தான் கரணம் என்று கூறுவீர்கள். தரணம் என்பது சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை இப்படித்தான் கூறுவீர்கள். நல்ல தரணம் என்றெல்லாம் கூறுவோம் அந்த இடத்திலே. சரி, பெட்டியை கொண்டு வாருங்கள். இது உங்களுக்கு பொருத்தமான, அதிகம் பெண்கள் ஆண்களுக்கும் பொருத்தமானது போலான் கேட்க வழியே படம் தெரிகின்றது. கொண்டு வந்து விட்டேன், திறக்க வேண்டுமே. அந்த மண்டகாகசம் அபூ காகசம் திறந்துடு. சி சு வா, இதற்கு என்னுடைய மந்திரத்தை சொல்வதற்கு நான் இந்த குண்டு பேத்தியத்தான் அழைக்கணும். அவர் தான் அழகாக கூறுகிறாள். சரி, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் அதற்குள்ளே இருக்கின்றது. இது உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படுகிறது சாந்தி. இந்த பெட்டிக்கு நீங்கள் சொந்தம். இதுக்கு கூறினீர்கள் என்றால் இரண்டு புள்ளிகளை பெறுவீர்கள். இது வந்து ஓசையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், ஓசையை கொடுக்கும். இதை மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் அணிவது வழக்கம், ஆனால் எல்லா நேரத்திலும் அல்ல. எல்லா நேரத்திலும் அல்ல. இதை மாடுகளுக்கும் அணிவது உண்டு. மாடுகளுக்கும் அணிவது உண்டு. ஒலி எழுப்பக்கூடியது, ஓசை தரக்கூடியது. இதுக்கு மிஞ்சி தகவல் கூறக்கூடாது. நான்கு எழுத்துக்கள், அதுதான் நீங்க சொல்லுவதுதான், அதுதான் நீங்கள் சொல்லுவதுதான். அளவுக்கு மிஞ்சி சொன்னால் நீங்கள் பிடித்து விடுங்க. கட்டிக்காரி சதங்கை, சலங்கை சலங்கை என்பது நான்கு எழுத்துக்களை கொண்டு ரெண்டு புள்ளிகளை பெற்று விட்டார் மகளே. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் தகுதி ஆடை. ஐந்து அடி அப்பா, பத்தெண்டு கூட ஐந்து எடுத்து விட்டாள் கெட்டிக்காரியா. சரி, அடுத்து எந்த பதம், அந்த என்ன என்ன பதமா இருக்கு, என்ன பெட்டியா இருக்கும்?
2: பத்து திறந்துட்டாங்களா, பன்னெண்டுங்க ஐயா.
0: அப்பா பன்னிரெண்டா, அது தூரத்திலே இருக்கின்றது. எட்டித்தான் எடுக்கணும். எடுத்து உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டு கொண்டு வருகிறேன். அதுக்கு இப்படி கையை தட்டினா திறக்கும் போல இருக்குங்க. கை தட்டின உடனே திறந்து விட்டது, அதுக்கு திறவு கோல் இருக்கவில்லை. அதற்குள்ளே மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது, ஒரு பொருள். இந்த பொருள் எங்களால் உபயோகிக்கப்படுவது. எங்களால் என்று கூறும் பொழுது கிராமங்களிலே அது அதிகமாக வீடுகளில் அடுக்கலைகளிலே பாவிக்கப்படுகின்றது. ஆனால் இதை விவசாயிகளும் உபயோகிப்பார்கள். விவசாய நேரத்தில் உபயோகிப்பதுண்டு. இதை வைத்து, இந்த பதத்தை வைத்து முன்பு ஒரு புராணமே இருந்திருக்கின்றது. புராண இதிகாச கதைகளிலே கூட ஒன்று இருக்கின்றது. சரி, கூறுங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது
2: விவசாயிகள்
0: விவசாயிகளும் உபயோகிக்கின்றார்கள். நாங்களும் வீடுகளில் குறிப்பாக சமையல் அறையில் உபயோகிக்கின்றோம். குறுங்கள் சொன்னாலே.
2: கயிறாங்க ஐயா?
0: கயறு இல்லையாம்மா, பொருந்தவில்லை. அது நாங்கள் அடுக்கலைகளே கயறு உபயோகிக்கிறோமா அதிகமாக? முக்கியமான ஒன்று இது. கயறும் சில பல உபயோகப்படுது அடுக்கலைகள், ஆனால் இது சமையலுக்கு எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறது உண்டு. சமையல் நேரங்களிலே எல்லாம் அழகாக இது எல்லாம் மத்து, அது சமையல் அறையிலே இருக்க தேவையாது. பால் பண்ணு பாலோடு சம்பந்தப்பட்ட மத்து அல்ல. மத்து விவசாயிகளும் உபயோகிக்கின்றார்களா? ஆமாம் பண்ணைகளை உபயோகிப்பார்கள். நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கு இரண்டு தடவைக்கு மேல் முயற்சித்து விட்டீர்கள், மீண்டும் பெறலாம். இப்பொழுது ஐந்து புள்ளிகள் பெற்று விட்டாலே மகளை. கட்டிக்காரி கட்டிக்காரி அழைக்கின்றால் சென்று வாருங்கள், அழகி அழைக்கின்றால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நேரம் நண்பகலை தாண்டி 12:08 ஆகிவிட்டது. 30 பெட்டிகளோடு வந்தனால் 1, 2, 3, 4, 5, 6 பெட்டிகள் விலைப்பட்டு ஒரு பெட்டிக்கு இன்னும் பதில் பெறவில்லை. 5 பெட்டிகள் விலையாகி சென்று விட்டன புள்ளிகளோடு. எங்கே ஓடி வர வேண்டும், ஓடி வந்து பதில்களை தர வேண்டும். யார் சொல்வது?

0: சொல்லுவதற்கு ஓடி வந்து விட்டால் அன்பு மகள் சியாமலா ஓடி வந்து விட்டாள். வணக்கம் மகளே, பல தடவை அழைத்தீர்கள், இப்படிதான் நினைப்பு கிடைத்ததோ?
1: ஆமாப்பா, ஃபுல்லா போகும்போது கேட் ஆயிடுச்சு. கூப்பிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு கட் ஆயிடுச்சு.
0: சரியான பதில்கள் தொண்டைக்குள்ள இருக்குது. ஓடி வந்து கூறுவோம் என்றால் இணைப்பு கிடையாது. இதுதான்
1: சாந்தி மாசனால அது சொல்லிட்டாங்களாப்பா, பெருமூச்சு விடுற ஒரு விஷயம் எதுவும் சொன்னீங்கல்லப்பா.
0: ஆமா ஆமா, அது என்ன
1: இடையில எனக்கு போன் வந்து
0: தரேன்.
1: கடவுள் காப்பாத்திட்டாருன்னு சொல்ல அந்த மாதிரி சொல்றாப்பா, கடவுள் கிருபையால காப்பாத்தப்பட்ட அப்படி சொல்லுவோமா? அது அதுவா கடவுள்?
0: நான்கு எழுத்துலயே வரணுமா அந்த பதத்துக்கு?
1: கடவுள் நான்கு எழுத்தானப்பா?
0: நான்கு எழுத்துலயே வர வேண்டும். கடவுள் காப்பாத்தி விட்டார் என்று
1: கூறுவீர்களா?
0: தப்பித்து விட்டேன், கடவுள் காப்பாற்றி விட. எப்படி இந்த எவ்வளவு நேரத்திலே காப்பாற்றினார்? அதைத்தான் நீங்க கூற வேண்டும். அந்த சந்தர்ப்பம் அப்பா தப்பிவிட்ட இப்படி நாங்கள் எல்லோரும் பாவிப்போம். ரெண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள், மீண்டும் தெரிந்தால் கூறுங்கள். இப்பொழுது உங்களுக்கு பெட்டியை திறக்க உங்களுக்கு பெட்டி தரப்போறேன். முந்தைய அந்தரப்படுகிற அவசரப்படுகிறீர்கள், சரி, உங்களுக்கான பெட்டி உண்டு. முதலில் ஒரு முயற்சி, அதை செய்து பார்த்து மற்றவர்களுக்கு தெரியாத அளவில் நான் சாதுரியசாலி என்று கூறுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் சரி வரவில்லை. இப்பொழுது பெட்டியை தரம் உங்கள் எந்த இலக்கம் வேண்டும்? இருங்கள், இன்னமொரு பெட்டி இருக்கம்மா, இன்னமொரு பெட்டி, சாந்தி திறந்த பெட்டி. அதுக்கு நீங்கள் கூறினால் ஒரு புள்ளி கிடைக்கும். இது வந்து அடுக்கலையிலே நாங்கள் எல்லோரும் சமையல் அறையிலே உபயோகிக்கும் ஒரு பொருள், விவசாயிகளும்
1: வரலப்பா.
0: என்னம்மா இது தெரியாதா? ஒரு பாடல கூட இருக்கு, புராணத்தில இருக்கின்றது, அற்புதமான பதம். நீங்கள் அன்றாடம் பாவிக்கும் பொருட்கள் ஒன்று, அன்றாடம் இல்லாட்டிலும் இருந்து விட்டு ஒரு தடவையாவது நீங்க பாவிப்பீரது. சரி, வரட்டும், வரப்பட்டு கூறுங்கள். இப்பொழுது பெட்டி, இப்ப உங்களுடைய ஆதங்கம் பெட்டி திறக்கிறதா? பெட்டி திறக்கணும். எதமா 11? சரி, 11 பெட்டி நல்லது. ஒரு பெட்டி பக்குவமான பெட்டி போல் தெரிகின்றது, தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கின்றார்கள். சியாமலாவின் பெயரை பதிந்து எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் ஓம் சுக்லாம் பலதரம் சதர்புஜம் திறந்துடுச்சு. சூ இல்லை, திறந்து சுவாகா திறந்துவிடுது. கொஞ்சம் கடினப்பட்டு தான் திறக்கின்றது. மிகவும் பக்குவமான புனிதமான ஒரு பொருள் போல் தெரிகின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது, ஆலயங்களிலே உள்ளது. இந்த கால நிலைகளினாலும் கோள்களின் அனர்த்தங்களினாலும் உலக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் இந்து மக்களினால், சைவ மக்களினால் ஆலயங்களிலே அமைத்து வைக்கப்பட்ட பொருள். பாடல்கள் எல்லாம் வந்திருக்கு. நான் நீண்ட விளக்கத்தை சுத்தி வளைத்து தான் கூறியிருக்கின்றேன். சுருக்கமாக கூற உண்டு, உடனே பிடித்து விடுவீர்கள். சிந்தித்து கூறினதை கவனிக்கணும். உலக மக்கள் இந்த கோள்களினால் அனர்த்தங்களினால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்திருக்கின்றார்கள். நான்கு எழுத்து, வெள்ளியினாலும் இருக்கும், செப்பினாலும் இருக்கும். செப்பினால் தான் கூடுதலாக, வெங்கலத்திலே தான் அது வைக்கப்பட்டிருக்கும். அதை மூடி திறக்கலாம். அதை 12 வருடங்களுக்கு ஒரு தடவைதான் அந்த கும்பாபிஷேகம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த வேளையிலே அதை புனருத்தாரணம் செய்வார்கள். வாழ்த்துக்கள். கெட்டுக்கார் எப்படி சுத்தி வளைத்துக் கொண்டு வந்தார் இதை கண்டுபிடி. இதுவா விடயம்? நான்கு எழுத்துக்கள், கலசம், இரண்டு புள்ளிகளை ஓற்றி அடியிலே எடுத்து விட்டால் அன்பு மகள் எங்கே உங்களுடைய உத்தேசம் ஒன்றுக்கு எத்தனை புள்ளிகளை பெறுவதென்று? அப்படி சொல்லக்கூடாது, யாரும் புத்திசாலி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பா. சந்தர் அந்த தரணம் நல்ல வேட சொல்லிவிட்டீர்கள். கடிகாரம் அதுக்கு அந்த தரணம் வரும், அந்த பதம் வரும். சரி, அடுத்தது எந்த பட்டியை திறப்போம்? இன்னொரு பட்டிக்கு நீங்கள் ஆயத்தமாகறீங்க. என்ன பட்டி அடுத்து?
1: 12
0: தானே அம்மா, இப்ப நீங்கள் அடுக்கலையிலே அது சொல்லிவிட்டீங்க. கலசம் அந்த 12 சொல்லாமல் இருக்கு. சாந்தி சிறந்த பெட்டி
1: அவங்க 12 தானா?
0: மூன்று எழுத்து பெட்டி. சரி, உங்களுக்கு எது வேண்டும்?
1: 13 இருக்காப்பா?
0: இருக்கம்மா, இருக்கம்மா.
1: 13ப்பா.
0: சரி, இது உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு இடம். இது வந்து சியாமலாவுக்குரிய பெட்டி என்று கூறுவேன். கையெழுத்து வைத்து உங்கள் பேரை பதிந்து பெட்டியை அழகாக தூக்கி கொண்டு வந்தேன். திருப்பி கொடுக்கவில்லை அவனும் வரும் பெட்டியை. சரி, அந்த பெட்டியை கொண்டு வந்து நான் பலு கவனமாக திறக்கின்றேன், சந்தோஷமாக திறக்கின்றேன். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அதற்கே காணப்படுகின்றது. அந்த பதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது ஐந்து எழுத்துக்கள். இது ஒரு இடம், அதாவது வந்து பாரதத்திலே இருக்கின்றது. அதைவிட எங்கள் புராண இதிகாசங்களிலே கூறப்பட்ட கதைகளிலே இந்த இடத்தை கூறுவார்கள். வீர சமர் புரியும் இடம், அதை இப்படி கூறுவார்கள். இப்பொழுது எங்கள் நாட்டிலும் இருக்கின்றது.
1: எத்தனை எழுத்துப்பா?
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
1: போர்க்களம்பா?
0: போர்க்களம்மா, அதுதான், அந்த இடம் தான். அதுக்கு இந்த பதம் இருக்கின்றது, அந்த இடத்துக்கு இந்த பெயர் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். இப்பொழுது எங்கள் நாடுகளிலேயும் இந்த இடம் இருக்கின்றது. விழாக்கள் எல்லாம் செய்வார்கள். புதிய இடத்தை இப்படி கூறுவது பாரதத்திலே புனிதமாக இடம் என்றதை கூறப்படுகிறது. அன்றும் இன்றும் என்றும் அந்த பதத்தை கொண்டு வந்தது பாரதம் தான். ஐந்து எழுத்து மகளே, இப்பொழுது இந்த புது வருடம் வருகிறது என்றவுடன் ஒவ்வொரு பெரிய பெரிய நாடுகளிலே இந்த விழாக்களை அதிலே வைத்து செய்வார்கள், அந்த இடத்திலே செய்வார்கள். இதை இப்படி சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கின்றது. கொடியெல்லாம் அமைத்தி சொன்னால் மேலும் இரண்டு புள்ளிகள். யோசித்து வருகிறீர்களா? கட்டிக்காரி கட்டிக்கா, அந்த அடுக்களையில் பாய்ப்பது, விவசாயி பாய்ப்பது இன்னும் தட்டுப்படவில்லையா? ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், ஒரு புள்ளி. சார் என்ன பாடல், என்ன பாடல் மகளுக்கு, என்ன பாடல்?
1: அமரகவி, அமரகவி படம் பா.
0: அமரகவி தியாகராஜா பாகவதருடைய என்ன பாடல்?
1: ஆமாப்பா. சேவை செய்தாலே காணலாம் புவி மீதிலே, அந்த பாட்டுப்பா.
0: சேவை செய்தாலே காணலாம், இனிமையான பாடல்.
1: அப்ப அது வேம்பார் மணிவண்ணன் இருக்காருல்லப்பா, அந்த இதுல எடுத்தாதான்ப்பா முழு பாட்டு வருது.
0: வருகிறதா? வட்டிக்காரு கட்டிக்காரு.
1: ஆமா, நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிதான் சொல்லுங்கப்பா.
0: சரி, இந்த வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்ற பாடல் என்ன திரைப்படத்திலேயம்மா?
1: சதாரம் படம் பா.
0: இல்லையம்மா, நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலே எண்ணுகிறேன். அது இதுல இதுல பொக்கிசத்திலே அது இல்லை. மீண்டும் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகளே வாழ்த்துக்கள். ஐந்து புள்ளிகளை பெறுவாள் என்று பார்த்தேன். சரி, மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, தொடர்ந்து பாருங்கள். இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை. நீங்கள் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருப்பது பொக்கிஷம். அங்கே வீரர்களை காணவில்லை, வீரர்களாக இருந்து வந்த புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக செல்பவர்களை காணவில்லை. ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் சாந்தி.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். கடிகாரி எங்க கொண்டு வாருங்கள்.
1: அந்த உழவர் உழவர் சொன்னீங்களா, அது கத்தி
0: அது உழவர் மட்டும்தானே பாவிக்கிறார். தெருவில் போறவன் வாரவன் கடையில வச்சிருவன் மாம்பழம் விற்கிறவன் இளநீ விற்கிறவன் எல்லாம் பாவிக்கிறானே கத்தி. நான் அப்படி கூறவில்லை.
1: சமையல் அறையிலேயே இருக்கும், சமையல் அறையிலேயே உபயோகப்படுத்தும்.
0: நல்லது. அடுத்து
1: அவங்க
0: உழவரும் பாவிக்கட்டும், அதுல ஒரு பிள்ளையும் இல்லை. நான் அதை கூறவில்லை. நான் எல்லோரும் பாவிப்பேன்னா எல்லாரும் ஒன்று கூறியிருப்பேனே, இவர்கள் மட்டும்தான் பாவிப்பார்கள் என்று கூறினேனே. அநேகமாக இவர்கள் அடுத்தது இன்னும் ஒரு இடத்திலேயும் பாவிக்கின்றார், களஞ்சியங்களிலே உபயோகிக்கின்றார்கள். பொருட்களை களஞ்சியப்படுத்தி பட்டுப்பாடா செய்கிற இடங்கள் எல்லாம் அதை பாவிப்பார்கள். சரி, இப்பொழுது நீங்கள் என்னுடைய மகள் சியாமளாவர் பட்டி திறந்திருந்தார், முக்கியமான ஒரு இடம், போர்கள் எல்லாம் நடைபெறுகிறோம், கேளிக்கையான பெரிய சம்பவங்கள் நடப்பது, பெரிய இடமா இருக்கும், ஒரு நாட்டுக்கும் அது இருக்கின்றது என்று
1: கூறியிருந்தேன்.
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது அம்மா. பாரத போரும் அதிலேதான் நடந்தது.
1: தெரியலங்கூறவில்லை.
0: மீண்டும் வந்தீர்கள், இன்னும் ஒரு தடவை வந்து என்ன பட்டி வேண்டும்?
1: இலக்கம் ஒன்று.
0: இலக்கம் ஒன்று திறப்போம். அடேங்கப்பா பெரிய பட்டியா இருக்கம்மா. சாந்தி என்ற பெயரில் இலக்கம் ஒன்றை கொண்டு வந்து திறந்து விட்டேன். ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதுப்புரம் திறந்துடு சிசு. திறந்து விட்டது பெட்டி நான்கு எழுத்தை கொண்ட ஒரு பொருள். இதில் பயணங்கள் செய்யலாம். தூர தேசம் குறுகிய தேசம் என்று பயணங்கள் ஆதி காலத்தில் இதுதான் உபயோகப்பட்டது. ஆனால்
1: கப்பல்
0: வாழ்த்துக்கள் சிறப்பு கப்பல். ஆனால் என்று கூறுவதற்கு முன்னால் அடித்தபடி கூறிவிட்டால் இரண்டு புள்ளிகள் கிடைத்து விட்டது உங்களுக்கு. உங்களுடைய தாக்கத்தை எட்டி பிடிக்க போன்ற. சரி,
1: அடுத்து இரண்டாவது இலக்கம்.
0: ஓ, இரண்டாவது எடுத்து உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன், அது பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. திறந்து விட்டேன். மூன்று இலக்கம் ஒரே மந்திரத்தில் இது இரண்டாவது பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. சாந்தி உங்களுக்கு இரண்டாவது இலக்க பெட்டி மூன்று எழுத்துக்களை கொண்டது. உலகமெல்லாம் உண்டு, ஆனா பிடிப்பது கடினம். ஓடும் பறக்கும்
1: விடுகதமாதிரிதான்
0: இருக்கின்றது. எங்கே கூறுங்கள். இது இல்லாத
1: இடம் உண்டு,
0: உலகம் எல்லாம் உண்டு, அதாவது இது இல்லாத இடமே இல்லை, ஆனா பிடிக்க முடியாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. கூறினால் மேலும் இரண்டு புள்ளி.
1: பஞ்சபூதங்கள்ல ஒன்றாங்க அது
0: இருக்கலாம்.
1: காற்று
0: வாழ்த்துக்கள் சிறப்பு இரண்டு புள்ளிகளை பெற்றுவிட்டீர்கள். மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுவிட்டாள் அன்பு மகள் சாந்தி. அப்படி இரண்டு பெட்டிகளை திறந்து கடுமையாக உழைத்தபடியால் நீங்கள் ஒரு கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும். சரியா? மீண்டும் பாருங்க.
1: நன்றி ஐயா.
0: நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. அடுத்து உறவாக வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லாக
2: இருக்கின்றேன்.
0: வானொலியை நிறுத்திவிட்டு பேசுங்க.
2: வாழ்த்துக்கள்.
0: நலமாக இருக்கிறீங்களா சோமசுந்தரம்?
2: நலமாக உள்ளேன். நீங்க நலமாக உள்ளீரா?
0: மலம் நலமாக மகள்வாக இருக்கின்றேன். நீங்களும் மகள்வாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தானே?
2: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க.
0: சரி, இப்ப கண்டுபிடி கண்டுபிடி யார் சொல்வதோ என்ற பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். நீங்களும் வந்து தெரிந்து கொண்டு உள்ளாட்டப்பட்டீர்கள். இப்பொழுது இங்க
2: இந்த உழவர்கள் உழவர்கள் வந்து வச்சிருப்பாங்கன்னு
0: சொன்னீங்கல்ல, அதான் அதான் கூறுங்க.
2: அதுக்கு வந்து நாலு எழுத்துங்களா?
0: இல்லையே, மூன்று எழுத்து தானே கூறுங்க.
2: அது வந்து சேமிச்சு வைக்க தொம்பைன்னு சொல்லுவாங்க.
0: அது உங்க அடுக்கலையிலயும் இருக்கின்றதா? உங்க சமையல் அறையிலயும் இருக்கின்றதா தொம்பை?
2: சமையல் அறையில இருக்காது.
0: பெரிய பெரிய பண்டக சாலைகள்லயும் இருக்கும்.
2: கிடங்கு, அது கிடங்கு.
0: கிடங்கு நாலு எழுத்து இல்ல பாத்தோம் சுந்தரம்.
2: மூன்று எழுத்து. ஆமா ஆமா ஆமா. எருவு எருவு யூஸ் பண்ணுவாங்க.
0: நீங்க இரண்டு வயதுக்கு மேல் முயற்சி பண்ணி விட்டீர்கள். அது அல்ல, அடுத்தது வெண்ணுமர பொருள் இருக்கின்றதா? ஆமா, இந்த ஒவ்வொரு நாடுகள்லயும் பெரிய போர்கள் நடக்கிற இடம், அந்த நாளில் பாரதத்தில் எல்லாம் போர் நடந்த இடம், இப்படி கூறுவார்கள் அந்த இடத்தை. இப்பொழுதும் அது தேசிய விளையாட்டுகள், தேசிய சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நடக்கின்ற அந்த இடத்தை இப்படி ஐந்து எழுத்துக்களால் கூறுவோம். அந்த இடத்தை, அது இந்த இடம்
2: மைதானம்.
0: மை தானம் நாங்கள் தெல்லோ.
2: ஆமா, மைதானம் சொல்லுவாங்க.
0: உங்களோட வானொலியை குறைத்து, உங்களோட வானொலியை குறைத்து வைத்திருங்கள்.
2: குறைச்சிருங்க குறைச்சிருங்க. போர்க்களம்,
0: அது எத்தனை எழுத்துக்கள் எண்ணி பாருங்கள்.
2: போர்க்களம், ஆமா, அஞ்சு எழுத்துக்கு வந்து
0: இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டியை திறக்கலாம்.
2: சரி ஓகேங்க, சொல்லுங்க என்ன எத்தனை பெட்டி பாக்கி இருக்கு?
0: பாண்டா பெட்டி நிறைய இருக்கு, உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும் கூறுங்க.
2: எனக்கு ஒரு ஒன்பது ஒன்பது தரங்க.
0: ஒரு ஒன்பது தான் கொடுக்க முடியும், ரெண்டு ஒன்பது என்னிடத்தில் இல்லை. ஒரு ஒன்பதை திறக்கின்றேன் உங்களுக்காக. சோமசுந்தரன் பெயரை நான் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். மிகவும் பாரமான பெட்டியாகத்தான் இருக்கின்றது. சரி, அது ஒரு உயிர் இருக்கின்ற போல் இருக்கின்ற. அதற்குள்ளே கொண்டு வருகின்றேன். ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் சுவாகா திறந்துடு. திறந்து விட்டது. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மிருகம், மிருக இனத்துக்குள்ளே உள்ளது. இது வந்து அற்புதமான ஒரு மிருகம். எங்கள் நாடு உங்கள் நாடுகளில் இது இல்லை, ஆனா மிருக காட்சி சாலையில் உண்டு. நான்கு எழுத்துக்களை கொண்டது.
2: எங்க நாட்டில் இல்லைங்களா?
0: ஒரு நாட்டின் பிரசித்தி பெற்ற ஒரு மிருகம்.
2: நீர் யானைங்களா?
0: உங்களோட ஊர்ல இல்லையா நீர் யானை?
2: இல்லைங்களா?
0: யார் சொன்னது இல்லையா என்று இருக்கின்றது?
2: இல்லைங்க, இங்க
0: அது பெரிய காடுகள்ல குளங்கள்ல உள்ள இடங்கள் எல்லாம் அது இருக்கு ஐயா. காண்டா மிருகம் அதெல்லாம் இருக்கின்றது. சரி, இது வந்து அது அல்ல. இது ஒரு நாட்டின் பிரசித்தி பெற்ற மிருகம், வேறு நாடுகளில் இல்லை. நூதன, அதாவது மியூசியம், மிருக காட்சி சாலை இருக்கின்றது. நூதன சாலையில் இருக்கின்றது. இது ஒரு நூதனமான மிருகம் ஐயா. இது வந்து இந்த மிருகத்துக்கு ஒரு சிறப்பு கூறுகிறேன். உள் வயிற்றிலும் வெளி வயிற்றிலும் ஒரே நேரத்தில் தன்னுடைய குட்டியை வைத்திருக்கக்கூடிய வல்லமை உள்ளது.
2: கங்காரு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. இரண்டு புள்ளிகளை பெற்றெடுத்து விட்டார் எங்களுடைய அன்பு உறவு. அன்பு உறவு சோமசுந்தரம் அவர்கள் ஒன்பதாவது இலக்கத்தை திறந்து தான் ஒரு ஒன்பதிலே கட்டிக்காரன் என்று குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள். இங்க ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது ஐயா கூறாமல். எட்டாவது இலக்க பதம் எங்களுடைய மகள் சாந்தி திறந்த பெட்டி, அதை யாரும் கூறவில்லை. அதையும் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள் ஒரு சந்தர்ப்பத்தை கூறும். மிக அந்த சந்தர்ப்பம் என்ன, மணி நிமிடம் வினாடி தற்பரை என்றெல்லாம் கூறுவதிலேயே ஒரு நாளி என்பதை விட குறைந்த ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம். அதை எப்படி கூறும்? மிகவும் குறுகிய
2: மணித்துளின்னு சொல்லுவோம்.
0: மணித்துளி என்ற மணி வந்து விட்டது ஐயா. மணித்துளி சரியில்லை. சோமசுந்தரத்துக்கு முதலில் நான் இரண்டு புள்ளிகளை இங்கே உங்கள் பதிவேட்டிலே பதிந்து விட்டேன். கெட்டு காரணம். அடுத்து நீங்கள் ஒரு பெட்டி திறக்கலாம். இன்னும் ஒரு பெட்டி திறக்கலாம்.
2: ஏழு இருக்குங்களா?
0: ஏழு சென்று விட்டது, பஞ்சமி அது சென்று விட்டது.
2: சரிங்க, இப்ப வேற என்ன? பன்னெண்டு,
0: பன்னிரெண்டு சென்று விட்டது. மீண்டும் என்ன பண்றது? கொண்டாருங்க. பதினாலு இருக்கின்றது ஐயா. பதினாலு அற்புதமா அப்படியே பழி சென்று தெரிகிறது. உங்களோட பெயரில் பதிவு செய்து விட்டு இருந்த பெட்டியை அந்த அட்டையிலே பதிந்து விட்டு பெட்டியை கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அண்டகாகசும் அபூகாகசும் திறந்துடு சீசு. திறந்து விட்டேன் பெட்டியை. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் இந்த உலகத்திலே நாங்கள் ஊர்திகள் பலவற்றை கண்டிருக்கின்றோம். ஊர்திகள் என்றா தெரியும் தானே உங்களுக்கு? அதை குறிப்பது நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். எது என்னென்னு கூறினீர்கள்?
2: வாகனம்.
0: வாகனம் கெட்டிக்காரன். சொல்ல கிடையாது பதிலை கொண்டு வந்த சோமேந்திரன் தான் ஒரு விபோகி என்பதை விவேகமாக கூறிவிட்டார். மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றபடியால் நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் சென்று சிரம பரிகாரம் செய்து மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் சோமேந்திரன், நன்றாக விளையாடினீர்கள். கட்டிக்காரன் கட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி. யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கும் போல இப்பொழுது 12:30 காட்டுகின்றது. நண்பகல் உங்களுக்கு 9:10 காட்டுகின்றது. இந்த வேளையில் ஓடி வந்து இணைய வேண்டும். விரைவாக வாருங்கள். நால்வர் தான் வந்திருக்கின்றீர்கள். இந்த மெத்தனையோ பெட்டிகள் இருக்கின்றது. விரைவாக முடிக்க வேண்டும். இந்த விரைவாக ஓடி சென்று புள்ளிகளை சேர்க்கும் அன்பு உறவுகளை காணவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. சோமசுந்தரன், நீங்கள் பாடலும் கூறவில்லை, நானும் கேட்கவில்லை. மறுமுறை அழைப்பில் வரும் பொழுது பாடலை கொண்டு வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை.
3: கற்று முட்டினால்
4: காதல் என்பது
0: ஆண்டு 4th month, 26th day, அறிவன் கிழமை என்று நேரொலியில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொக்கிஷத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புள்ளிகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வேகம் விவேகம் என்ற வகையிலே நான் விவேகி, வேகமாக வருவேன். எனக்கு தெரியும் சிந்தனை சிறப்பாக இயங்குகின்றது என்பதை துருப்பிடிக்க விடாமல் தட்டிக்கொண்டு ஓடி வந்து இணைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். வாருங்கள் மீண்டும்.

0: வணக்கம் மகளே சியாமலா.
1: அப்பா அப்பா சாந்தி அம்மாவுக்கு சொன்னீங்களப்பா நொடி பொழுது ஏதோ சொன்னீங்களப்பா சொல்லுங்கப்பா
0: கூறுங்க
1: சொல்லுங்கப்பா நொடி பொழுதாப்பா
0: எப்படியம்மா
1: எத்தனை எழுத்துப்பா
0: நான் கண்மூடிக்கிறதுக்கிடையில நடந்துட்டுதாப்பா அதை சொல்லு எப்படி சரி அடுத்தது வந்து வேற இன்னொரு வண்டியை திறக்கலாம் அந்த இது போர் நடக்கிற இடம் கூறவில்லை போர் நடக்கிற இடம் கூறவில்லை அம்மா
1: அதுதான்ப்பா யோசிச்சு வச்சு பாத்தப்பா மைதானம் தான் தோணுது அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது சொல்லி பாத்துட்டேன்
0: மைதானத்துல விளையாட்டு எல்லாம் நடக்கிறதா நான் இது அன்று வந்த பதம் அற்புதமான ஒரு பதம் இது இல்லாத நாடு இல்லைத்தான் இப்படி ஒரு இடம் ஒதுக்கி வைப்பார்கள் பெரிய பெரிய புடயங்களை செய்யும் இடத்துல இதை புனிதமாக இப்படி கூறுவார்கள் சரி வேறு ஒரு பெட்டி தரவுங்கள்
1: 15
0: ஆஹா
1: அப்பா அப்பா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன்ப்பா நான் மெசேஜ் போட்டிருந்தேன் அந்த நினைந்து நினைந்து நெஞ்சம் முருகுது அந்த பாட்டை நினைச்சிட்டு நான் இந்த பாட்டை எழுதிட்டேன்ப்பா படம் சரியாயிருச்சா பாட்டை தப்பா எழுதிட்டேன்ப்பா
0: உங்களுக்கு அந்த பாட்டா வேணும்
1: இல்ல இல்ல அந்த பாட்டை எழுதுறதுதான் இதை எழுதிட்டேன் நானு நான் இன்னும் நாளைக்கு அதை கேட்கிறேன்
0: இதெல்லாம் பெரிய விடயம் இல்ல மகளே நீங்கள் ஒரு கலைஞன் நானும் சரியென்று கூற முடியாது தெரிந்து ஒரு தெளிவு புறத்தானே
1: இல்லப்பா இல்லப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் யோசிக்கிறேன் ஐயோ அது தப்பா இல்ல எழுதிட்டோம் அப்படின்னு
0: நீங்கள் அப்படி வந்திருந்தாலும் நான் தப்பா தந்திருக்க மாட்டேன்னு சொல்லி சரி இப்பொழுது 15 பட்டிக்கு போவோம் மகளே
1: சொல்லுங்க
0: 15 பட்டியை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் மிகவும் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து நானே பொறுப்புன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டேன் திருப்பி அந்த பெட்டியை உடைகிறது அதை கொண்டு வந்து நான் திறப்பதற்கு மந்திரம் தந்திரம் ஓம் சுக்லாம் பலதரம் அண்டகாகசம் அபூகாகசம் எல்லாம் கூறி திறந்துடு சிசு என்றபடியால் திறந்து விட்டது திறந்தவுடன் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு விடயம் தெரிகின்றது அந்த 6 எழுத்துக்களை கொண்டது எங்கள் மொழியோடு கலந்தது எங்கள் மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பான அம்சம் இருக்கின்றது சரியா நாங்கள் பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் இந்த அடிப்படையில் தான் எழுத வேண்டும் இதை வகுத்து அன்றைய அறிஞர்கள் எல்லோரும் அந்த வகையிலே தான் செய்திருக்கின்றார்கள் அதில் பேர் போனவர் அகத்தியர்
1: இலக்கணம்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னொரு தரவு தர இருந்தேன் 2 புள்ளிகள் பெற்று இன்னொரு தரவு தர இருந்தேன் ஒரு பாடல் இருக்கின்றது முதல் அண்டு இலக்கணம் மாறுதோ என்ற பாடல்
1: இலக்கணம் மாறுதோ
0: இலக்கணம் எங்கள் மொழியில் மட்டும்தான் இருக்கின்றது அற்புதமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆங்கிலத்திலே கிரமர் என்று கூறுகின்றார்களோ ஆனால் அந்த எங்களுடைய பொருள் ஆழமானது இல்லை சிறப்பு சிறப்பு இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாகி விட்டீர்கள் கொண்டு பாருங்கள்
1: 16
0: இருக்குதம்மா
1: 16
0: இதிலே வந்து சியாமலா நான் கொண்டு வரும்போது வெளிப்படத்தையே பார்த்து விட்டேன் வெளியிலே அதற்குரிய எழுத்தையும் எழுதியிருக்கின்றார்கள் அதனால் திறந்துதான் நான் படிக்க வேண்டும் என்றதல்ல அவர்களை பெட்டிக்குள்ளே வைக்க முடியாத ஒன்று 4 எழுத்துக்களை கொண்டது கணவனும் மனைவியும் சேர்ந்த பின்பு இப்படி ஒரு பதத்தால் அவரை அழைப்பார்கள் தனிப்பட்ட முறையில் தனியே தனியே அழைக்க மாட்டார்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும்போதுதான் அழைப்பார்கள் அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற அவர்களை கூறுவார்கள் கணவனும் மனைவியையும் தம்பதி என்றது பொருந்தவில்லை இன்னும் ஒரு பதம் அற்புதமான தமிழ் பதம் இருக்கின்றது அது தம்பதியை தம்பதி என்று நாங்கள் தம்பதியினர் என்றுதானே கூறுவோம் தம்பதிகள் என்றுதானே கூறுவோம் தம்பதி என்னும் கூறலாம் தம்பதி என்னும் சரி அது இருக்கட்டும் அதை விட இன்னும் ஒரு பதம் இருக்கிறது மகளே சிறப்பான பதம் இப்பொழுதெல்லாம் தளங்களிலேயே அவர்கள் பேசும் பொழுது பேச்சாளர்கள் அதை உச்சரிக்கின்றார்கள் அந்த
1: இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களை கூப்பிடுவாங்க
0: இரண்டு பேரும் சேர்ந்து இருவர் சேர்ந்து விட்டால் திருமணம் முடித்து விட்டால் இந்த பதத்தை கூறுவார்கள் இப்ப தம்பதியர் என்பது போலதான் இதுக்கும் அதை இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது
1: 4 எழுத்தானவா
0: உங்களுக்கு தெரியும் அந்த அடக்கலையிலும் விவசாயிகள் உபயோகிக்கின்ற மூன்று எழுத்து பதம் கண்டுபிடிக்கவில்லையா? ஒரு ஒரு ஒரு தரவிற்கு அதை சொன்னா உடனே பிடிப்பீர்க்க, நான் சொல்ல மாட்டேனே, சொல்ல மாட்டேன், அதை சொல்ல மாட்டேனே.
1: சரிப்பா, இது யாராவது தெரிஞ்சா வந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா நானே திரும்ப வந்து சொல்றேன்.
0: உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். சென்று வாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்து வந்து விட்டார் சோமசுந்தரம், அவர் ருசிப்பட்டு விட்டார், புள்ளி நான்கு பெற்று விட்டார். வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே. சமையல் அறையில் நாங்கள் உபயோகிப்பது, விவசாய துறையில் உபயோகிக்கின்ற பொருள் மூன்று எழுத்துல உள்ளது கூறுவீர்களா, அல்லது அந்த சந்தர்ப்பத்தை கூறுவீர்களா?
2: சமையல் அறையில உள்ளதுங்களா? உரம்ங்களா? உரம்,
0: உரமா? உரம்,
2: உரம், உரம்,
0: உரம். அது என்னது? அதுல என்ன செய்யறது? அதை
2: உரம் போடுவாங்கல்ல.
0: ஆமா, அது சமையல் அறைக்கும் உரம் போடுவீர்களா?
2: சமையல் அறைக்கு போட மாட்டாங்க, அங்க உள்ள காய்கறி கழிவுகளை எல்லாம் அதை உரத்துக்கு தானே பயன்படுத்துறோம்.
0: நீங்க எங்க போக விட்டீர்கள் ஐயா? நீங்கள் எங்களுக்கு மேலால பூ வைக்கின்றீர்கள் ஐயா? நாங்கள் ஒரு பூ தந்தால் காணுமண்டேன் ஐயா. ஐயா, அது உபயோகிக்கிறது ஐயா, நாங்கள உபயோகிக்கிறது உரத்துக்கு உபயோகிக்கிறது, அது விவசாயத்துக்கு பயலைக்கு அல்லவா, பசலைக்கு அல்லவா? இல்ல, அதை நாங்கள் உபயோகிக்கின்றோம், சமையல் அறையில உபயோகிக்கின்றோம். சரி, விவசாயத்திலும் அதை உபயோகிக்கின்றோம். ஆ சரி, அதையும் கூறுகிறேன். விவசாயத்தில் அறுவடை செய்த பின்பு உபயோகிக்கப்படும், அறுவடைக்கு பின்பு உபயோகிக்கப்படும். அப்ப உரம் அங்கே பாவிக்கப்படப்பட மாட்டா தானே ஐயா?
2: அரிசி, அரிசி,
0: அரிசி வந்து விவசாயிகள் உபயோகிக்கின்றார்களா? அரிசியாக உபயோகம் இல்லையே, அது ஆலை வைத்திருப்பவர்கள் விவசாயிகளிடம் வந்து நெல்லை வாங்கி அரிசியாக்குகிறார்கள். அது விவசாயிகள் அரிசியாக்குவதில்லையே, விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செய்வார்கள். பொருந்தவில்லை, பொருந்தவில்லை சோமசுந்தரம். நீங்கள் இப்பொழுது ஒரு பட்டியை திறவுங்கள், என் வீணா மண்டையை உடைக்கின்றீர்கள். கணக்கு இருக்கீங்க, நீங்கள் கூறுங்கள், நான் தேடி பாக்குறேன். எந்த இலக்கம் உங்களை விருப்பம்? பதினாறு தானே சொல்லாமல் இருக்கின்றது. இப்ப சியாமலா திறந்த பதம், நீங்கள் கூறுங்களேன். திருமணம் முடித்த பின்பு அவர்களை இப்படி கூறுவார்கள் நான்கு எழுத்திலே.
2: திருமணம் முடிந்த பிறகு
0: உங்களையும் அப்படி கூறியிருக்கின்றார்கள்.
2: மணமக்கள் சொல்லுவாங்க,
0: மணமக்கள். ஆறு எழுத்து வந்துட்டு சோமசுந்தரம்,
2: ஆறு எழுத்து வந்துட்டு.
0: இவ்வளவு பெருசாக இப்ப எல்லாம் கூற தேவையில்லை, இவ்வளவு பெருமையோடு.
2: புரியும், ரெண்டு பேரையும் சேர்ந்து கூப்பிடுறதாது.
0: அதுதான், அதுதான், அதுதான், ரெண்டு பேரையும் சேர்த்து கூறுவதுதான் அது.
2: புரியுங்களா?
0: இன்னொரு தடவை முயற்சிட்டு பாருங்கள்.
2: சரி, ஓகே.
0: கங்காறு கண்டுபிடித்த உங்களுக்கு இது பெரிய விடயம் இல்லையா ஐயா?
2: என்னதான் தெரியல. மக்கள், சரிங்க. அப்புறம் வேற இன்னொரு பாக்ஸ் சொல்லுங்க.
0: இப்ப நீங்கள் ஒரு பாக்ஸ் திறந்தீங்களா இல்ல தானே?
2: இன்னும் இல்ல, பதினாறு, பதினாறு சொல்லியிருக்கேன்.
0: அது பதினாறு தான் திறந்து நீங்கள் கூறுவது, இன்னொரு திறந்து விட்டார். நீங்கள் இன்னொன்று கூறுங்க.
2: பதினேழு
0: தரங்க சார். பதினேழை நான் திறக்கிறேன் ஐயா, உங்கள் விருப்பப்படி. சோமசுந்தரம் அவர்கள் என்று பதிவும் செய்து விட்டேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரம் சொன்னேன், மகிமையாக மகள்வோடு திறவுங்கள். சிசு திறந்து விட்டது, மந்திரத்தை சொன்னேன் என்றவுடன் நம்பி திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது ஐயா. இது பார்த்து ரசிக்கக்கூடியது, எங்கள் வாழ்வுக்கு மிக முக்கியமானது. மரங்கள், மிருகங்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் நிறைந்துள்ள இடங்கள் பார்க்க எங்களுக்கு இப்படி இருக்கும், அதற்கு இப்படி கூறுவோம். ஆ, பார்க்க நல்லா இருக்கப்பா, எல்லாம் நல்லா இருக்குது என்று கூறுவதற்கு ஒரு பதம் கூறுவோம்.
2: நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு பதம்.
0: வயல் வெளியில எல்லாம் போய் நின்று பாத்துட்டு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி போடுவோம், அதுக்கு ஒரு பதம் இருக்குன்றது. இயற்கையானது, இயற்கையை அழகுபடுத்தும் ஒன்று, நல்லா இருக்கும்.
2: ரம்யம், ரம்யமா இருக்குன்னு சொல்லுவோம்.
0: ரம்யம் என்றது அல்ல, அல்ல, அப்படி இல்லை.
2: சரி, அது வந்து
0: விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பதம் தான். செழிப்பாக இருப்பது, செழிப்பாக இருப்பதை அப்படியும் கூறுவோம்.
3: செழிப்பாக இருக்கிறது,
0: செழிப்பாக இருக்கும் பார்க்கும் போது அதை எப்படி கூறுவோம்? மூன்று எழுத்திலே ரத்தத்திலகன் திரைப்படத்திலே இந்த பாடல் ஒன்றிலே முதல் பதமாக வருகிறது. என்ன பாடல் சொல்ல மாட்டேன். ரத்தத்திலகம்
2: திரைப்படத்தில்
0: மயில், மயில் இல்லையா ஐயா? ரத்தத்திலகத்தில் அந்த பாடல்கள் இல்ல.
2: அழகு, அழகு
0: அழகும் அல்ல. அழகு எல்லாத்திலும் சிற்பத்தில இருக்கு, எல்லாத்திலயும் அழகு இருக்கு தானே ஐயா? படத்திலே இருக்கு, எல்லாத்திலயும் இருக்கு. சரி, இரண்டு மூன்று முயற்சிகள் செய்து விட்டீர்கள். நீங்கள் அடுத்த பதம் கூறவில்லை. அந்த வீர சம்பவங்கள் நடந்த இடம், அந்த இடத்தின் பெயர் கூற முடியுமா? திறந்த பெட்டி கூறவில்லை. நீங்கள்
2: அடுத்த
0: நான்கு ஐயா, உங்கள் நாட்டில் இருக்கு, எங்கள் நாட்டில் இருக்கு, எல்லா நாட்டிலும் பாரத போர் நடந்த இடம். சரி, அது சொல்லவில்லை. அந்த தருணம் சந்தர்ப்பம் கூறுவீர்களா? உயிர் தப்புகிற சந்தர்ப்பம்,
3: சந்தர்ப்பம் அதுவும் தெரியலீங்க.
0: மணித்துளி என்று சொன்னாவே எங்களுடைய சேமலா, மணித்துளியை இன்னொரு மாதிரி கூறுவது.
3: கன நேரத்தில் நடந்துருச்சு.
0: கணம் என்றதுக்கும் நேரம் அது எண்ணிக்கை தானே இருக்கு. கணம் பொருந்தவில்லை. மீண்டும் பாருங்கள், இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள். மீண்டும் பாருங்கள் ஐயா, நன்றியோடு மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பாருங்கள், பாடல் கூறிவிட்டு, பாடல் கூறவில்லை சோமசுந்தரம். நீங்கள் சோமு சென்று விட்டார், சோமசுந்தரம் சென்று விட்டார். இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை, 12 மணி 43 நிமிடம். உங்களுக்கு நேரம் 10 மணி 13 நிமிடம்.

யார் சொல்வது பதில் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்து 30 பெட்டிகளை கொண்டு வந்த வேளையிலே இன்னும் பல பெட்டிகள் திறக்காமல் இருக்கின்றது. பலர் வராமல் இருக்கின்றார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை. ஓடி வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.

0: இருக்கும்.
1: சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. வணக்கம். என்னம்மா
0: நிறைந்த நினைவுகள்
1: கண்டுபிடித்து விட்டால் தகவலை வைத்து. பசுமை என்பது சரியான பதம், மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஷியாமலா நீங்கள் திறந்த பெட்டியா இல்ல ரெண்டு புள்ளி, இது அவர் திறந்த பெட்டியை நீங்கள் கேட்டபடியா உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்றேன். இருப்பினும் புள்ளிகளை சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொன்றாக. கட்டிக்காரை சரி. அடுத்து அந்த மூன்று எழுத்து பதம் வரவில்லையா? விவசாயிகளும் எங்கள் சமையல் அறையிலும் பாவிப்பது. சரி, அந்த நீங்கள் மணித்துளியை
0: ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தெரியுது, அவாது
1: வரமாட்டேங்குது. அந்த மணித்துளி என்று கூறினீர்களே, அதை வேறு விதமாக எப்படி கூறலாம்? ஊடகங்களிலே பத்திரிகைகளில் அவர் ஒருவர் உயிர் தப்பி விட்டார், பேர் ஆபத்தில் பெரிய விபத்தில் இருந்து. அவர் எப்படி வாழ்த்துக்கள்? அதுதான் பொருள். மயிறு மயிரை சொல்லவில்லையே, சொல்லவில்லையே, முதலே யோசிச்சது சொல்லவில்லையே. மணித்துளியை விட குறைவென்று கூறினேன், ஒரு புள்ளியை பெற்றிருக்கிறீர்கள். மயிரிலை
0: இமைச்சு நொடினு சொன்னா அப்ப சொல்லும் போது யோசிச்சேன்.
1: நான் சொன்ன இமை நொடி கூட
0: விட்டுட்டோம்
1: அப்பொழுதும் கூறினேன், இமை துளியன்னு இமையை கூட மூடி திறக்கணும். இது அதற்கு மயிரிலையில் உயிர் தப்பினார். மயிரிலை எங்கள் தலைமுடி இருக்கின்றா தானே, மயிரிலையில் உயிர் தப்பினார் என்று கூறுவார்கள். மயிர் இலை என்பது மிகவும் குறுகிய நேரம். அது மயிர் இலை விரல் சுண்டுவதற்கு கூட ஒரு நேரம் பிடிக்கும். இது அதற்கும் இடையிலே மயிர் இலை. அற்புதமான பதில் வந்து கண்டுபிடித்து கூறிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு புள்ளியும். சரி, அந்த மூன்று எழுத்து அது கூறவில்லை. நான்கு எழுத்திலே அடுத்து நீங்கள் திறந்த பெட்டி அம்மா, பதினாறாவது இலக்க பெட்டி, தம்பதிகளை கூறுவது ஒரு அற்புதமான பதம் அம்மா. நான்கு எழுத்துக்களை கொண்டது மகளே. சரி, அந்த பதம் உயிர் உயிர் உயிர் எழுத்து ஒன்று.

0: சம்பதி சகிதம் அது வராது. அதனால எடுத்தாப்பா
1: சரி நாலு
0: வரான்னு சொல்றீங்க. சரிப்பா வேற
1: வேற பெட்டி திறக்கிறேன்.
0: பதினாறு முடிட்டாப்பா, பதினேழு அப்ப பதினேழுப்பா.
1: பதினேழு தான் பசுமை.
0: அப்ப பதினெட்டு
1: சரி, பதினெட்டை திறப்போம். பதினெட்டை நான் சென்று கொண்டு எடுக்க போகும்போது அது தனிப்பட்ட முறையிலே வைத்திருக்கின்றார்கள். என்ன காரணம்? அதுக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குது. மிகவும் கவனமாக வைத்திருக்கின்றார்கள். அங்கே ஒரு விரலை வாயிலை வைத்து பொத்துறது போன்ற ஒரு படமும் அதிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. கொண்டு வருகின்றேன். ஓம் சுக்லாம் பலதரம், ஓம் சிவாய நம, நமோ நாராயண, அண்டகாகசம் அபுகாசம் எல்லாம் மருந்து எல்லா வைத்தியமும் கூறி சுபாகா அசுரந்து விட்டதம்மா. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கின்றது அந்த பதம். சரியா? இதிலே திரைப்படமும் வந்திருக்கின்றது. பாடல்களே இந்த பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இதை வந்து எப்படி கூறலாம் என்றால், மற்றவர்கள் சொல்லக்கூடாதம்மா, அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் மூடி மறைத்திருப்பது. அதற்கு ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்தது மிகவும் முக்கியமானது. அரச சம்பவங்கள், அரச கர்மங்கள் எல்லாம்
0: ரகசியமானது.
1: அப்படி வேற இல்லையா? இன்னொரு பதம், அதுக்கு இன்னொரு பதம் இருக்கம்மா. இன்னொரு பதம் தந்தன தானே, நல்ல பாடல். முக்கியமானது. அந்த அதாவது வந்து அரசர்கள் மந்திரிமார் ஆலோசனை நடக்கும் இடத்தையெல்லாம் அந்த இப்படியான இடம் என்று கூறுவார்கள். அறை, அந்த அறை. வாழ்த்துக்கள். அந்த அரங்கம் நான் அறிவேன் செந்தும் இளம். அந்த பாடல்கள் அந்த ரங்கம் என்ற திரைப்படம் அந்த ரங்கம் என்றது. புள்ளி இரண்டு புள்ளியை பெற்றுக் கொண்டாள் அன்பு மகளே. கெட்டிக்காரி இப்பொழுது ஒரு வட்டியை திறந்து
0: கணவன் மனைவி வந்து இணையராப்பா.
1: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில், சிறப்பான பதில். கெட்டிக்காரி இணையர் என்று கூறுவது இணையர். சரியா? வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் அம்மா. கெட்டிக்காரி அம்மா, கெட்டிக்காரி. சரி, அந்த இன்னும் ஒன்று கூறப்படாம இருக்கிறது. அந்த முடிச்சு அவட்டு விட்டால் கட்டிக்காரி ரெண்டு இருக்கின்றது. பன்னெண்டும் பதிமூன்றும் இருக்க உங்களுக்கு ஒரு பெட்டியை திறந்து கூறிவிட்டு இன்னொரு பெட்டி திறக்கலாம் தானே. பத்தொன்பது, ஆஹா, பத்தொன்பது திறப்போம். அந்த ரங்கம் அற்புதமான ஒரு பதம் அம்மா நீங்கள் கொண்டு வந்தது. சரி, அதையும் நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். நிறைய பெரிய இடமாயிருக்கிறது. அந்த இடத்தை கொண்டு வந்து வைத்து திறக்க போகின்றேன். என்ன மாதிரி திற கைகளை உடக்க தட்டி திறப்போம். இப்படி கணக்கு கரையில திறக்கணும். திறந்து விட்டு திறந்து விட்டது. இந்த இது வந்து இப்படி கைதட்டு பெறுவதற்கான சம்பவங்கள் நடைபெறுகின்ற ஒரு இடம். அநேகமாக இது சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்டது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. உங்களுக்கு என்னமா
0: இசை?
1: அது இசை அல்லோடா, இது ஒரு இடமடா. உங்களுக்கு தெரியும்
0: சொன்னா
1: அதை வேறொரு மாதிரி சொல்லலாம், வேறொரு மாதிரியும் சொல்லலாம். நான் சங்கீதத்தோடு சம்பந்தம் மேடை எல்லாவற்றுக்கும் பொருந்தும். உங்களுக்கு சொன்னாலும் ரெண்டு புள்ளி கட்டிக்காரி அந்த முதல் எழுத்தை வைத்து ஒரு பக்தி பாடல் ஒன்று இருக்கு. ஒரு பாடலும் இருக்கின்றது.
0: இரண்டாவது
1: எழுத்து ஆகாரத்தில் முடியும். ஆ என்று நெடிலாக முடியும். பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் இருந்து புரிவார்கள். அநேகமா சங்கீதத்துக்கு தான் அது வரும், இசைக்கு தான் அது வரும். எங்க ரெண்டு எழுத்துக்களை கொண்டது. இரண்டாவது எழுத்து நெடில்ல முடியும்.

0: விவேகம் விவேகம் சொன்னால் இரண்டு புள்ளிகள் உடனடியாக கொடுக்கப்படும். சாந்தி தெரிந்து கொண்டு ஓடி வருகிறான் சொல்ல போகுதான். எங்கே
1: சரிப்பா சரிப்பா அவங்க சொல்லட்டுப்பா
0: அவங்களை விட்டு கொடுக்கறீங்களா விட்டு கொடுக்கறீங்க என்னம்மா இது தெரியாம என்னம்மா
1: தெரியாம நான் போறேன்
0: இல்ல இது இது உங்களுக்கு தெரியும் அம்மா தெரியும் நன்றாக தெரியும் நீங்கள இதை கூறது இல்லையா அதுக்கு ஒரு தடவை தானே கூறினீர்கள்
1: இல்ல ஒரு தடவை ஆமாப்பா இசைன்னு சொன்ன அது இல்ல இல்லப்பா ரெண்டு சொல்லிட்டேன்ப்பா மேடை கூட சொன்னேன்ப்பா
0: சரி அப்ப கட்டிக்காரி சென்று ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள் நாங்கள் சாந்திக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் நன்றிகள் மகளே நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி சாந்தி கொண்டு வாருங்கள் இந்த பதத்தை கொண்டு ஓடி வருகின்றீர்கள் சாந்தி சாந்தி
2: வணக்கம்
0: வணக்கம் உங்களை இணைத்து விட்டேன் மகளே நான் எந்த பதத்துக்கு பதம் கொண்டு ஓடி வந்தீர்கள் கண்டுபிடித்து
2: இல்லைங்க பெட்டி திறக்கலாம் வந்தேங்க அது பதில் தெரியலங்க அந்த முடிச்சு தெரியலங்க உழவர்
0: தெரியலங்க பாரத போரில் நடந்த இடம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது
2: அது
0: சரி இப்பொழுது
2: அது குரு சேத்திரம் வந்து ஆறு எழுத்து வருதுங்க குரு சேத்திரம்
0: அது தெரிந்தோடே கூறுகிறீர்கள் உங்களுக்கே தெரியுது ஆறு எழுத்துன்றது பொருந்தாதுதானே அப்ப என்ன எனக்கு கூற வேண்டும் அடுத்தது சியாமலா செய்த இடம் அந்த இடம் தான் அந்த இடத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்கின்றது சியாமலா ஒரு பெட்டி திறந்திருந்தார் அது இரண்டு எழுத்துக்களை கொண்டது அவர் மீண்டும் ஓடி வருகிறார் தெரிந்து கொண்டது போல் கிடையாது இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு இடம்
2: இசை சம்பந்தப்பட்டதாங்க ஐயா
0: ஆமாம் சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்ட நான் நிறைய தரப்புகள் கூறிவிட்டேன் சரி காலத்தை தாழ்த்தாமல் அடுத்த பெட்டிக்கு போக போகும் நீங்கள் பெட்டி திறக்கிற
2: வந்தீர்கள்
0: சரி கொண்டு வாருங்கள் ஒரு பெட்டியை திறவுங்கள் என்ன பெட்டி
2: 21
0: இலகுவான ஒரு பதம் சாந்தி இந்த இது பாடல்களிலும் இந்த பதம் வந்திருக்கின்றது இது வந்து தாவரங்களோடு சம்பந்தப்பட்ட மூன்று எழுத்துக்கள் என்று பார்க்கவே தெரிகின்றது பெட்டியை திறந்தாலும் அப்படித்தான் தெரிகின்றது மூன்று எழுத்துக்களை கொண்டது தாய் மரத்தை வாழ வைக்கும் ஒரு பகுதி மரத்திலே தாய் மரத்தை வாழ நீண்ட காலம் வாழ வைக்க உதவும் ஒரு பகுதி
2: மூன்று எழுத்து
0: தானங்க கண் இரண்டு எழுத்து அல்லவா கன்று மூன்று எழுத்து இல்ல இது தாய்மரம் இருக்கும் பொழுதே தாய்மரத்தை நீண்ட காலம் வாழ வைக்கும் கட்டிக்காரை சாந்தி வந்து விட்டது கிட்ட நெருங்கி விட்டீர்கள் குறுங்கள் குறுங்கள் அதுதான் அதுதான் குறுங்கள் இவ்வளவு நிறைஞ்சிருக்கிறது சாந்தி சரி அந்த மூன்று எழுத்து அதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நீங்கள் விவசாயத்திலையும் வீடுகளிலேயே உதவிக்கிறீர்கள் போர்க்களம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இரண்டு எழுத்தை கொண்ட அந்த இடம் அதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை இது மூன்று எழுத்தை கொண்டது என்று கூறினேன் கண்டுபிடிக்கவில்லை நேரம்
2: தாய் மரத்தை வாழ வைக்கும் அப்படித்தான்
0: இப்ப கூறிவிட்டேன் நான் பல தடவை கூறிவிட்டேன் அம்மா
2: சரிங்க
0: என்ன சாந்திக்கிறேன் கட்டிக்காரங்க உங்களுடைய உங்களோட குறிக்கோளுக்கு அடையே நெருங்கி வந்து விட்டீர்கள் அந்த மயிரிழை என்ற பதம் கண்டுபிடித்து கூறினா கேட்டீர்களா மயிரிழை நீங்கள் கூற மறந்து மயிரிழையில் தப்பினார் சரி வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் மீண்டும் ஒரு ஓய்வெடுத்துக் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா ஓடி வந்து கூறுங்கள் இன்னும் பத்து பெட்டிகளை திறந்து வாழ்த்துக்கள் மகளே வாழ்த்துக்கள் இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கட்டிக்கார பெண்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கட்டிக்காரர்கள் வந்து விட்டார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்கள்
3: இரவு நேரம் வணக்கம் ஐயா
0: இனிய இரவு நேரம் வணக்கம் நலமா இருக்கின்றீர்களா
3: நலமா இருக்கும்
0: இந்த வேளையில எல்லாம் முடித்துகளை மலமலண்டு அவிழ்த்து விடுங்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் சபா. அது தெரிந்தால் மீண்டும் சியாமலா வர பார்த்தார், அவருக்கு வர கிடைக்கவில்லை. ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள் சபா என்பது.
3: இன்னொன்னுங்கய்யா, அந்த தாய் மரத்தை இது பண்ற சொல்லிட்டாங்களா?
0: ஆமா,
3: விழுது
0: விழுது கண்டிக்காரன், கண்டிக்காரன் ரெண்டாவது முதலையும் கூறி ரெண்டு புள்ளிகள் பெற்று விட்டார் இப்பொழுது. சரி, அடுத்து இருக்கின்றது அந்த அந்த விவசாயிகளும் உபயோகித்தார்.
3: மண்டபம் ஆயா, மண்டபம்
0: இல்ல இல்ல, விவசாயிகளும் உபயோகிப்பார்கள் அறுவடை காலத்தில் அந்த ஒரு ஒரு பொருள். அந்த பொருளை எங்கள் அடுக்கலையில, எங்கள் சமையல் அறையில நாங்களும் உபயோகிக்கின்றோம்.
3: மண்டபம்
0: போர்கள் நடக்கிற இடம், போர் சுதந்திர விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிற இடம்.
3: அது எத்தனை நாலு எழுத்து?
0: ஐந்து, ஐந்து எழுத்து. எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது.
3: வெட்டவெளி
0: வெட்டவெளி இல்ல, அந்த இடத்துக்கு ஒரு பெயர், அந்த அது நடக்கிற இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். பாரத போர் எல்லாம் நடந்த இடம். இப்பொழுது
3: வாசல்,
0: வாடிவாசல் இல்ல, வாடிவாசல் இல்ல,
3: வாடிவாசல்
0: இந்த பதம் இந்த இடத்துக்கு தான் பாவிக்கிறது கூடுதலா. இப்பொழுது அங்கே தமிழ்நாட்டிலேயும் அது இருக்கின்றது. அரசியல்வாதிகள் எல்லாம் கூடி பெரிய பெரிய இதுவள் செய்வார்கள், அரசியல் கொண்டாட்டங்கள் எல்லாம் செய்யப்படுகின்ற இடம். சுதந்திர தினம் எல்லாம் முக்கியமாக அதிலே வைத்துக் கொண்டாடுவார்கள். எல்லா எல்லா நாடுகளிலும் அதுக்கு அந்த பெயரோடு, அந்த அந்த இடத்துக்கு அந்த பெயரோடு
3: இருக்கின்றது.
0: கெட்டிக்காரன், பெட்டி திறக்காமலே புள்ளிகளை பெற்று விட்டீர்கள் தான். சரி, இப்ப பெட்டியை திறவுங்கள் கேட்போம்.
3: எதனையா, 25 திறந்துட்டாங்களா?
0: 25 யாருமே திறக்கவில்லை, உங்களுக்கு அதான் இருக்கு.
3: சொல்லுங்க பாப்போம் என்னதான் நடக்குது.
0: சரி, இது வந்து சந்தன்ராஜின் பெயர்ல கொண்டு வருகின்றேன். பதிவு செய்து ஐந்து எழுத்துக்களை. ஓம் அண்ட காகசம் அபு காகசம், திறவுகோல் போட்டு திறந்தேன் திறந்துடு சி சு. இது ஒரு பாட்டிலே வருகின்றது, ஒரே ஒரு பாட்டுலதான் இந்த பதம் வருகிறது. சரியா, ஐந்து எழுத்துக்களை கொண்டு, 1, 2, 3, 4 ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மிருகத்துக்கு கொடுக்கிற உணவின் ஒன்று பெரிதாக மிருகங்கள் விரும்பும். அது மாடுகளுக்கு கொடுக்கும் தீவனத்திலேயே ஒன்றைக்கா அப்படி குறுக்கி குறுக்கி. ஒரே ஒரு பாடல்ல இந்த பதம் வருகின்றது. மற்றது சில பேர் பிள்ளையாக பெரிய பெரிய பிள்ளையாக பதில்களை கூறுகிறேன். இப்படி பேசுவோம் அவரை, இப்படி அந்த பாட்டுல வருகிறது. மேத்திக்கின்றீர்களா? மேத்தியுங்கள்.
3: ஆமா, வச்சு பண்ணி பார்ப்போம்.
0: மிருகங்களுக்கு அதிக மாடுகளுக்கு அதை கொடுப்போம் அந்த உணவை. அது ஒரு நல்ல சாமான், நல்லது, நல்ல பொருள். அது உணவு பண்ணம் தான், மிருகங்கள் தீவனம் தான் முக்கியமானதாக இருக்கும்.
3: புண்ணாக்கு
0: வாழ்த்துக்கள் புடா புடா புண்ணாக்கு அந்த பாட்டில இருக்க இல்லவா? இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டார் என்றால் சரியா? நான் சொன்னதோ புடா புடா புண்ணாக்கு. அடுத்து பெரிய அதே பிரசங்கத்தனமா பேசுவார், புண்ணாக்கு என்று பேசுவோம் தானே, புண்ணாக்கு. அது சரியானது, பின்னாக்கு என்று கூறுவது. வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கண்டுபிடித்தீர்கள். அடுத்து இந்த பதத்தை திறமணும் தான்.
3: அடுத்தது என்ன? 30 எடுங்க பாப்போம்.
0: 30, ஆஹா, 30 பார்க்கும் பொழுதே எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது. கொண்டு வருகிறேன் சந்தன்ராஜ் இந்த பெயர்களை வைத்து. ஓம் சுக்கலாம் பிரதரம் சசிபுரம் தசுபதம் திறந்தது சுவாகா சுவாகா சுவாகா. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு உயிரினம், ஆனா நடக்காது, ஓடாது. இது வந்து விவசாயிகளுக்கு பெரிய உதவி செய்கின்றது. இதை விவசாயியின் தோழன் என்ற பெயர் பெற்ற ஒரு விதமான உயிரினம். நான்கு எழுத்துக்களை கொண்டது.
3: மண்புழு
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் மீண்டும் கூறிவிட்டீர்கள். மண்புழு மீண்டும் 2 புள்ளிகளை பெற்று அவர் ஓய்வெடுக்கும் நிலை. எடுத்து விண்டும் பாருங்கள். இப்பொழுது வருகின்ற நன்றி சந்தன் ராஜ் அவர்களை, நன்றி வாழ்த்துக்கள், சிறப்பாக புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வந்துவிட்டார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள், கடைக்கூத்து மன்னன் வந்துவிட்டார். சந்தன் ராஜ் பாடல் கூறவில்லை, மீண்டும் வந்து கூறுங்கள். சரி, வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நான் நலமா இருக்குமே. இந்த கடைக்கூத்து நண்பர்களைத்தான் அடுத்தடுத்து வந்து விட்டார்கள்.
4: பொங்கும் புதுவெல்லாம் கேட்டு அப்படியே மகிழ்ச்சியில இருக்கிறாய்.
0: பொங்கும் புதுவெல்லாம் கேட்டீர்களா? இசை மாறி வந்திருக்கிறது பொங்கும் புதுவெல்லாம் இல்லையா?
4: புது பாடல்கள் ஒன்றும் அற்புதமான பாடல்கள் தெரியுது,
0: புதிதாக தெரிஞ்சது. வெள்ளம் குமுக்கு முக்கு முக்குமன்னு முதல் தந்த ஓசை, அந்த ஓசை என்னுடைய அன்று மின் தடையோடு எல்லாம் அதெல்லாம் அழிந்து விட்டது. இப்ப நான் வேறு ஒரு ஜிங்கிள் எடுக்கத்தான் முயற்சிக்கின்றேன். இது ஒரு அளவுக்கு பரவாயில்லை என்று தந்தேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றதுதான். நல்லா கேட்டீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இனி வாரம் வாரம் பாரம் இந்த நிகழ்வும் பாரம் உங்களுக்கு. நன்றி ஆனந்தன். சரி, இப்பொழுது பொக்கிஷத்துக்கு வந்து விட்டோம். இரண்டு மூன்று பதவிகள் கூறாமல் இருக்கின்றது, உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள். சந்தன் ராஜ் இருந்தால் வந்தால் வந்து அடிச்சு முறத்தால் புலியை அடித்து விரட்டிய மரத்தமிழ்ச்சி என்றெல்லாம் கூறுவார்கள். அன்றொரு நாள் அவளுறுதி புலியை முறத்தால் அடித்து விரட்டினாள் என்றெல்லாம் இலக்கியங்கள் பேசுகின்றது. முரம் என்பதை நாங்கள் சுழகு என்றும் கூறுவோம், சரியா? சுழகு என்று முரம் தான் சரியான தமிழ் பதம். விவசாயிகள் அருவி வெட்டி அறுவடை முடிந்தவன் நெற்கதிர்களை அடித்து தூற்றி கொண்டு போய் குவியலா போட்டுவிட்டு அதை தூற்றுவார்கள். காற்று வர்ற நேரம் அந்த முரத்தாலே அள்ளி இப்படி தூற்றும் பொழுது அந்த காற்று தூசுகளை அள்ளிக்கொண்டு நல்ல விதையில் முரம். அந்த இடத்திலேதான் அதிகமாக அந்த பதத்தை பாவிக்கின்றார். முரம் மூன்று எழுத்துக்கொண்டு அற்புதமான எங்களுடைய அருஞ்சொல் முரம். முரத்தினால் புறத்தினால் முரத்தினால் புலி அடித்து விரட்டினவள். அவ்வையாருடைய பாடல்கள் ஒன்று இருக்கின்றது, என்ன? இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று கூறினவுடன் ஆடினால் வாடினால் சாடினால் பல முரத்தாள் தான் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு அன்பு கணவர் மனைவியிடம் சென்று, வறுமையான கணவர் தான், அவர் வந்து ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு உணவுக்கு கூட்டிக் கொண்டு வந்து இருத்தி விட்டு போய் மனைவியிடம் மெதுவாக கூறுவா. அவ கொஞ்சம் முற்கோபி அந்த மனைவி. அவர் இருந்து ஈரோடு பேன் வாங்கி, ஈர் பேன் எல்லாம் எடுத்து தலையை கோதி வாரி விட்டு இப்படி ஒரு விருந்து வயந்திருக்கிறது மனைவி, அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவருக்கு கோபம் வந்துட்டு அவ எழுப்பினான். ஆடினாள் பாடினாள் சாடினாள் அடித்தாள் பல முறத்தால், அதுவும் பழைய சுழகினால் அடித்தாளாம். பல முறம் என்ற பதம் அங்கும் வருகிறது எங்கட இலக்கியத்தோடு, இலக்கணத்தோடு. பகநானூறு புறநானூறு ஆத்தி சுடி கொண்டு எல்லாவற்றிலையும் உள்ளது முறம் என்ற தமிழை நாங்கள் தெரிந்து கொள்வோம். முறம் அற்புதமான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் ஆனந்தன் அவர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன். சரி, இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது சொல்லாமல். அந்த பதம் பாரத போர் நடந்த அந்த இடத்தை இப்படி ஒரு பதத்தால் அழைக்கின்றோம். இப்பொழுதும் போர்க்களம் ஆறுபதம். அந்த போர்க்களத்தை தான் இப்படி எந்த இடத்திலே அந்த போர்க்களம் போர்க்களத்தை எப்படி கூறுவது? ஒரு ஒரு பதம் இருக்கின்றது புராண காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்றது. சுதந்திர விளையாட்டு வீர செயல்களை எல்லாம் செய்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாடுகளிலே. அரசாங்க
4: மைதானம்
0: மகள் சரிவர்கள் மைதானம் நான்களுக்கு தான் அது பொருந்தவரை. இது இது மிக முக்கியம். இங்கிலாந்துல எல்லாம் இருக்கின்றது, தேம்ஸ் நதிக்கரையில இருக்கின்றது, ஈழத்திலே இருக்கின்றது. உங்கள்
4: ஆடுகளம்
0: ஆடுகளமும் அல்ல, ஆடுகளமும் அல்ல, இனிமையான ஒரு பதம். இருப்பினும் கட்டிக்காரன் தான், கட்டிக்காரன் தான்,
4: கட்டிக்காரன்.
0: சரி, இப்பொழுது நீங்கள் புதியதொரு பெட்டியை திறக்கலாம்.
4: பதினான்கு பாருங்க.
0: பதினான்கு சென்று விட்டது, வாகனம் என்ற பதம் சென்று விட்டது.
4: பதிமூன்று
0: சென்று இப்ப இருக்கின்ற பதம் நான்கு ஐந்து, அப்படியே கீழே வரும்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் இருக்கின்ற. வியாபாரம் நல்லா நடந்து விட்டது ஐயா, கவலைப்படுத்தவில்லை. இருப்பினும் ஐயா, என் பொறுத்த கஸ்டமர்ஸ் வேற இல்லை. நான் பண்ணி முடிஞ்சோம். அவர் ஒன்றுல இருந்து ஆரம்பிச்சா ஒன்று ரெண்டு மூணு நாள்னு தொடர்ந்து கொண்டு போவார் இல்லையா? சரி, நான்காவது இலக்க பெட்டியை நான் சென்று எடுத்து வருகின்றேன், கொண்டு வந்து விட்டேன். கண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு, சி சு திறந்து விட்டது. அங்கே திறந்தவுடன் பார்த்தால் ஐந்து எழுத்தில் ஒரு பதம் காணப்படுகின்றது. அது ஒரு பொருள். இது விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமானது, விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதம் என்றுதான் கூற வேண்டும். சரியா? அதுதான் மிகவும், அது இல்லை என்றால் இந்த உலகத்தில் உணவே இல்லை ஐயா. அந்த ஆயுதத்தை அவர்கள் பூட்டாது விட்டால் இந்த உணவிலே ஐந்து எழுத்துக்களை கொண்டது உயிர் எழுத்திலே ஆரம்பிக்கின்றது. அதுதான் ஐயா, அதுதான் ஏற்கால் தான், அதுதான் அவர்கள் ஏற்கால் வைக்காது விட்டால் நாங்கள் நாட்டிலே கால் வைத்து நடப்போம். சரியான பதில், சரியான பதில் ஆனந்தன் கூறிவிட்டார். இரண்டு பிள்ளைகளை பெற்றுவிட்டார், இரண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டீர்கள். ஏற்கால் ஓடாது விட்டால் நாட்டில் எதுவுமே
4: ஓடாது. நேரிங்க எதுவுமே இல்லை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பெட்டி என்ன திறக்க
4: போகின்றீர்கள்?
0: ஐந்து தொடர்ந்து நீங்களும் ஐந்தாவது இலக்க பெட்டியை சொல்லுகிறேன். ஐந்தாவது பெட்டி ஆனந்தன் உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், கையெழுத்திட்டு விட்டேன், எடுத்துக்கொண்டு வருகின்றேன். களத்திலே தளத்திலே வைக்கின்றேன். கலையாயத்திலே வைத்து விட்டு சுக்கலாம் பலதரம் சசிபகனம் சதிஸ் புதம் திறந்திட சிவாகா என்று கூறுவோமா, திறந்திட சிசு என்று கூறுவோமா? இரண்டையும் கூறிவிட்டேன். திறந்து விட்டது பெட்டி மூன்று எழுத்துக்களை கொண்டதையா. இனிமையான ஒரு நாதத்தை தரும் ஒரு இசைக்கருவி. அநேகமாக இது மங்களத்துக்கு பாவிப்பார்கள். மங்களமான இசையை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. மங்களமான இசையை தரும், மங்களமான இசையை தரும். எங்கள் எங்கள் கலாச்சார பண்பாடுகள் விழுமியங்களோடு கலந்தது. எங்கள் மரபு கலை வாத்தியங்களில் ஒன்று இது. மரமும் தோலும் இணைந்த
4: நாதஸ்வரமும் வராது.
0: நாதஸ்வரம் நின்றது அவருக்கு ஜோடியாதன்று வருவார், அவரோட ஜோடியாக வருவார்.
4: பம்பை, பம்பை
0: இல்ல ஐயா. நாதஸ்வரம் வருவா, இவர் வேணும். இவர் வேணும்னா நாதஸ்வரம் வேணும். இவர் ரெண்டு பேரும் இணைவிரியாத ஜோடியர்.
4: நாதஸ்வரமும் இவங்க ரெண்டு பேரும் வரணாக்க.
0: நாதஸ்வரம் என்ற வார்த்தியமும் இதனுடைய இசையும் இரண்டும் சேர்ந்தாத்தான் அது இனிமையாக இருக்கும். தில்லானா மோகன் அம்பாளில் பெயர் பெற்றது. திரு பாலையா அவர்களுக்கு பெருமதேடி கொடுத்தது. மூன்று இடத்தை தெரியும். சொன்னால் மீண்டும் ரெண்டு குள்ளுகள் குருங்க.
4: அந்த ஒத்திகையாக வச்சிருப்பாங்க அந்த இது.
0: அதுக்கு என்ன பேர்?
4: அது இல்லை.
0: அதுக்கு பேர் அது இல்ல. அது அல்ல. நாதஸ்வரத்தோட சேர்ந்தது ஐயாது. நாதஸ்வரத்துக்கு இது இல்லாத நாதஸ்வரம் வாசிக்க முடியாது. அது நாதஸ்வரம் ஓசை எழுப்பி பாடுவதற்கு இது வேண்டும். ரெண்டும் ரெண்டு இசை. என்ன ஐயா இது தெரியாம இருக்கு ஆனந்தா?
4: அதான் மேலம், மேலம் நாதஸ்வரம்.
0: மேளத்துக்கு இன்னொரு மேளம் வந்து பொதுவான பெயர். இந்த வாத்தியத்துக்கு, இந்த வாத்தியத்துக்கு இந்த இடத்திலே மங்களமான இசை எழுப்பதற்கு உபயோகிக்கப்படுகிற அந்த வாத்தியம். சொல்ல போற அளவே பெண் பெண் குழந்தைகள் வந்தால் உடனே சொல்லிவிடுவார்கள். சரி, இப்ப நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். புள்ளிகளை என்ன பாடல் வேண்டும் என்று ஆனந்தனுக்கு?
4: ஒரு பாடல் வந்து வெற்றி பெற்றவன் கொடுத்துருங்க. நான் வெற்றி பெற்றவன் விக்ரம் படத்துல இருந்து கொடுத்துருங்க. கேட்ட மகிழ்வோம்.
0: விக்ரத்திலே என்ன பாடல்? நான் வெற்றி பெற்றவனா?
4: ஆமையா, நான் வெற்றி பெற்றவன்.
0: ஓ,
4: இமயம் தொட்டு விட்டவன். கமலஹாசன் பாடிய
0: வெற்றி பெற்றவன். ஓ, வாழ்த்துக்கள். நல்ல பாடல இருக்கு. விக்ரம் திரைப்படத்திலே இருந்து. சரி, நல்லது. உங்களுக்கு அந்த பாடல் தரப்படும். இப்பொழுது நீங்கள் ஓய்வு பெற்று மீண்டும் பெறப்போகின்றீர்கள். சென்று வாருங்கள். வந்து கொண்டால் சியாமலா அழைத்து விடுவேன். நன்றி நன்றி நன்றி ஆனந்தன் அவர்களே.
5: நன்றி
0: நன்றி. சியாமலா உங்கள் அழைப்பு மீண்டும் பெற வேண்டும். ஓடுவாருங்கள் சியாமலா. உங்களுக்கு தடை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதம்மா. வந்து விட்டாள் வந்து விட்டாள். சியாமலா வணக்கம். எங்கே எந்த பதம் கொண்டு
1: வந்தீங்களா?
0: எது
1: தவில் சொல்லிட்டாரப்பா?
0: தவில் தான் அவர் மீளம் மீளம் என்று சொல்லிக் கொண்டிருக்க. தவில் சரியான பதம், சரியான பதம் தவில். எவ்வளவு இலகுவாக குருதி கொடுக்க கொண்டிருந்தேன். இது இல்லாட்டல் அது
1: இல்லாட்டல்
0: பாலையா தில்லான மோகனம் பலர்னு சொல்லி விட்டுறே. அவருக்கு தெரியும்
1: தவில் வார்த்தை கேள்விப்படுறதுக்கு பட்டிருக்க மாட்டாங்க. மேலம்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு வார்த்தை தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு
0: இல்ல. இல்ல நாதசுர கலை நாதசுரம் தெரிஞ்சு தவில் என்றுதான் கூறுவார்கள். தவில்
1: என்ன எங்க ஊர்ல நாதஸ்வர கலைஞர் நிறைய இருக்காங்க, அதனால எனக்கு தெரிஞ்சிட்டு
0: தெரிஞ்சிட்டு. அது மட்டுமல்ல நாதஸ்வரம் இசைக்கப்படும் தவில் வேணும். மேளங்கள் பல உண்டு. தட்டுற சத்தம் பெறுவது எல்லாம் மேளம் தான். தகரத்திலே தட்டாலும் மேளம் தான். இப்ப டப்பாங்குத்து இந்த ட்ரம் செட் ஆங்கிலத்தில் அதெல்லாம் மேளத்தோட சேர்ந்து. ஆனா இது நாதஸ்வரத்துக்கோட சேர்ந்தது என்றால் தவில் தான். மங்களத்துக்கு பாவிக்கிறது, திருமணத்துக்கு எல்லாம் பாவிப்பது தானே மங்களம். சரி கடிகாரி அடுத்த
1: அந்த பெரிய இடம் சொல்லல போர்க்களம் அது அரங்கம் அப்பா
0: இல்ல அரங்கம் இது வரம்மா. இந்த முரம் என்றது கேள்விப்பட்டிருக்கா? அதை சொல்லிவிட்டார் கடிகாரன்.
1: கேட்டப்பா கேட்டப்பா கேட்டப்பா
0: வாழ்த்து. அது உங்களுக்கு தெரியும் பெறவில்லை பாத்தீங்களா? நீங்கள்
1: அப்ப நான் சொன்னதை சொல்லிட்டாங்களாப்பா?
0: எதம்மா
1: சபா சொல்லிட்டாங்க.
0: சபா நீங்கள் ஓடி வந்தீர்கள். அதற்கிடையிலே கூறிவிட்டார்கள் சந்தன் ராஜ் கூறிவிட்டார். சபா சரி. இப்பொழுது நீங்கள் ஒரு பதத்தை திறக்க போகின்றீர்களா? தவில் கூறி ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். சரி என்ன எந்த பதம் வேண்டும்?
1: 23
0: அது அம்மா 23 இங்கேடாப்பா
1: எதாவது இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு.
0: 23 வந்து உங்களுக்கு 23 வேணுமோ?
1: ஆமாப்பா இருந்தா அது
0: சரி. 23 எடுப்போம். கூறவில்லை 23. இது முன்பு வந்த பதமாக தான் இருக்க வேண்டும். கலந்து தந்து விட்டார்கள். உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன் சியாமலா. 23 சரி. இது வந்து நான் கொண்டு வந்து திறந்து விட்டால் 4 எழுத்துக்களை கொண்ட பதமாக இருக்கின்றது. இது மக்களுக்கு வேண்டிய ஒன்று. இரண்டு வித வகையிலே எங்கள் நடைமுறை பழக்க வழக்கங்களிடம் இது இருக்க வேண்டும். நாங்கள் பொருளாதாரத்தில் பழகும் போது பொருளாதாரத்துக்கும் இது இன்றியமையாது. 4 எழுத்துக்களை கொண்டது. சமூகத்தில் நாங்கள் வாழும் பொழுதும் இப்படி இது உள்ளவராகத்தான் வாழ வேண்டும். எங்கள் வார்த்தைகளிலே, எங்கள் செயலிலே, நாங்கள் சொல்லுவதிலே எல்லாம். வாழ்த்துக்கள் கண்டிக்காரே கண்டிக்காரே. நாணயம் என்ற பதம், நாணயம் என்ற பதத்தை
1: நாணயம்
0: நாணயம் நாணயம் வேறு நாணயம். நாணயம் என்றது வாக்குறுது சொன்ன
1: சொல்லும் போது சொல்லுவாங்கல்ல நாணயம் வேணும் நாணயம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை சொன்ன
0: நாணயம். நாணயம் என்பது மணி காசுக்கும் வருகின்றது. சொல்லுக்கு நாங்கள் சொன்னதை சரியாச்சு. நாணயம் உள்ளவர்களாக மறுப்பில்லாதவர்களாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்து எந்த பட்டி? இன்னொரு பட்டி திறக்கலாம்.
1: 24
0: வேண்டுமா உங்களுக்கு? சரி 24 வந்து 24வது பட்டி எங்கே காணவில்லை. உள்ளே அடைந்து கிடக்கின்றது. இல்ல இல்ல இருக்கின்றது. நான் எட்டி எடுத்துக்கொண்டு வருகின்றேன். 24வது பட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் மிகவும் பக்குவமாக. அவர் வந்து நான் திறந்து விட்டேன் மந்திரம் சொல்லாமலே. 3 எழுத்துக்களை கொண்டவர் ஆக தெரிகின்றது அந்த பதம். 3 எழுத்து சியாமலாவின் பெயரில் பதிவு செய்த பட்டி. இது வந்து இந்த கோள்களிலே ஒரு முக்கியமான ஒன்று. இந்த நவக்கிரகங்கள் என்று கூறுகின்றோம் அல்லவா, உலகத்திலே பிரபஞ்சத்திலே உள்ள ஒன்று மிகவும் மூலமானது. 3 எழுத்துக்களை கொண்டு அதனுடைய பெயர் இருக்கின்றது. பல பெயர்கள் உண்டு. 3 எழுத்துக்களை கொண்ட பெயர் என்னிடம் இருக்கின்றது இந்த பெட்டிக்குள்ளே.
1: புதன்பா?
0: புதன் பொருந்தவில்லை மகளே.
1: சொல்றப்பா
0: மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். ஷியாமலா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார், வெற்றிகரமான புள்ளிகளை தந்து கொண்டு அடுத்து ஒருவர் அழைக்கின்றார். இறுதி நேரத்திலே அவரை முளைக்க வேண்டும், காலம் எடுக்கின்றது.
1: ஒரு தடவை
0: கூறலாம் கூறலாம் கூறலாம் இடங்கள் மூன்று எழுத்துக்களை கொண்டு என்னிடம் இருக்கும் பதம் நீங்கள் கூறிய புதன் அல்ல. இந்த பிரபஞ்சத்திலே உள்ள கோள்களிலே மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும் தெரியும் அம்மா. பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நினைத்தால் இது உங்களுக்கு மனதில் வரும். இதிலே பாடல்கள் வந்திருக்கின்றது, கமலஹாசன் பாடின பாடல் கூட இருக்கின்றது. மூன்று எழுத்து திரைப்படம் வந்திருக்கின்றது.
1: அச்சோ அச்சோ அச்சோ. கமலஹாசன் பாடின பாட்டா படமாப்பா?
0: பாட்டும் இருக்கிறது, ஒரு பாட்டு இருக்குது அவர் பாடின பாடல. முதல் சொல்லாக வரும் அந்த பாடல். இந்த எங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நீங்கள் நினைத்தால் இது உங்களுக்கு தெரியும்.
1: இது சொன்னதுக்கு அப்புறம் யாராவது யோசிச்சு வச்சிருப்பாங்கப்பா? அவங்க
0: எல்லாம் யோசிச்சு
1: விட்டாங்க.
0: இன்னும் ஒரு தடவை இலகுபடுத்தவா மகளே, எங்கள் வாரத்திலே ஒரு நாள் இதன் பெயரில் இருக்கின்றது. இப்பொழுது பிடிச்சிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். சண்டை விட்டீர்களா? சண்டை விட்டார். அடுத்த உறவாக யார் வருகின்றார்? அடுத்ததாக வருவது எங்களுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வந்துவிட்டு. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
5: ஐயா வணக்கம். ஐயா நலமாங்கய்யா?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: நன்றி நன்றி. இப்பதான் பேருந்து விட்டு இறங்கி அழைக்கிறேன்
0: வந்து கொண்டிருக்கின்ற அம்மா அப்படி இருக்கின்றார்கள். பரவாயில்லை, நன்றி, நல்லது. பரவாயில்லை என்ற பதமே கொஞ்சம் நடுமூச்சு விடக்கூடியதா இருக்கும். சரி, நல்லது. ராஜ்குமார் இருந்தாங்க, உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது?
5: ஐயா வாரி இறைக்கிற மாதிரி இருக்குது வெப்பம். அப்படி அனல்
0: அனல் பதம் காற்று இல்லையா? என்ன காற்றே இல்ல, வியர்வையா இருக்கும். என்ன
5: காற்று? ஆமாங்கய்யா, காற்று வந்து இரவுல வீசுதுங்கய்யா.
0: இரவுல
5: வெப்பம் தான்.
0: இரவுல நடமாடுவது இல்லை தானே, வெளியே சென்று வருவதற்கு பகல் தானே உசிதமானது. பகல் இப்படி என்றால் இருக்கிறது, என்ன செய்வது ஐயா? அப்படியான பருவநிலைகள் உள்ள நாடுகளிலே பிறந்து விட்டோம். குளிரில் நாங்களும்
5: நீங்களும் ஐயா இயற்கையா? இயற்கை ஒண்ணு சொல்ல முடியாது.
0: சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பதத்தை சுமந்து கொண்டு வந்தீர்கள் என்று பொக்கிசத்துக்காக? ஏதாவது பதம் உங்களுக்கு தட்டிச்சுதா புல நேரம் கேட்ட வகையில?
5: அது சொல்லிட்டாங்க, அந்த இவரு சொல்லிட்டாருங்க, முரம் சொல்லிட்டாரு.
0: அந்த போர் நடந்த இடம் ஐயா, பாரதத்திலே போர் நடந்த இடத்தை இப்படி கூறுவோம். அது எங்கள் ஒவ்வொரு நாடுகளிலேயும் அது இருக்கிறது. சுதந்திர தினங்களை எல்லாம் கொண்டாடுவதற்காக உபயோகிக்கப்படுகிற பெரிய ஒரு இடம், அதை இப்படி கூறுவார்கள். நான்கு எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்களை கொண்டது, சரியா? அடுத்தது வந்து இப்பொழுது ஷியாமலா திறந்து சொல்லாமல் போய்விட்டார். அது சொல்லக்கூடிய ஒரு பதம் தான். இந்த கிரகங்களுக்குள்ளே மிகவும் முக்கியமான கிரகம் பல பெயர்களை உடையது. இது வந்து என்னிடம் இருக்கிற பெயரை நீங்கள் தர வேண்டும். இதற்கு பல பெயர் உண்டு இந்த கிரகத்துக்கு, இந்த நாள், இந்த கோளத்துக்கு. பிரபஞ்சத்திலே மூன்று எழுத்துக்களை கொண்டது. பாட்டும் பதமும் நிகழ்வு பங்கு பெற்றீர்கள் தானே, அதை நினைத்தீர்கள் என்றால் இந்த பதம் வரும். கமலஹாசன் அவர்கள் இந்த பதத்தை முதலில் வைத்து ஒரு பாடலையும் பாடியிருக்கின்றார். மூன்று எழுத்துக்களை கொண்டது.
5: சந்திரன் ஆயிடுச்சு.
0: திரைப்படமும் வந்தது. இந்த வாரங்களில் ஒரு
5: நாளை
0: வெள்ளி வெள்ளி பொருந்தவில்லை பொருந்தவில்லையே பொருந்தவில்லையே பொருந்தவில்லையே. யாருக்கு பொருத்தப்பாடுடையது என்று பார்ப்போம்.
5: மூன்று எழுத்து
0: எங்களுடைய பாடுபோர் பாடலாம் எல்லாம் நிகழ்கின்றதுதானே தமிழ் வானொலியிலே. அதை நினைத்தால் ஞாபகம் வரலாம். இந்த கிழமை நாட்களுக்குள்ளே ஒரு நாளுக்கு அந்த பெயர் இருக்கின்றது.
5: ஞாயிறு கிரகம் இல்லைங்களா?
0: வாழ்த்துக்கள். ஞாயிறு தானே சூரியன். ஞாயிறு சரியா?
5: சூரியன் சூரியன். ஆமா ஆமா. ரவி ரவி சூரியன்.
0: சரியான பதில். ஞாயிறு ஒளி மலையில்
5: கமல் பான பாட்டு தான். ஆமா ஆமாங்க, அந்த பாடல் நினைவு வந்தது.
0: ஞாயிறும் திங்களும் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. எங்களுடைய பாடுவோர் பாடலான் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெறுகின்றது. இத்தனை திறவுகளை தந்தேன். நீங்கள் அது கூறவில்லை. நீங்கள் 13வது இலக்கப்பட்டி போர் நடக்கிற இடம் என்று கூறினீர்கள், அது கூறவில்லை. சரி, ஒரு பாட ஒரு பட்டியை திறக்கலாம் நீங்கள்.
5: மீதம் இருக்கிறது என்னங்கய்யா? நான் கேட்டுட்டு தான் வந்தேன். 30 சொல்லிட்டு
0: 22 இருக்கின்றது.
5: 22 சொல்லுங்க. 22 திறக்கலாம்.
0: 22 ராஜ்குமாருக்கான பட்டியல் இலக்கம். 22 இலக்கம் அவருக்கு பொருத்தமான பதமான ஒரு ராசியான இலக்கம் போல் தெரிகின்றது. கேட்டுவிட்டார். எடுத்துக்கொண்டு வருகின்றேன். ஓம் சுவாம் சிலாம் பலாம் திலாம் ஓம் சுக்லாம் திரவம் திறந்தது. சிசு திறந்து விட்டது. அங்கே சத்தவம் வந்து விட்டது. கொண்டு வந்து திறந்து பார்த்தால் மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் அற்புதமாக இருக்கின்றது. இது ஒரு பெரிய பொல்லாத பறவையினுடைய பெயர் ஐயா. மூன்று எழுத்துக்களை கொண்டது. பறவைகளுக்குள்ள உயர் ரகமான சிறந்த பறவை. இது எங்களுடைய அமெரிக்க கண்டங்களிலே உள்ளது
5: ஐயா. கழுகு
0: அதைவிட பெரியது.
5: கழுகு கூட பெருசுங்களா?
0: அதற்கு இந்த பெயர் உண்டு.
5: அமெரிக்கா
0: அமெரிக்காவிலே இருக்கின்றது. எங்கள் நாட்டிலும் இருக்கின்றது தான். ஆனால் அமெரிக்காவிலே தான் அதிகமாக இருக்கின்றது. அது ஒரு மாதத்திலே பார்த்தால் அப்படியே மேகத்திலே அவர்களுடைய ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்.
5: ராஜாலி.
0: வாழ்த்துக்கள். சாரியான பதில். ராஜாலி.
5: நன்றி.
0: 2 புள்ளிகளை அடித்து விட்டார். 2 புள்ளிகளுக்கு ராசியான இலக்கம் தான். மறுமுறை வந்தால் 22வது இலக்க பட்டியை நான் உங்களுக்காக
5: வைத்திருக்கேன்.
0: இருக்கின்றது. உங்கள் பெயரில் பதிவு செய்து நான் அது கவனமாக தூக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். கவனம். கவனம் என்றால் அதுக்கு பல கருத்துண்டு. கொண்டு வருகின்றேன். ஓம் சுக்லாம் பலதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் சுவாகா திறந்துடு திறந்து விட்டது. அடேங்க அப்பா, 7 எழுத்துக்களை கொண்ட பதம் ஐயா. 7 எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒவ்வொருவர் வீட்டிலும் உண்டு. அநேகமா குளிர்காலத்தில் இதை உபயோகிப்பார்கள். பணியாளர்கள் தங்கள் பணிக்கு செல்லும் பொழுதும் இதை காவி கொண்டு போவார்கள். இது உஷ்ணத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒன்று. வெப்பத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஒன்று. 7 எழுத்துக்களை கொண்ட தமிழ் சொல். ஆங்கில சொல் பல உண்டு. அதுக்கு எங்கள் நாடுகளிலே வந்து ஆசிய நாடுகளிலே ஆங்கிலேய நாட்டின் தயாரிப்பிலே வருகிற அந்த பொருள் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது. எல்லோரும் கையிலும் அதுக்கு அது பெயரே அப்படி சொல்லுவார்கள் அந்த அந்த பொருளுக்கு. அது அந்த பெயர் அந்த கம்பெனியில பெயரையே கூறிவிடுவார்கள். அந்த பிராண்டின் நேமையே கூறிவிடுவார்கள். உங்கள் வீட்டிலும் இருக்கின்றது. இப்பொழுது இந்தியாவிலே அதை விட சிறந்ததெல்லாம் இருக்கிறது. பெரிய சிறந்த எல்லாம் இருக்கின்றது.
5: ஐயா தமிழ் பேருங்களா ஐயா?
0: தமிழ், சுத்த தமிழ், சரியான தமிழ் பெயர்.
5: ஆறு எழுத்துங்களா? ஆறு எழுத்து. 7 சொல்லிட்டீங்க.
0: 7 எழுத்து இந்த நிலவா அங்க பார்ப்போம்.
5: ஆமா ஆமா ஆமா. 7 7. சரிங்க, நான் ஜபக்காலம் சொல்லு பார்த்தா ஆறுத்து வருதுமா.
0: இது நீர், நான் உப்பமான நீர் ஆகாரத்தை வைத்துக் கொண்டு போகலாம்.
5: ஓ, நீர் ஆகாரத்தை வச்சிட்டு உங்களுக்கு
0: இரவு வாக்கி தருகிறேன் கால நேரத்தை.
5: சரி சரி சரிங்க, அது பேரு கிண்டல் கூட பண்ணுவாங்க நிறைய பேர். பெண்டாட்டிக்கு தூக்கிட்டு போறாங்கன்னு
0: என்ன
5: பூஜான்னு சொல்லுவாங்க, தண்ணி எடுத்து
0: பூஜா இரண்டு எடுத்து வெப்பத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு வெப்ப பதார்த்தங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியது. சரி, அப்படி வெப்ப பதார்த்தங்களை வைத்துக் கொண்டு போகக்கூடியது வச்சிருப்பார்கள் வீடுகளில் இருக்கும். நீங்கள் பணிக்கு சின்ன பெரிய அளவுகளில் இருக்கின்றது. போவதற்கு முன்பு பாடலை குறிப்பிட்டு போங்க, உங்களுக்கு விருப்பமான பாடலை.
5: சரிங்க, எனக்கு அடுத்த நேருக்கு வழி விடுறேன்.
0: சரி, என்ன பாடல்?
5: பொன்னியின் செல்வன்ல பொன்னி நதி பார்க்கணும் அந்த பாடலுங்க.
0: பொன்னியின் செல்வன் ஒன்று, பொன்னியின் செல்வன் ரெண்டு மந்திரம் இல்லவா?
5: பொன்னியின்
0: செல்வன் ரெண்டுல இருக்கின்றது ஒரு பாடல். நேற்று முந்தின நாள் இவர் தனுஷும் நிதுஷும் கேட்டிருந்தார். நல்லது,
5: நன்றி.
0: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சாந்தி ஓடி வந்துவிட்டா தன்னுடைய இறுதி பதிலை கூறுவதற்கு எத்தனை பதில் கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை புள்ளி வரப்போகிறது?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம் சொல்லுங்கள். எது, எதை கொண்டு வந்தீர்கள்
2: ஐயா?
0: என்னம்மா?
2: வெப்ப நீரை தேக்கி வைக்குவது.
0: அது என்னது, அதை எப்படி கூறுவது? என்ன கேள்வி கேட்க கூடாது, நீங்கள் சரியான பதிலை கூற வேண்டும். வெப்பக்கலம் என்பது பொருந்தவில்லை. அங்கேதான் நிக்கிறீர்கள், அதை பொருந்தவில்லை ராசா. முயற்சியுங்கள் இன்னொரு தடவை.
2: வெப்பக்குடுவை.
0: சரியான பதில் வெப்ப குடுவை, சுடுதண்ணி போத்தில் என்று நாங்கள் கூறுவோம். தேமோஸ் என்று கூறுவார்கள், அதுதான் அந்த பொருள். கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டால் சாந்தி. சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பதம், ஒரு அந்த இது இன்னும் அந்த போர் நடந்த இடம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நீங்கள் இல்லையா? சரி,
2: அது நான் எழுத்தங்கையா ஐந்து எழுத்தங்கையா? நான் எழுத்து யுத்த பூமி.
0: நான் பல தடவை கூறிவிட்டேனம்மா, நீங்கள் இப்பொழுது கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு அப்படி கேட்க கூடாது
2: இல்லைங்கய்யா.
0: ஐந்து ஐந்து எழுத்துன்னு பல தடவை கூறிவிட்டேன், பிழையான பதிலை கூறு.
2: யுத்த பூமிக்கையா? யுத்த பூமி தான் எழுத்து.
0: பிழையான பதில் என்று கூறிவிட்டேன், அது பொருந்தவில்லை. வேறு பதில் உண்டு. இன்னொரு இருக்கு, இன்னொரு பதில் இருக்கு மகளே, கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இப்பொழுது உங்களுக்கு பட்டி திறக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. 27, 28, 29, 20 இந்த நான்கு பட்டிகள் இருக்கின்றது.
2: 20
0: நான் சென்று எடுத்துக்கொண்டு வருகிறேன். சாந்தி அம்மா, உங்களுடைய பெயர்களை பதிவு செய்துவிட்டு கட்டி காரை நன்றாக சிந்திக்கிறீர்கள் போட்டு குழப்புகிறேன். தாத்தா என்ன ஐயா குழப்புகிறார்? சரி, கொண்டு வந்து திறந்து கொண்டேன் நான். அதற்குள்ளே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள் இருக்கின்றது அம்மா. இந்த நீங்கள் வெளியே சென்று வீட்டுக்குள் வருவதாக இருந்தால் இது இல்லாமல் உள்ளுக்கு நீங்கள் போகக்கூடாது, போக முடியாது இந்த பொருள் இல்லாமல். வெளியே போகும் பொழுது கொண்டு போக வேண்டும், உள்ளே வரும் பொழுதும் கொண்டு வர வேண்டும், உங்களோடு பாதுகாப்பாக இருப்பதற்காக. இது ஒரு பாதுகாப்போட சம்பந்தப்பட்ட பொருள். எத்தனை எழுத்துக்கள்? ஐந்து எழுத்துக்கள். இப்பொழுது நீங்கள் வீட்டின் உள்ளே இருக்கின்றீர்களா வெளியே இருக்கின்றீர்களா? உள்ளே இருந்தால் உங்களிடம் இருக்காது.
2: வெளியே இருந்தா இருக்குமாங்க இப்ப கூட?
0: வெளியே போய் வருவீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கும்.
2: இரவு நேரத்துல கூட
0: அது பகலும் பகலண்டு இல்ல இது எப்பொழுது என்றாலும் நீங்க வெளியே போகும்போது கொண்டு போவீர்கள், உங்களுடன் வரும். நீங்கள் திரும்பி வரும் பொழுது உங்களோடு வரும். அது வராமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே போக மாட்டீர்கள். அங்க கண்டுபிடிக்கலாம் அம்மா, இலகுவா இவ்வளவு தரவை வைத்து கண்டுபிடிக்க வேணும் மகளே. இப்ப சந்தன்ராஜ் ஓடி வந்து உடனே எல்லாம் கூறி விடுவார், அல்லது ஆனந்தன் வந்து கூறுவார், சியாமலா வந்து கூறுவார். போட்டி அதிகமா இருக்கின்றதுதான் நீங்க வெளியே போய் வரும்போது போகும்போது உங்களோட வரும் வரும்போது வரும் பாதுகாப்பு உரியதுதான். ஆனா இது இந்த பதத்துக்கு அது பொருந்தவில்லையே ராசா. காலம் எடுக்கின்றது மகளே, எங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. இருப்பினும் இரண்டு மூன்று பதங்கள் இருந்தபடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் யாராவது கூறுவீர்கள் என்று. சரி, நீங்கள் மீண்டும் பெறப்போகிறேன் என்று கூறபடியால் மீண்டும் பாருங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், அந்த போர்க்களம் இன்னும் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன பூமி, யுத்த பூமி எல்லாம் இருக்கின்றது. அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. இலகுவான பதம் மகளே கண்டுபிடித்துக் கொள்ளுங்களே. இது முறையே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. ஆனால் ஒரு சில பதங்கள் இருக்கின்றபடியால் உங்களுடைய அறிவை சோதிக்கும் வகையிலே, உங்களுக்கு புள்ளி தரும் வகையில் நான் காத்துக் கொண்டிருக்கேன். வாருங்கள், வந்து தாருங்கள். சோமசுந்தரம் அவர்களும் சந்தன்ராஜ் அவர்களும் பாடல் கொடுக்கவில்லை. முடிந்தால் வந்து பங்கு பெற்று புள்ளிகளையும் பெற்று பாடலையும் கோரி செல்லுங்கள்.
6: உடைந்து விட்டால் காதல் பிறக்கும், காதல் பிறக்கும்.

0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் நேரம் 1:35. உங்களுக்கு 11:05 ஆகிவிட்டது. வந்துவிட்டால் ஷியாமலா, இறுதி நேரம். பாருங்கள் ஷியாமலா. வணக்கம் மகளே.
1: பாதுகைகள்
0: என்னம்மா?
1: செருப்புக்கு சொல்லுவோம்ப்பா, பாதுகை.
0: பார்த்து இப்பொழுது சாந்தி சாந்தி முயற்சி பண்ண அது பொருந்தும் இல்லையம்மா. இப்ப இந்த பொக்கிஷத்துக்கு கூட நான் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அது இல்லாமல் சிலபத்துக்கு தான் அது வருகின்றது. இல்லாததுக்கு நான் மந்திரத்தை சொல்லித்தான் அதை திறக்கின்றேன். பொக்கிஷத்திலும் பெட்டிகளை கைபேசியினால் கூட அந்த அலுவலை செய்கின்றீர்கள், உள்ளே போகின்றீர்கள் கைபேசியுடன். இப்பொழுதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக வந்துவிட்டது. சரியாக தெரியும் மகளே உங்களுக்கு. சரி, இப்பொழுது 3 பெட்டியும் இருக்கின்றது, திறக்காம உங்களுக்கு பெட்டி வருகின்றேன். பெட்டியை எடுங்கள், இது கூற முடியவில்லை உங்களால்.
1: சரிப்பா சரிப்பா. என்ன பார்க்க?
0: 27, 28, 29. அதுக்காகத்தான் நான் தாமதித்து இருக்கின்றேன்.
1: 27
0: அம்மா நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். இது உங்கள் பெயரில் பதிவு செய்கின்றேன். ஷியாமலா என்று அழகாக பதில் சொல்லி நம்பர் இலக்கம் எல்லாம் கொடுத்து பதிவு இலக்கம் பெற்றுக்கொண்டு வந்து வைத்துவிட்டேன். வந்து அந்த பெட்டியை திறக்கின்றேன் அம்மா. சுக்கலாம் பதவரம் அண்ட காகசம் அபுக்காசரம் சுவாகா திறந்தடு சுவகே என்றெல்லாம் கூறிவிட்டேன். திறந்து விட்டது. எல்லாம் மந்திரம் கலந்து கொடுறேன். அதுல வந்து 5 எழுத்துக்களை கொண்ட அற்புதமான ஒரு பதம் இருக்கின்றதம்மா. இந்த பதம் அநேகமாக விவசாயிகள் உபயோகிப்பார், பாவிப்பார்கள். இந்த பதத்தை நாங்களும் பாவிப்போம். இது இந்த நிலம் இருக்கல, இந்த நிலம் பூமியை குறித்து கூறுவது. சில இடங்களை இப்படி கூறுவது, நல்ல இடம் என்று கூறுவதற்காக இந்த பதத்தை பாவிப்போம். ஆனால் இந்த பதத்தை ஏன் பாவிக்கின்றோம்? விவசாயத்துக்கு சிறந்ததாக உபயோகிப்போம் அந்த பதத்தை. அந்த பூமியை பார்த்து எப்படி கூறுவோம்? 4-5 எழுத்துக்களை கொண்டது. சாந்தி கண்டுபிடிச்சு விட்டா அந்த பதங்கள். நீங்கள் கூறுங்கள். அந்த நிலத்திலேயம்மா? என்னம்மா?
1: கலர் நிலமா?
0: இல்ல இல்ல, அந்த நிலங்களம்மா சில இடத்துல இப்படி இருக்கும், சில இடத்துல இப்படி இருக்காது. நிலம்தான் சில இடம் நல்ல, அதுக்கு பெருமதி கூடவாகவும் இருக்கும், மக்கள் அதை விரும்புவது கூட, அதில் கூடுதலான விவசாயத்தை செய்வார்கள். சில இடம் இப்படி இருக்காது, அதனாலே குறைவாக இருக்கும், பெருமதியும் குறைவாக இருக்கும். அதில் நாங்கள் உற்பத்தியாகி கொண்டு வருவது சிறந்த தராதரமும் இருக்காது. நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களில் அந்த கருத்தை கொண்டு வருகின்றது இந்த பதம். எங்களுக்கு வெளியே குளிர், 6 °C வெளியே குளிர், உள்ளே ஹீட்டர் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எங்கே கொண்டு பாருங்கள்.
1: நாங்க ஹீட்டர் போட்ட மாதிரி தான் பாருங்க.
0: சரி, அவப்பமா இருக்கு. ஆமா, நான் எனக்கு கவலை இல்லை. நான் காலையில வந்து சமையல் எல்லாம் முடித்து விட்டு வந்து விட்டேன். நிகழ்ச்சி முடிந்தவுடன் சென்று சாப்பிட உணவு இருந்தவனே. 1:39 இப்ப அது நேரம். நாங்கள் களைப்புடன் கழிக்க இருக்கின்றோம், பின்னால வருகின்றோம். சரியா, இதை திறந்தால் இன்னும் ஒரு பெட்டி 2 கிடைக்கும். வந்து விட்டார்கள், அவர்களுக்கு இடம் கொடுப்போமா?
1: சரிப்பா சரிப்பா.
0: நன்றி மகளே, நன்றி. அடுத்து உறவாக யார் வருகின்றார்? என்னுடைய செந்தன் ராஜ் அவர்கள் அழைத்திருந்தார். இல்லை, சாந்தியினுடைய இணைப்பு. சாந்தி வணக்கம், கூறுங்கள், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? அம்மா
2: புண்ணியம்மா.
0: என்னம்மா சாந்தி?
2: ஐயா, அந்த சியாமலா சொன்னது, சியாமலா.
0: ஆஹா, கூறுங்கள். 27 இலக்க பெட்டியா?
2: அந்த உழவர், ஆமாங்க, அந்த பூமியை பத்தி சொல்லுவாங்க, ஐந்தெழுத்து.
0: கூறுங்கள்.
2: புண்ணியம்.
0: புண்ணியமா? இது நிலத்தோட சம்பந்தப்பட்டது. புண்ணிய பூமி என்ன? புண்ணிய பூமியில என்னென்னமா விவசாயம் செய்கிறது? அது புண்ணியம் செய்கிறது. பிறந்தவில்லையா? அது பிறந்தவில்லையம்மா.
2: சரிங்க ஐயா, அந்த பாதுகாப்புக்காக எடுத்துட்டு போ. அது வீட்டு சாவியாங்க ஐயா.
0: என்ன ஐயா? என்ன கேள்வி கேட்க கூடாது? என்னுடன் கேள்வி கேட்க கூடாது. சரியான பதவி உங்க கொண்டு வாருங்களேன்.
2: சாவி
0: பூ எட்டு சாவி என்ன? 5 பதம் இல்லையே, ரெண்டும் தூக்கி ஒன்று போவீங்களா நீங்கள்? பூட்டு சாவியா? அப்படி ஒரு பதம் இல்லையே. அது பேச்சு தமிழ்ல நீங்கள் வச்சிருக்கீங்களோ அது இல்ல. அப்படி பதம் என்னட்ட இல்லையே மகளே. சரி, மீண்டும் பாருங்கள். நான் அடுத்தவரும் செல்கின்றேன். அவர் வந்துவிட்டார். அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம் செந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: என்ன பதில் ஐயா இருக்குப்பா?
0: இப்பொழுது வந்து அந்த 20 இலக்க பதம் எங்களுடைய சாந்தி தான் திறந்தது அந்த பதம். நீங்கள் வெளியே போவதானாலும் உள்ளே வருவதான இது இல்லாமல் போய் வர மாட்டீர்கள். இது இல்லாமல் உள்ளே போவோம். வெளியே போகலாம், உள்ளே வர முடியாது.
3: கூட்டுசாவி.
0: அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஐயா. அதைத்தான் இப்ப சாந்தியும் சொன்னா. பூட்டுச்சாவின்னு, பூட்டுச்சாவியது உங்களோட பேச்சு தமிழ்ல உள்ளது. பூட்டுச்சாவின்னு ஒன்று இல்லை, அதுக்கு ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது.
3: அதுதான் விடை. அதை மாத்தி
0: அதிக வரும் ஐயா. சரி, அடுத்தது வந்து சியாமலா திறந்திருந்தார் அல்லவா. நல்ல நல்ல நிலம் பார்த்து
3: வயல்வெளி.
0: இல்லை, வயல்வெளியில சும்மா விதைக்கலாம். அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்க வேண்டும் சொல்லுவார். இது நல்ல கூறுவார்கள். நிலத்தை பார்த்து இதெல்லாம் பேச்சில் இருக்கின்றது என்னோட தமிழ் சொற்கள். சிந்திக்க வேண்டிய இந்த ரெண்டு வட்டியும் இருக்கின்றது சந்தன் ராஜ்.
3: ஆமா, அன்னைக்கு நம்ம நாகப்பன வேற காணும். அவர்
0: இருந்தாருன்னா கடன் பெற்று வர போனோம். அவர் கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக கூறிக்கொண்டு வருவார். சரி, நீங்கள் ஒரு பெட்டியை திரவுங்கள். 28 21 நானும் தண்டித்து இந்த பொருளை விட்டு விடுவோம் என்று பார்க்கின்றேன். 28 29 தான் இருக்கின்றது.
3: சரிங்க, 29 தரங்கய்யா.
0: அதுதானே கேட்டேன். சந்தனராஜ் அந்த பொருளை, அந்த பதத்தை தந்து விட்டார். ஒளிப்பை எடுக்கின்றேன், கொண்டு வருகின்றேன், கொண்டு வைக்கின்றேன். மந்திர தந்திரங்கள் எதுவும் இல்லாமல் திறந்து பார்க்கின்றேன். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அங்கே தோன்றுகிறது. பொல்லாத பதமாக இருக்கின்றது. இது இருந்தால் மக்களுக்கு நல்ல மதிப்பே கிடையாது. அநேகமாக இது பெண்களிடையே காணலாம். இந்த சுபாவத்தை, இது ஒரு சுபாவம். சந்தோஷம், கோபம், சினம் எடுத்துறைகிறது, அப்படி எல்லாம் குணங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா. பெருமை பாராட்டுற குணங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குணத்திலே ஒன்று இது. அநேகமாக ஆண்களிடம் உண்டுதான், பெண்களிடையும் கூட இருக்கின்றது. நான் கூறிவிட்டது இப்பொழுது பிள்ளைகள் வந்து என்னோட கோபிக்க கூடாது. 6 எழுத்து தான் அகர வரிசையில துவங்குகிறது ஐயா. இலகப்படுத்தி விட்டுருங்க. 25 மண்டபடியா
3: இந்த அகம்பாவமா?
0: அதுதான், வேற என்ன? அதுதான் அகம்பாவம். அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதி நான். அந்த பாடல்ல அகம்பாவம் கொண்டது பெண் அறிவால் இயந்தது பாதி ஆனன்று அற்புதமான பதத்தை தந்து மேலும் சந்தன் ராஜ் அவர்கள் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு இப்பொழுது
3: அடுத்த
0: இன்னொரு பொட்டி திறக்க போனோம். அதுக்கு பாடலை கூறுங்கள்.
3: கனவுகள் கற்பனைகள் திரைப்படத்தில் வந்து
0: என்ன பாடல்?
3: தென்றல் ஒரு தாளம் சொன்னது.
0: ஓ, தென்றல் தாளம் சொல்லுகிறத. தென்றல் ஒரு தாளம், நல்ல பாடல் அந்த பாடல். தென்றல் ஒரு தாளம் சொன்னது. சரி, இறுதியாக இன்னும் ஒரு பெட்டி தான் இருக்கின்றது. அதையும் வித்து விட்டா எனக்கு
3: சோறு.
0: இறுதி நேரத்தில் வருவதற்கு கொஞ்சம் குறைந்த விலை குறைச்சி கொடுப்பார்கள் அல்ல. அதை தர விட அழகா. சரி, இந்த 28 நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். 28 கொண்டு வந்து வைக்கின்றேன். இறுதி நேரத்தில் மந்திரங்கள் எல்லாம் சொல்ல நேரம் பெறாது. உடனே திறந்து விட்டேன் பெட்டியை. இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதவி இருக்கின்றது. அதை நான் விலைப்படுத்துவதற்காக இலகுபடுத்துகிறேன். இது ஒரு ஒரு ஊரின் பெயர். இந்தியாவிலே தென்னகத்திலே உள்ளது. இந்த இடத்திலிருந்து எங்களிடம் வந்து பங்கு பெற்ற நண்பர்கள் அனைவர் அந்த இடத்துக்கு பெரிய பெயர். ஆனால் இரண்டு எழுத்துக்களால் அழைக்கப்படுகின்றது. இன்று அந்த உறவு பெறவில்லை எங்களிடம். சந்தனா சென்று விட்டுகிறீர்களா? இல்லை. இருக்கின்ற கூறுங்கள். கடைசிப்பட்டி சொன்னால் ரெண்டு புள்ளி வெற்றி தர கம்பத்தை எட்டி கொண்டிருக்கின்றீர்கள்.
3: கேக்குது,
0: கூறுங்கள். நான் குறுகியது கேட்டதா?
3: கேக்குதா? இல்ல இல்ல கேக்கல. ரெண்டு எடுத்து கொண்ட ஊர்
0: இந்த ஊர்ல இருந்து வருபவர் இன்று வரவில்லை. இவர் என்னுடைய ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் பெரிய பெயருள்ள ஊர் தான். அதை இரண்டு எழுத்துக்களால் குறுகி அழைப்போம். அதை இப்பொழுது சற்று முன்பு அவரை பற்றி பேசியிருந்தோம். இறுதி நேரம் லாபாய் லாபாய் என்று கூற வாருங்கள் வாருங்கள் வாங்குங்கள் கடை கூட்ட போகின்றேன் குறைஞ்சி தருகின்றேன். ஒரு ஊரின் பெயர். முன்பு ஒருவர் மூன்று எழுத்தை கொண்ட பெயர் உள்ள ஒருவர் ஒரு நிகழ்வும் செய்திருந்தார் இந்த ஊரை சொல்லி.
3: நாகை ஆடியா? நாகை
0: அதே போன்று இன்னும் உண்டு. அங்கே நிற்கிறீர்கள். அந்த ஐயில தான் முடியும். தானா வந்த சந்தனம்
3: இருக்கு.
0: என்னை தழுவ அவருடைய ஊர் தான்
3: நம்முடைய. அது வந்து மூணு இடத்துல வரணும். அவர் ஒரு
0: இல்லை ரெண்டு இடத்துல தான் சொல்லுவார் தன்னுடைய இதை சொல்லும் பொழுது.
3: சரிங்க, அது வந்துருச்சியா? கோவை.
0: கோவை கட்டிக்கார. முன்பு கோவை குமார் இருந்தார். இப்ப கோவையில் இருந்து வருவார். நாகப்பர் வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை தந்து
3: அது
0: கொண்டு வந்த
3: கண்ணனோட ஊர் ஞாபகம் வந்து போச்சு.
0: கண்ணன்
3: கரூர் கரூர் அந்த ஞாபகம்.
0: நீங்கள் அப்படி கூறிவிட்டீர்கள். ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அந்த பதங்கள் இரண்டு கூறாமல் இருக்கின்ற பதத்தை உங்களால் கூற முடியவில்லை தான். அதனால் இல்ல மூன்று இருக்கின்றது. இருபத்தி ஏழாவது ஒன்று இருக்கின்றது நிலம். அந்த நிலம் இருக்கின்றது அது கூறப்படவில்லை.

0: வழியே சென்று உள்ளே வர பூட்டு சாவி என்றீர்களே, அதை மாறி யோசிங்க. வாழ்த்துக்காரன், வாழ்த்துக்கள். திறவுகோல் வியாபாரம், நல்ல வியாபாரம் ஐயா, எனக்கு நல்ல வியாபாரம். அப்படியே அழிந்த போதெல்லாம் மூடி வச்சு என்ன இருக்கின்றது, அந்த போர் நடக்கிற இடம் பாரதத்தில் கூறப்பட்ட ஒரு இடம், அது ஒவ்வொரு நாடுகளிலும் இப்பொழுதும் இருக்கின்றது. பெரிய பெரிய சுதந்திர விழாக்களை எல்லாம் கொண்டாடுவார்கள், அந்த இடத்தை இப்படி கூறுவார்கள் ஐந்து எழுத்திலே.
1: வணக்கம்
0: வணக்கம் ஞானசேகரம் ஐயா சென்று விட்டார் அவர். இது முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கடை பூட்டுகிற நேரத்தில் ஓடி வருகின்றார்கள் உறவுகள். எங்கே ஞானசேகரன் அவர்கள் அழைத்தார்கள், மீண்டும் பெற வேண்டும், ஓடி பெற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். சாந்தி வந்திருக்கிறேன், சாந்தி கொண்டு வாருங்கள். சாந்தி அவரும் குறிப்பிட்டு மாற்றி யோசிச்சு கொண்டு வந்த திறவு ஹோல் என்று கூறப்படுகிறார். சரியான தமிழ் திறவு ஹோல். வாழ்த்துக்கள் சாந்தி
2: உங்களுக்கு.
0: ஆமா, சந்தன்ராஜ் சொல்லிவிட்டு சென்று அந்த இன்னும் ஒரே ஒரு பதம் சொல்லாமல் இருக்கின்றது, அந்த போர் நடந்த இடம். முடியுமா?
2: போர் நடந்த இடம்
0: சொல்ல முடியல. பட்டிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது மகளே. வியாபாரம் பரவாயில்ல.
2: என்னம்மா?
0: அது நீங்க முதல் சொல்லிட்டீங்க, அது பொருந்த இல்லையம்மா. யுத்த பூமி என்ற ஒன்று சொல்லவில்லை, பொருந்தவில்லை. நன்றி, மீண்டும் பாருங்கள். இப்பொழுது ஞானசேகரன் அழைத்தார்.
2: அவர்
0: என்னம்மா என்னம்மா? ரத்த பூமியா?
2: ரத்த பூமியா?
0: அதுவும் இல்ல அம்மா, அதுவும் பொருந்தவில்லை. இல்லையம்மா, அப்படி சொல்லப்படவில்லை. இது புனிதமான ஒரு சொல்லு, அற்புதமான தமிழ் சொல். ஐயா இருந்து மீண்டும் பண்ணுகிறார் தான், ஆனால் முடியவில்லை. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார். என்ன காரணம் வரட்டும், அவரை அழைப்போம். வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், எங்கே சென்றீர்கள் இவ்வளவு நேரமும்?
3: கிடைக்கல.
0: இல்லையே, உங்களுடைய அழைப்பு வரவில்லையே. இல்லையே, உங்களுடைய அழைப்பு எனக்கு வரவில்லையே. உங்களுடைய பேர் எனக்கு தோன்றவில்லையே ஐயா. நான் யோசனை பண்ணேன், நீங்க வெளியூர் சென்று விட்டீர்களோ சொல்லிச்சேன். எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா? சரி, இப்பொழுது பொக்கிஷத்திலே வந்து 30 பட்டிகள் உணர்ந்து 30 தீர்ந்து விட்டன தான். இருந்தாலும் ஒரு பட்டியினுடைய பதில் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு புள்ளி உண்டு. அது வந்து கடை பூட்டி விட்டது, பூட்டுற நேரம் வந்து விட்டது. இருப்பினும் இது முற்றாக வியாபாரம் செய்யாமல் நான் என்ன செய்யறது, கொண்டு போய் ஒன்றும் செய்யல. அவர்கள் திருப்பி எடுக்க மாட்டார்கள் தந்த பொருளை. அது வந்து 13வது இலக்கம். 13 கொஞ்சம் கடினம் தான், இலக்கமே கடுமை. ஷியாமலா அவர்கள் திறந்த பதம். இந்த பாரதத்திலே இருக்கிறது அந்த பெயர் யுத்தம். பாரத போர் நடந்த இடத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த இடத்தை எப்படி கூறுவது? களபூமி என்றார்கள், யுத்த பூமி என்றார்கள், இரத்த பூமி என்றார்கள், போர்க்களம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் தான். ஆனால் ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் இப்பொழுதும் எங்கள் நாடுகளில் உபயோகிக்கின்றோம். சுதந்திர தின விழாக்கள் கொண்டாடப்படும் இடம், அதை இப்படி புனிதமாக கூறுவோம். என்னையா?
3: அரங்கம்.
0: அரங்கம் என்றால் என்னையா? மேடை போட்டு வச்சுக்கிற அரங்கம் தானே. இது அப்படி இல்லை. யுத்தம் நடந்த இடத்துல அரங்கம் போட்டு யுத்தம் செய்வார்களா? இல்ல தானே ஐயா. விழாக்கள் இப்பொழுது நடக்கிற அரங்கம் இல்லாமல் நடக்கிறது. அரங்கம் மேடை மட்டும் போட்டு போட, அரங்கம் என்பது மூடி இருக்கும், மேலே கூடாரம் இருக்கும், அப்படி இருக்குது. இது வந்து மேடைக்கும் அதுக்கும் வித்தியாசம் உண்டு. இது அதல்ல, மேடையும் அல்ல, அரங்கமும் அல்ல. இதுக்கு ஒரு பெயர் உண்டு. இங்கிலாந்திலே இருக்கின்றது, இலங்கையில இருக்கின்றது, ஆசியா ஆசியா எல்லா நாடுகளிலும் இந்த இடம் இருக்கும். சுதந்திர தினத்தை பிரகடனப்படுத்துவதெல்லாம்
3: அங்கேதான்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, என்ன செய்யறது, ஒரு பாடலை கூறுங்கள். என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு? வந்தபடியால் ஒரு பாடல் கிடைக்கும்.
3: சரிங்க ஐயா, கேக்குறேன்.
0: என்ன பாடலை கேட்போம்?
3: படம் வளர்ப்பிறை.
0: ஆமாம், அது என்ன பாடல்?
3: பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன்.
0: அதுதான் இப்ப நடந்த. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு புரியாமல் இருக்கின்றீர்களே இந்த பதம் என்பதும் பொருள்தான். வாழ்த்துக்கள், சிறப்பா இருங்கள். இல்லை, கிருஷ்ணன் நீங்கள் அழைத்ததுன்னு கூறுகிறீர்கள். அழைக்கும் பொழுது இங்க எனக்கு காட்டும், இங்க அப்படி காட்டவில்லை ஐயா. உங்களுடைய இலக்கம் காட்டவில்லை. நிரக்கம் கூடிவிட்டது போல் இருக்கு.

0: ஒரு நாலஞ்சு விடைய தெரிஞ்சிருந்தது. அத கூறலான்னு வரும்போது மற்றவர்கள் வந்து கூறிவிட்டார்கள்,
1: அதை வந்து கூறியும் விட்டார்கள். அப்படித்தான் இப்பொழுது ஒருவரோடு இருந்த இப்ப பல பொருட்கள் தடைப்பட்டு கொண்டிருந்து நான் நீண்ட நேரம் சும்மா இருந்தேன், ஒளிபரப்பிக் கொண்டிருந்தேன், அந்த நேரங்களும் உபயோகித்திருக்கலாம். சரி, உங்களுக்கு பலன் இல்லை என்று புள்ளிகளை பெறுவதற்கு இந்த கடையிலே பெட்டிகள் எல்லாம் விலைப்பட்டு விட்டேன், 30 பெட்டியும் விலைப்பட்டு நேரத்தையும் கூட்டி வைத்துக் கொண்டிருந்தேன், உங்களுக்கு விலைப்படட்டும் என்று நாகப்பன் நல்ல கொள்வனவு செய்கிறார், நல்ல ஒரு ஒரு வாடிக்கையாளர், அவரும் பெறவில்லை என்று. ஆனால் அந்த ஊர் வந்தது போட்டிக்கு கோவை என்றது பதில் அப்படி. இப்ப இந்த பதில் யாரும் கூறவில்லை இன்னும், யார் நான் தான் கூற வேண்டும் போல் கிடக்கின்றது. சரி, நான் அந்த பதிலை தந்து இப்ப ஞானசேகரன் இணைந்தாரே, ஞானசேகரன் வருவார், அவருக்கு தெரியும் இந்த இது வந்து வருவார் என்று எண்ணுகிறேன். ஒரு 2 நிமிடம் பார்ப்போம். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர சமைச்சபை. மேலும் பெட்டிகள் இல்லாதபடியால் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, உங்களை நான் வரவேற்று உங்களுக்கு வணக்கம் கூறி உங்கள் பாடலை பெற்றுக்கொண்டேன், பாடல் ஒரு விரப்பி விடுகிறேன். சரியா, இணைந்து வைக்க நன்றி. இணைந்து வைக்க என்னென்ன பதம் நீங்கள் தெரிந்த பதமாக வைத்திருந்த, உங்களுக்கு தெரிந்த பதங்கள் என்னென்ன பதமாக இருந்தது, எத்தனை பதங்கள்?
0: ஒரு 4-5.
1: என்னென்ன பதங்கள் கூறுங்கள்.
0: மேகம் சொல்லியிருந்தாங்களா, அது 3 எழுத்துன்னு
1: சொல்லி
0: முதல்ல கேட்டிருந்தீங்க ஐயா.
1: ஆமா, அது என்ன பதில், என்ன பதில் வைத்திருந்தீர்கள்? முகில், அற்புதமான பதில். வேறு அடுத்தது,
0: அடுத்தது இந்த முரத்துக்கு சொல்லிருந்தேன்,
1: அடுக்கலையில சமையலறை தானே. சரி, முரம் அடுத்து என்ன?
0: அடுத்து டக்கு ஞாபகம் இல்லையே, தவுல்
1: ஆனந்தன் கூறவில்லை, சாமிடா கூறுனதா இருக்க வேண்டுமா? வேறு இன்னமே வைத்திருங்க. அப்ப 3 பதில் நல்ல பதிலையும் கொண்டு வந்து, வேற என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
0: ஒரு பதில்
1: மறந்து கொஞ்சம் நல்ல விட்டமின்ஸ் சாப்பிட வேண்டும், ஞாபகம் பெறும் கூட இருக்கின்றது. சரி, இப்படி பதில்கள் தெரிந்தும் வந்து கூற முடிய, பதில்கள் தெரிந்தும் வந்து கூற முடியவில்லையே என்று பங்கு பற்றி, அதை எங்களுடன் எங்களுடன் கலந்து கொண்டதுக்காக வருங்கையோடு உங்களை விடாமல் உங்களுக்கு ஒரு புள்ளியை நான் தருகின்றேன், அன்பாக ஒரு புள்ளி வருமனே அந்த இடத்தை விடாமல். சும்மா வந்தவர்கள் இதை ஒன்று கொடுக்கத்தானே வேணும் இல்லையா? கடைக்கு வந்தால் நாங்கள் குறைஞ்ச விலையில கொடுக்கலாம், இல்ல அப்படி செய்வது போல இனாமாக கொடுக்கலாம். நன்றி. அதான் ஆரம்பத்திலிருந்து இடைவெளியை பார்த்து ஓடி வந்து விட வேண்டும் கேட்டுக்கொண்டு. நல்ல நல்ல
0: கேட்டான், 23 நம்பர் கேட்டால் நானே என்ன சொல்லிட்டாங்க ஈஸியா.
1: அது உங்களோட 23 என்ன, 23 உங்களோட பதம் இல்லையா?
0: ஆமா,
1: முயற்சியோடு இணைந்திருக்கு.
0: தமிழ் இது சரியா தெரியல, அது தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கு.
1: நல்லது, வாழ்த்துக்கள்.
0: பயன்படுத்திக்க.
1: நன்றி ஐயா, நன்றி. நல்ல நிகழ்ச்சி வந்து பங்கு பெற்றாமல் முடியாமல் இருந்தாலும் கேட்டுக்கொண்டு இறுதி வரை இருந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: தொடர்ந்து கேட்டுக்கலாம்.
1: நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்து ஞானசேகரம் வருகின்றீர்களா? நான் கடைய போட்டுட்டுமா? சரி, ஞானசேகரம் வரவில்லை. மொத்தம் அற்புதமாக புள்ளிகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது, பெட்டிகள் எல்லாம் விலைப்பட்டு விடுவிக்கவும் பட்டுவிட்டது. ஒரே ஒரு பதம் மட்டும் விடுவிக்கப்படவில்லை. அது என்னில் பிள்ளையா, உங்களில் பிள்ளையா, அப்படி ஒரு பதம் உங்கள் நீங்கள் இதுவரை அறியவில்லையா என்றதைத்தான் நான் இப்பொழுது தெரிய எண்ண வேண்டியா இருக்கின்றது. இது வந்து பாரத போர் நடந்த காலத்திலிருந்து தமிழ் சொல்லாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட வரம், ஒரு அற்புதமான பதம். அது அந்த பதத்தை இன்றும் உபயோகிக்கின்றோம். ஆனால் பேச்சு வழக்கிலே உள்ளதுதான் உங்களுக்கு தெரிகின்றது அநேகமாக. ஆனால் பத்திரிகை, ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் போன்ற சமூக வலைத்தளங்களிலேயும் இந்த பதத்தை நாங்கள் காணலாம். ஆனால் நாங்கள் அதிலே சிந்தனையை ஆழ செலுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இது ஒரு வித்தியாசமான. இப்ப சியாமலா வந்துவிட்டு ஹிருதயா கூறுவதற்கு வணக்கம் வணக்கம் மகளே, கொண்டு பாருங்கள்.
2: அப்பா போர்த்திடல் அப்பா
1: போர்த்திடல் அடே அப்பா புதிய புதிய
2: போரும் சம்பந்தப்படுது பெரிய அரங்குணி வேற சொன்னீங்க.
1: போருக்கு மட்டுமில்லையே, நான் சுதந்திர தினங்கள் விழாவில எல்லாம் கொண்டாடுகின்ற ஒரு இடம் என்றுதான் கூறியிருந்தேன் அம்மா. சரி இப்ப அது பொருந்தவில்லையடா. இப்ப சாந்தி ஓடுகிற ஹிருதயா அந்த புள்ளியை
2: பெற்று
1: சாந்தி ஓடுகிற என்றால் பார்ப்போம் பார்ப்போம். சாந்தி வணக்கம். சாந்தி சாந்தி வணக்கம். என்ன பதம்
3: ஐயா? வணக்கம் ஐயா.
1: கண்டு வாருங்கள்
3: ஐயா. அது சொல்லிட்டீங்களாங்க ஐயா?
1: என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் கூறவில்லை, நீங்கள் கேட்கவில்லை.
3: அது விடை போர் போர்த்திடல்.
1: அதைத்தான் இப்பொழுது சியாமலா கூறியிருந்தார். இப்பதான் யாருடைய சரி என்று எடுப்போம். போர்த்திடல் சரி என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படி ஒரு பதம் இருக்கின்றதா? சுதந்திர விழாவில் சுதந்திர விழாக்கள் அதுகளை எல்லாத்தையும் கேளிக்காக அந்த போர்த்துடலே நடத்துவார்களா? கொஞ்சம் கேள்வியா இருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் மயக்கமா இருக்கக்கூடிய அப்படி இருந்தபடியா தான் நான் சியாமலாவுக்கும் அது கொஞ்சம் ஒத்து வர இல்லையம்மா என்று கூறினேன். அதைத்தான் உங்களுக்கும் கூறுங்கள். வேண்டும் வாழ்த்துக்கள் மகளே,
3: வாழ்த்துக்கள்.
1: சரி இப்பொழுது நாங்கள் கூற இருக்கின்றோம். நான் கூற இருக்கின்ற அது வந்து ஒரு பெரிய மன்னிக்க வேண்டும், அது பெரிய இரகசியமாக ஒன்றும் இல்லை. எல்லா தளங்களிலேயும் அதை நாங்கள் பார்க்கலாம். வலைத்தளங்கள், பத்திரிகைகள், அநேகமாக பத்திரிகைகளில் தான் அது முன்பு எழுதுவார்கள். இன்பு தொலைக்காட்சியில் கூறுவார்கள். செய்தி வாசிப்பவர்கள் எல்லாம் அழகாக வாசிப்பார்கள். இது எல்லா நாடுகளிலும் அந்த இடம் இருக்கின்றது. அப்பொழுது அது பிரத்யேகமாக பாரத போர் 18 நாள் நடப்பதற்கென்று ஒதுக்கி வைத்த இடம். அதே போன்று இங்கும் அந்த பதமுள்ள அந்த இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். சுதந்திர தினம் பெரிய அரசியல் அரசியல் பிரகடனங்களை செய்கிற இடமாக அது வைக்கப்பட்டிருக்கின்றது புனிதமாக. அது இப்பொழுது சோடித்து எல்லாம் வைத்திருப்பார்கள் தான், ஆனா அந்த பெயரை சோடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அது 5 எழுத்துக்களை கொண்ட பெயர் சதுக்கம் என்று கூறுகிறது. குருச்சேத்திரம் என்று சாந்தி வந்த அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். குருச்சேத்திரம் என்று பேர் தான், சதுக்கம் தான் போர் சதுக்கம். அந்த அதுக்கு பேர் சதுக்கம், சுதந்திர சதுக்கம் என்று இப்பொழுது அதுக்கு மாறி இருக்கின்றது பெயர். சதுக்கம் என்பதுதான் சரியானவர். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறியாதது போல் தான் தெரிகின்றது உங்களுக்கு. சதுக்கம் ச து க உம் ஆங்கிலேய இங்கிலாந்து சுதந்திர சதுக்கம், இலங்கையில இருக்க சுதந்திர சதுக்கம், உங்களுடைய இடத்துல இருக்க சுதந்திர சதுக்கம், சுதந்திர சதுக்கம் என்று கூறுகின்றது. சதுக்கம் என்ற பெயர். நன்றிகள். இனிமையாக இன்றைய வியாபாரம் நிறைவாக நிறைவேறிவிட்டது. ஆனால் ஒருவர் இல்லாமலே நாங்கள் வியாபாரத்தை நடத்தி முடித்து விட்டோம். அவர் இருந்திருந்தால் விரைவாக முடியும், அவர் வராதபடியே நாங்களே முடித்துக் கொண்டோம். இறுதி நேரத்தில் வந்து அற்புதமான பதங்களை சந்தன்ராஜ் அவர்கள் தந்து மகள வைத்திருந்தார். 8 உறவுகள் தான் இன்று பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். தந்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு நேர் நேரத்திலே ஒழிக்கப்படும். அந்த வரையில் புள்ளிகளுக்கு சென்று பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் நாங்கள். என்று எதிர்பாரா விதமாக நாணயம் உள்ளவர்களாக சாந்தி நடந்து கொண்டார். அப்படி என்றால் என்னவா இருக்கும்? சரியா, நாணயத்தோடு நடந்து கொண்டார். சொன்ன சொல்லை மறந்துடலாமா என்ற பாடலுக்கு உதாரணமாக சாந்தி நடந்து கொண்டார் என்றால் என்னவாக இருக்கும்? தான் 10 புள்ளிகள் எடுப்பேன் என்று கூறி 10 புள்ளிகளை தான் எடுத்திருக்கின்றார் என்று. மொத்தமாக 12 புள்ளிகள், 12 புள்ளிகளை இருவர் எடுத்திருக்கின்றார்கள். ஒருவர் சியாமலா, அடுத்தவர் சந்தனராஜ். 20 நேரத்தில் வந்து அடித்து கொளுத்தி விட்டார். 12 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கிறார்கள். வந்த உடனே சாந்தியை மகள் முதலாவதாக வந்தது கேட்டேன், மகள் எத்தனை புள்ளி எடுப்பதா உத்தேசம்? ஒரு 10 என்று கூறினபடியால் 10 புள்ளிகளை பெற்றுவிட்டார். 11வது புள்ளிக்கு முயற்சியில் பல செய்தார், இருப்பினும் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள் மகளே. அடுத்து 3-4 புள்ளிகளை பெற்றவர் எங்களுடைய சோமசுந்தரம் அவர்கள். அடுத்து 3-3 புள்ளிகளை எடுத்தவர்கள் ஆனந்தன், ராஜ்குமார் இருவரும். ஜெகபர் சாதிக் அவர்கள் 2 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது அவருடைய முயற்சிக்கு. புள்ளிகளின் கூறிவிட்டேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல ஒரு புள்ளியிலிருந்து 12 புள்ளி வரைக்கும் புள்ளிகள் கிடைத்து இதுல வந்து அதிர்ஷ்டம் என்றும் ஒன்றிருக்கின்றது. 2 புள்ளிகள் 1 புள்ளிகள் என்று வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த நுணுக்கம் நுட்பம் அற்புதமான பதங்களை இன்று கொண்டு வந்தேன். மிக மிகவும் கடுமையான பதங்கள் அல்ல, எங்கள் மத்தியிலே உலாவுகின்ற பதம் அது. தமிழ் பதத்தை நாங்கள் உபயோகிக்காம இருக்கோம். மணித்துளி, கணப்பொழுது என்றெல்லாம் கூறுகிறோம். மயிரிலை என்பதை தவறப்பட்டீர்கள். எல்லாவற்றிலும் குறுகிய நிறம் மயிரிலை என்ற ஒரு அற்புதமான பதம். அடுத்த பூட்டு சாவி, நாங்கள் சாவியை கொண்டா பூட்டை கொண்டா இப்ப டெலிபோன்லயும் திறக்கின்றோம் அப்படி என்றும் கூறுகின்றேன். சாவி என்றும் கூறுவோம். திறவுகோல், அது அறிவுக்கும் திறவுகோல் உண்டு. எங்களுடைய மனக்கதவை திறக்கக்கூடிய அறிவு என்ற திறவுகோலை பாவிக்கின்றோம். திறவுகோல் என்று கூறப்படுகின்றது. திறப்பு என்பதற்கு திறவுகோல். அடுத்து இன்னும் ஒன்று, வெப்ப குடுவை. சிரமமான எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே இறுதியிலே சாந்தி அவர்கள் அதை குறித்திருந்தார். வெப்ப குடுவை ராஜ்குமார் வெப்ப குடுவை கூறியிருந்தார். அடுத்து அகம்பாவம் அற்புதமாக கூறப்படுகின்றது. இப்படி பல பதில்கள், சிறப்பான பதில். முரம், முரம் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். முரம் அற்புதமான ஒரு பதம், சிறப்பாக வந்தது. எல்லோரும் சிறப்பாக இயங்கி இருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, கண்டுபிடியில யார் சொல்வதோ என்று எங்கும் வேளையிலே வந்து சிறப்பாக சொல்லி பதில்களை கூறி புள்ளிகளை பெற்று வெற்றியை மீட்டி கெட்டிக்காரம் என்பதை நிரூபி, ஒரு புள்ளி பெற்றாலும் 12 புள்ளி பெற்றாலும் புள்ளிகள் கணக்குத்தான், எண்ணிக்கைதான். உங்களுடைய திறமை, உங்களுடைய சிறப்பு என்னவென்றால் அந்த வேகம், விவேகம். இந்த விவேகம் என்பது பெற வேண்டும். நாங்கள் மங்கி போகக்கூடாது. இப்பொழுது எதை எடுத்தாலும் ஒன்று தெரியவில்லைன்னா கூகுள் ஒன்று தட்டி விட்டுட்டு அரைஞ்சு போட்டு அதை அப்படியே தெரிந்து விட்டு விட்டு விடுவோம். மனதில் பதிப்பதில்லை, உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்த்துக்களை நான் போறவர்களே நின்று பேசிக் கொண்டிருக்கேன். நேரம் 2:05 தொட்டு உங்களுக்கும் 11:35 நிமிடம் காட்டுவதால் இத்தோடு நான் பொக்கிஷம் நிகழ்வை இனிதாக மகிழ்வாக கலகலப்பாக நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூட்டி சிரம் தாழ்த்தி, இறைவா நோயற்ற வாழ்வே குறைவேற்ற செல்வன். நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் அன்பு கருணை சாந்தம் மனிதநேயத்துடன் அவலங்கள் எதுவும் இல்லாமல் பஞ்சமா பாதகங்கள் இருந்து விடுபட்டு வாழ வேண்டும். அதற்கேற்ற அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்று உங்களோடு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றியும் வணக்கமும் இந்நல்ல உறவுகளே, வாழ்த்துக்களோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. இரண்டாயிரத்தி 2026 ஆண்டின் 4வது மாதத்தின் 20வது நாள் 11:32 கனடாவில், ஏழு மணி திரு நாட்டிலும் தென்னகத்திலும், 9:02 இரவு வேளை எங்களுக்கு முற்பகல், உங்களுக்கு இரவு வேளை. இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பத்தில் இணைந்திருக்கின்றோம்.

கதம்பத்தில் நான் வந்து இணைவதற்கு அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் அறிந்த தமிழ் என்னை இங்கு அமர்த்தும் வேளையிலே இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவனின் வல்லமை என்று எண்ணி இவர்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு வணக்கத்தை சிரம் தாழ்த்தி அவர்கள் பாதம் பணிந்து கரம் கூப்பி வணக்கம் என்று அவர்களை வரவேற்று எங்கள் மூன்றியல் தமிழ் வானொலிக்கு வர வேண்டும், வல்லமையை தர வேண்டும், நல்லதாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்று அவர்களை வேண்டிக் கொண்டு உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களையும் வருக வருகவென்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். மூன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்துக்கு 6478744645 எண் கொண்ட தொலைபேசியோடு. இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றேன். எங்கே வாருங்கள், நாங்கள் இணைந்து விடுவோம் இன்றைய மூன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. இந்த வேளையிலே கனடாவின் காலநிலை நாள்தோறும் மணிக்கு நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கும் இந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், 40 வருடங்களாக எனக்கு பழக்கமாகி அது வழக்கமாகிவிட்டது, அதை ஒன்று ஒவ்வொருவரும் வந்து அதை பழகி அதை வழக்கமாகி கொண்டிருப்பார்களோ என்று, இப்படி இருக்கும் காலநிலை, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்றதெல்லாம் அனுபவ ரீதியாக உணர்ந்து விட்டோம். அந்த வகையில் இன்று நாங்கள் இப்பொழுது பூச்சியத்துக்கு மேலே இரண்டு பாகையில் இருக்கின்றோம். அது ஒரு பாகை அல்ல, அதை உணர்வதாக இருந்தால் பூச்சியத்துக்கு கீழே இரண்டு பாகை இருந்தால் குளிர் எப்படி இருக்கும், குளிர்மையாக எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோம். இது அப்படியே படிப்படியாக உயர்ந்து நான்கு பாகையை தொட்டுவிட்டு மீண்டும் படிப்படியாக குறைந்து பூச்சியத்துக்கு கீழே ஐந்து பாகைக்கு செல்லும் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? நகைப்பாகத்தான் இருக்கும், இருப்பினும் நாங்கள் அதை பொறுத்து கொள்ளுகின்றோம். உங்கள் காலநிலை எப்படி இருக்கும், சொல்லணாத வெப்பமாக இருக்கும் என்று ஒவ்வொருத்தரும் வந்து கூறிக்கொள்வீர்கள். எங்கே வாருங்கள், உங்கள் எங்கள் காற்றலையில் உங்கள் காலநிலையையும் தெரிந்து கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இந்த காலையில் நிலையை நாங்கள் பகலாக நாங்கள் இன்னும் 13 மணித்தியாலங்கள் 42 நிமிடம் வரை அனுபவிக்க இருக்கின்றோம். பகலாக குறைந்த இரவு, கூடுதலான பகல், எங்களுக்கு மாறி மாறி இப்படி வந்து கொண்டிருக்கும். பூமியும் வானமும் ஒன்று மாறாமல் இருக்கின்றது. ஏனேன வெப்பம் மாறுகின்றது, குளிர் மாறுகின்றது, மழை மாறுகின்றது, காற்று மாறுகின்றது, மாறாமல் இருப்பது இந்த பூமியும் வானமும் தான். அதிலும் இந்த பூமியை நாங்கள் மாற்றங்கள் அடைய செய்கின்றோம், மாற்றத்தை காணுகின்றோம். ஏனென்றால் இந்த காற்று மழை வெப்பம் வந்து அந்த பூமியின் பூகோள அமைப்பையே மாற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் வானம் மட்டும் மறைக்கவும் இல்லை, மறையவும் இல்லை, பொய்க்கவும் இல்லை. உறவுகளே, இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்றைய கதம்பத்தில் நாங்கள் என்ன காணப்போகின்றோம் என்று, 2026 ஆண்டின் 4வது மாதத்தின் 20வது நாள் திங்கட்கிழமை அல்லவா, அப்படி என்றால் இப்படித்தானே இருக்க வேண்டும்.

0: ஆம், அப்படித்தான் இருக்கின்றது. பாட்டு சவாரி, இன்றைய பாட்டு சவாரி என்று அறிவித்து விட்டார். நான் கூறுவதற்கு முன்பே அன்புடன் ஜெகபர் சாதிக், கிருஷ்ணன், சிவரஞ்சினி இவர்கள் வணக்கம் கூறி வரவேற்பு கூறி அழகான படம் வரைந்து அனுப்பி வார்த்தைகளால் மரணித்திருக்கின்றார்கள். இன்று பாட்டு சவாரி 147 என்பதை உணர்த்தி இருக்கின்றார்கள்.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: பாட்டு சவாரி வரும் நேரம் வரும் என்று காத்து கொண்டிருந்து விட்டு இங்கே அரவிந்தலும் தந்து வரவேற்பும் தந்து வாழ்த்துக்களும் கூறி வணக்கமும் கூறிய அன்பு ஜெகபிரசாதி, கிருஷ்ணன், சிவரஞ்சினி உங்களுக்கு காற்றலையில் புலனத்திலே நீங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன், வாழ்த்தினை கூறிக்கொள்ளுகின்றேன், வருக வருக ஒன்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். பழமை போல காற்றலையில் காத்திருக்கும் எல்லோரும் அறிவித்தல் தர முடியாதுதான். இருப்பினும் இந்த வாழ்த்தினை தந்ததற்கும் இன்றைய நிகழ்ச்சியை நினைவூட்டி எல்லோருக்கும் அறிவித்ததற்கும் நன்றியை கூறிக்கொண்டு இணைந்திருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி ஆரம்பிப்போம் இன்றைய பாட்டு சவாரி 147.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: ஆம், இது ஒரு நேர்மையான பாட்டு சவாரி தேர்தல். ஒவ்வொரு பயணமும் நாங்கள் 146 வரை கண்டுவிட்டோம். இப்ப 107வது பாட்டு சவாரியை இன்று நாங்கள் காற்றலையில சந்திக்க இருக்கும் வழியிலே பாட்டு சவாரிக்கு வளமை போல 5 பாடல்கள் வரும் அல்லவா? அந்த 5 பாடல்களும் ஒரு பதத்தை முதல் வரியாக கொண்டு பாடும் அல்லவா? அந்த 5 பாடல்களும் இன்றும் பாட இருக்கின்றது. ஒரு வரியிலே ஒரு வார்த்தையை முதல் வார்த்தையாக கொண்டு 5 திரைப்படங்களிலிருந்து வித்தியாசமான இசையமைப்பாளர்களும் வித்தியாசமான பிரசித்தி பெற்ற பாடகர்களின் குரல்லேயும் எங்களுக்கு ஒலிக்க இருக்கின்ற நாங்களெல்லாம் கேட்ட பாடல்களாகத்தான் இருக்கும். வரும் பதத்திலே எத்தனை பாடல் இருந்தாலும் இன்று குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு இன்று அரங்கேற இருக்கின்ற 5 பாடல்களும் 3 எழுத்துக்களை கொண்ட பாடலாக பதமாக இருக்கின்றது. அதனால் தான் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவு போட்டி, விவேகம் வேகம் விவேகம் என்று நான் தரும் தரவுகளை கொண்டு ஒரு நிமிடத்துக்குள்ளே அது என்ன பதம் என்று கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்காக ஒரு வெற்றி பாடல் கிடைக்கும். வந்து நீங்கள் இணையும் பொழுது உங்கள் பாடலை தந்து கொள்ளலாம். சரி, அது உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கே ஆயத்தமாக இருங்கள். அந்த 3 பதங்களும் எதுவென்று நான் கூறும் தரவுகளை நன்றாக உற்று கவனித்து உடனடியாக எழுதிவிடுங்கள் புலனத்திலே. அந்த 3 எழுத்துக்களும் கூறப்படுவது இந்த உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு ஒன்று. இதனுடைய எதிர்ப்பதத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். எந்த வகையிலும் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடி, குழந்தையிலிருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் செய்யும் செயல்களிலும் எண்ணும் எண்ணங்களிலும் இது வேண்டும், இதுதான் வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம். இதற்காக பலர் பல தில்லுமுல்லுகளை செய்வார்கள். எப்படியும் அதை அடைந்து விட வேண்டும். 3 எழுத்து, இதை எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் விரும்பினவர்கள் எல்லோரும் இதை அடைவதில்லை. 10 பேர் எண்ணி ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது ஒருவர் தான் அதை அடைய முடியும். 4 பேர் சேர்ந்து விளையாடும் விளையாட்டில் ஒருவர் தான் அதை அடைய முடியும். உலகளாக இருக்கின்ற போட்டிகள் அத்தனை பேர்லையும் இதை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் அது. 3 எழுத்துக்களை கொண்டது. எங்கே பார்ப்போம் யார் தரப்போன்றீர்கள் அந்த 3 எழுத்தையும் என்று எண்ணிக்கொண்டு இது பாட்டு சவாரி 147 என்பதை புரிந்து கொள்வோம்.

சிறப்பு முதலாவது நபராக வணிக சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும், இரண்டாவது உறவாக கிருஷ்ணன் அவர்களும் பதில் தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தந்த பதில் இரண்டும் ஒரே பதிலாகத்தான் இருக்கின்றது. மூன்று எழுத்துக்கள் தான் வந்து இருக்கின்றது. இன்னும் ஒரு ஆரம்பித்திருக்கிறார், அவர் இன்னும் முடிக்கவில்லை. அவருடைய பதிலையும் பார்ப்போம், அது எதுவாக இருக்கும் என்று. அப்படி என்றால் முதலாவது இடத்திலே முதலாவது பதிலை முதலில் தந்திருப்பவர் சிலுவை சந்தன்ராஜ் ஆக இருக்கின்றார். அதே நேரத்தில் இரண்டாவது பதவியில் ஏறுகின்றது எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். மூன்றாவது மகள் சியாமலா அவர்கள். அப்பா வணக்கம், வருக வருக. இது அற்புதம் இருக்கின்றது. வந்துவிட்டேன் மகளே, நீங்கள் வந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். இதுவே இருவரும் நீங்கள் ஒரே பதிலை தந்திருக்கின்றீர்கள். ஒரு நிமிடத்துக்குள்ளே இருவரும் தந்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றி என்ற பதத்தை இருவரும் தந்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். ஒரே நேரத்தில் தான் உங்கள் இரண்டு பேருடைய பதிலும் வந்திருக்கின்றது. அதனால் உங்கள் இருவருக்கும் வெற்றி பாடல் உண்டு, வாழ்த்துக்களும் உண்டு. இருவரையும் கெட்டிக்காரர்கள் என்று வாழ்த்தி கொண்டு ஆரம்பிப்போம் நிகழ்வுக்கு. அந்த ஐந்து பாடல்களும் வெற்றி என்ற பதத்தை தாங்கி வரும் பாடல்களாக இருக்கின்றதை கண்டுபிடித்து விட்டோம். வெற்றி என்ற பதத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றது? அத்தனை பாடல்களையும் தர முடியுமா? அதிலே ஐந்து பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வர இருக்கின்றேன். அவை முறையே வர இருக்கின்றது. அந்த முறைப்படி வரும் வேளையிலே இது தரப்படுத்தப்பட்டு வரவில்லை. அது அந்த எழுத்தின் உருவத்துக்கேற்ப முதலாவது வரிசை, இரண்டாவது வரிசை, மூன்றாவது வரிசை, நான்காவது வரிசையாக வரிகள் அமைக்கப்பட்டு அதிலே இந்த பாடல்களை வைக்கப்பட்டு ஒலிக்க இருக்கின்றன. முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். வெற்றி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி எங்களுடைய மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன், எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் வரியிலே இசையிலே அமைந்த மறைந்த இசை மணி டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே பாடிய தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்து பாடல் வெற்றி என்ற முதல் பதத்தை பாடுகின்றது. கேட்போமா?

சிறந்த அந்த பாடல் என்று நாங்கள் கூறுவோமா, இல்லை ஏனைய பாடல்களோடு பொருத்தி பார்த்து சிறந்ததை தெரிவு செய்வோமா என்று எண்ணும் வகையிலே முதலாவது வரியிலே நின்று வெற்றி மீது வெற்றி வந்து என்ற பாடலை தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எஸ் பி பாலசுப்புணியம் ஐயா அவர்களின் குரலிலே மெல்லிசை மன்னரன் இசையிலே கேட்டோம். அப்படி என்றால் இரண்டாவது வரியிலே எந்த பாடல் இருக்கின்றது, எந்த வரிசை இரண்டாவது வரிசையில் பாட இருக்கும் பாடல் எதுவாக இருக்கும் என்றால் சந்திரபோஷ் அவர்களுடைய இசையிலே வெளிவந்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்புணியம் ஐயா அவர்களின் குரலிலே நாங்கள் கேட்ட நல்லவன் என்ற திரைப்படத்து பாடல் இப்பொழுது வெற்றி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி இரண்டாவது வரிசையிலே ஓட இருக்கின்றது. தான் பார்ப்போமே.

0: நம்ம கையில் வெள்ளி காசு என்றுமே எங்க பையில்
1: வெற்றி என்ற பதத்தை முதலில் தாங்கி இரண்டாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம் என்ப உறவுகளே, பார்ப்போம் இந்த பாடல் தான் சிறந்ததோ என்று எண்ணும் வேளையிலே இன்னும் இருக்கின்ற வல்லவா பாடல்கள். அப்படி என்றால் மூன்றாவது வெற்றி எப்படியான பாடலாக இருக்கப் போகின்றது? தேவா அவர்களின் இசையமைப்பிலே மீண்டும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் டாக்டர் தான் பாடியிருக்கின்றார் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து. அந்த வெற்றி எப்படி என்று கேட்போமா? இப்படி

சிறப்பாக மூன்று வெற்றி பாடல்களை கேட்டுக்கொண்டோம். நான் கூறுவது மூன்று வெற்றி பாடல்கள் என்று வெற்றி என்ற பதம் தாங்கி வந்த பாடல்கள். இது போட்டி, போட்டியிலே வெற்றிக்காக உயிரோடு பாடுவதை கேட்டு மகிழும் வேளையிலே நாலாவது பாடலும் வெற்றி எடுப்பதற்காக நான் தான் வெற்றி எடுப்பேன் என்று பாட வருகின்றது. கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து மீண்டும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இணைந்து சின்ன குயில் சித்ரா அம்மாவும் பாட வேண்டும் என்று இசைஞானி இளையராஜாவின் இசையிலே பாடவிருக்கின்றார்கள். அந்த பாடல் எப்படி எங்கள் காதோரம் இனிக்கின்றது கேட்போமா?

என்ற வெற்றியை காண வேண்டும் என்று நான்கு வெற்றி பாடல்களை கேட்டு எங்களுக்கு ஐந்தாவது வெற்றி பாடலையும் கேட்க வேண்டும் தானே. அப்பொழுதுதானே ஐந்துக்குள்ளும் வெற்றி எது என்று இன்றைய நாள் பாடலை நாங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். நான்கு பாடல்களை தொடர்ந்து கேட்ட வேளையிலே ஐந்தாவது வெற்றியை தாங்கி வரும் பாடல் மணி சர்மா அவர்களின் இசையிலே இசை கோர்க்கப்பட்ட பாடல். பிரபல பின்னணி பாடகர்கள் கே ஜி ரஞ்சித் அவரோடு முகேஷ் இரண்டு பாடல்களும் இணைந்து பாடிய சுரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வெற்றி என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி ஐந்தாவது பாடல்.

0: இனிமையான ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரே வேளையில் ஒலித்தது அன்பு உறவுகளை. இந்த பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியிலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே உலகமெல்லாம் இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் எல்லா உயிரினங்களும் தங்கள் வெற்றியைத்தான் எதிர்பார்க்கின்றன, அதற்காகத்தான் உழலுகின்றன. ஆனால் எல்லோரும் வெற்றி பெறுவதா? இல்லை, யாரோ ஒருவருக்குத்தானே வெற்றி கிடைக்கின்றது, ஒவ்வொரு குழுவினிலும் ஒவ்வொரு விடயத்திலும். அதே போன்று இன்று ஐந்து இசை அமைப்பாளர்களும் இசை அமைத்து கொடுத்த ஐந்து பாடல்களும் வெற்றி என்ற முதல் பதத்தை தாங்கி வந்து ஒலித்தன. பிரபலமான பின்னணி பாடகர்களுள் பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலோடு ரஞ்சித் முகேஷ் ஆகிய மூன்று ஆண் குரலும், சின்ன குயில் கே சித்ரா அம்மாவின் குரலோடு நான்கு ஒரு பெண் குரலும் இணைந்து இந்த ஐந்து பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது இன்றைய பாட்டு சவாரி 147. ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்தனவே தவிர 1, 2, 3, 4 என்று நான் கூற வரவில்லை. ஒன்றன்பின் ஒன்றாக ஐந்து பாடல்களும் ஒலித்த வேளையிலே ஐந்து வெற்றி பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம். இந்த ஐந்து பாடல்களுக்கும் வெற்றி என்ற பதம் தாங்கி வந்த வேளையிலே எது சரியான வெற்றியை பெறப்போகின்றது? அதற்கு உங்கள் கரத்திலே இருக்கின்றதான் புள்ளிகள் தான் எங்களுக்கு நிர்ணயிக்கப் போகின்றது. அதனால் 6, 4, 7, 8, 7, 4, 6, 4, 1, 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். அழைத்துவிட்டு இரகசியமாக உங்கள் வாக்கினை பதியுங்கள். இறுதியிலே நாங்கள் பார்ப்போம் எத்தனை புள்ளிகளை, எத்தனை பாடல்கள் பெற்றது, எது அதிகமான புள்ளிகளை பெறுகின்றதோ அந்த பாடல்தான் இன்றைய வெற்றி பாடலாக தீர்மானிக்க இருக்கின்றோம். ஐந்து பாடல்களின் வரிகளும் அங்கே புலனத்திலும் தோன்றுகின்றன, எழுத்து மூலம் பார்க்கலாம். இடையிடையே பல்லவி சரணங்களையும் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இப்பொழுதே நீங்கள் தீர்மானித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஐந்து பாடல்களையும் ஒழுங்காக கேட்டவர்கள் ஓடி வந்து இணைந்து வாக்கினை தாருங்கள். விரைவாக வந்தால் சிறப்பாக இருக்கும். நாங்கள் வாக்கு சாவடியை இப்பொழுது திறந்திருக்கின்றார்கள். வர வேண்டும். ஒரே நியதி தான், அந்த நியதியின்படி நாங்கள் வாக்களிப்போம். எங்கே வர வேண்டும்? 6, 4, 7, 8, 7, 4, 6, 4, 1, 5 என்ற பழமையான எண்களை அழுத்தி ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கதம்பத்திலே பாட்டு சவாரி 147. ஐந்து பாடல்களும் வந்துவிட்டன. ஐந்திலே எதுவென்று நீங்கள் திறந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது வாக்குச்சாவடி திறந்து உங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தொடர்கின்றன பல்லவியோடு சரணங்கள்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியத்திலிருந்து வருகின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன் ஐயா. நாங்க நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: நாங்களும் நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். காலநிலை நலம் தான், குளிர்தான். இரண்டு பாகை மகாலிங்கம் இப்பொழுது இரண்டு பாகையை கண்டிருக்கின்றோம். இதுவரை 4 பாகை வரை சென்று மீண்டும் தாழ்ந்து பூஜ்யத்துக்கு கிளை 5 பாகையை நாடப் போகின்றது. இது எங்களுக்கு பழக்க வழக்கமாகிவிட்டது. கூடுவதும் குறைவதும் குளிர்வதும் வெப்பம் என்றதை நாங்கள் வெளியே காண்பதற்கு இன்னும் காலம் இருக்கின்றதான் கூறுவோம். இன்னும் மரம் செடி கொடிகள் ஒன்றும்

0: இருக்கின்றது. அதை பார்த்த அங்கே அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது? வளமை போல இருந்து
1: வளமை போல வெப்பந்தாயா 100 டிகிரி தாண்டி இருக்கியா?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெல்லுங்கள், சூரியனுடைய அருளை நேரடியாக பெறுகின்றீர்கள். நன்றி.
1: ஆமாயா,
0: சூரியனுக்கு
1: சூரியனுடைய கடாட்சம் நிறைய இருக்கியா?
0: அவருடைய அருள் இல்லாம இந்த உலகம் இசைய இயங்காத ஐயா. அதனால் தானே நம் முன்னோர் சூரியனை முதற்கடவுளாக கொண்டாடினார்கள் ஒரு காலத்திலே. சரி, இப்பொழுது நாங்கள் 5 பாடலையும் கேட்டு மகிழ்ந்து வாக்கை நீங்கள் மனதிலே சுமந்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஒரு தடவை வாக்கு சாவடிக்கு சென்று கை விசேஷமாக உங்கள் வாக்கினை பெறுவோம். வாருங்கள், செல்வோம்.

0: தன்னுடைய முதலாவது தெரிவை அன்பாக அழகாக வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றார். அவர் பாடல் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்திக் கொள்வோம், பார்ப்போம் முடிவிலே. மகாலிங்கம் அவர்களே, இன்று உங்களுக்காக நான் என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: இந்த படத்துல படம் பேர்த்து இல்லையா, நாடாரு வந்தாரு, நாடால வந்தாரு, ராஜாங்கம் கண்டாரையா, அம்மம்மா ராஜாங்கம் கண்டாரையா, அந்த பாடலையா?
0: காமராஜர் தானே?
1: ஆமா,
0: ராஜா நாடாரு வந்தாரு, உண்மை உண்மை, சிறந்த பாடல்.
1: நாடால வந்தாரு,
0: நாடால வந்தாரு,
1: ராஜாங்கம் கண்டாரையா,
0: நாடால படியாத மனிதன் என்ன, நாடால
1: தேர்தல் டயத்துல, தேர்தல், ஆமா, தேர்தல் டயத்துல அந்த பாடல் வந்து
0: சிறப்பான பாடல். உங்களுக்காக இன்றைய பாடல்கள் ஐந்தும் கேட்பதற்கு எப்படி இருந்தது?
1: மிக அருமையா இருந்ததுயா, தெளிவான, நல்ல தெளிவான சிந்தனையில தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்.
0: நன்றி நன்றி மகாலிங்கம். அடுத்த உறவுகளும் வருவார்கள், வாக்களிக்க போகின்றார்கள். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. உங்களுடைய பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இரண்டாவது முறையும் கூறிக்கொள்கிறேன். பார்ப்போம் முடிவிலே. நன்றி மகாலிங்கம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம், ஓடி
2: வாருங்கள்.
0: ஆச்சரியம் ஆச்சரியம், வருக வருக ஜெகவர் சுவாதி அவர்களே, வருக வருக வருக.
3: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபிரசாதி, தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: தெரிந்து கொண்டோம், இது ஜெகபிரசாதி அவர்கள். வழக்கமாக முதல் நேராக ஓடி வருவர், ஆனா இங்கே முதல் நேராக எங்களுக்கு வாழ்த்து போட்டு விடுவீர்கள். நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை நன்றாக கேட்டுக்கிந்து எங்களுக்கு அறிவித்தல் தருவீர்கள், சிறப்பு. நீங்கள் எப்படி இருக்கு? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இப்பொழுது?
3: நான் எனது செல்ல கிளி, பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக
0: என்று கூறுகிறீர்கள், ஆனால் ஒருவருக்கு நலம் இல்லை என்று நான் அறிந்தேன். மகன் அப்படி இருக்கின்றார்.
3: ஆமாயா, ஆமா, பரவாயில்லையா? அவர் மூணு நாளா தொடர்ந்து மருத்துவமனை கொண்டு போய் கொஞ்சம் பரவாயில்லையா,
0: பரவாயில்லையா, அது விரைவில் குணமாகிவிடும். எத்தனை வயது அவர்?
3: ஆமாயா, ஆமா, வயது வந்து 26.

0: பெரிதாவியா?
1: தவறுதலாக நடந்து விட்டுதான் அந்த விபத்து.
0: ஆமாயா, கொள்ளைப்புறத்துல போய் சுத்தம் பண்ணதுக்கு போகும்போது அந்த கொள்ளை சைடுல ஒரு அந்த இது ஒரு கம்பி மாதிரி ஏதோ நீட்டி இருந்திருக்கு.
1: ஓ, அது தெரியவில்லை.
0: அது தெரியாம கால் வச்சோம்னா அந்த காலுடைய மேல் பகுதி அப்படியே கிழிச்சு ரத்தம் ஊத்து ஊத்துன்னு ஊத்துருச்சு. அர்த்தம் அப்படியே நிக்காம ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்க போய் தையல் போட்டு என்ன செஞ்சு போஞ்சோம். ஓரளவு நலம் இருக்கு.
1: அதனால் எங்களுடைய ஆதி ஆன்மீகத்திலையும் கூறப்படுகின்றது, பழைய தத்துவங்களுங்கிறது துன்பம் வரும்போது ஒருமித்து வரும், ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வருமாம். அதை அனுபவிக்க வேண்டியது அந்த ஆன்மா. அதனுடைய முற்பிறவி கர்ம வினைகள் என்று கூறப்படுகிறது. இறைவன் அருளாலும் உங்களுடைய முயற்சியாலும் உதவிகளாலும் விரைவில் அவர் குணமடைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றியா.
1: நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்கணும், பழமை போல தொடர்ந்து எங்கள் வானொலியில் வர வேண்டும், சிறக்க வேண்டும். 40 நாட்கள் சென்றுபட்டனவா?
0: இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு.
1: அதுக்கு பொறுமைகள் வந்து ஓடி வந்து இருக்க முடியவில்லை, இருக்க முடியவில்லை.
0: இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுனால எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு.
1: அதை கேட்டு உண்மையிலே அதை கேட்டு நாங்கள் மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சி அப்படி உங்களுக்கு பயன்படுமா இருந்தால் நாங்கள் எல்லோரும் மகிழ்கின்றோம், எல்லோரும் உங்களோட ஆதரவாக இருக்கின்றோம், என்றும் உங்கள் நினைவோடு இருக்கின்றோம். நீங்களும் உங்கள் வானொலியோடு இணைந்து சிறப்பாக இருக்கின்றீர்கள், தொடர்ந்து இணையுங்கள். மன அமைதியை நாங்கள் எல்லோரும் பெறுவோம். சரி, இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருந்த வேளையிலே உங்களுடைய பாடல்கள் எல்லாம் வெற்றி வெற்றி என்று ஒழித்து விட்டு செல்கின்றது. ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
0: செல்வோம் ஐயா,
1: செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காட்டலைக்கு. ஜெகபர் சாதிக் அவர்களே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பதால் எங்களோடு இணைவதால் உங்களுக்கு மனசாந்தி என்று கூறுகிறீர்கள். அதை நிறைவாக நிச்சயமாகும் என்று தமிழ் வானொலி என்றும் உங்களோடு தந்து கொண்டிருக்கும். நீங்கள் இணைந்து கொண்டிருங்கள், மனச்சுமை குறையும். இது துன்பத்தின் மேல் துன்பம் வந்து கொள்ளும் பொழுது ஒரு பழமொழி உண்டு. பழமொழியல்ல, இது திருவருட் பயனிலே கூறப்படுகின்றது உமாபதி சிவாச்சாரியாரால். சுட சுட ஒளிவிடும் பொன்போல் துன்பம் சுட சுட நோர்க்கிப்பவர்க்கு. இந்த பொன்னானது பவுன் தான், அதுக்கு மாற்று இல்லை. அதை கொண்டு இப்போ தீயிலே போட்டு சுடுவார்கள். சுட சுட சுட அதிலே உள்ள கழிம்புகள் நீங்கி நீங்கி சுத்தமான தங்கமாக. அதே போன்று மனிதனுக்கு இறைவன் துன்பங்களை தர தர தர எங்களை துன்பங்களால் நொந்து நொந்து நாங்களும் சுத்தமாக எங்களுடைய கர்ம வினைகளை தீர்த்து முழுமையடைகின்றோம் என்று எங்களுக்கு கூறப்பட்டிருக்கு. அதனால் துன்பம் வருங்கால் துன்பம் வருங்கால் நகுக என்று வள்ளுவரும் கூறியிருக்கின்றார். நீங்கள் அனுபவம் பெற்ற எங்களுக்கு எல்லாம் அறிவுரை கூறக்கூடிய ஒருவர். இதையும் தாங்கும் இதயம்
1: வேண்டும்.
0: நன்றி நன்றி. சரி, இந்த பாடல்கள் கேட்பதற்கு அப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அனைத்து பாடல்களுமே வந்து நல்ல தெருவான பாடல்கள் தான். அதுல எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாடல நான் தேர்வுக்குள்ளே
0: அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடலை கேட்கணும் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என்று திருவாயால் கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்துல இருந்து அவள் ஒரு நவரச நாடகம் அப்படிங்கிற பாடல்.
0: அற்புதமான பாடல். அவள் ஒரு நவரச நாடகம்,
1: ஒரு நவரச நாடகம்.
0: நவரசத்திலேதான் நாங்கள் இருக்கிறது, ஒரு நாடகமாக இருக்கின்றது வாழ்க்கையில். இன்பம் துன்பம் செழிப்பு அத்தனையும் இல்லை, ஒரு நாடகமாக இருக்கிறது. அவள் ஒரு நவரச நாடகம் என்ற பாடலை உங்களோடு இணைந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இணைந்து நீண்ட நாட்களுக்கு பின் நேரொலியில் வந்து இணைந்து சிறப்பித்த என்னுடைய நன்றிகள். மேலும் நலம் பெறுக என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். உங்கள் பாடலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி
2: நன்றி
0: நன்றி.
2: மீண்டும் சந்திப்போம்.
0: ஜெகபர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டு சவாரி 147 கலந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி 147 5 பாடல்கள் வெற்றி என்ற பதத்தோடு வந்த வேளையிலே வருகின்றார் அடுத்த உறவு. அவரையும் இணைத்து நாங்கள் வாக்கினை பெற்று விடுவோமே. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன். நானும் வணக்கம் வணக்கம் என்று இரு தடவை சூற அன்பு கிருஷ்ணனும் வணக்கம் வணக்கம் என்று கூறி வந்து கொண்டார். வணங்குகின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் வளமை போல. காலநிலையை பற்றி கூறிவிட்டேன் கேட்கவில்லை. உங்களுக்கு எப்படி இருக்குது காலநிலை அகோரம்? தாங்க வேண்டும் தாங்கவன். உங்களில் இருக்கின்ற கள்ள அந்த அசுத்தம் எல்லாம் நீர்கள் எல்லாம் வெளியேறுவதற்கு சூரிய பகவான் கிரணத்தை புரி அதாவது இலவசமாக தருகின்றார். இதுக்கெல்லாம் எத்தனையோ பேர் எத்தனையோ அந்த உடல் பயிற்சி நிலையங்களுக்கு சென்று வெளியேற்றுகிறது, தானாகவே வெளியேறுகின்றது. வந்தீர்களா? இவ்வளவு தூரம் சேர்ந்திருக்கின்றது எங்கள் உடம்பிலே கழிவுகள். மேனி எங்கும் இருக்கின்ற வியர்வை நுண் துளை குழாய்கள் எங்களுக்கு தெரியாது. அழகாக நாங்கள் இத்தனை பூச்சிகளெல்லாம் பூசிக்கொண்டு போகிறோம், மூடி வரைந்து கொண்டு போகிறோம். மேனி முழுவதும் துவாரங்கள் உண்டு. அது சூரியனுடைய வெப்பம் ஒரு குறித்த வெப்பத்துக்கு மேல் வரும் பொழுது விரிவடைந்து அதற்குள்ளாலே உள்ளே இருக்கின்ற எங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற துர்நீர் தேவையற்ற எங்களுக்கு வருத்தங்களை தரக்கூடிய நீர்கள் வெளியேறுகின்றன. எவ்வளவுக்கு வேர்க்கின்றதோ அவ்வளவுக்கு சிறப்பு. ஏனென்றால் இங்கே இந்த குளிநாட்டில் கூட பலாத்காரமாக நடந்து உடற்பயிற்சி செய்து வியர்வையை வெளியேற்ற முயலுகின்றார்கள், முடியவில்லை. அங்கே அப்படியில்லை, இயற்கையிலே கிடைக்கின்ற எங்களுடைய சூரிய பகவான் இதை செய்கின்றார் இலவசமாக. உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள், சுகம் பெறுங்கள் என்று மன வருத்தத்தோடு வாழ்த்துகிறேன். எங்களுக்கு அப்படி இல்லை. இரண்டு பாகை என்ற இன்று ஒரு 528 பாகைக்கு வந்தது ஐயா. அதற்கிடையிலே என்ன நடந்தது இந்த காலநிலை இங்கே? சரி, இந்த குறுங்கள்.
3: நாங்கள் சதம் அடித்து விட்டோம்.
0: சதம் அடித்து விட்டோம் என்றுதான் இப்ப மாலைக்கு அவங்க நூறை கண்டுபிட்டீர்கள். நீங்கள் முன்னர்கள் ஐயா, வீரர்கள் ஐயா. வெற்றி உங்களுக்கு தான் ஐயா. நீங்கள் வெற்றியாளர்கள், வாழ்த்துக்கள். அங்கே நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள்.

0: தான் விரும்பும் வெற்றி பாடலை வெற்றி என்ற பதத்தில் வந்த பாடல்கள் தான் விரும்பும் வெற்றிக்கு வாக்களித்து விட்டு வந்த கிருஷ்ணா, நீங்கள் அளித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுடைய உள்ளத்திலே?
1: நன்றாக இருந்தது.
0: சரி, நான் தரவுகளை தந்தவுடன் உடனே நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் வெற்றியாளர்களாக கட்டிக்காரன் என்ற பெயரோடு இருந்தபடியால். நொடி வித்தியாசத்திலே தான் இருந்தது. நீங்களும் அவரும் ஒரே நேரத்தில் தான் சிந்தித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அவருக்கும். உங்களுக்கு அந்த வெற்றி பாடலாக என்ன பாடல் தர வேண்டும் வெற்றிக்காக?
1: பெண் குலத்தின் பொன் விளக்கு.
0: ஓ, பெண் குலத்தின் பொன் விளக்கு, அப்படி ஒரு விளக்கு இருந்தது ஐயா, அது என்ன பாடல் ஐயா?
1: பாடல் வந்து, வினோதமான உலகத்தை பாரு, விதவிதமான பைத்தியம்.
0: ஐயோ, அப்ப இப்ப பைத்தியங்கள் அதே விட்டுதான், வினோதமான உலகத்தை பாரு. இது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த திரைப்படமாக இருக்கும்?
1: நீங்க சொன்ன மாதிரி அரை நூற்றாண்டு தாண்டி இருக்கும்.
0: அப்படியா? ஒரு கட்டிலே பார்ப்போம், கேட்டுப்போம். நல்ல நல்ல பாடல். அது மட்டும் இல்லை கிருஷ்ணா, நீங்கள் தளத்திலே நேர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே எங்களை எல்லாம் ஒப்போடு செய்யும் வகையில பாடலை தருகின்றீர்கள். ஒரே பாடல் ரெண்டு திரைப்படத்தில் வந்தது, எங்கே கண்டுபிடிக்கிறீர்கள்? நல்ல பாடல், எல்லோரும் அதை வாழ்த்துகிறார்கள். ஒரே பாடலை இரண்டு திரைப்படத்தில் எப்படி வருகின்றது, அதனுடைய வித்தியாசம் என்ன என்பதை நாங்கள் நினைக்கக்கூடிய இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று உங்களுக்கு பாட்டு சவாரியிலே வந்து வெற்றி பாடலுக்கு வாக்களித்து செல்லுகின்றீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று, அப்படி வெற்றி பெறும் வேளையிலே என்ன பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்துக்காக?
1: படம் சவாலே சமாளி.
0: அதுல என்ன பாடல்?
1: சவாலே சமாளி.
0: சவாலே சமாளி.
1: நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே.
0: ஏன் அப்படி சொன்னது? என்ன உங்களுக்கு சொல்லி விடுதா அப்படி?
1: அந்த நேரம் வானம் தான் தோன்றியது.
0: அப்படி தோன்றி விட்டது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது தோன்றாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது. இது சவாலே சமாளி வேண்டும் ஒரு திரைப்படம். இது இப்பொழுது இப்பொழுதும் ஒரு படம் வந்தது இந்த பெயர்ல. அது எவ்வளவு பிரசித்தி பெற்ற திரைப்படங்களே கொண்டு வந்து அந்த பேரை படத்தை தயாரித்து எல்லாவற்றையும் பழதாக்குறேன். பழைய எல்லாம் பழதாக்குறேன், புதிதாக இல்லையோ என்ன பஞ்ச மாதிரி தலைப்பு கேட்பதற்கு திரையுலகத்துக்கு. அப்படி என்றால் உங்களை நிலவை பார்த்து வானம் சொன்னதென்றால் அது விடியும் வரையும் தானே, விடிந்த பின்பு நிலவு போயிடும், சொல்ல மாட்டேதே, சூரியன் வந்துவிடும் அல்லவா. இப்போ இரவிலே உங்களுக்கு உங்களை பார்த்து வானம் சொல்லிவிட்டது, தொடாதே. சரி, அந்த பாடலை நாங்களும் கேட்டு என்ன கருத்துன்னு அறிவோம். வந்து இணைந்து சிறப்பித்து வைக்க வாழ்த்துக்கள். இணையர்களோடு வந்தீர்களா? இணையரோடு வந்தீரா?
1: இணையர் வெளியில இருக்காங்க.
0: அதனால நிலவை பார்த்து வானம் சொன்னது, நீங்கள் மட்டும் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு வாக்கை எங்களுக்கு கிடைக்கும் என்று பார்த்தா ஒரு வாக்கு சென்று விட்டது போய் வாக்காளர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். நீங்கள் வாக்களிப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நன்றி கிருஷ்ணா.
1: எனக்கு நன்றி.
0: இருபுறமாக வந்து எங்களை சிறப்பிக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களோட பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். நன்றி. நன்றி கிருஷ்ணா. நிலவை பார்த்து வானம் சொன்னது, வினோதமான உலகத்திலே உலகத்தை பாரு, விதம் விதமான பைத்தியங்கள் கடை அற்புதமான வரியாக இருக்கின்றது, கேட்டுதான் பார்ப்போம். வாழ்த்துக்கள். அன்புடன் வந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வாக்களித்து சென்று விட்டார். ஏனையவர்கள் வர வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நேரம் சரியாக 12:30 நண்பகல் எங்களுக்கு. ஆனால் இப்பொழுதுதான் லேசாக சிரிக்கின்றது சூரியனுடைய ஒளி. அதுபடியே உங்களுக்கு சரியாக 9:10 என்று காட்டப் போகின்றது. 10 என்று காட்டும் இந்த வேளையிலே அது 1 எட்டி தொடப்போகின்றது. 10 ஒரு 1:20 வழியாக இந்த வேளையில் அன்பு பேர்த்தி வருகின்றார். அழைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் சிவரஞ்சினி பேர்த்தி. அன்பு பேர்த்தி வணக்கம்.
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் அன்பு பேர்த்தி. நலமா இருக்கின்றீர்களா தாயே?
2: நலமா இருக்கேன் தாத்தா. நீங்க அம்மா எல்லாரும் நலமா தாத்தா?
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம்டா. உங்களுடைய உடல்நிலைகள் எப்படி இருக்கிறது? அம்மா எப்படி இருக்கின்றார்?
2: இருவரும் நலம் தாத்தா.
0: மற்றவர்களும் நலம் தானே? குழந்தை செல்வம் அப்படி சிரிக்கின்றதா அத்தையை பார்த்து? சிரிப்பாரா?
2: அவன் வந்து புகைப்படங்கள் மட்டும் அனுப்பி வைத்தான்.
0: அப்படியா? சிறப்பு சிறப்பு. நீங்களும் குழந்தையா இருக்கும்போது அப்படித்தான் இருந்திருப்பீர்கள். சரி, எப்படி இந்த பாடலை கேட்க உங்க உள்ளத்துல என்ன தோணு? நீங்களே நம்ம பழைய பாடல்கள் கருத்துக்களை எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு நபர். எப்படி இருந்ததா இந்த பாடல்களும்?
2: இந்த முறை சற்று வித்தியாசமாக தான் இருக்கிறது.
0: சரி, அப்ப நாங்கள் இப்பொழுது பேசாமல் காட்டிலேயே விட்டு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை தந்து விட்டு பேசுவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் தாத்தாவும் பேத்தியும். சரி, அங்கே நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். நான் எனக்கு வாக்குரிமை இல்லை, அதனால் எனக்கு வாக்களிக்க முடியாது. நீங்கள் வாக்களிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சரி, இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் தோன்றியது? இதை கூற வந்தீர்கள் முதல்
1: இந்த முறை வந்து புதுப்பாடல் நிறைய ஓரளவுக்கு இடைக்கால பாடல்கள், ஒரே ஒரு பாடல் மட்டும் பழைய பாடலாக இடம்பெற்றுள்ளது.
0: அப்படியா, உங்களுடைய கணிப்பிலே அப்படி தோன்றியிருக்கிறது. புதிய பாடல்கள் வந்து, ஆனால் தெரிவு செய்யும் பொழுது பாடலைத்தான் புதிய பழைய என்று இல்லாமல் வரிகள் கருத்துக்களை பார்த்து தான் நீங்கள் வாக்களிப்பீர்கள். அப்படி வாக்களித்த வழியிலே நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய உடல்நிலை, அம்மாவினுடைய உடல்நிலை, மனநிலை, உறவுகளினுடைய உறவு நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது?
1: நலமாக இருக்கிறோம்.
0: வாழ்த்துக்கள். அந்த உங்களுடைய செல்ல பிராணி துஷிகா எப்படி இருக்கின்றார்?
1: அதுல வந்து நல்லா தேஞ்சிட்டு நிறைய சதையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா அதெல்லாம் இப்போ நல்லா ஆறி வந்துருக்கு.
0: ஆறி வந்து பாத்தீங்களா தாத்தா, அவ்வளவு ஞாபகமா கேக்குறாரு பாத்தீங்களா? அதனால
1: செம வாழ் தாத்தா ஜெசிகா.
0: அப்படியா, உங்களை விட மோசமா?
1: அவளுக்கு வந்து 8 மாதங்கள் முடிந்து 9வது மாதம்
0: நடக்கிறது. அவருக்கு இப்பொழுது 5-6 வயது தான் அவருக்கு. இரண்டால் ஒரு அந்த இனத்துக்கு 1 வருடம் எங்களுடைய 7 வருடத்துக்கு சரி. அப்போ 8 மாதம் வரும்பொழுது இப்பொழுது அவர் 5.5 வயது போல் இருப்பார். அப்போ கொஞ்சம் துடுக்கத்தனம் இருக்கத்தானே செய்யும். துள்ளி கொண்டு ஓடுவார், இல்லை விளையாட்டம் செய்வார். என்ன செய்ய, அடுக்கலைக்கு அம்மா இருந்தால் அங்கே ஓடிச்சுன்றா அங்கே இருக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து எறிந்து வீசி வை விடுவீர்கள். அலமாரி வழியே உடுப்புகள் வச்சிருந்தால் எல்லாத்தையும் களைந்து விடுவீர்கள், குலைத்து விடுவீர்கள். இது நீங்கள் செய்திருப்பீர்கள் அந்த வயதில். அதைத்தான் இப்பொழுது துஷிகா செய்கிறார். அதனால் அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு தொடர்புத்தனத்தை செல்லமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்ல பிராணி தானே.
1: ஒரு தேங்காயை, காய்ந்த தேங்காயை 4 மாதம் உரித்து கொண்டே இருக்கிறார்.
0: சரி, அந்த நாய் உங்களுடைய அவர் துசிகா வந்து நடப்பதை பார்க்கிறீர்களா, அதிகமாக ஓடுவதை பார்க்கின்றீர்களா?
1: துள்ளி விளையாடிட்டே இருக்கும் தாத்தா.
0: நடப்பதை பார்க்கவில்லை.
1: நடப்பதை
0: பார்க்கவில்லை, ஓடிக்கொண்டே இருக்க. சரி, அது வந்து ஒரு இடத்தில் அமைதியாக தூங்குவதை பார்த்திருக்கின்றீர்களா? ஆனால் அதுக்கு நடக்க நேரம் இல்லை என்று கூறுவார். நாய்க்கு வேலையும் இல்லை, நடக்க நேரமும் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. ஏனென்றால் இதிலிருந்து அடுத்த இடத்துக்கு போகிற பக்கத்திலே போவதற்கும் ஓடித்தான் போகும், நடக்காது. ஒரு அடி 2 அடி தான் நடக்கும். கவனித்து பாருங்கள் இனிமேல். சரி, இன்று உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்னா?
1: எனக்கு தளபதி படத்தில் இருந்து தாத்தா புத்தம்புது பூ பூத்ததோ அந்த பாடல் வேணும் தாத்தா.
0: அப்படியா, என்ன காரணம் இந்த பாடலை நீங்கள் விரும்புவதற்கு?
1: இசை ரொம்ப நன்றாக இருக்கும் தாத்தா. நான் இது அதிகம் கேட்டதில்லை வானொலியில், நமது வானொலியில். இந்த முறை கொஞ்சம் புதிய பாடலாக கேட்போம் என்று நினைத்து இன்று கேட்டேன்.
0: சிறப்பான பாடலை கேட்டிருக்கீர்கள். தளபதி என்ற திரைப்படத்தில் புத்தம் புது பூ பூத்தது சிறப்பான பாடலா இருக்கும். நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். துஷிகாவுடன் நன்றாக விளையாடுங்கள். அம்மாவுடன் நலம் கூறுங்கள். பிரத்யேகமா நான் கேட்டதாக அம்மாவுக்கு நலம் கூறுங்கள். நன்றி அம்மா, நன்றி. இணைப்புக்கு வாழ்த்துக்கள். இணைப்புக்கு வாழ்த்துக்கள். தளத்திலே பாடல்கள் எழுதுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தொடர்ந்து. நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 147 போட்டி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: அன்புடன் வருகின்றார் மன்னர் ஜார்ஜ். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்
1: பேரரசர். நீங்க தான் இல்லை.
0: வணக்கம் ஜார்ஜ் மன்னர். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? உங்கள் நலம் தான் எங்களுக்கு எப்பொழுதும், உங்கள் நலம் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக இருக்கின்றீர்களா? இல்லை இல்லை, அமைதி
1: இல்லையா?
0: இறைவனுக்கு நன்றி, அமைதியாக இருந்தால் நல்லது தானே. பணி சுமையாக இருக்கும். உங்கள் நேரத்தை நான் வீணாக்கவில்லை. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். ஜோஜ் அவர்களே, உங்களுடைய பாடல், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது உங்களுக்காக நான் இந்த பாடல் ஒளிபரப்ப வேண்டும்.
1: படையப்ப பாடத்திலிருந்து வெற்றி கொடி கட்டு அந்த பாடலை.
0: ஓ, அந்த பாடல் வேண்டுமா? வெற்றி கொடி கட்டு வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, அந்த பாடல் தானே? ஆஹா, வெற்றி கொடி கட்டு படையப்பா திரைப்பட பாடல் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுவும் போட்டிக்கு வந்து சில காரணங்களுக்காக பின்னே சொல்லப்பட்டது. நல்லது, அந்த பாடலை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் நலமாக பலமாக பலமாக ஆபத்து இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒன்றியல் தமிழ் வானொலியும் நான் இணைந்து வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். அம்மா, உங்களை பற்றி மீரா அவர்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார், என்னோடு கவலைப்பட்டிருந்தார். தாய் உள்ளமல்லவா, உங்களுக்கு அப்படி ஒன்றும் நேராது. ஊரிலே உங்களுடைய மனைவி மக்கள் எல்லோருடன் பேசுகின்றீர்கள், செய்தியை கொடுத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அவர்கள் இதை எண்ணி கவலைப்படுவார்கள். நீங்கள் தைரியமாக அவர்களோடு பேசிக் கொள்ளுங்கள், தைரியத்தை கொடுங்கள். இறைவன் எல்லா நன்மையும் கொடுக்கட்டும். நன்றி ஜோஜ், வாழ்த்துக்கள். நன்றி. விரைவாக வருவார், சரியாக பதிலை பேசிவிட்டு குறுகிய வார்த்தையோடு வாக்கினை தந்து விடுவார். வாக்களிப்பது எங்கள் உரிமை, எனது கடமை என்று எண்ணிக்கொள்ளும் அவர் ஒரு நேரலியில் முன்பு அடிக்கடி வருவார். இப்பொழுது அவர் பணிச்சுமை அங்கே இருக்கின்ற காலம், இந்த இப்பொழுது காலநிலை, அடுத்தது அங்கே உள்ள சூழல். இருப்பினும் இந்த பாட்டு சவாரிக்கு அவர் தவறாமல் சமூகம் கொடுத்து தன்னுடைய வாக்கினை தந்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வார். இந்த வகையிலே அடுத்த உறவையை நான் பார்க்க இருக்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம் என்பது மகளே ஷியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே. அப்பா என்று அன்பாக கூறும் என் அன்பு மகளே ஷியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன். வருக வருக வருக. நல்லா இருக்க வேண்டும் மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல வரவேற்பு தந்திருந்தீர்கள். எல்லோருடைய இதையும் கேட்டு நான் அந்த முதல் பாடலை தெரிஞ்சிருந்தவர்கள் வாழ்த்துக்களை
2: கூறி
0: அடுத்த வரவேற்போம். 48 148 போட்டி வரும் தானே?
2: சரி,
0: இப்ப 147 போட்டிக்கு வந்திருக்கு. 5 பாடல்களையும் கேட்ட வேளையில நாங்கள் பேசுவதற்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை செல்வோமா?
2: ஆமா பாய், முதல்ல ஓட்டு போட்டு.
0: ஆமா.

0: வந்துவிட்டோம் காட்டலைக்கு அப்பாவும் மகளும். சரி மகளே, ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி இருந்தது என்று?
1: கொஞ்சம் இப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ஆனா மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்.
0: உங்களுக்கு அதாவது தெரிவு செய்ய கடினம் இல்லை என்று கூறுகிறீர்கள், அது நல்ல ஒரு பதில்.
1: அது
0: மற்றவர்களுக்கு கடினமாகத்தானே, எல்லாம் வெற்றி பாடலா இருக்குது, எல்லாம் நல்ல பாடலா இருக்கு, எதுக்கு போடுவதுன்னு ஒரு தடமாற்றம் இருப்பினும் எல்லாரும் நல்ல தீர்க்கமாக சிந்தித்து தங்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் பாட்டு சவாரி 147 நேயர் விருப்பத்திற்காக உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
1: வாழ்த்துக்கள் படம்பா. அருள் வடிவே, பரம் பொருள் வடிவே, ஆனந்தமே, அந்த பாட்டுப்பா.
0: அருள் வடிவேயா?
1: ஆமாப்பா, அருள் வடிவே, பரம்பொருள் வடிவே.
0: ஓ, ஆரம்பம் அருள் வடிவே என்று
1: ஜேசுதாஸ் ஐயா பாடுது.
0: ஓ, அருள் வடிவே,
1: பரம்பொருள் வடிவே.
0: ஓ, பரம்பொருள் வடிவே, இனிமையான பாடல்
1: வடிவே.
0: இந்த பாடலை உங்களுக்கு
1: அது எந்த மதத்தையும் குறிப்பிட்டிருக்காம ஒரு பாட்டா இருக்கும்பா அந்த பாட்டு.
0: அப்படியே பாப்போம், கேட்டு பார்ப்போம், உங்களுடைய கருத்து சரியாகத்தான் இருக்கும். நல்ல நல்ல பாடல்களை தெரிவு செய்து வந்து கேட்பீர்கள், அங்கே எழுத்திலையும் எழுதி விடுவீர்கள், மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாடல்களை உலகளாவே இருந்து கேட்கின்ற உறவுகளின் பதிவுகள் எனக்கு கருத்துக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய தளங்களிலே. சிறப்பான கருத்துக்களை தருகிறார்கள், குறிப்பிட்டும் எழுதுகிறார்கள், ஒரு சிலரை குறிப்பிட்டும் எழுதுகிறார்கள், அதிலே ஒருவர் நீங்களாக
1: இருக்கின்றீர்கள்.
0: வாழ்த்துக்கள், மேலும் சிறக்கும். உங்களோட கலை சிறப்பு, உங்களுடைய ரசனைகள் மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த உங்களுடைய பாடல், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற அப்பா அவனுடைய வாழ்த்துக்கள் வளமை போல.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி அம்மா. மீண்டும் சந்திப்போம், குதூகலமாக இருங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் தோறும் வரும் திங்கட்கிழமைகளில் வளமையாக வரும் 146 பாட்டு சவாரியை கண்டு இன்று நாங்கள் 147 பாட்டு சவாரியிலே இருக்கின்றோம். கேட்போம் தொடர்ந்து பல்லவி சரணங்களை.

கோடி. நேரம் சரியாக 12:47 நண்பகல் கனடாவில். தென்னகத்தில் இந்தியாவின் தமிழகத்திலும் ஈழ மணித்துறை நாட்டிலும் இரவு நேரம் 10:17 என்று காட்டுகின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே பாட்டு சவாரி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்று பாட்டு சவாரியிலே வெற்றி என்ற பதம் தாங்கி ஒலித்த 5 பாடல்களுக்குள்ளும் சிறந்த பாடல் எதுவென்று தெரிந்து வாக்களித்து தெரிவு செய்யும் நிலையிலே இருந்து போட்டிகள் சிறப்பாக இருக்கின்றது. வாக்காளர்கள் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு இருக்கின்றீர்கள். அந்த பாடலையும் கேட்டு மகளலாம். அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? நேரம் சரியாக கூறிவிட்டேன். நாங்கள் இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கலாம். ஏனென்றால் வாக்குச்சாவடி 3 ஒளிகளை தர இருக்கின்றன. அவர்கள் குறிப்பிட்ட நேரம்தான் அந்த வாக்குக்கு தருவார்கள். வர இருப்பவர்கள் விரைவாக வந்து வாக்களிக்க வேண்டும். ஓடி வாருங்கள். இன்னும் வர இருக்கின்றீர்கள். வாக்குச்சாவடி திறந்தே இருக்கின்றது.

0: மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ.
1: இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து ஒலித்துக் கொண்டிருக்க நாங்கள் ஐந்து பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்டு மகளும் பாக்கியம் ஒன்றிய தமிழ் வானொலியின் பாட்டு சவாரியிலே கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு பாடலாக கேட்டு ஒவ்வொரு பாடலாக ஒளிபரப்பி கொண்டு வந்த நாங்கள் இப்பொழுது ஒரே தடவையாக ஐந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? அந்த ஐந்து பாடல்களை கேட்டு மகிழும் பொழுதே எங்கள் சிந்தனைக்கு ஒரு பரீட்சையை வைத்தார்கள். சோதனை மேல் சோதனை. எந்த பாடலடா சிறந்த பாடல் என்று எண்ணும் பொழுதே எல்லாம் சிறந்ததாகத்தானே இருக்கின்றது. அதற்குள்ளே வெற்றி மீது வெற்றி வந்து வெற்றி மேலே வெற்றி தான் வெற்றி நிச்சயம் வெற்றி வந்து வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி வெற்றி கொடி ஏற்று என்ற பாடல்கள் வெற்றியை பற்றித்தான் பேசுகின்றது. இந்த உலகமும் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்கள். பலவிதமான தொழிலோடு இருப்பார். இருப்பினும் அவருடைய உள்ளம் எங்களோடு தான் இருக்கின்றது. செவியங்கள் காற்றிலேயே கேட்டுக்கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இருவரிலே முதலில் கிருஷ்ணன் வந்து இணைந்த வகையிலே அவருக்கும் ஒன்று வெற்றி பாடல் ஒன்று இருக்கின்றது என்று கூறிய வகையிலே அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஆண்டுகள் பல கடந்து விட்டது. நீங்கள் கூறுவது போல் அரை நூற்றாண்டு கடந்து விட்டது ஐயா என்றார். அது உண்மைதான். அரை நூற்றாண்டு கடந்த ஒரு பாடல், பெண் குலத்தின் பொன் விளக்கு என்ற ஒரு திரைப்படம். அறிந்திருக்கின்றீர்களா இந்த திரைப்படத்தின் பெயரை? அற்புதமான பெயரோடு நல்ல கருத்தை தாங்கி வந்திருக்கின்ற அந்த அதிலே ஒரு பாடல் தருகின்றார். நான் நினைக்கின்றேன் அரை நூற்றாண்டுக்கு முன்பு சமூகத்தில் இருக்கின்ற நிலையை எண்ணி உட்கருத்தாக வைத்து எழுதியிருக்கின்றார் போது கவிஞர் வெள்ளி புத்தன் அவர்கள். அதற்கு திரை இசை அமைப்பாளர் எம் வேணு அவர்கள் இசை கொடுக்க எங்களுடைய வெண்கல குரலோன் இசை மாமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் அன்று குரல் கொடுத்திருக்கின்றார்கள். வினோதமான உலகத்திலே என்ற வரியோடு எங்கே அந்த பாடலை கிருஷ்ணா உங்கள் வெற்றி பாடலாக தருகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலியோடு இணைந்து கேட்போம் அந்த பாடலை.

உண்மையான அந்த பாடலின் வரிகளை நாங்கள் கேட்கும் பொழுது இது அன்று வந்த பாடலா இப்பொழுது எங்கள் நிலையை கூறும் பாடலா என்று எண்ணக்கூட தோன்றுகின்றது. அன்பு உறவுடைய வினோதமான உலகம்தான், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பைத்தியம் போல்தான் நாங்கள் உலாவுகின்றோம் என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த பாடலை கேட்டபொழுதே அற்புதமான ஒரு பாடலை தேடி தந்த கிருஷ்ணா உங்களுக்கு நன்றியை கூறி உங்களுடைய வெற்றி பாடலை தந்தோம் என்ற மகிழ்வே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இது 11 மணி உங்களுடைய நேரம். 9 மணிக்கு ஆரம்பித்த நிகழ்வுக்கு இறுதி நேரத்தில் முடியும் நேரத்தில் ஒரு சில உறவுகள் வருவார்கள். அவர்களை நான் எடுத்துக்கொள்வது கடினம், எடுக்காமல் விடுவது எனக்கு கவலை. அவர்கள் வேறு நிகழ்ச்சிகளில் இருக்கலாம், ஆனால் இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது தானே என்று ஒரு தடவை போய் பார்ப்போம் என்று ஒரு 2 நிமிடம் வந்து பேசி மகிழ்ந்து பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இறுதி நேரத்தில் வந்து அழைத்து சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று கவலை கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கின்றது. கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை. இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே வெற்றி பாடலாக ஒரு பாடல் இந்த பதம் என்னவென்று கண்டுபிடித்த கிருஷ்ணா உங்களுக்கு கிடைத்த பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் உங்களால் பெற முடியாது என்று எண்ணு தோன்றுகின்றது எனக்கு. உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் பதிவிட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வோம் மற்றவர்களுடைய அனுமதியோடு. இப்பொழுது அடுத்த ஒரு பாடல் எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைவில் எனது கருத்துக்கு அவர்கள் இன்னும் எனக்கு அனுப்பி வைக்கவில்லை. வாக்குச்சாவடியிலிருந்து எனக்கு முடிவுகள் வந்தவுடன் உங்களுக்கு மிக வெற்றி அறிவிக்கப்படுகின்றது எந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற வேளையிலே. இப்பொழுது அடுத்த ஒரு பாடல் அன்புடன் என்று முதல் நேயராக வந்து இணைந்து வாக்களித்திருந்தார் அன்பு மகாலிங்கம். மகிழ்ச்சிக்குரியவர் மல்லிய தொடர்ந்து அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் தாய் என்ற திரைப்படத்தில் 1974 திரைக்கு வந்ததாகவும் இசை அரசரும் இசை அரசியும் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் பாடியிருக்கின்றார்கள் என்றும் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் அதை எழுதியிருக்கின்றார். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசை அமைத்திருக்கின்றார். அந்த இருபுறல்லே வந்த ஒரு அற்புதமான பாடலை அவர் வரியை கூறியிருந்தார். இப்பொழுது எந்த திரைப்படம் என்று தெரிந்துவிட்டது. இதோ அந்த பாடல் மகாலிங்கம். நாடாள வந்தாறு நாடாறு வந்தாறு இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல் இன்னொரு பாடல்லையும் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் புனைந்திருக்கின்றார்கள். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தை, அதைத்தான் வள்ளுவன் கூறியிருக்கின்றார் எங்கள் ஐயன். தக்கார் தகாதார் என்பதை அவரவர் விட்டு செல்லும் எச்சத்தால் உணரப்படும். அதற்கு சான்றாக வாழ்ந்தவர்கள், அன்றைய அரசியலில் நின்றவர்கள், இன்று அவரது வழியை பின்பற்றுபவர்கள் இவரை போல் வாழ்கின்றார்களா, இவரை போல் மக்களுக்கு சேவை செய்கின்றார்களா என்ற கேள்விகளை கேட்கக்கூடிய நிலையில் வைத்துவிட்டு, அவர் மறைந்து விட்டார், அவர் செய்த கைங்கரியங்கள் என்றும் இருக்கிறது அவரை பற்றி. அவர் அரசியல் காலத்திலே வந்த திரைப்படம் தாய் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மகாலிங்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அந்த வழியிலே அடுத்த ஒரு பாடல் மீண்டும் கிருஷ்ணன் அவர்கள் வந்து வாக்களித்து விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள். வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாடலோடு வாக்குச்சாவடி உங்களுடைய வெற்றி பாடலின் வெற்றி அறிவிக்கப்படும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் என்ற வரி தாங்கி ஒரு பாடலை அன்பு உறவு ஜெகபிரசாதிக் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு நேரில் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து கேட்ட வேளையிலே வாக்கினை அளித்து சென்றார். அவர் மனதில் இருந்ததை கூறி சென்றார். அங்கே அந்த பாடலையும் இப்பொழுது கேட்போமா?

சிறந்த அந்த பாடல் கூட அவள் ஒரு நவரச நாடகம் என்றுதான் கூறினார். அவள் மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையுமே நவரசத்துக்குள்ளேதான் அமைந்து இருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். வளமை போல பாரத்தில் ஒரு நாள் வரும் திங்களிலே தோன்றிய பாட்டு சவாரி 147 போட்டியிலே வெற்றி என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள் வந்தன. அந்த 5 பாடல்களுக்கும் வந்து மொத்தமாக 6 உறவினர்கள் தங்கள் நேரத்தை, பொன்னான நேரத்தை பயன்படுத்தி தங்கள் வாக்குகளை மகிழ்வோடு தந்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் சரியான முறையிலே நெறியோடு அந்த தேர்தலை நடத்தி அவர்களின் நேரத்தை கணக்காக தந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் இந்த தேர்தல் நடந்தது. பாடலை தந்து 1/2 மணி நேரம் எடுத்தது. நாங்கள் அதை பாடல் முழுவதும் முடித்து வர பின்பு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் வாக்குக்கு கொடுத்திருக்கின்றோம் நேரத்தை வாக்காளர்களுக்கு. அதற்குள்ளேயும் வந்து வாக்களிக்காமல் இறுதியாக உங்களுக்கு நேரங்கள் கணக்கிட்டு கூறும்பொழுது அவசரமாக ஓடி வந்து அழைக்கின்றீர்கள். அவர்களை எடுத்து வாக்கு பெற்று உங்களுடைய பாடலை கேட்டு மீண்டும் பாடல் ஒளிபரப்பும் வகையில் எங்களுக்கு எங்களுடைய ஒதுக்கப்பட்ட நேரம் சரிவராது. வழக்கமாக நேரத்தை கொடுத்தான் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் இது வாக்களிப்பு வைத்து இழுத்து கொண்டிருக்க அந்த நேரத்துக்கு முடிக்க வேண்டும். இந்த வகையிலே 6 உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இன்றைய தேர்தல் மிகவும் ஒரு விபரீதமான அல்ல, வித்தியாசமானது என்று அல்ல, வேடிக்கையானது என்று அல்ல, நாங்கள் மறக்க முடியாத ஒரு தேர்தலாக அமைந்திருக்கின்றது. வந்து இணைந்த பாடல்கள் 5 வெற்றி என்ற பதத்தை முதலில் தாங்கி வெற்றி மீது வெற்றி வந்து என்றும், வெற்றி மேல வெற்றி தான் என்றும், வெற்றி நிச்சயம் என்றும், வெற்றி வெற்றி என்று கோவில் மணி சொல்கின்றது என்றும், வெற்றி கொடி ஏத்து என்றும் எவ்வளவு பொருத்தமாக வந்திருக்கின்றது அந்த 5 பாடல்களும். உலகமே உழன்று கொண்டிருக்கின்றது வெற்றியை தேடி. ஆனால் எல்லோருக்கும் வெற்றி கிடைப்பதில்லை, பங்கு பெற்றும் அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைப்பதில்லை. அதே போன்று இன்று பங்கு பெற்றி 5 வெற்றி என்ற பரிதாங்கி வந்த பாடல்கள் 5 வெற்றி பெற்றதில்லை. ஒன்றுதானே வெற்றி பெற வேண்டும். அந்த வகையிலே 2வது இடம், 3வது இடம், 4வது இடம், 5வது இடம், 1வது இடம் என்று நான் வளமையாக கூறுவது போன்று இன்று 2வது வரிசையில், 3வது வரிசை, 4வது வரிசையில் நின்று பாடிய பாடல்கள் எதுவுமே யாரையும் 1வது இடத்துக்கு கவராமல், 1வது வரியில் நின்று பாடிய வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படுத்து பாடல், பாடம் நிலா மறைந்த எஸ்பி பாலசுப்புணி ஐயா அவர்களின் குரலிலே, மெல்லிசை மன்னரின் இசையிலே மலர்ந்த வேளையிலே 6 உறவுகளும் ஏக மனதாக 6 புள்ளிகளையும் அவருக்கு 6 புள்ளி கொடுத்து அமோக வெற்றியை இட்ட செய்திருக்கின்றீர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்ற அந்த பாடல் 1வது இடத்தை பெற்று எங்கள் எல்லோரையும் மகள வைத்து எல்லோரையும் வெற்றியாளர்களாக்கி இருக்கின்றது. குறிப்பாக மகாலிங்கம், ஜெகபர்ஷ ஆதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், பேத்தி சிவரஞ்சினி, மகன் ஜோர்ஜ், மகள் சியாமலா, நீங்கள் அத்தனை பேரும் வந்து ஒருமுகமாக அந்த பாடலுக்கு மகிழ்ச்சியோடு தந்தீர்கள் வாழ்த்துக்களை. நான் எனக்கு வாக்குரிமை இல்லை, எனக்கு இருந்தாலும் அதற்குத்தான் போடுவேன் ஐயா. சிறந்த ஒரு பாடல், 6 புள்ளிகளை தனக்கே சூட்டிக்கொண்டு ஏகமனதாக, அதாவது இவரது அவர் தானே வெல்ல வேண்டும் என்று வந்து வெற்றி கொண்ட விளைவில் மிக மகிழ்ச்சி கொண்டு அந்த பாடலை தந்த இசைக்குழுவினருக்கு திரைப்படத்துறைக்கு நாங்கள் அறிவித்தல் செய்து எங்கள் பதிவினை பதிந்து அங்கே செய்து விடுவோம். தெரிவு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்தினை கூறிக்கொண்டு இந்த மகிழ்ச்சியோடு தொடர்வோம் மிகுதி பாடலை. அதனால் அன்பு பேத்தி, நீங்கள் கேட்ட பாடல் புத்தம் புதுப்பூ பூத்ததோ என்ற ஒரு அற்புதமான பாடல். நின்ற நாட்கேட்கவில்லை தாருங்கள் தாத்தா என்ற வகையிலே மகள பேத்திக்கு அந்த பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது. இன்றைய பாட்டு சவாரி 147 வெற்றி பாடலை தெரிவித்தது நீங்கள் அத்தனை பேரும் வெற்றி களிப்போடு இருக்கும் இந்த வேளையிலே.

அற்புதமான இந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை என்ற ஒரு வார்த்தை அன்பு பேத்தி கூறியபடியால் இப்பொழுது வந்து அந்த குறையை தீர்த்து விட்டது இந்த பாடல். தளபதி திரைப்படம் 1991 திரைக்கு வந்த வேளையிலே கவிஞர் வாலிப கவிஞர் அல்லவா, அவர் வரைந்த வரியிலே டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை குயில் எஸ் ஜானகி அம்மாம் இணைந்து பாட வேண்டும் என்று இசை ஞானியால் இசையமைத்து தரப்பட்ட பாடல் என்று பாட்டு சவாரி 147 வெற்றி பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இந்த பாடலை உங்கள் பாடலாக தந்து நாங்கள்